0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 FM அலைவரி சூழலாக இப்பொழுது முதல் CMR தமிழ் FM இன் இரவு நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த இரவு பொழுது அனைவருக்கும் நள்ளிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக சிறப்பான இரவாக அமையட்டும். இன்று ஆகஸ்ட் 7 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். டொரண்டோ பெரும்பாகத்தில் 24°C இருக்கிறது. மகிழ்மூட்டம் இருந்து காணப்படுகிறது. 31°C உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது தென்கிழக்கு திசை நோக்கி

பகல் பொழுது. இரவு பொழுதும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 17 செல்சியஸாக இருக்கின்றது. இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் 70% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை சூரியொளி நிறைந்திருக்கும். 29 இருக்கும். இரவு பொழுது 18 குறைவடையும் பொழுது சில இடங்களில் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திங்கட்கிழமை 29 மழை 60%. செவ்வாய்க்கிழமை 27 30% மழைக்குரிய வாய்ப்புகள். புதன் வியாழக்கிழமைகளில் மீண்டும் சூரியொளி தென்படும் என்று இப்பொழுது வானிலை விமான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் விலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மாற்றம் %2 அதிகரிக்க இருக்கிறது. 164.9% வீட்பினை செய்யப்பட இருக்கிறது. தற்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் இதைவிட குறைந்த விலையில் வீட்பினை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 12 முன்பதாக நீங்கள் நிரப்பிக்கொள்ளால் லீட்டருக்கு சில சதத்தை மிச்சம் பிடித்துக் கொள்ளலாம். நள்ளிரவுக்கு பின்பு 2% அதிகரித்து 164.9% வீட்பினை செய்யப்பட இருக்கிறது. நேரம் 9:06.

0: ஆசியமார் தமிழ் எஃப்எம் இரவில் ஓர் இன்ப உலா.
1: இப்பொழுது முதல் 12 மணி வரை விளிமூடாயிரவு நிகழ்ச்சியினை கேட்கலாம். விளிமூடாயிரவு நிகழ்ச்சியிலே 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனடிய உலகவற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 குறுங்கவி. பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டபடி உன் சிரிப்பை தேடி வந்தேன் ஏன் கண்ணீரே ஏன். பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே உன் சிரிப்பை தேடி வந்தேன் என் கண்ணீரை ஏன் என்று நிறுத்தியிருக்கிறோம். ஏன் கண்ணீரை நீங்கள் தொடர போகிறீர்கள். 10:30 11 மணிக்கு சொல்லாளர் போட்டி நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொள்ளலாம். 12 மணிக்கு உங்களுக்கு ஆனச்சிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை 1 மணி வரை நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து நேர்கள் பின்னிரவு அதிகாலை நிகழ்ச்சியோடு அதிகாலை 6 மணி வரை இணைந்திருக்கலாம். 6 மணியில் 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10:30 மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் சனி காலை ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். 24 மணி நேரமும் சிஎம்ஆர் HT2 தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவலசா பாடுகின்ற பாடல் இது.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: நேரம் 9:12 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். இது விளிமூடாயிரம் டே நேர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு வளமை போலதான். உங்களுக்காக ஒரு சொல்லு தரப்படும். அந்த சொல்லுக்கு பொருத்தமாக மூன்று சொற்களை தருவோம். அதுக்குள்ளிருந்து நீங்கள் ஒரு சொல்லை பொருத்தமான மிக பொருத்தமான சொல்லை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165930055 நாங்கள் இந்த தருகின்ற சொல்லை அவதானமாக நீங்கள் கேட்க வேண்டும். அவதானமாக கேட்டால்தான் நிதானமாக கவனமாக பொறுமையாக நீங்கள் பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சார், அந்த கேள்வியை தந்துவிட்டோம், புரிந்து கொண்டீர்களா? அவதானம் என்ற சொல் நிதானம் கவனம் பொறுமை. எது மிக பொருத்தமாக இருக்கும்? அவதானம் என்ற சொல்லுக்கு நிதானம் கவனம் பொறுமை எது பொருத்தமாக இருக்கும்? 4165930055 அவதானமாக நீங்கள் பேச வேண்டும், நிதானமாக கவனமாக பொறுமையாகவும் பேச வேண்டும். 4165930055
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5%
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும்
5: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
7: அடுத்த தலைமுறைக்கு கோடிங் ரோபோடிக்ஸ் கற்கை நெறிகளை வழங்கும் SC4K நிறுவனத்தின் நேரடி ஒளிபரப்பு ஆகஸ்ட் 8-9 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் SC4K நிறுவனத்தின் அலுவலகத்தில் இருந்து CMR தமிழ்FM ஒளிபரப்பினூடாக அவர்களின் ஓபன் ஹவுஸ் பற்றிய தகவல்களை பெற்றுக் கொள்வதோடு நேரடியாக SC4K நிறுவனத்திற்கு சென்று பதிவுகளை மேற்கொண்டு பயன்பெறுங்கள். விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் 4165610374 416-561-0374 SC4K கோடிங் அண்ட் ரோபோடிக்ஸ்.
8: என்ன கார் லோனும் கிடைக்கதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்கதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
9: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
10: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
11: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
12: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
1: நேரம் 9:15 நிமிடம்.
2: CMR
1: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்தை இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் பல்வேறு சிறைச்சாலைகளில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலும் இன்று வெள்ளிக்கிழமை சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கையானது மேல்நிலைப்பள்ளி தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் அல்லது அந்தந்த மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் மாணவர் சேர்க்கை அளவுகோள்களின் அடிப்படையில் மட்டுமே நடைபெற வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அடுத்த தலைமுறை ஜெட்4 விமான திட்டத்தில் பார்வையாளராக பங்கேற்க கனடா எந்த நுழைவு கட்டணமும் செலுத்தவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளைகுடா மற்றும் பரந்த மேற்காசியா முழுவதும் பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கூட்டு பாதுகாப்பையை தடுப்பு நடவடிக்கைகளையும் வலுப்படுத்தும் நோக்கில் சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். விழிமூடாயிரம் நிகழ்ச்சி நிகழ்ந்துகொண்டிருக்கிறீர்கள். நேரிடம் அவதானமாக, நிதானமாக, கவனமாக, பொறுமையாக பேசும்படி சொல்லியிருந்தோம். இவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நேர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், செந்தில்நாதன் கோதா சேகரன்.
1: கோதா சொல்லுங்கள். அவதானம், நிதானம், கவனம், பொறுமையாக இருக்க வேண்டும் சார்.
6: நிதானமும் கவனமும் சண்டை பிடிக்குது.
1: ஓ, சண்டை பிடிக்கிறது, அப்படியே நீங்கள் பொறுமையாக அவதானமாக சொல்ல வேண்டும். நீங்கள் கவனத்தை சொல்லி இருக்கிறீர்கள்.
6: சின்ன வயதுல சொல்லுவார்கள், தங்கச்சியை
1: கவனமாக கூட்டிக் கொண்டு போய் வர வேண்டும்.
6: ஒரு நேரம் சொல்லுவார்கள், ஒரு நேரம் தங்கச்சியை கவனமாக கூட்டிக் கொண்டு போய்
1: வரவன் சொல்லுவார்கள். எனவே கவனத்தை தெரிவு செய்திருக்கிறீர்கள் நீங்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகொள்ளமைக்கு
6: நன்றி.
1: நன்றி. அடுத்த நேரத்தில் இப்போ மடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம், செல்வி.
1: செல்வி சொல்லுங்கள். கவனமாக சொல்ல வேண்டும், அவதானமாக சொல்ல வேண்டும், பொறுமையாக சொல்ல வேண்டும், நிதானமாக சொல்ல
13: வேண்டும்.
1: நீங்கள் கவனமாக தான் சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
13: நன்றி.
1: அடுத்த நேரத்தில் இப்போ மடக்க மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம்,
1: பண்பா சொல்லுங்கள். நீங்களும் கவனமாக தான் இருக்கிறீர்கள், கவனமாக தான் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்க விளங்கவில்லை. சரி, அடுத்த நேரத்தில் இப்போம் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
15: வணக்கம், செந்தில் பஞ்சாச்சரம் பேசுறோம்.
1: பஞ்சாச்சரம் சொல்லுங்கள்.
15: கவனம் தான்.
1: கவனம் தானா? இது வேற மாதிரி கவனமாக கிடக்குது இல்லையோ? கவனத்தில் மெதுவாக சொன்னால் ஒரு கவனம், கவனமா? மாற்றம் மறந்து விட்டீர்கள், கவனமாக இருக்கணும். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வைக்கும் அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? புருஷோத்தமன் சொல்லுங்கள். அவதானமா, நிதானமா, கவனமா, பொறுமையா? ரமேஷ் சொல்லுங்கள். கவனம் தான் மிக மிக முக்கியமா?
16: ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: சரி, நன்றி ரமேஷ். அடுத்த நேரத்தில் இப்போ மடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், தேவகுமார் சொல்லுங்கள்.
17: லட்சுமி
1: பிரபா சொல்லுங்கள், எது பொருத்தமாக இருக்கும்?
17: கவனம்.
1: இந்த கவனம் ஒரு மாதிரி இருக்கு. சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்,
18: வணக்கம் சுந்தரி.
1: சுந்தரி சொல்லுங்கள், அவதானம், நிதானம், கவனம், பொறுமை, எது பொருத்தம்?
18: கவனமாக
1: செல்ல வேண்டும், கவனமாக பேச வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். சரி, நன்றி. அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
19: வணக்கம், எஸ்பி குமார்.
1: குமார் சொல்லுங்கள்.
19: கவனமாக இருக்கணும்.
1: சரி, நன்றி குமார். நன்றி குமார். அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள்.
20: வணக்கம், நிர்மலா இருக்கிறேன்.
1: நிர்மலா சொல்லுங்கள்.
20: எப்படி இருக்கிறீங்க?
1: கவனமாக இருக்கிறோம். சரி, நன்றி. என்ன விட விபத்தமாக இருக்கும்? கவனமாக இருக்கு. சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்க. ஆமாம், அனைத்து நேர்களுமே 11 நேர்கள் இணைந்திருக்கிறார்கள். 11 நேர்களுமே கவனமாக பதில் சொல்லியிருக்கிறார்கள், கவனமாக சொல்லியிருக்கிறார். எனவே அவதானம் என்ற சொல்லுக்கு நாங்கள் கவனம் என்ற தமிழ் சொல்லை பாவிக்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. 9:30 இறங்கிய இந்திய செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.
21: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
22: அப்படின்ற
0: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
14: இது வெளிமூடா இரவு. இரவு
1: நேரம் 9:22 சிமார் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். ஸ்காபுரோவிலேயும் குறிப்பாக மார்னிங் சைட் என்பின் சந்திப்புக்கு அருகிலேயும் ஐசாசெல் நிறுவனம் இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய 4வது ஆண்டு நிறைவு மெகா சேல் மற்றும் பிரபலமான 10 சேலை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். August 10 வரை மட்டுமே இந்த மலிவு விற்பனை அனைத்துமே 30% 50% அதிரடி தள்ளுபடியிலே விற்பனை செய்கின்றார்கள். புத்தம் புதிய தெரிவுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. தூய காஞ்சிபுரம் சாலைகள் 150 முதல் டிசைனர் மற்றும் பிரெட் லெஹங்கா இருக்கிறது $50 முதல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சல்வார்கள் $30 முதல், ஃபேன்சி சாரிகள் 50 முதல், காட்டன் சாரிகள் 30 முதல், காட்டன் சாரிகள் 30 முதல் அதோடு செமி சில்க் சாரிகள் இருக்கிறது 60 முதல் மற்றும் ஆர்ட் சில்க் சாரிகள் இருக்கிறது $20 கிடைக்கின்றன. மற்றும் 10 சேலில் நம்ப முடியாத மலிவு இல்லை. சாரிகள் சொன்னால் $10 வாங்கலாம். சல்வார்கள் $30 லெஹங்கா இருக்கிறது, $50 குர்த்தி டாப்ஸ் இருக்கிறது, $10 ஹவுஸ் கோட் இருக்கிறது, $10 லெகின்ஸ் இருக்கிறது, $2 15 சாரி ஸ்கர்ட் இருக்கிறது, $2 15 ஆண்களுக்கான சாரம் இருக்கிறது, $3 10 டிஷர்ட் இருக்கிறது, $2 15 குழந்தை டிஷர்ட் இருக்கிறது, $11 மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் பார்க்கும் பொழுது பிரித்தி எக்கோ பிளஸ் இருக்கிறது, 150 ஸ்டீல் இருக்கிறது, 190 ரொட்டி மேக்கர் இருக்கிறது, $60 அப்பச்சட்டி இருக்கிறது, $20 ரைஸ் குக்கர், $30 கோகனட் ஸ்க்ராப்பர் இருக்கிறது, 90 மற்றும் பல பொருட்கள் நீங்கள் மலை மீறிவிலே விரைவில் தவறுவதாக இந்த சலுகை August 10 மட்டுமே. இலக்கம் 21:40 மார்னிங் சைட் அவென்யூ ஸ்காபுரோ மார்னிங் சைட் அவென்யூ சந்திப்பு அருகில் இருக்கிறது. 416-298-6116
22: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். ஐஷா சில்க் 4th அனிவர்சரி மெகா சேலுடன் 10 சேல் பெருந்தொகை புதிய வரவுகள். August 10 வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, 2 T-shirts $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150, இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk. Come on, come on. Da da da da da. Sigal Chimayil Nagan Padum Sindhu. CMR Tamil FM 101.3.
1: Babu Jayakanthan Padukittu Paadal. Neethi Kanagaram Paadi Paadal.

0: நேரமிரவு 9:30 சி மா தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலைகளில் தற்பொழுது எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் அல்லது நீதியமைச்சர் நாடாளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதி வாயினால் ஆலயம் முன்பாக அமைந்துள்ள கடற்கரை பகுதியில் ₹45 லட்சம் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அந்தியேட்டிக்கிரி மண்டபம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு ஆதரவு அளிக்க திராவிட முன்னேற்ற கழகம் 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரும் தனது கணவருமான விஜயிடம் விவாகரத்து கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை சங்கீதா திரும்ப பெற்றுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: சிறைச்சாலைகளில் தற்பொழுது எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் அல்லது நீதியமைச்சர் நாடாளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய பொழுதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். நேற்றைய தினம் மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தில் 1 மரணமும் குறிப்பிட்ட சிறைச்சாலையில் 2 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் பலன்சேன திறந்தபடி சிறைச்சாலையிலும் தற்பொழுது பதட்டமான சூழ்நிலை நிலவுவதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து நாடாளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்துவது அவசியமானது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மேலும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் புங்குடிதீவு அய்யனார் ஆலயம் முன்பாக அமைந்துள்ள கடற்கரை பகுதியில் ₹45 லட்சம் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அந்தியேட்டிக்கிரி மண்டபம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. அமரர்கள் நல்லதம்பி அகிலேஸ்வரன் மற்றும் அவரது பாரியார் அகிலேஸ்வரன் யோகேஸ்வரி ஆகியோரின் ஞாபகார்த்தமாக இந்த மண்டபம் அவர்களது பிள்ளைகளின் நிதி பங்களிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்புதிய மண்டபம் அந்தியேட்டி உள்ளிட்ட இறுதிக்கிரியைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மதச்சடங்குகளை சிறப்பாக மேற்கொள்ளும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புங்குடிதீவு மற்றும் சுட்டு வட்டார மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் பல குடும்பங்கள் பயன்பெற உள்ளன. பல தரப்புகளின் கடுமையான எதிர்ப்புகள் மத்தியில் இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை திருத்துவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவித்தலாக வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: பல்வேறு தரப்புகளதும் கடுமையான எதிர்ப்புகள் மத்தியில் இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை திருத்துவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவித்தலாக வெளியிடப்பட்டுள்ளது. புதிய சட்ட மூலத்தில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது மாற்றப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 67ஆகவும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் 67 வயதடையும் நாளில் அல்லது அவர் பிரதம நீதியரசராக பதவியேற்ற நாளிலிருந்து 6 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நாளில் எது முதலில் வருகிறதோ அந்நாளில் ஓய்வு பெற வேண்டும் என திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் உள்ள பல சட்டத்திறனை அமைப்புகளும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை திருத்துவதற்கு தமது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்திருந்தன. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் தனக்குள்ள பெரும்பான்மையை பயன்படுத்தி அருள்குமார் சென்னாய்க்கு அரசு நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை திடீரென அதிகரித்திருக்கிறது.
0: கண்டி பல்லைகளை பகுதியில் அமைந்துள்ள தும்புர போகம்பர சிறைச்சாலையை மற்றும் அதன் தொடர்புடைய பகுதிகளை இன்று காலை முதல் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கையில் இலங்கை காவல்துறை, இலங்கை ராணுவம் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படை ஆகியன இணைந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக தும்பர போகம்பர சிறைச்சாலைக்கு செல்லும் பிரதான மற்றும் உப வீதிகளில் விசேட காவல்துறை வீதி தடைகளை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் அதிகாரிகள் தொடர்ச்சியான கண்காணிப்புகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மாகாண சபை தேர்தலை முடிந்தவரை விரிவாக நடத்துவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயசிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: இலங்கையின் மாகாண சபை தேர்தலை முடிந்தவரை விரைவாக நடத்துவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என அரசின் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். அனைத்து தேர்தல்களையும் உரிய காலத்தில் நடத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அமைச்சர் பேராயர் கர்தினால் மல்கன் ரஞ்சித் அண்டகியை சந்தித்த பின்னர் ஊடகங்களிடையே அதனை தெரிவித்திருக்கிறார். நாட்டில் நடைபெற வேண்டிய அனைத்து தேர்தல்களும் ஜெனா நடைமுறைகளுக்கு அமைவாக உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். அதன் பிரகாரம் மாகாண சபை தேர்தலில் பிற்போடும் எந்த ஒரு எண்ணமும் அரசாங்கத்திடம் இல்லை. எனவே உரிய சட்ட நடவடிக்கைகளின் பின்னராக மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்படும் என எதிர்பார்க்கிறோம். அதேபோல மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என நேற்று முன்தினம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதி அசோக்குமார் சேனிடம் வலியுறுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும்.
0: மகர சிறைச்சாலையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு பதுளை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 10 கைதிகளின் பாதுகாப்புக்காக விசேட பாதுகாப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த கைதிகள் பதுளை சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து அங்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சில பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய காவல்துறை விசேட அதிருப்படையின் நேரடி மேற்பார்வையின் கீழ் இந்த விசேட பாதுகாப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் சிறைச்சாலை வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் 24 மணி நேரம் தொடர்ச்சியான தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமலாக்கப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளரான லலித் மற்றும் குகன் ஆகியோரின் வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஜால் நீதவான் நீதிமன்றம் விசேட உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: காணாமலாக்கப்பட்ட மனித உரிமை செயல்பாட்டாளர்களான லலித் மற்றும் குகன் ஆகியோரின் வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவிற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் விசேட உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. மனித உரிமை செயல்பாட்டாளர்களான லலித் குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் தொடர்பில் வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்கே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்குமே கோத்தபாய ராஜபக்சே எதிர்வரும் 29 கொழும்பு நீதவான் நீதிமன்றம் முன்னிலையாக உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கோத்தபாய ராஜபக்ச பதவி வகித்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் லலித் மற்றும் குகன் ஆகியோர் கடத்தப்பட்டு காலாமலாக்கப்பட்டிருந்தனர். ராணுவத்தினரால் கடத்து காலாமலாக்கப்பட்ட லலித் குகன் பலாறு ராணுவ முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் லலித் குகன் ஆட்கொணர்வு மனுவில் அப்பொழுதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோத்தபாய ராஜபக்சவின் பெயரும் இணைக்கப்பட்டிருந்தது. சுமார் 20 வருட இழுபறிகளின் பின்னராக தற்போது ஆட்கொணர்வு மனு தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு நடவடிக்கையாகவே காணொலி வழியிலாக கோத்தபாய ராஜபக்சவின் சாட்சி எம்பரப்படுகிறது. யாழ்ப்பாணத்திற்கு வருவது தனக்கு பாதுகாப்பற்றது என தெரிவித்து யாழ்ப்பாண நீதிமன்றில் முன்னிலையாகாது கோத்தபாய ராஜபக்ச இழுத்தடிப்புகளை மேற்கொண்டு வருவது தெரிந்ததே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை.
1: இந்திய செய்திகள்.
0: மத்திய அரசின் தொகுது மறு வரையறை மசோதாவுக்கு ஆதரவளிக்க திராவிட முன்னேற்றக் கழகம் 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை சட்டசபைக்கான தொகுதி மறுவரை சட்டத்தை நிறைவேற்ற கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா போதிய ஆதரவின்றி நிறைவேற்ற முடியாமல் போனது. ஆனால் தற்பொழுது சில மாநில கட்சிகளின் ஆதரவுடன் மீண்டும் மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. அந்த வகையில் மசோதாவில் சில திருத்தங்களை செய்தால் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக திராவிட முன்னேற்றக் கழகம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி 1971 மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதிகளின் எண்ணிக்கை நிர்ணயிப்பதென்ற முறையை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாய்மொழியாக உறுதியளித்தபடி அனைத்து மாநிலங்களுக்கும் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை ஒரே சீராக 50% உயர்த்த கோருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் புதிய சட்ட மசோதாவிலே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற தெளிவான அட்டவணை இடம்பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்துவதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் மசோதாவின் முழுமையான வடிவம் மற்றும் திருத்தங்களை பார்த்த பிறகே இறுதி முடிவை அறிவிப்போம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தொகுதி மறுவரை மசோதா குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் வரும் 8 நடைபெறுகிறது. சென்னை செவ்வாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் வரும் 8 நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றுவதற்கு தேவையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக மத்திய அரசு தரப்பில் தகவல் வெளியானது. மசோதாவை கொண்டுவரும் முன் அனைத்து கட்சிகளுடன் ஆலோசிக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டதாக மத்திய அமைச்சர் கிரண் தெரிவித்துள்ளார். நூறு வீதம் தூய்மையானது, 100% இயற்கையானது, 100% ஆர்கானிக் போன்ற விளம்பர கூற்றுகளை பயன்படுத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையகம் விதித்த தடைக்கு எதிராக டாபர் தாக்கல் செய்த மனுவில் டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முறையான விசாரணையும் விளக்கமும் அளிக்கும் வாய்ப்பையும் வழங்காமல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட நீதிமன்றம், இதுகுறித்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் பதிலளிக்க வேண்டுமென்றும் உத்தரவிட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரும் தனது கணவருமான விஜயிடம் விவாகரத்து கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை சங்கீதா திரும்ப பெற்றுள்ளார். லண்டனிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் செங்கற்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் முன்னிலையான அவர் வழக்கை தொடர விருப்பமில்லை என்று தெரிவித்ததை தொடர்ந்து நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. இன்று நடைபெற்ற விசாரணை பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்றிருந்ததால் முதலமைச்சர் விஜய் நேரில் முன்னிலையாக முடியவில்லை என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அதே நேரத்தில் லண்டனிலிருந்து சங்கீதா வீடியோ கான்பரன்ஸ் மூலம் முன்னிலையாகி விவாகரத்து மனுவை திரும்பப் பெறுவதாக தெரிவித்தார். இதையடுத்து அவரது கோரிக்கையேற்று வழக்கை முடித்து வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலைகளில் தற்பொழுது எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமைச்சர் அல்லது நீதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சதீஷ் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடிதீவு ஐயனார் ஆலயம் முன்பாக அமைந்துள்ள கடற்கரை பகுதியில் ரூபாய் 45 லட்சம் செலவில் புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட அந்தியட்டிக்கேரி மண்டலம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொகுது மறுவரை மசோதாவுக்கு ஆதரவளிக்க திராவிட முன்னேற்ற கழகம் 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரும் தனது கணவருமான விஜயிடம் விவாகரத்து கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை சங்கீதா திரும்ப பெற்றுள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

0: மாற்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். தொடர் பெரும்பாகத்தில் 21 பாகை செலுத்ததாக இருக்கிறது. முகில்முட்டம் இது காணப்படுகிறது. 31 பாகை செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் பக்கத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 20 பாகை செலுத்ததாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வழியிலேயே இடிமுழக்கத்தோடு மழை தொடங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 30 வீதம் தொடர்ந்து காலை பொழுதிலும் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சில இடங்களிலே புகை மூட்டமாக காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சனிக்கிழமை பகற்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செலுத்ததாக இருந்தாலும் 36 பாகை செலுத்ததாக உணரப்படும். கடும் வெப்பத்துக்கான எச்சரிக்கை விடப்படவில்லை, ஆனால் கடும் வெப்பமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு மழை 70% மழைக்குரிய வாய்ப்புகள், இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் காலை பொழுதிலும் மதிய பொழுதிலும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலே காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவும் இடிமுழக்கத்தோடு மழை தொடரும். 17 பாகை செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுதும் 70% என்று தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சூரிய ஒளி நிறைந்துள்ள நாளாக இருக்கும். 29 பாகை செலுத்ததாக இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுது 18 பாகை செலுத்ததாக குறையும் வழியிலே சில இடங்களிலே லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள். 30 வீதம் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளிலும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. திங்கட்கிழமை 29 பாகை செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 27 பாகை செல்சியஸ், புதன் வியாழக்கிழமைகளில் சூரியோலி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 2% அதிகரிக்க இருக்கிறது. எனவே 2% அதிகரித்து 164.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. நேற்று முன்தினம் சற்று குறைவாக இருந்தது, குறைக்கப்பட்டிருந்தது எரிபொருளின் விலை. இப்பொழுது மீண்டும் 2% இன்று இரவு அதிகரிக்கிறது. எனவே நீங்கள் எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருந்தால் ஒரு வாய்ப்பு என்று சொன்னால் இந்த விலையை விட மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டார்கள் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில். எனவே நீங்கள் அதை நிரப்புவதன் மூலம் சில சதம் மிச்சம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமிலே ஒரு கேள்வியை கேட்டால் என்ன அப்படி என்று ஒரு யோசனை இருக்கிறது. அதாவது அரசியல்வாதியும் எழுத்தாளர் இவர் அரசியல்வாதியும் எழுத்தாளரும் தமிழ் திரையுலகில் கதை உரையாடல் பணிகளில் ஈடுபாட்டு கொண்டவர். இவர் அந்த தூக்குமேடை ஒரு நாடகம் அப்பொழுது அந்த பட்டுக்கோட்டை அழகேறி இவருக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்கின்றார். இவர் முத்தமிழ் அறிஞர் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் யாராக இருக்கும் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை என்று நம்புகிறோம். அதாவது இவர் இந்திய அரசியல்வாதி, எழுத்தாளர், தமிழ் திரையுலகில் கதை உரையாடல் பணிகளிலே ஈடுபாடு கொண்டவர். தூக்குமுறை நாடகத்தின் பொழுது பட்டுக்கோட்டை அழகிரி அவரால் இவருக்கு ஒரு பட்டமும் கிடைக்கப்பட்டது. அவர் யார் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. அவர் பற்றியே நாங்கள் இன்று பேசுகிறோம். அவர் எப்படிப்பட்டவர் இருந்தாலும் சரி, அவரை பற்றி ஏன் பேசுகிறோம் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர் யார் என்று தெரிவிக்கலாம். 4169 3005
1: Everything okay, no problem and dinam.
2: Bar kalam closing da adikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155
1: Last minute left. Closing day, the brothers, chillatukku thanks.
2: Chillam illa dad, Selvam.
1: Sari.
5: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919 ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை 647-924-7638
6: 416-897-0919 வெளிமூடா இரவு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3
0: நேரம் 9:47 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிர்பாராத பணத்தேவை ஏற்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது. நீங்கள் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அம்மா நகை மாலத்தை தொடர்பு கொள்ளலாம். அதாவது சில வேளைகளிலே எதிர்பாராத விதமாக பணத்தேவை ஏற்படும். இப்பொழுது எல்லோருக்குமே பணத்தேவை, பொருளாதார சிக்கல் என்படியால் பணத்தேவை ஏற்பட்டுக்கொண்டே இருக்கிறது. நிதி செலவுகளுக்கு பணம் போதாது. உங்கள் அவசர நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நம்பிக்கையான ஒரு நிறுவனம் தேவை. ஏன் நம்பிக்கை என்று சொன்னால் உங்கள் நகைகளை அங்கே கொடுத்து அழகு வைத்து பணம் பெற்றுக்கொள்வதற்கு அம்மா நகை மாலம் உங்களை அன்போடு அழைக்கின்றது. வர்த்தகத் துறையிலே தனது 34வது ஆண்டு நிலவி முன்னிட்டு அம்மா நகை மாடம் தற்பொழுது சிறப்பு சலுகைகள் வழங்குகிறது. அதாவது குறைந்த வட்டியிலே உங்கள் தங்கத்துக்கு அதிக கூடுதலான மதிப்பீட்டுடன் உங்களுக்கு தேவையான தொகையை வெறும் 5-5 நிமிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கிறார்கள். அத்துடன் உங்கள் பழைய நகைகளை சிறந்த விலையில் இவர்களிடம் விற்பனை செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அம்மாவுக்கு நிகர் அம்மா நகை மாடம் 416-994-3861. இப்பொழுதே நீங்கள் இப்பொழுது அழைக்கக்கூடாம். நாளை காலையிலே 416-994-3861 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழையுங்கள். அம்மா நகைவாளம் உங்கள் பணப்பிரச்சைக்கான தீர்வை உடனடியாகவே தீர்த்து வைக்கிறார்கள் என்ற தகவலையும் தருகின்றோம். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள் வரும் நேர்களை சந்திக்கப் போகிறோம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
0: சொல்லுங்கள், அது யாராக இருக்கலாம் என்று
8: நினைக்கிறேன்.
0: ஒரு பக்கம் போதும்,
8: அவரை நம்பியிருந்த ஈழத்தமிழம் செத்து மறந்து இருந்த பொழுது தனது மகனுக்கும் மகளுக்கும் மருமகனுக்கும் மந்திரி பதவி கேட்டு டெல்லியில் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் போராடி கொண்டிருந்தவர்.
0: அதான் எங்களுடைய போராட்டத்துக்கான ஆதரவை கைவிட்டவர். முடிஞ்சது.
8: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அடுத்த நீர் சந்திப்பு வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம் ஜெயலலிதாவின் கோதாஸ்,
0: கோதாஸ் சொல்லுங்கள்.
9: எங்கள் இனத்தின் கோடரி தாம்பு மோனா கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி.
0: முத்துவேல் கருணாநிதி என்று சொல்லிக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நீர் சந்திப்பு வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள். சொல்லுங்கள். சரி, நீங்கள் தொலைபேசியை கையில் எடுத்து பேச வேண்டும். நீங்கள் பேசுவது தெளிவாக இல்லை. அடுத்த நேர சந்திப்பு வழக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
10: ஆனந்த் போலவே தண்ணியை காணும் தாத்தா.
0: சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேர சந்திப்பு வழக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம்.
0: தேவகுமார் சொல்லுங்கள். கருணாநிதி அன்று சொல்லுகிறீர்கள். நன்றி. அடுத்த நேர சந்திப்பு வழக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? சரி, நீங்களும் தெளிவாக தொலைபேசி கையில் எடுத்து பேச வேண்டும். தெளிவாக இல்லை. அடுத்த நேரம் சந்திப்போம். மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி. நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கின்றோம்.
11: என்ன?
0: சரி சரி சரி, சொல்லுங்கள். ஓஹோ, அப்படித்தான் போகிறதோ. சரி, பார்ப்போம். இன்னும் ஒரு நேரம் சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம் சந்திரா.
0: குமார் சொல்லுங்கள்.
12: கருணாநிதிதான்
0: தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தவர் என்றும் சொல்லுகிறார்களா? சரி, பார்ப்போம். நன்றி. இன்னும் ஒரு நேரம் சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
13: வணக்கம். நான் நிர்மலா.
0: நிர்மலா சொல்லுங்கள்.
13: அவர்தான்
0: சொல்லுகிறீர்கள். நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்காமல் முத்துவேல் கருணாநிதி, இவர் ஜூன் மாதம் 3-ஆம் தேதி 1924 பிறந்தவர். 7-ஆம் தேதி இன்றைய நாளில் ஆகஸ்ட் 2018 இந்த உலகை விட்டு நீதிருக்கிறார். இந்திய அரசியல் பாதியும் எழுத்தாளருமாக, தமிழக முதல்வராக, 5 முறை பதவி வகித்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக 1969 முதல் 2018 பதவி வகித்தவர். 1969, 1971, 1989, 1996, 2006 என 5 முறை தமிழக முதலமைச்சராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்துறையில் கதை உரையாடல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டவர். தூக்குமடி நாடகத்தின் பொழுது பட்டுக்கோட்டை அழகிரி இவருக்கு கலைஞர் பட்டத்தை அளித்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தமிழ் அறிஞர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இவர். இந்தியில் அரசியல் தொடர்ந்து பங்கு வைத்த முக்கியமான மூத்த அரசியல் பிரமுகர் ஒருவர். ஆனால் நேர்கள் குறிப்பிட்டது ஒரு கேள்விக்குறிதான். சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.
14: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
15: அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
16: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
15: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகுமாடம்.
17: இது வெளிமூடா இரவு.
0: முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த ஒன்டாரியோ அரசு புதிய வீடுகளுக்கான 130,000 வரையிலான HST ரிபேட்டை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் தகுதியுடையவராக இருந்தால் அந்த வீடுகளில் நீங்கள் முதலீடு செய்யலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. வீடுகளில் தொடக்கவில்லை என்று பார்க்கும்பொழுது 719,990 மட்டுமே என்று தெரிவிக்கப்படுது. மேலும் விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் அவரை அழைக்கலாம். உடனே அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-700-2222 416-700-2222 J.CA என்ற இணையதளத்துக்கு கூட நீங்கள் சென்று பார்க்கலாம். 10 மணிக்கு கனடியோ உலகம் மற்றும் விளையாட்டு செய்திகளை கேட்கலாம். பூக்கள் கூட பொறாமை கொள்ளும், புன்னகை கொண்டபடியே உன் சிரிப்பை தேடி வந்தேன். ஏ என் கண்ணீரை ஏன் பூக்கள் கூட பொறாமை கொள்ளும், புன்னகை கொண்டவளே உன் சிரிப்பை தேடி வந்தேன், என் கண்ணீரை ஏன் என்று நிறுத்தியிருக்கிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடலை தொடர்ந்து செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: நேரவிரவு 10 மணி. சேம்மா தமிழ் எஃப்எம் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் வாசிப்பவர் எஸ்டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கிபெக்கில் பரவும் கேட்ஃபிஷ் கேன்சர் புற்றுநோயை கண்காணிக்கும் ஆராய்ச்சியாளர்கள் அது நியூ பிரான்சுக்கும் பரவியுள்ளதா என்பதை கண்டறிந்து வருவதாக கூறுகின்றனர். 4.5 மில்லியன் டாலர் மதிப்புள்ள கொக்கைன் மற்றும் 500,000 ரொக்க பணத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்ததோடு பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் மெக்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அமெரிக்காவில் உரிய ஆவணங்களின்றி வசித்து வந்த 30 லட்சத்துக்கும் அதிகமானவர்களை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வெளியேற்றியுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது.
1: கனேடிய செய்திகள்.
0: கிபெக்கில் பரவி வரும் கேட்ஃபிஷ் கேன்சர் புற்றுநோயை கண்காணிக்கும் ஆராய்ச்சியாளர்கள் அது நியூ பிரான்சுக்கும் பரவியுள்ளதா என்பதை கண்டறிந்து வருவதாக கூறுகின்றனர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டத்துக்கு பிந்தி ஆய்வாளர் ஜோசிக் லாக் கடந்த வசந்த காலத்தில் செயின்ட் ஜான் ஆற்றின் இடதுபுறம் உள்ள ஏரிகளில் கருப்பு புள்ளிகளுடன் காணப்படும் பழுப்பு நிற புல்கெட் கழுத்தி மீன்களின் மாதிரிகளை சேகரித்ததாக கூறுகின்றார். கிபெக் மற்றும் வோர்மல் மாநிலங்களுக்கு இடையே உள்ள ஒரு ஏரியில் இதே இன மீன்களில் காணப்படும் புற்றுநோயான மெலனோமா இந்த கெளுத்தி மீன்களுக்கு உள்ளது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆய்வக முடிவுகளை சில வாரங்களில் எதிர்பார்ப்பதாக கிளார்க் தெரிவித்தார். நியூ பிரான்சிக் மீன்களுக்கும் இதே புற்றுநோய் இருப்பதை டிஎன்ஏ பரிசோதனை உறுதிப்படுத்தினால் அது எங்கிருந்து வந்தது என்பதை கண்டறிய ஆராய்ச்சியாளர்கள் முயற்சிக்கும் வேளையில் மேலும் மாதிரிகளை சேகரிக்க தான் மீண்டும் அங்கு செல்ல உள்ளதாக கிளார்க் மேலும் கூறினார். குளோபல் கொம்பாட் ஏர் புரோக்ராம் என்ற புதிய பன்னாட்டு போர் விமான திட்டத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கான கனடா அரசின் முடிவிற்கு தற்போது எந்த ஒரு குறிப்பிட்ட செலவுத் தொகையும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று தேசிய பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இத்தாலி, ஜப்பான் மற்றும் பிரித்தானியா ஆகியவை இணைந்து உருவாக்கி வரும் 6ஆம் தலைமுறை போர் விமான திட்டமான குளோபல் கொம்பாட் ஏர் புரோக்ராம் இதில் முதல் நாடாக சமீபத்தில் கனடா பார்வையாளராக அந்தஸ்தை பெற்றது. இந்த பார்வையாளர் அந்தஸ்தை பெறுவதில் எந்தவித நிபந்தனைகளும் இல்லை என்று துறை கூறியிருந்தாலும் எதிர்காலத்தில் கனடா இந்த திட்டத்தில் முழு உறுப்பினராக இணைய முடிவு செய்தால் அதற்கான வளங்கள் மற்றும் நிதி சார்ந்த தாக்கங்கள் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அந்த பார்வையாளர் அந்தஸ்து இந்த திட்டத்தை பற்றி நன்கு புரிந்து கொள்ளவும் இதில் தீவிரமாக பங்கேற்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய செயற்பாட்டு தொழில்துறை மற்றும் பொருளாதார நன்மைகளை மதிப்பிடவும் கூட்டாட்சி அரசாங்கத்துக்கு உதவும் என்று தேசிய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. தெற்கு ஒன்றாரியம் முழுவதும் பல முகாமைகள் இணைந்து நடத்திய விசாரணையை தொடர்ந்து சுமார் 4.5 மில்லியன் டாலர் மதிப்புள்ள கொக்கைன் மற்றும் 500,000 டாலர் ரொக்கப்பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஜூலை 8ஆம் தேதி அன்று ராயல் கனடியன் காவல்துறை மற்றும் பிற முகாமைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் விசாரணையின் ஒரு பகுதியாக டொரண்டோவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனையை மேற்கொண்டனர். இதையடுத்து விநியோகத்திற்காக கொக்கையினை சேமித்து வைக்கவும் தயாரிக்கவும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பயன்படுத்தப்பட்டதாக காவல்துறை குற்றம் சாட்டியது. இந்த சோதனையின் போது சுமார் 4.5 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 170 கிலோகிராம் அதிகமான கொக்கையின் காவல்துறையினால் பறிமுதல் செய்யப்பட்டது. இன்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு செய்திக்குறிப்பின்படி எந்தவித அசம்பாவிதமின்றி 2 பேரை கைது செய்ததாகவும் 3ஆவது சந்தேக நபரை கண்டுபிடித்ததாகவும் காவல்துறை கூறியுள்ளது. பின்னர் ஹாமில்டனில் உள்ள பல இடங்களில் கூடுதல் சோதனைகள் மேற்கொண்டு குற்றச்செயல் வருமான சட்டத்தின் கீழ் சுமார் 160,000 டாலர் ரொக்கப்பணத்தையும் நகைகளையும் பறிமுதல் செய்ததாக தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.

0: அவர்களும் ஒரே கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் உரிய ஆவணங்களின்றி வசித்து வந்த 30 லட்சத்துக்கும் அதிகமானவர்களை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வெளியேற்றியுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் உரிய ஆவணங்களின்றி வந்த 30 லட்சத்துக்கும் அதிகமானோர் அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு தண்டிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த வெளியேற்றப்பட்டவர் பட்டியலில் உள்ளனர். நாட்டை பாதுகாக்க வெளிநாட்டவர்கள் அனுமதிக்கப்பட்ட கால அளவை கடந்தும் அவர்கள் இங்கே தங்குவதை தடுக்கவும் இப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. அத்துடன் அரச நிதியுறவு பெறும் திட்டங்களில் இருந்து ஆவணங்கள் இல்லாத புலம்பெயர்ந்தவர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள வாடி அல் உசேர் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக அந்த நாட்டின் தேசிய செய்தி முகமை தெரிவித்துள்ளது. முன்னதாக மோய்ஸ் அல் ஜபல் நகரை இலக்கு வைத்து இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அந்த பகுதியை நோக்கி யந்திர துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் என்என்ஏ குறிப்பிட்டது. மேலும் பெய்ரூட் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் மீதும் இஸ்ரேலிய ஆளில்லா விமானங்கள் பறந்ததாகவும் அந்த முகமை செய்தி வெளியிட்டுள்ளது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: கொழும்பு சுகததாசா விளையாட்டரங்கில் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்ற கொழும்பு எஃப்சி அணிக்கும் ரினோன் அணிக்கும் இடையிலான போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. இந்த போட்டியில் எந்த அணியும் கோல் போடவில்லை. போட்டியின் முதலாவது பகுதியில் இரண்டு அணிகளுக்கும் சம அளவில் மோதிக்கொண்ட போதிலும் கோல் போடுவதற்கான சரியான வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. இந்த போட்டி முடிவை அடுத்து ரினோன் கழகம் 10 புள்ளிகளில் முதலிடத்திலும் கொழும்பு எஃப்சி 8 புள்ளிகளில் 3ஆம் இடத்திலும் தொடர்ந்து இருக்கின்றன. இந்த விளையாட்டரங்கில் நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள சூப்பர் லீக் போட்டியில் வெனப்புவ நியூ ஜாங் கழகத்தை வேறுபுளை ரெட் ஸ்டார் கழகம் எதிர்த்து ஆடவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிபக்கில் பரவும் கட்ஃபிஷ் கேன்சர் புற்றுநோயை கண்காணிக்கும் ஆராய்ச்சியாளர்கள் அது நியூ பிரன்சிக்கும் பரவியுள்ளதா என்பதை கண்டறிந்து வருவதாக கூறுகின்றனர். 4.5 மில்லியன் டாலர் மதிப்புள்ள கொக்கைன் மற்றும் 500,000 ரொக்கப்பணத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்ததோடு பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் மெக்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அமெரிக்காவில் உரிய ஆவணங்களிலிருந்து வசித்து வந்த 30 லட்சத்துக்கும் அதிகமானவர்களை ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் வெளியேற்றியுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இத்துடன் செய்யுமார் தமிழகம் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

கடந்த பிற்பாகத்தில் 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானத்தில் இவ்வாக காணப்படுகிறது. 30 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 20 பாகை செல்சியஸாக குறைவடையும் வழியிலே குடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து காலை பொழுதிலும் மதிய பொழுதிலும் நாளை இடிமுழக்கத்தோடு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் 70% என்று தெரிவிக்கப்படுகிறது. காலை பொழுதிலே சில இடங்களிலே புகை மூட்டமாகவும் காணப்படும். 28 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 38 பாகை செல்சியஸாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுதும் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70%, 17 பாகை செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஒளி நிறைந்திருக்கும். 29 பாகை செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுது 18 பாகை செல்சியஸாக இருக்கும். மீண்டும் லேசான மழைத்தூழலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திங்கள் செவ்வாய்க்கிழமைகளும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. திங்கட்கிழமை 60%, 29 பாகை செல்சியஸாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதன்கிழமை

0: 27 பாகை செலுத்ததாக இருக்கும் சூரியோடையின் ரைந்திருக்கும். அதே போன்று வியாழக்கிழமையும் சூரியோடையின் ரைந்திருக்கும் 26 பாகை செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 2% அதிகரிக்கிறது. 164.9% விற்பனை செய்யப்பட இருக்கிறது. பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே இப்பொழுது இதைவிட குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று தேவை இருப்பவர்கள் உடனடியாகவே 12 மணிக்கு முன்பதாக நீங்கள் நிரப்பிக் கொண்டிருந்தால் லீட்டருக்கு சில சதத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே நிரப்பிக்கொள்ளுங்கள். சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது வலதுபுறம் வலதுபுறம் திரும்பி பாருங்கள். எரிபொருள் நிலையத்திலே சாதாரணத்தில் எரிபொருள் என்ன விலையில் விற்பனை செய்கிறது என்பதை கவனித்து உங்களுக்கு தேவையான எரிபொருளை நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். 10:30 குறுங்கவியிலே நீங்கள் நின்று நிறைவு செய்து வைக்க வேண்டிய கவிதை இதுதான். பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே, பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே, உன் சிரிப்பை தேடி வந்தேன், உன் சிரிப்பை தேடி வந்தேன் என் கண்ணீரியேன், உன் சிரிப்பை தேடி வந்தேன் என் கண்ணீரியேன். நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடர்புகள் 4165309005.
1: உலகம் முழுவதும் 101.3 CMR.FM.
0: நிகழ்ச்சிகளில் தொடர்வது
2: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
3: கொக்குவில் இந்து கல்லூரியின் 1985 கல்வி பயின்ற பழைய மாணவ மாணவியர்களின் ஒன்று கூடல் தாயகத்தில் ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 திகதி 3 நிகழ்வாக நடைபெறும். யாழ் பெருமாள் கோவில் உறவினர் ஒன்றியம் நடாத்தும் 25வது கோடைக்கால ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 8 சனிக்கிழமை காலை 8 முதல். இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 6-4-7-2-8-5-3-1-4-8 சூறாவத்தை கோடைக்கால ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 8 திகதி சனிக்கிழமை காலை 9 முதல். இலக்கம் 390 மோர்னிங் சைட் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற மோர்னிங் சைட் பார்க் ஏரியா 1A நடைபெறும். 4-1-6-9-3-7-2-7-4-1 கனடா கொய்யாத்தோட்ட சங்கத்தின் கோடைக்கால ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 9 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 முதல். இலக்கம் 1 ஐலாண்ட் கிரீக் டிரைவில் அமைந்திருக்கின்ற கொலோனியல் டன்ஃபோர்த் பார்க் லாட் 1 நடைபெறும். 4-1-6-6-1-7-6-7-3-5 ஸ்கந்தவரோதயா பழைய மாணவர் சங்க கனடா கிளையின் 36வது கோடைக்கால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 9 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் மெக்காவன் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில். இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் உள்ள மிலிக்கன் பார்க் ஷெல்டர் 2 நடைபெறும். 4-1-6-8-4-3-2-7-2 யாழ் சாவகச்சேரி மகளிர் கல்லூரி கோடைக்கால ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 9 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 முதல் மிலிக்கன் பார்க்கில் நடைபெறும். 6-4-7-2-0-3-3-3-6-9
2: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 10:15 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 10:30 குறுங்கவி நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது ஸ்காபுரோக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறோம். இப்பொழுது அல்ல, அந்த விவரத்தை தரப்போகிறோம். நீங்கள் நாளை செல்லலாம் ஸ்காபுரோவிலே. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கருகிலே ஐசாசில் நிறுவனம் இருக்கிறது. இது திறக்கப்பட்டு இப்பொழுது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. எனவே தான் ஐசாசல் நிறுவனம் தருகின்ற இந்த 4வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மெகா சேல் மற்றும் பிரபலமான 10 சேல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. August 10 வரை மட்டுமே இந்த மளிகை விற்பனை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 30% தொடக்கம், 50% தள்ளுபடி, அதிரடி தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். 19 கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கின்ற தூய பகலாக காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது. 150 முதல் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு டிசைனர் மற்றும் பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50 முதல், சல்வார் இருக்கிறது 30 முதல், ஃபேன்சி சாரிகள் 50 முதல், காட்டன் சாரிகள் 30 முதல், செமிசில்க் 60 முதல், மற்றும் ஆர்சல் சாலைகள் 20 முதல் கிடைக்கின்றன. மற்றும் 10 சேலில் நம்ப முடியாத விலையிலே அனைத்துமே சாரைகள் 10 ரூபாய்க்கு, சல்வார் இருக்கிறது 30 ரூபாய்க்கு, லெகங்கா இருக்கிறது 50 ரூபாய்க்கு, குர்த்தி டாப்ஸ் இருக்கிறது 10 ரூபாய்க்கும், ஹவுஸ் கோட் இருக்கிறது 10 ரூபாய்க்கும், லெகின்ஸ் இருக்கிறது 2 15 ரூபாய்க்கும், சாரி ஸ்கர்ட் இருக்கிறது அண்டர் ஸ்கர்ட் 2 15 ரூபாய்க்கும், ஆண்களுக்கான சாரம் 3 10 ரூபாய்க்கும், டி ஷர்ட் இருக்கிறது 2 15 ரூபாய்க்கும், குரோக்கடைல் டி ஷர்ட் இருக்கிறது 18 ரூபாய்க்கும், மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் இருக்கின்றன. பிரித்தி எக்கோ பிளஸ் இருக்கிறது 150க்கும், ஸ்டீல் இருக்கிறது 150க்கும், மற்றும் ரொட்டி மேக்கர் 60 ரூபாய்க்கும், அப்பல் சட்டி 20 ரூபாய்க்கும், ரைஸ் குக்கர் 30 ரூபாய்க்கும், கோகனட் ஸ்கிராப்பர் இருக்கிறது 90 ரூபாய்க்கும், இன்னும் ஏராளமான பொருட்கள் மிக மிக குறைந்த விலையிலே தவறுள்ளாதீர்கள். இந்த சலுகை August 10 வரை மட்டுமே சொல்லுகிறீர்கள். இது எங்கே இருக்கிறது? இலக்கம் 21:40 மார்னிங் சைட் அவென்யூ ஸ்காபுரோவில், மார்னிங் சைட் டெல்ஃபின் சந்திப்பு கருகில், ஷெல் கேஸ் ஸ்டேஷன் கட்டிட தொகுதியில் அமைந்திருக்கிறது. 416-298-6116 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-3002-94-94.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
7: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு, நீங்கள் உங்களோடு நாங்கள்.
1: நேரம் 10:20 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில்லை அடுத்தோடு இருக்கிறது. நம்ம ஒருவாளர்கள் உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக டிவி சிஎம்ஆர் அவ்வப்போது எங்களுடைய கலைஞர்களை அவர்களுடைய பாடல்களை எல்லாம் நீங்கள் ஒளிபரப்பி வருகிறது, ஒதிபரப்பி வருகிறது. இதை விட குறிப்பாக பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 8:30 முதல் 9:30 வரை இசையால் அணைவோம் மியூசிக் எனக்கு ஒரு செய்தி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நேரடியாக கலைஞர்கள் இங்கே கலையகத்துக்கு வந்து பாடி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலே நீங்களும் இணைந்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம். அத்தோடு நீங்கள் விரும்புகின்ற பாடல் ஒரு வரிகளை பாடச் சொல்லி அவர்களுக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதோடு அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கலாம். இப்படி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க தவறாதீர்கள். பிறகு செவ்வாய்க்கிழமை தோறும் 8:30 முதல் 9:30 வரை அந்த நிகழ்ச்சியை, அதாவது தாயகத்தில் மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இருப்பவர்கள் உங்களுடைய உறவினர்கள் பார்க்க வேண்டுமென்றால் TVHT தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்திலே அவற்றை பார்த்து மகிழலாம் என்றும் தெரிவிக்கின்றோம். அதோடு HT2 அதாவது CMRH2 அதன் ஒளிபரப்பினை நீங்கள் நேரடியாக கேட்கலாம். அந்த ஒளிபரப்பினை கேட்டபடியே நீங்கள் நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளலாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சாரி, மறந்து விடாதீர்கள். பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 8:30 முதல் 9:30 வரை நடைபெறுகிறது டிவிஐயில் மியூசிக் கனெக்ட். அத்தோடு டிவிஐயின் 25வது வருட பூர்த்தி வரப்போகிறது செப்டம்பர் மாதத்திலே. அதற்கான பல நிகழ்ச்சிகள் கூட தயாரிக்கப்பட இருக்கின்றன. எனவே நீங்களும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.
2: சீரழிச்சிமையில் நாங்கள் பாடும் சிந்து சீமா தமிழக 101.3
1: பிரின்சன் பாடலுக்கு சேமித்திருக்கின்றார். ஸ்டீப் கிளிப் பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றார். பாடியிருக்கின்றார் விஜிதா சுரேஷ்குமார்.

0: காதுக்கினிய இம்கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல்.
1: வணக்கம், நான் அசல் புஷ்பா ஹைகிரன். எங்க 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
2: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் August 10th வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 21 40 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-296-1116. ஆயிஷா சில்க். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

நேர்கள் குறுங்கவி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 4165 9300 055. பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டபிளே, உன் சிரிப்பை தேடி வந்தேன், என் கண்ணீரை ஏன் நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடர்புரைகள் பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டபிளே, உன் சிரிப்பை தேடி வந்தேன், என் கண்ணீரை ஏன். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165 9300 055. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3
1: SC4K கோடிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ் வழங்கும் ஓபன் ஹவுஸ். 4 முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்து வருகிறது SC4K கோடிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ். புதிய ஆண்டுக்கான பாடத்திட்டங்களையும் கற்பித்தல் முறைகளையும் பெற்றோர்கள் ஓபன் ஹவுஸில் நேரடியாக பார்த்து அறிவதுடன் அதன் சிறப்புகள் மற்றும் பயன்பாடுகள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். August 8 மற்றும் 9 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR-இன் நேரடி ஒளிபரப்பினூடாக மேலதிக விவரங்களை அறிந்து பயன்பெறுங்கள். 416-561-0374
2: CMR
3: பூக்கள் கூட பொறாமைகளும் புன்னகை கொள்ளவளே உன் சிரிப்பை தேடி வந்தேன் என் கண்ணீரே. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவர் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் வெண்பா.
3: வெண்பா சொல்லுங்கள், உங்களுடைய கவிதை எப்படி இருக்க போகிறது?
4: பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே உன் சிரிப்பை தேடி வந்தேன் என் கண்ணீர் என் கண்ணீரை ஏன் வர வளர்த்தாய்? உன் நெல்லை தேடி என் விளைவுகள் அலைகிறது, உன் நினைவாலே என் நிறைவுகள் கரைகிறது. உன் உள்ளம் தேடும் உன் அன்பு உனக்கு புரியவில்லையா? நீ தந்த காயத்தையும் காதலாய் சுமக்கிறேன், உனக்கு மட்டும் ஏன் இது தெரியவில்லை?
3: சரி, நல்ல ஒரு கவிதையை தந்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு முறை அந்த கவிதையை கேட்போம்.
4: பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே உன் சிரிப்பை தேடி வந்தேன் என் கண்ணீரை வளவழைத்தாய். உன் நிழலை தேடி என் விழிகள் அழைகிறது, உன் நினைவாலே என் இரவுகள் கரைகிறது. என் உள்ளம் தேடும் உன் அன்பு உனக்கு புரியவில்லையா? நீ தந்த காயத்தையும் காதலாய் சுமக்கிறேன், உனக்கு மட்டும் ஏன் இது தெரியவில்லை?
3: காயத்தை கூட அன்பாக சுமந்து கொண்டிருக்கிறேன், உனக்கு மட்டும் ஏன் புரியவில்லை என்று கேள்விக்குறியோடு நிறுத்தியிருக்கிறீர்கள். பாராட்டுகள் வெண்பா, நல்ல கவிதையை தந்திருக்கிறீர்கள். நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், செந்தில் நான் இந்த பஞ்சாயத்திடம் பேசுகிறேன்.
3: சரி, நீங்கள் எப்படி நிறைவு செய்ய வைக்க போறீர்கள்?
5: பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே உன் சிரிப்பை தேடி வந்தேன் என் கண்ணீரை ஏன் பார்க்க விரும்புகிறாய்? அது காய்ந்த இதயத்தின் ஈரம். உன் புன் சிரிப்பினால் உன் இதயத்தினால் உன் அளவிலா காதலால் என் உலகை ஒளிமயமாக்கிய நீ என் கண்ணீரை பார்க்காதே கண்ணே. கள்ளங்கவனமில்லாத உன் சிரிப்பில் என்னை உன் மனச்சிறையில் அடைத்து விட்ட கள்ளி, நீ ஏன் என் கண்ணீரை பார்க்க விரும்புகிறாய்? உன் சிரிப்பே என் உலகம். சிரிப்புக்கு ஒரு மொழி இருந்திருந்தால் அதன் இலக்கணமே நீதான். அதனால் உன் சிரிப்பை தேடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே என் நண்பே.
3: என்று கவிதை சற்று நீண்டிருப்பது போல் தெரிகிறதா? பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே என்றவுடன் கவிதை நீண்டு விட்டது. சரி, பாராட்டுகள், நல்ல கவிதை, மீண்டும் ஒருமுறை கேட்போம்.
5: பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே உன் சிரிப்பை தேடி வந்தேன் என் கண்ணீரை ஏன் பார்க்க விரும்புகிறாய்? அது காய்ந்த இதயத்தின் ஈரம். உன் புன் சிரிப்பினால் உன் இதயத்தினால் உன் அளவிலா காதலால் என் உலகை ஒளிமயமாக்கிய நீ என் கண்ணீரை பார்க்காதே. கள்ளங்கவரமில்லாத உன் சிரிப்பில் என்னை உன் மனச்சிறையில் அடைத்து விட்ட கள்ளி, நீ என் கண்ணீரை பார்க்க விரும்பாதே. உன் சிரிப்பே என் உலகம். சிரிப்புக்கு ஒரு மொழி இருந்திருந்தால் அதன் இலக்கணமே நீதான். அதனால் உன் சிரிப்பை தேடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே என் நன்றி.
3: சரி, அன்பு உங்களை ஏமாற்றாது, பாராட்டுகள், நன்றி. நல்ல கவிதையை தந்திருக்கிறீர்கள், நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கேன், நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், ரமேஷ்.
3: ரமேஷ் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி நிறைவு செய்து வைக்க போறீர்கள் ரமேஷ்?
6: என் கண்ணீரை ஏன் அப்படிதான் முடிச்சிருக்கீங்க? என் கண்ணீரை ஏன் குளமாக்குகிறாய்? ஒருவேளை வற்றி போன காவிரியில் ஓடவா, அல்லது ஈரம் அற்றி போன உன் மனதை ஈரமாக்கவா? சொல் அன்பே.
3: ஆனால் காவிரியில் நீர் மேலோங்கி பாயிறதுன்னு சொல்லுறாங்க, இங்கே வட்டி போய்விட்டது கனடா கோந்தோட
6: அங்கே சண்டை நடக்கிறதுனால.
3: சரி, நல்ல கவிதை. சரி, காவிரியை நீரோடு ஒப்பிட்டிருக்கிறீர்கள் கண்ணீரையும். சரி, மீண்டும் ஒருவரை கேட்போம் அந்த கவிதையை. ரமேஷ்,
6: என் கண்ணீரை ஏன் குளமாக்குகிறாய், ஒருவேளை வற்றி போன காவிரியில் ஓடவா, அல்லது ஈரம் அற்றி போன உன் மனதை ஈரமாக்கவா, சொல்ல அன்பே.
3: சரி, நல்ல ஒரு கவிதையை தந்திருக்கிறீர்கள், பாராட்டுகள்.
6: நன்றி.
3: அடுத்த கவிதை.
6: என் கண்ணீரை ஏன் வீணாக்குகிறாய், நான் அதை நன்னீராக்குவேன், வெந்நீராகவும் காணல் நீராகவும் நீ இருக்கும் பொழுது, பன்னீராகவும் பத நீராகவும் தங்கை தேற்றும் பொழுது தாகம் தீர்க்கவே.
3: பன்னீராகவும் பத நீராகவும் தருவீர்களா?
6: ஆமா.
3: சரி, நல்ல கவிதை. பத நீரோடு ஒப்பிட்டிருக்கிறீர்கள், பாராட்டுகள். சரி, மீண்டும் ஒருவரை கேட்போம் இந்த கவிதையை.
6: என் கண்ணீரை ஏன் வீணாக்குகிறாய், நான் அதை நன்னீராக்குவேன், வெந்நீராகவும் காணல் நீராகவும் நீ இருக்கும் பொழுது, பன்னீராகவும் பத நீராகவும் உன் தங்கை என்னை தேத்தும் பொழுது தாகம் தீர்க்க வேண்டும்.
3: தாகம் தீர்க்க வேண்டும். சரி, பாராட்டுகள். நல்ல ஒரு கவிதை, பத நீரையும் அதில் சேர்த்திருக்கிறீர்கள். நன்றி.
6: நன்றி.
3: நன்றி, பாராட்டுகள். சரி, ரமேஷ் இணைந்திருந்தார். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளையும் சந்திக்க போகிறோம். அழைப்பிலே காத்திருங்கள்.
7: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
8: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
7: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
8: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம். 905-6 7 7 2 0 0 9 0 5 5 6 6 7 7 2 0.
9: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
10: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
11: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
10: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
11: 416-489-2000. GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
12: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
3: நேரம் 10:43. ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கின்ற அறிவித்தல், பிக்கரங் அல்லது பிரம்டன் பகுதியிலே ஒரு பிராண்ட் நியூ ஹோம் வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்கலாம். அது 30-60 நாட்களில் குயிக் க்ளோசிங்கோடு வேட வேண்டுமென்றால் அழைக்கலாம். உங்களுக்காகவே 3 பெட்ரூம் மற்றும் 4 பெட்ரூம் டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்பொழுது விற்பனைக்கு உள்ளது. அடுத்த 30-90 நாட்களுக்குள்ளே ஒரு புத்தமுதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. முக்கியமான உடையவென்றால் புதிய வீடுகளுக்காக ஒன்றாரிய அரசு வழங்குகின்ற 130,000 வரையிலான HST ரீபேட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் சகோதரராக இருக்கலாம். எனவே இந்த வீடுகளின் தொடக்க விலை என்று பார்க்கும்பொழுது 719,990 மட்டுமே என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதனை உடனடியாகவே நீங்கள் அழைக்கலாம். 416-700-2222, 416-700-2222. 416-700-2222. J.C என்ற இணையதளத்துக்கு செல்லும் நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலையும் தருகிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அழுதலையர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம், அது
3: தேகுமார். சொல்லுங்கள், உங்களுடைய குறுங்கவி எப்படி இருக்க போகிறது கேட்போமா? பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டபடி உன் சிரிப்பை தேடி வந்தேன், என் கண்ணீரை ஏன் என்று நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம்.
13: பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே, என் கண்ணீரே உனக்கு புரியவில்லை. பூக்கள் கொண்ட வண்டுக்கு புரியும், பூக்கள் மௌனம் கொண்ட மௌனம் கூட வண்டுகளுக்கு புரியும், ஆனால் என் இதயத்தின் வலி மட்டும் உனக்கு ஏன் புரியவில்லை? பூக்களின் மௌனங்கள் கூட வண்டுகளுக்கு கூட புரியும், ஆனால் என் இதயத்தின் வலி மட்டும் உனக்கு ஏன் புரியவில்லை? உன் விழிப்பார்வையில் தொலைந்த என் உயிரின் தவிப்பு, உன் விழிப்பார்வையில் பார்வையில் தொலைந்த என் உயிரின் தவிப்பு ஏன் உன்னை இன்னும் எட்டவில்லை? வார்த்தைகள் சொல்ல முடியாத ஆழமான நேசம், வார்த்தைகள் கூட சொல்ல முடியாத ஆழமான நேசம், உன்னை மட்டும் சற்றும் உலகத்தின் தேடல், உன்னை மட்டுமே சுற்றும் என் உடைய உலகத்தின் தேடல், என் கண்ணீரில் வர காரணமும் நீயே என்று அறியாமை, என் கண்களில் கண்ணீர் கூட வர காரணமா நீயே என்று அறியாமை, மௌனமாய் உன்னை ரசிக்கும் ஏழை மனதின் வேதனை என் கண்களில் நீரோடை.
3: நன்றி. சரி, மீண்டும் ஒருமுறை வேகமாக உங்களுடைய கவிதை கேட்போம்.
13: பூக்கள் கூட பூக்களின் மௌனங்கள் கூட வண்டுகளுக்கு புரியும், பூக்களின் மௌனங்கள் கூட வண்டுகளுக்கு புரியும், ஆனால் என் இதயத்தின் வலி மட்டும் உனக்கு புரியவில்லை. உன் விழிப்பார்வையில் தொலைந்த என் உயிரின் தவிப்பு என் ஏன் இன்னும் உன்னை எட்டவில்லை? வார்த்தைகள் சொல்ல முடியாத ஆழமான நேசம், வார்த்தைகள் சொல்ல முடியாத ஆழமான நேசம், உன்னை மட்டுமே சற்றும் உலகத்தின் தேடல், உன்னை மட்டுமே சுற்றும் உலகத்தின் தேடல், என் கண்ணீரில் காரணமும் நீயே என்ற அறியாமை, என் கண்ணீரில் காரணமும் நீயே என்ற அறியாமை, மௌனமாய் உன்னை ரசிக்கும் ஏழை மனதின் வேதனை உனக்கேன் புரியவில்லை? கண்ணீரை மட்டுமே என் மீதம் தந்தாய்.
3: கண்ணீரை மட்டுமே எனக்காக விட்டு போயிருக்கிறாய் என்று கவலையோடு தந்திருக்கிறீர்கள். நல்ல கவிதையை, பாராட்டுகள். நன்றி.
13: நன்றி. நன்றி வாய்.
3: நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அழுது நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம், நான் சுந்தரி கதைக்கிறேன்.
3: சரி, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இந்த கவிதையை நிறைவு செய்து வைக்க போறீர்கள்?
14: பூக்கள் கூட உன் சிரிப்பை தேடி வந்தேன், பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே, உன் சிரிப்பை தேடி வந்தேன், கண்ணீரேன் உன் சிரிப்புத்தான் வேண்டும், அதில் கொஞ்சம் வம்பும் வேண்டும், அதில் நேசம் நிறைந்திருக்க வேண்டும், உன் கோபமும் வேண்டும், அதில் கொஞ்சம் குறும்பு கலந்திருக்க வேண்டும், உன் குறும்புன்னகை வேண்டும், அதில் நீ எனக்கு மட்டுமே சொந்தம், உன் கர்வமும் எனக்கு வேண்டும் என்னவளே.
3: எல்லாம் டும் டும் டும் முடிகிறதா? வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் டும் டும் திருமணமா? சரி, அவ்வளவு எழுதியிருக்கிறேன். மீண்டும் ஒருமுறை கேட்போம் உங்களுடைய கவிதையை.
14: பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே, உன் சிரிப்பை தேடி வந்தேன், சிரிப்பை தேடி வந்தேன், கண்ணீரேன் உன் சிரிப்புத்தான் வேண்டும், அதில் கொஞ்சம் பம்பும் வேண்டும், அதில் நேசம் நிறைந்திருக்க வேண்டும், உன் கோபமும் வேண்டும், அதில் கொஞ்சம் குறும்பும் கலந்திருக்க வேண்டும், உன் குறும்புன்னகை வேண்டும், அதில் நீ எனக்கு மட்டுமே சொந்தம், உன் கர்ப்பமும் எனக்கு வேண்டும் என்னவளே.
3: வேண்டும் முடித்திருக்கிறீர்கள். சரி, பாராட்டுகள். நன்றி.
14: நன்றி. வணக்கம்.
3: நன்றி. அழைப்பிலே நிறைய நேர்கள் காத்திருக்கிறார்கள், அழைப்பிலே காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
15: கனடாவின் பிரம்மாண்டு தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா, 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள், உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078,
16: 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
17: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
18: இல்லடா.
17: ஹலோ, காசு வந்ததாடா?
18: இன்னும் வரல காசு.
17: காசு வந்துச்சா?
18: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
19: What's happening? So sad.
20: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
21: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
3: நேரம் 10:49 நிமிடம். உங்களுக்கு எதிர்பாராத விதமாக பணம் தேவை ஏற்படுகிறதா? நிதி செலவுகளுக்கு பணம் தேவையா? உங்கள் அவசர நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நம்பிக்கையுரிய நிறுவனம் அம்மா நகைபாடம் உங்களோடு எப்பொழுதுமே இருக்கிறது. வர்த்தகத்துறையிலே தங்களது 34வது ஆண்டுகள் 34 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. அம்மா நகைபாடம் செயல்படுது சிறப்பு சலுகையை வழங்குகிறது. குறைந்த வட்டி வீதத்திலே உங்கள் தங்கத்துக்கு அதிகூடுதலான மதிப்புடன் உங்களுக்கு தேவையான தொகையை வரும் 5 நிமிடங்களிலே தருகிறார்கள். பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் உங்கள் பழைய நகைகளையும் சிறந்த விலையில் இவர்களிடம் மீட்பு செய்து கொள்ளலாம். அம்மாவுக்கு நிகர் அம்மா நகை மாடம் 416-994-3861 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். சரி, நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குறுங்கவி. குறுங்கவியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரில் சந்திப்போம். வடக்கு வளைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
22: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
3: புருஷோத்தமன் சொல்லுங்கள்.
22: நான் வந்து இதை காதலா இல்லாம மற்ற சோகம் இல்லாம கவிதையா புத்தியலமா மாத்தியலை பார்த்துதான் சொல்றேன். என் கண்ணீரை என் வழியாக பார்க்காமல் மொழியாக்கினேன். மரியாதையின் ரூபமாக மாதாவின் மறு வடிவமாக என் சிந்தையில் மிளந்ததால் தான் இந்த வழியிலும் நான் புன்னகைக்கிறேன். அதுவே என் நம்பிக்கையின் ஒளி விளக்காய் மிளர்கிறது. ஒரு பெண்ணின் தூய அன்பும் அவளது ஆசையும் இருந்தால் போதும், சோதனையையும் சாதனையாக்கி என் வாழ்வில் புதிய அத்தியாயம் படைப்பேன். பூவை விட மென்மையான பொண்ணே, என்னை பார்க்க வேண்டாம். என் மீது பாசம் மட்டும் குறையாமல் இருந்தால் அதுவே எனக்கு பெரும்பெறம்.
3: பாசம் மட்டும் பார்க்க வேண்டாம், பாசம் மட்டும் இருந்தால் சரியா? பார்க்க தேவையில்லை.
22: பாசம் மட்டும் இருந்தால் தானும்.
3: சரி, நல்லொரு கவிதையை தந்திருக்கீர்கள். மீண்டும் ஒருமுறை கேட்போம் புருஷோத்தமன்.
22: என் கண்ணீரை என் வழியாக பார்க்காமல் மொழியாக்கினேன். மரியாதையின் ரூபமாக மாதாவின் மறு வடிவமாக என் சிந்தையில் மிளந்ததால் தான் இந்த வழியிலும் நான் புன்னகைக்கிறேன். அதுவே என் நம்பிக்கையின் ஒளிவிளக்காய் மிளர்கிறது. ஒரு பெண்ணின் தூய அன்பும் அவளது ஆசையும் இருந்தால் போதும், சோதனையை சாதனையாக்கி என் வாழ்வில் புதிய அத்தியாயம் படைப்பேன். பூவை விட மென்மையான பெண்ணே, என்னை பார்க்க வேண்டாம். என் மீது பாசம் மட்டும் குறையாமல் இருந்தால்
3: பாராட்டுகள். நல்ல கவிதையை தந்திருக்கிறீர்கள். எனவே சரி, உங்களோடு ஒன்றுமே துணை இருப்பார். நன்றி. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட வைக்க அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
23: வணக்கம்.
3: வணக்கம், அலோசியஸ் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி நிறைவு செய்து வைக்க போறீர்கள் அலோசியஸ்?
23: உன் புன்னகை தேடி வந்தேன், உன் புன்னகை தேடி வந்தேன். என்னை ஏன் கண்ணீரில் மூழ்கடித்தாய்? என்னை ஏன் கண்ணீரில் மூழ்கடித்தாய்? தண்ணீர் இல்லாமல் மீனும், தண்ணீர் இல்லாமல் மீனும், கண்ணீர் இல்லாமல் நானும் வாழ முடியாது என்ற தாபமா? தண்ணீர் இல்லாமல் மீனும், கண்ணீர் இல்லாமல் நானும் வாழ முடியாது என்ற தாபமா? இல்லை, என் மீது உள்ள உன் கோபமா? இல்லை, என் மீது உள்ள உன் கோபமா? இல்லை, பூக்கள் கூட பொறாமை கொள்ளும், இல்லை, பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை வரும் வேஷமா? புன்னகை வரும் வேஷமா?
3: வேஷமா என்று கொள்கிறீர்கள். தண்ணீர் இல்லாமல் மீனும்,
23: கண்ணீர் இல்லாமல்
3: நானும் தண்ணீர் நல்லாரும் அப்படி வரவில்லை. சரி, மீண்டும் ஒரு கேட்போம் அலூசியஸ்.
23: இல்லை, நீங்க அதை சொல்லுங்க, ஒரு பாப்போம்.
3: இல்லை, நீங்கள் மீண்டும் சொல்லுங்க உங்களுடைய கவிதையை கேட்போம்.
23: நான் சொன்னப்போ நீங்கள் கருத்து சொல்லுங்க.
3: சரி, சொல்லுங்க.
23: உன் புன்னகை தேடி வந்தேன், என்னை ஏன் கண்ணீரில் மூழ்கடித்தாய்? என்னை ஏன் கண்ணீரில் மூழ்கடித்தாய்? தண்ணீர் இல்லாமல் மீன், தண்ணீர் இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் நானும் வாழ முடியாது என்ற தாபமா? இல்லை, என் மீது உள்ள உன் கோபமா? இல்லை, பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் உன் புன்னகை வரும் வேஷமா? உன் புன்னகை பேசமா?
3: சரி, பாராட்டுகள். தண்ணீர் இல்லாமல் மீறும், கண்ணீர் இல்லாமல் நானும், தண்ணீர் இல்லாமல் அப்படி எல்லாம் வரவில்லை. சரி, பாராட்டுகள், நன்றி. அலோசியா, சந்திப்போம். நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவர் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
0: வணக்கம், சுஜீவன்.
3: சுஜீவன் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி நிறைவு செய்து வைக்கப்பவர்கள் சுஜீவன்?
0: கண்ணீரை ஏன் கூலியாய் கேட்கிறாய்? தண்ணீரில் பூக்கும் பூவுக்கும் முள் உள்ள உண்டென்பதை உன் புன்னகை தந்த காயங்கள் உணர்த்துவதை கண்ணீராய்.
3: எனவே பூவிலேயே பூவுக்கு முள்ளு இருப்பது போன்று உன் புன்னகையிலும் முள் இருக்கிறது, என்னை குத்துகிறது என்று சொல்லுகிறீர்களா? நல்ல ஒரு கவிதை, மீண்டும் ஒருமுறை கேட்போம் வா சுஜீவன்.
0: கண்ணீரை ஏன் கூலியாய் கேட்கிறாய்? தண்ணீரில் பூக்கும் பூவுக்கும் முள் உண்டென்பதை உன் புன்னகை தந்த காயங்கள் உணர்த்துவதை கண்ணீராய்.
3: கண்ணீராய் என்று சொல்லுங்க சுஜீவன். முதல் முறையாக கலந்து கொள்ளுகிறீர்களா?
0: நீண்ட நாளை
3: நீண்ட நாள் தான் ஞாபக சக்தி குறைந்து விட்டது. கேள்விப்பட்ட பேராக இருக்க, அதனால் கவிதை நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி தெரியவில்லை, அதான் கேட்டிருந்தேன். பாராட்டுகள், நல்ல கவிதையை சுருக்கமாக தந்திருக்கிறீர்கள், குறுங்கவையாக. நன்றி சுஜீவன், பாராட்டுகள். நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் சூட்டி பேசுகிறேன்.
3: சூட்டி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி நிறைவு செய்ய வைக்கப்படுகிறீர்கள் சூட்டி?
1: பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே, உன் சிரிப்பை தேடி வந்தேன், என் கண்ணீரே ஏன் என்று. நீ சிரித்தாய் அந்த காலம், மழை என்னும் இதயத்துக்குள் பெய்தது. அது ஒரு காலம் பெண்ணே.
3: அது ஒரு காலம் பெண்ணையா? முன்பு மகிழ்ச்சியாக இருந்த காலத்தை நினைவுபடுத்தியிருக்கிறீர்கள். சரி, மீண்டும் ஒருமுறை கேட்போம் சூட்டி.
1: பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டவளே, உன் சிரிப்பை தேடி வந்தேன், என் கண்ணீரே ஏன் என்று. நீ சிரித்தாய் அந்த காலம், மழை என் இதயத்துக்குள் பெய்தது. அது ஒரு காலம் பொண்ணே.
3: அது ஒரு காலம், அது ஒரு பொற்காலம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பாராட்டுகள், நல்ல கவிதையை தந்திருக்கிறீர்கள் சூட்டி. நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், குயின்சன்.
3: குயின்சன் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி நிறைவு செய்து வைக்கப் போவீர்கள் குயின்சன்?
2: என் கண்ணீரை என் கல்லறைக்குள் அடக்கி விட்டாய், கல்லறைக்குள் போகும் வரை நீ என் துணை. உன் முகம் கொஞ்சம் வாடினாலும் நீரை பிரிந்த மீனாக துடி துடித்து
3: போவேன். சரி, மீண்டும் ஒருமுறை உங்களுடைய நல்ல கவிதையை கேட்போம் குயின்ஸ்டன்.
2: என் கண்ணீரை ஏன் கல்லறைக்குள் அடைத்து விட்டாய், கல்லறைக்குள் போகும் வரை நீ என் துணை. உன் முகம் கொஞ்சம் பாடினாலும் நீரை பிரிந்த மீனாக துடி துடித்து போவேன்.
3: நீரை பிரிந்த மீனாய் துடி துடித்து போவேன் என்று சொல்லுகிறீர்களா?
2: ஆமாம்.
3: சரி, நல்ல கற்பனை, பாராட்டுக்கள் குயின்சன். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கே.
2: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. ஆமாம், மொத்தமாக என்று பார்த்து கவிஞர்கள் நல்லவே சொல்லிக்கொள்ளலாம், நேயர்கள் கவிஞர்களாக மாறியிருக்கிறார்கள், நல்ல நல்ல கவிதைகளை தந்திருக்கின்றார்கள். சரிவே, அனைவருக்குமே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, விளம்பரங்களைத் தொடர்ந்து எங்களுடைய AI மூலம் உருவாக்கப்பட்ட பாடல் ஒலிபரப்பாக இருக்கிறது.
4: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.

குரங்கவி நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, குரங்கவி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் வெண்பா, பஞ்சாசுரம், ரமேஷ், தேவகுமார், சுந்தரி, புருஷோத்மன், அலோசியஸ், சுஜீவன், சூட்டி, குயின்ஸ்டன். 10 நேயர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பூக்கள் கூட பொறாமை கொள்ளும் புன்னகை கொண்டபடி உன் சிரிப்பை தேடி வந்தேன். ஏன் சிரிப்பை தேடி வந்தேன் என் கண்ணீரை ஏன், சிரிப்பை தேடி வந்தேன் என் கண்ணீரை ஏன். இதோ உங்களுக்காக ஏ மூலம் உருவான பாடல்.

0: காதுக்கினிய இளைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இல்.
1: நேரம் 11:05.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். சிறைச்சாலைகளில் தற்பொழுது எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமைச்சர் அல்லது

ஸ்டாண்டர்ட் பின்பாகத்தில் இப்பொழுது 22 பாகை செலுத்ததாக இருக்கிறது. 30 பாகை செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தெற்கு தென்கிழக்கு நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் பக்கத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 20 பாகை செலுத்ததாக உணரப்படையும். அந்த வேளையிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 30%. தொடர்ந்து காலை பொழுதிலும் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதிய பொழுதிலும் இடிமுழக்கத்தோடு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் 70% என்று தெரிவிக்கப்படுகிறது. காலை பொழுதிலே சில இடங்களிலே புகை மூட்டமாக காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 28 பாகை செலுத்ததாக இருந்தாலும் 36 பாகை செலுத்ததாக உணரப்படும். இரவு பொழுதும் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70%. 17 பாகை செலுத்ததாக இருக்கும். நாளை வரதலும் ஞாயிற்றுக்கிழமை 29 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி இந்த நாளாக இருக்கும். திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மீண்டும் முகில்குற்றத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. புதன் வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து சூரிய ஒளி தென்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது முதல் CMR தமிழகமில் நேர்கள் கேட்க இருப்பது சொல்லாளர் நிகழ்ச்சி. உங்களுக்காக ஒரு சொல்லு நாங்கள் ஒழித்து வைத்திருக்கிறோம். அந்த சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அந்த இரண்டு கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும். கேட்டுவிட்டு உரையை கூற வேண்டும். முதல் வருகின்ற 3 நேர்கள் 2வது முறை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின் 2வது முறையாக அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு உரையை கூற வேண்டும். அதோடு நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் பதில்களை தருவோம். ஆனால் சில வேளைகளிலே பதில் கூற முடியாமல் இருக்கும். சில வேளையில் மழுப்பலான பதிலாக இருக்கும். அப்படியான வேளைகளில் நீங்கள் அவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி விறுவிறுப்பாக இருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும், அதோடு வேடிக்கை வினோத நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிபந்தனைகள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருள் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த நாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்டது போன்ற கேள்விகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். என்று கேள்வி கேட்கும்பொழுது ஒரே ஒரு விடயத்தை தான் மையமாக வைத்துக் கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும். சில வேளைகளிலே அது பொருள் பெயராக பெயரா அல்லது நிறப்பெயரா அப்படி 3-4 கேள்விகள்லாம் கேட்க வேண்டிய கேள்வி ஒரு கேள்வி என்று சொன்னால் இந்த விறுவிறுப்புக்காக தான் ஒரே நேரே முழு கேள்வியை கேட்டுவிட்டால் இப்படியே நாங்கள் சொல்லிவிட்டு போய்விடலாம். எனவே ஒரு ஒரு ஒரு விறுவிறுப்பு இருக்க வேண்டும், எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம். அதோடு நேர்கள் இப்பொழுது 3 நேர்கள் பொழுது அப்படின் நேர்கள் மீண்டும் கலந்து கொண்டால் 4வது நேராக வந்தால் மீண்டும் வர முடியாது என்பதற்காக நீங்கள் அழைப்பதில்லை. இதை தொடர்ந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் தான் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் தருகின்ற பதில்களோ நாங்கள் தருகின்ற ஏதோ ஒன்று வைத்துக் கொண்டதால் அந்த விடியை கண்டுபிடிக்கப் போகிறார், அந்த விடியை கண்டுபிடித்து சொல்லப் போகிறார். எனவே அவருக்கு முதல் நீங்கள் கலந்து கொண்டு கேட்கின்ற கேள்விகள் நாங்கள் தருகின்ற பதில்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கு. எனவே ஒட்டுமொத்தமாக எல்லோருமாக சேர்ந்து தான் அந்த விடியை கண்டுபிடிக்கிறமே ஒழிய அந்த விடை சொல்லுகின்ற நேயர் அல்ல. இப்பொழுது அவர் தான் கூட்டி அழுகிறார்னு சொல்ல முடியாது. போன முறை விளக்கு மாதத்தை கொண்டு வந்து யாரோ கூட்டி அள்ளினார்கள் அல்லவா? அது அவர் அதுக்கு முதல் கஞ்சல் போட்டவர்கள் காலால் எல்லாம் தட்டி கட்டி கட்டி ஒரு ஆளுக்கு ஒரு குப்பை மேடாக கொண்டு வீட்டுக்கு பொழுது தான் அவர் விளக்கு மாதத்தால் கூட்டினார். எனவே நீங்களும் கேள்விகளை கேளுங்கள். 4169 3005 பொதுவாகவே எங்கும் இருக்கும் எல்லோருக்கும் தேவையில்லை. எல்லோருக்கும் தேவையில்லை, எல்லோருக்கும் பயனில்லை, எல்லோருக்கும் தேவையில்லை, எல்லோருக்கும் பயனில்லை என்ற தகவலோடு நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்க 4169 3005 மதுபாலகிருஷ்ணன் சாதாரண சர்க்கம் தாங்கள் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று கேட்கிறார்கள். சரி, மஜ்ஜா திரைப்படத்திலிருந்து

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: மதுபாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடிய பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் சுரேன் கலைக்கின்றேன்.
1: சுரேன் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் சுரேன்?
2: நிறம்
1: இல்லை.
2: இதை தொண்டு உணரலாமான்னு
1: சொல்லிட்டு பார்ப்பேன். தொட்டு உணரலாமா? இல்லை, தொட்டு பார்த்தே உணர முடியவில்லை. சரி,
2: பொருள் இல்லை. என்ன சொல்றது என்ன
1: பறித்தல் பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பைக்கி அடுத்த நீங்க சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் ஐங்கிரம் பேசுறேன்.
1: ஐங்கிரம் சொல்லுங்கள்.
3: என்ன அந்த முதல் கேள்வி? என்ன விலங்கில சொல்லுவீங்களா?
1: நிறம் இருக்கான்னு கேட்டேன். நிறம் இருக்கா, தொட்டு உணர முடியுமா? இரண்டு கேள்வி கேட்டேன்.
3: தொட்டு உணர முடியுமா, நிறம் இருக்கா? 2 மில்லியன் சொன்னீங்களா?
1: 2 மில்லியன் சொல்லியிருந்தேன்.
3: சொல்லி இது எல்லா இடமும் இருக்கும், எல்லாருக்கும் பிரியோசனம் இல்லையான்னு சொல்றீங்க.
1: நாலு கேள்வி எடுத்து.
3: இல்ல இல்ல, அதெல்லாம் ஆனா போன முறை நான் தான் குப்பபிராண்டியில தொடங்கி போட்டு போனேன். போன் வேலைக்க
1: மாட்டேன். குப்பபிராண்டியால பிராண்டி விட்டுருக்கலாமே.
3: நான் குப்பபிராண்டி வந்தேன், நீங்க விளக்கமாக கொண்டு வந்தீங்க. அது ஒரு பிரச்சனை
1: சொல்லியிருந்தேன். நீங்கள் தான் குப்பபிராண்டி தொடக்கி வைத்தீங்க சொல்லி.
3: ஆ, சொன்னீங்களா?
1: ஆமா, சொன்னேன்.
3: மனிதனிலிருந்து
1: உருவாகுவதால்
3: ஒரு மனிதனிலிருந்து வர ஒரு
1: மனிதன் தான் உருவாக்குவது.
3: இல்ல இல்ல, மனிதன் தான் உருவாக்குவது. தொட்டு உணரலாம். ஓகே, வெளியில இருக்கும், எல்லா இடமும் இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த 2 கேள்வி கேட்டுட்டேனே.
1: ஒரு கேள்வி
3: தான் கேட்டுறேன். இதால வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா?
1: சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லை.
3: அந்த இல்லைன்னு சொன்னா நான் வந்து சரியான தமிழ் ஆக்கம் எனக்கு தெரியல. இந்த ஹியூமிடிட்டி என்ன சொல்லுவோம், ஈரக்காற்று.
1: ஈரக்காற்றா?
4: தேவகுமார்
1: சொல்லுங்கள், என்ன கேள்வி?
4: இது அப்ப பேர்ச்சொல் தானே?
1: விளங்கவில்லை.
4: எல்லா இடமும் இருக்கு. இதன் பயன்பாடு என்ன?
1: பயன்பாடு முன்னேற்றத்துக்காக.
4: முன்னேற்றத்துக்காக ஏற்பாடு வந்த முன்னேற்றத்துக்காக. ஆனால் இது ஊர் மனைகளை பாதுகாக்கிறதுக்கு உதவுமா?
1: இது மூன்றாவது கேள்வியா? ஒருவரும் அணைக்கட்டு என்று சொல்லுகிறீர்கள். அணைக்கட்டு போய்
4: தொண்டு அணைக்கட்டை
1: இது தொடலாமல்லோ?
4: சரி,
1: அணைக்கட்டை தொடலாமோன்னு கேட்கிறேன்.
4: அணைக்கட்டு தொட்டு உணர இல்லாதே.
1: சரி, பார்ப்போம். அணைக்கட்டையும் குறித்து இருக்கிறேன். பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வழிப்பில் இருக்கிறீர்கள். இதை உருவாக்க முடியாது.
4: நீங்க சொல்லிருந்தீங்க மனிதனால் தான் இது உருவாகும்.
1: இல்லை, அவர்கள்தான் இதை செய்வார்கள், ஆனால் உருவாக்க முடியாது.
4: யார் கூட பயன்படுத்துவார்கள்?
1: யாரண்டு யாரை கேட்கிறீர்கள்?
4: இந்த மக்கள் கூட பயன்படுத்துவார்கள்.
1: மக்கள் பொதுவாக இது சாதாரண மக்களால் பயன்படுத்த மாட்டார்கள். மக்கள் பயன்படுத்த மாட்டார்கள். ஒரு சில ஊரிலே உள்ள ஒரு சில பெரியவர்கள் என்று சும்மா சொல்லுவோமே, பெரியவர்கள் பெரியவர்கள் என்பதற்கு பல பொருள்படும். பெரியவர் என்று வைப்போம் இப்பொழுது. இப்போதைக்கு
4: உருவாக்கு இல்லாத பெரியவர்கள். ஆமாம்,
1: பெரியவர் என்று நான் வயது கூடியவர்கள் சொல்லவில்லை. பார்ப்போம். தொடர்ந்து பெற நேர்களுக்கு ஆன பதுக்களாக இருக்கட்டும்.
4: எரிவாயுவா?
1: எரிவாயு. சரி, அதையும் குறித்திருக்கிறேன். பார்ப்போம். நன்றி குயின்சன்.
4: நன்றி.
1: நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165 3005. நேரம் 11:23 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் சுதன்.
1: சுதன், சொல்லுங்கள்.
5: அப்ப நீங்க சொன்னதின்படி இது ஒரு பொருள் இல்ல, அதாவது இப்ப ஒரு செய்யப்பட்ட ஒரு பொருள் இல்ல, ஒரு செயல்பாடா?
1: ஆமாம், ஆமாம், செயல்பாடு.
5: சரி சரி. எல்லாருக்கும் பயன்படாத என்று சொல்லியிருக்கீங்க.
1: எல்லோரும் செய்ய முடியாது இதை. அதுதான், பயன்படாது, எல்லோரும் செய்ய முடியாது. குறிக்கப்பட்ட ஒரு சிலர் தான் செய்ய முடியும். அதுவும் இந்த
5: ஓகே அப்படின்ற அதிலேயே சொல்லி பார்ப்போம். மருத்துவம் உண்டு, மருத்துவம் செய்யறது.
1: மருத்துவம்
5: பெரியவர்கள் அதுக்கு அந்த பெரியாக்கள் செய்யலாம்.
1: மருத்துவம் அதோட செயற்பாடு. சரி, அது ஓரளவுக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறது. பார்ப்போம். நன்றி சுதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் சந்திக்க போகிறோம். நீங்கள் அழைத்து கேள்விகளை கேட்கலாம். இப்போ பொதுவாக எங்கும் இருக்கும் எல்லோருக்கும் தேவைப்படாதுன்னு சொல்லியிருந்தோம். நிறம் இல்லை, தொட்டு உணர முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். எனவே பறித்தல் என்று ஒரு விடை வந்திருக்கிறது. மனிதனால் தான் இது செய்யப்படுகிறது, ஆனால் உருவாக்க முடியாது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்கிறதா அல்லது நன்மை இருக்கிறதா என்றால் பாதிப்பு இல்லை. ஆனால் ஈரக்காற்று என்று ஒரு விடை வந்தது. இது பேர்ச்சொல்லா என்று கேட்டார்கள், ஆனால் இது வினைச்சொல், வினைச்சொல் என்ற மேலும் தகவலையும் தந்திருக்கின்றோம். இது பயன்பாடு என்று சொன்னால் முன்னேற்றத்துக்காகத்தான் இதை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் அது என்ன விதமான முன்னேற்றம் என்பதுதான் பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கும். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்து உருவாக்க முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். மற்றது சாதாரண மக்கள் இதை செய்யலாமா என்று சொன்னால் இல்லை. அதாவது பெரியவர்கள் வந்து ஒரு பொதுவாக சொல்லியிருந்தோம், இது ஒரு செயல்பாடு என்று சொல்லியிருக்கோம். மருந்தகம், மருந்து, மருத்துவம் என்ற ஒரு விடை வந்திருக்கிறது. இடிவாய் என்ற விடை வந்திருக்கு. அணைக்கட்டு என்ற ஒரு விடை வந்திருக்கிறது. சரி, இவை எல்லாம் சரியாக இருக்குமா என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். 4165930055. கூடுதலாக இது செய்வதன் மூலம் அந்த அந்த செய்பவருக்கு செய்பவருக்கு என்னன்னு சொல்லலாம், செய்பவருக்கு செய்பவருக்கு செய்பவர் இருப்பதை கொண்டு திருப்தி அடைய மாட்டார். அது அவருக்கு மேலும் மேலும் அந்த விருப்புகள், ஆசைகள் உண்டாவதனால் தான் இதை செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆசைகள் உண்டாவதனால் இதை செய்கிறார் என்று சொல்லுகிறோம். 4165930055 விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் சந்திக்கப் போகின்றோம்.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9050302-94-94.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
8: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
8: ஏசியா கோல்ட் இங்க்,
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
8: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
8: 416-746-2742.
9: Everything okay, no problem and jinam
10: bar kalamu closing da tadikira nadi
11: customer you're trying to reach is not available.
12: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: நேரம் 11:30. நீங்களும் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். கேள்விகளை கேட்டால் தான் விடையை கண்டுபிடிக்க முடியும். 4165930055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேரத்தில் தீபம் வணக்கம். மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம், நான் தேவன் கதைக்கின்றேன்.
1: தேவன் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் தேவன்?
13: இது
1: யோசித்து தான் செய்வார்கள். அவருடைய அவருடைய ஜோசினதான் ஜோசினதான் ஜோசித்து தான் செய்வார்கள்.
13: இதற்கு வயது கட்டுப்பாடுகள் ஏதாவது உள்ளதா?
1: வயது கட்டுப்பாடு என்று இல்லை இல்லை, இது வயது கட்டுப்பாடு அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்றது ஒரு இல்லை பொழுது சிறுவர்களில் குழந்தைகள் எல்லாம் செய்ய மாட்டார்கள். ஓரளவுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்தவர்கள்
13: தான். அந்த படிப்பிலே பெரிய படிப்பு அது சரியாக்கள் சொன்னால் கற்றல் என்று
1: கற்றல் கற்றல் ஆஹா கற்றல் கற்றல் என்று சொல்லியிருக்கிறது கற்றல் என்று சொல்லுகிறீர்கள். சரி, அதாவது கற்றல் என்று சொல்லுங்கள், கற்பது மற்றது மருத்துவம் செய்வது எல்லாம் சில பிள்ளைகளிலே மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லவா
13: தேவன்?
1: இது செய்பவர் இல்லை அது சொல்ல சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு சொல்வது போன்று மற்ற நேர்களுக்கு சொல்லுகிறேன், அதைத்தான் சொல்லுகிறேன். அதாவது என்னவென்றால் இது மற்றவர்களுக்கு பயனாக இருக்காது என்று தான் நான் சொல்லுகிறேன். மற்றவர்களுக்கு பயன் இருக்காது, இது செய்பவருக்கு தான் பயனாக இருக்கும். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள போய் காடுதல் இருந்தது. இப்போ வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம்,
1: வெண்பா சொல்லுங்கள்.
14: இது ஒரு நல்ல செயற்பாடா அல்லது கூடாத செயற்பாடா?
1: நல்ல செயற்பாடா அல்லது கூடாதா? செய்பவருக்கு நன்மை எந்த நாடுகளிலே கூட இருக்கிறதுன்னு சொன்னால் அப்படி பார்க்கும்பொழுது கூட இந்த ஆசிய நாடுகளில் தான் இருக்கும், ஆனால் இங்கும் கூட இருக்கின்றன. ஆசிய நாடுகள் தான் கூடுதல், இங்கும் இருக்கும், ஆனால் அது தெரியாது, தெரியாத மாதிரி இருக்கும். ஆமாம், சூதாட்டத்துக்கான சில விதிமுறைகள் அல்ல சூதாட்டத்துக்கான விதிமுறைகளை மீறியவர்கள் பதிவு செய்தார்கள் எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் நேற்றைய செய்தியிலே. அதனுடைய சூதாட்டம் என்று சொல்கிறீர்களா? வட்டிக்கு எத்தனை வீதம் நீங்கள் வேண்டுகிறீர்கள்?
14: உங்களுக்கு என்ன பார்த்து குறைக்கலாம்,
1: வட்டி இல்லாமல் தருவோண்டு சொல்லிக்கிறோன்னு எதிர்பார்த்தோம். குறைச்சி வட்டி தான், வட்டியை குட்டி போடுகிறதை இல்லை ஒரு குச்சார். நன்றி வேண்டாம், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவை. நல்லதாக தெரிந்தவர் அவர்கள் சொல்லி குறைத்து போடுவார்னு பார்த்தால் அவர் உங்களுக்கு குறைத்து போடல, இல்லாமல் தருவார்னு பார்த்தா குறைத்து போட போகிறார். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
15: வணக்கம், நான் அங்கிரன் பேசுகிறேன்.
1: அங்கிரனா, சொல்லுங்கள்.
15: இதுக்கு வந்து ஆறாவது ஒரு பயிற்சியாளர் அப்படி தேவைப்படுமா?
1: பயிற்சியாளர் இதற்கு தேவையில்லைங்க.
15: தேவையில்லையா?
1: இல்லை இல்லை.
15: அப்ப நான் இங்க தான் அந்த இது என்ன கசினோ அந்த
1: சூதாட்டம் சூதாட்டம்
15: விடுதி
1: சூதாட்டம் தான் சொல்லுகிறீர்கள்.
15: சூதாட்ட விடுதி
1: ஓ சூதாட்ட விடுதியை சொல்லுகிறீர்களா?
15: விளையாட்டு
1: அங்கிரன் விளையாடு வருவருக்கும் பிரச்சனை நட்டமாகி போயிடும், மற்றவருக்கும் நட்டமாகி போயிடும், பாதிப்பு ஏற்படுத்தும். பாதிப்பாக போகும், முதல் தொடக்கத்திலே வருவோம் என பின்பு வராமல் போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். சரி, பார்ப்போமா. சரி, அது சூதாட்டத்தை குறித்து வைத்திருக்கின்றேன், பார்ப்போம். நீங்கள் எப்போ அது போயிருக்கிறீர்களா சூதாட்டத்துக்கு? இல்லை
15: என்ன
1: போயிருக்கல, எல்லாம் களவும் கட்டுமறதானே என்ன போனபடியா அப்படி சொல்லி சமாளிப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
16: வணக்கம், நான் சுரேன் கேக்குறேன்.
1: சுரேன் சொல்லுங்கள்.
16: இதன் இதை செய்வதன் மூலம் அந்த மற்ற நன்மை வருவேதா?
1: மற்றவர் இல்லை இல்லை, இது நீங்கள் செய்து கொண்டு சொன்னால் உங்களுக்கு தான் நன்மை இல்லை, எனக்கு நன்மை இல்லை.
2: இப்போ நான் அதை கொடுத்து அவரோட ஒரு இந்த செயலை செய்ய முடிக்கணும் அப்படி இல்லை.
1: இல்லை, சாதாரண மக்கள் செய்ய முடியாது, ஒரு ஒரு நிலையில் இருப்பவர்கள் தான் செய்ய முடியும். சரி, லஞ்சம் தந்தாலும் நான் விட சொல்ல
2: மாட்டேன்.
1: நீங்க அவ்வளவு தர மாட்டீங்கன்னு தெரியல.
2: சும்மா இந்த பெரியாக்களுடைய நாம பாய்ச்சல் எடுத்ததா இப்ப தீர்ப்பிடுதல் சொல்லி போட்டு
1: என்ன சொல்லுகிறீர்கள்?
2: தீர்ப்பிடுதல்.
1: தீர்ப்பிடுதலா?
2: ஆமா.
1: சரி, அதையும் குறித்து வைத்திருக்கிறேன், பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
17: அப்பன்.
1: அப்பன் சொல்லுங்கள், என்ன கேள்வி அப்பன்?
17: இந்த வினைச்சொல்லால பயன்படுற செயற்பாட்டால்
1: விளங்கல்ல விளங்கல்ல விளங்கல்ல
17: இது வினைச்சொல்லு
1: வினைச்சொல். ஆமாம்.
17: இந்த வினைச்சொல்ல பயன்படுத்துற அந்த பயன்பாட்டாளர் பொருளீட்டின் நன்மைகளை கொண்டு வர அல்லது ஒரு பதவி
1: பொருள் ஈட்டலாம், பொருள் ஈட்டலாம்.
17: எனக்கு பட்டதனம் சொல்றது திரைத்தனம் இல்லாட்டி கட்டளை.
1: கட்டளையா? கொண்டு ஒரு ஒரு விடை. கட்டளையா?
17: கட்டளை.
1: கட்டளை என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, கட்டளையும் குறித்து வைத்திருக்கின்றேன், பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள்.
18: வணக்கம். நான் செல்லி கலைக்கிறேன். அந்த கேள்வியை திருப்பி சொல்ல முடியுமா? நான் இப்போதான் வந்தனும்.
1: இது கேள்வி இல்லையே செல்வி, இது தொடக்கத்திலேருந்து நீங்கள் 11 மணியிலிருந்து நான் ஒரு 2 தரவுகளை கொடுத்தேன். இப்போ வந்த நான் ஒன்றும் பல, அதாவது பொதுவாக சொல்லியிருந்தோம், அதை வைத்துக்கொண்டு சரி அழைப்பில் இருங்கள், பார்ப்போம். அடுத்த முறை விளங்கப்படுத்தும் பொழுது கேட்கலாம். அடுத்த நீங்கள் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். கோபால் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்கப்படுகள் கோபால்? பெரியாக்கள் என்று சொல்லி சொன்னது நான் அந்த வயது கூடினவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அப்படியான இல்லை. ஒரு பெரியாக்கள்னு சொல்வது ஏதாவது எப்படி சொல்வது, ஏதாவது ஒரு ஒரு துறையை சார்ந்தவர்கள் அப்படி வைக்கலாம். என்ன அப்படி? இது வீட்டில வீட்டிலையும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம்.
17: வீட்டில இருக்கலாம் சொன்னா போன் போன் மூலமா பாய்க்கலாமா? இதுக்கு தண்ணி சாமான் இருக்குதோ?
1: இல்லை இல்லை, அப்படி ஒன்று ஒரு அதாவது இது செய்வதற்கு ஏதாவது உபகரணம் தேவை என்று சொன்னால் இல்லை. உபகரணத்தை
17: தொலைபேசி தேவையோ?
1: இல்லை இல்லை, தொலைபேசி எல்லாம் தேவையில்லை. அறிவுரை என்று சொல்லு. அறிவுரை, அறிவுரையும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அறிவுரை யாரும் சொல்லலாம் தானே, நீங்கள் எனக்கு சொல்லலாம், நான் உங்களுக்கு சொல்லலாம். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்காமல் விளம்பரங்களை தொடர்ந்து நேரில் சந்திக்கப் போகின்றோம். 4169530055. நேரம் 11:38. இனி 22 நிமிடங்கள் இருக்கின்றன, எனவே வேகமாக செல்ல வேண்டும். சரி, இப்பொழுது அந்த தரவுகளை தருவோம். எங்கும் இருக்கும், எல்லோருக்கும் தேவைப்படாத அல்லது எல்லோருக்கும் பயனில்லை என்று சொல்லியிருந்தோம். நிறம் இல்லை என்று சொல்லியிருந்தோம். சொல்லிட்டு உணர முடியாது என்று சொல்லியிருந்தோம். அதுக்கு பறித்தல் என்று ஒரு விடை வந்திருக்கிறது. மனிதனால் உருவாக்கப்படுது, அதாவது மனிதன் தான் இதை செய்கிறான் என்றால் இது உருவாக்க முடியாது, செய்கிறான் என்ற உருவாக்குறேன்னு சொன்னால் ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் மனிதன் தான் இதை செய்கிறான். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லை என்று சொல்லுவோம். இது வினைச்சொல் என்று சொல்லியிருந்தோம். முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லியிருந்தோம். அப்பொழுது அணைக்கட்டல் ஒரு விளை வந்தது, ஈரக்காற்றல் ஒரு விளை வந்திருக்கிறது, ஏற்கனவே குறிப்பிடுவது உருவாக்க முடியாது. சாதாரண மக்கள் இல்லை, ஒரு சில குறிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் என்றால் எரிவாயு என்று வந்துடுது. செயற்பாடு என்று கேட்டால் ஆமாம், இது ஒரு செயற்பாடு தான், செயற்பாடு தான் வினைச்சொல், இது ஒரு செயற்பாடு. எனவே மருந்தகம், மருந்து, மருத்துவம் என்று சொல்லி ஒரு விளை வந்தது. அதைவிட யோசித்து செய்யலாமா இது ஒன்று கண்டார்கள். யோசித்து செய்ய முடியாமல் அவர் யோசிப்பார், யோசித்தாலும் செய்ய முடியும். இது கற்றல் என்று ஒரு ஒரு விளை வந்திருக்கிறது. நன்மையா தீமையா என்று கேட்டால் இது நன்மை, அது செய்பவருக்கு நன்மை, மற்றவர்களுக்கு தீமையாக இருக்கலாம். கூடுதலாக இந்த நாடுகள் இங்கும் இங்கேயும் இருக்கிறதா என்று கேட்டால் கூடுதலாக இந்த ஆசிய நாடுகள் தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கேயும் இருக்கிறது, குறைவாக இருந்தாலும் கூட இங்கேயும் ஓரளவு இருக்கிறது. பயிற்சியாளர் தேவை என்று கேட்டால் இல்லை என்ற சூதாட்டம் என்று ஒன்று வந்திருக்கிறது. சூதாட்டம் விடுதி என்று வந்திருக்கிறது. வட்டி என்ற ஒரு விடை வந்திருக்கிறது. மற்றவர்களுக்கு நன்மை பெற முடியும் என்று சொல்லியிருந்தோம். அப்படி என்று சொன்னால் லஞ்சம் என்ற ஒரு விடை வந்திருக்கு. தீர்ப்பு என்ற ஒரு விடை வந்திருக்கிறது. பொருள் ஈட்டுதல் அந்த கட்டளை என்ற ஒரு வந்திருக்கிறது. துறைசார் என்று கேட்டு இல்லை, இது வீடு அல்லது வெளியிலே எங்கேனு சொன்னால் சில வேலைகளில் சிறியதாக இருந்தால் வீட்டிலேயும் பெரிதாக இருந்தால் வேறு வழியிலேயும் இதை செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. கூடுதலாக இது அந்த குறிக்கப்பட்டவருக்கு கூடுதலான ஒரு செல்வாக்கு மிக்க, இது சில படைகளில் ஒரு ஒருவர் என்று இல்லை, சில படைகளில் ஒரு நிறுவனம் கூட இதை இதை இதோடு தொடர்பு இருக்கலாம். ஒரு நிறுவனத்துக்கும் இதோடு தொடர்பு இருக்கக்கூடியதாக இருக்கும். தனிப்பட்ட ஒருவராக இருக்கலாம் அல்லது ஒரு நிறுவனராக இருக்கலாம். அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்களுடைய தொடர்ந்து அதை ஒரு சொல்லி இருக்கிறது அந்த சொல்ல சொன்னால் இலகுவாக போய்விடும் என்று பார்க்குறேன். நேரம் 20 நிமிடங்கள் இருக்கின்றன, 12 மணிக்கு. எனவே விளம்பரங்களை தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் தந்த விடயங்களை வைத்துக்கொண்டு உங்களால் இதை கண்டுபிடிக்க முடிகிறதா? இதை செய்பவர்கள் மற்றவர்களிடமிருந்து லாபத்தை அடைகிறார்கள் அப்படி சொல்லுவோம். சரி, 4 1 5 9 3 0 0 5 5.
19: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்தநாளை நோக்கி புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்துகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, 2 டி-ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் ஃபிஞ்ச், 416-298-6116. Aisha Silk.
20: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
19: 906-700-222-222. 905-417-6069.
21: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
22: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
23: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
19: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
1: நேரம் 11:44 நிமிடம். சமூகம் மற்றும் பொருளாதார பாதிப்புகள் கூட இதனால் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
0: வணக்கம், நான் பிரபா.
1: பிரபா சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் பிரபா?
0: இது ஒரு ஊழலோட தொடர்புடையதா? சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலா?
1: சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலா?
0: இது பணம் அல்லது ஒரு அன்பளிப்பை கொடுப்பதாக இருக்குமா?
1: பணம் அல்லது அன்பளிப்பை எந்த விதத்தில் அப்படி என்றால்?
0: இப்போ வாங்குபவர் பணத்தையோ அல்லது ஒரு அன்பளிப்பை வாங்குவதாக?
1: இல்லை இல்லை இல்லை இல்லை, அப்படி அல்ல.
0: அப்படி
1: இல்லையா? இல்லை, சமூக பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்தும், ஆனால் பணம் கொடுத்து அல்லது அன்பளிப்பு கொடுத்து இல்லை. அப்படி அல்ல, நீங்கள் கையூட்டல் அதாவது லஞ்சத்தை குறிப்பிடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படியா?
0: கையூட்டல நினைச்சு கொண்டு வந்தனா என்ன கொடுப்பார்கள்?
1: ஒன்றுமே கொடுக்க மாட்டார், கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சமூக மற்றும் பொருளாதார பாதிப்பு, மக்களுக்கு தான் இதனால் பாதிப்பு இந்த செயலால்.
0: அவருக்கு லாபம் அப்படியா?
1: அதுதான் எனக்கு தெரியல. அப்படி நாங்களே அந்த தொழிலை செய்யலாம் கொண்டு பார்க்குறோம். நீங்கள்
0: நன்றி
1: பிரபா, அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள்.
3: ஹலோ.
1: ஆமா, உங்களோட தான் பேசுகிறோம், யார் பேசுகிறீர்கள்? சோஃபியா சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள்?
3: ஹலோ.
1: ஆமா சோஃபியா, என்ன கேள்வி கேட்க போறீர்கள்? பணத்தோடு தொடர்புடைய எந்த விதத்தில் பணத்தோடு தொடர்புன்னு கேட்கிறீர்கள்? சீட்டு பிடிக்கிறதா? எப்போ தொடங்க போறீங்கள்? நிதி நிறுவனங்களுக்கு இதுக்கு எப்படியான தொடர்பை கேட்கிறீர்கள்?
3: கொடுக்கல் வாங்கல்
1: பணப்பட்டுவாடா? இல்லை, பணம் வரும், ஆனால் பணத்தோடு சம்பந்தம் இல்லை. பணம் வைத்துக் கொண்டு பரிமாறிக்கொள்ற ஒரு சூழ்நிலை இல்லை. அவருக்கு பணம் வரும், இதை செய்வோருக்கு பணம் வரும், ஆனால் பணத்தை கொண்டு இது உருவாக்குவதல்ல.
3: பணத்தை
1: கொண்டு உருவாக்குவது பணத்தை கொடுத்து வாங்கிக் கொள்வதோ அல்லது கையூட்டலாக பணம் கொடுத்து இதை பெறுவதோ இல்லை. ஆனால் இது செய்வோருக்கு கூடுதலான பணம் அல்லது லாபம் கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது சமூகம் மற்றும் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு, மக்களுக்கு பாதிப்பு, பொருளாதார சீர்குலைவு, இப்படி நிறைய பிரச்சனைகள், பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்ற சட்ட நடவடிக்கைகள் கூட இது எடுக்கலாம் இப்படி நீங்கள் செய்தீர்கள் சொன்னால். சாந்தி, சும்மா விளக்கமாறு கொண்டு கூட்டி போட்டு போகிற விஷயம் இல்லை இது.
3: கள்ளக்கடத்தல்
1: சரி பார்ப்போம். நன்றி, கள்ளக்கடத்தல் நன்றாக இருக்குது சொல்லு. அடுத்த நேரம் சந்திக்க போகின்ற ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அழைப்பில் காத்திருங்கள். நேரம் 11:48 நிமிடம். எனவே நேர்கள் அனைவருமே கலந்து கொண்டு விடைகளை கூற முற்படலாம். பார்ப்போம், குறிப்பாக இது சமூக மற்றும் பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும், மக்களுக்கு பாதிப்பாக இருக்கும், அதோடு சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இது இருக்கும். எனவே சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்லப்படுவது கூடுதலாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே இருக்கும். சீனாவிலேயெல்லாம் இது சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இருக்குமோ என்றால் குறைவாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எனவே கூடுதலாக இலங்கை, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே இருக்கலாம். இங்கு கூட இருக்கின்றது, ஆனால் குறைவாக இருக்கும். சில சில சந்தர்ப்பங்களிலே இன்னும் கூடுதலாக இதை செய்வார்கள்.
19: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462. அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
19: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ.
24: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு 666 CMR தமிழ் FM.
1: நேரம் 11:52. சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது வேகமாக நீங்கள் நேரலை சந்திக்க போகின்றோம். அனைவருமே அழைக்கலாம். அழைப்பில் இருக்கும் நேர சந்திப்பும் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
25: வணக்கம், நான் சுதன்.
1: சுதன் சொல்லுங்கள், ஒரு கேள்வி, என்ன விடை?
25: கேள்வி இல்லாமலே சொல்றேன். அதில் களவு நான் மருத்துவம் சொன்ன உடனே எனக்கு விளங்கிட்டு அது பிழையண்டு மக்களுக்கு பயன்படாதுன்னு சொன்னீங்க.
1: களவு, களவு சொல்லியிருக்கீர்கள். சரி, களவை குறித்து வைத்திருக்கிறோம். அழுது நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
26: வணக்கம்,
1: பண்பா சொல்லுங்கள்.
26: பெரிய தாதாக்கள் செய்யற வேலையா?
1: விளங்கவில்லை.
26: பெரிய தாதாக்கள் செய்யணுமா?
1: தாதாக்கள் செய்கிற வேலை இல்லை. தாதாக்கள் என்று தேவையில்லை, யாருமே செய்யலாம். மாமூல் என்று சொல்லுகிறீர்கள். மாமூல், சரி, மாமூலையும் குறித்திருக்கிற மாமூல் என்ன சொல்லன்றே தெரியவில்லை. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
27: கலியுகவரதன்
1: சொல்லுங்கள், என்ன விடையாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
27: நான் சொல்றேன், வார்த்தை பிரயோகம்.
1: வார்த்தை பிரயோகம் என்று சொல்லுகிறீர்கள், வார்த்தை பிரயோகம். சரி, அதையும் குறித்து வைத்திருக்கிறோம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், யார் செய்திருக்கிறீர்கள்? ஹலோ, சிஎஸ் சொல்லுங்கள்.
28: இது குடித்தனத்தோட சம்பந்தப்படுமா இல்லாட்டி குடியோட சம்பந்தப்படுமா?
1: எதோடு
28: குடி, குடி,
1: குடி என்று சொன்னால் இது குடிமக்களுக்கு, இது குடிமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது.
28: அப்ப இது குடியோட சம்பந்தப்பட்டதா?
1: குடியோடு சம்பந்தம் இல்லை. அடியோடு குடியோடு சம்பந்தம் இல்லை.
28: அடியும் குடியோடும் சம்பந்தம்
1: இல்லை.
28: அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னால், இது வடி சாராயம் என்று சொல்லி சொல்லு.
1: ஓ, வடி சாராயம் என்று சொல்லுங்கள், பார்ப்போம். அதை குறித்து இருக்கோம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
29: வணக்கம், யோகா.
1: யோகா சொல்லுங்கள்.
29: இதுல வந்து இந்த போதை கடத்தல் அதுகளெல்லாம் தொடர்பு இருக்கா?
1: இல்லை.
0: கருப்பு
1: பணத்தை வெள்ளப்பணமா மாத்திரம் சாயம் போடுறது
0: சட்டப்படி குற்றம் தானே?
1: ஆமா சட்டப்படி குற்றம். இதுக்கும் சட்டப்படி குற்றம் தான். தண்டம் சண்டம் கிடைக்கும், அபராதம் கிடைக்கும், நீதிமன்றத்தை கலைப்பார்கள். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம் அகிலன்.
1: அகிலன் சொல்லுங்கள்.
8: இது பொதுவா ஒரு காரியம் ஆகணும் என்றா கொடுக்கணும்?
1: இல்லை இல்லை, அப்படி எல்லாம் இல்லை இல்லை. காரியமாகவதற்காக கொடுக்க வேண்டியதில்லை. இது அதிக லாபம் அதிக லாபம் ஈட்டும் நோக்கிலே இது செய்யப்படுவது. இது சட்டப்படி குற்றம். சமூகத்துக்கு சமூக பொருளாதார பாதிப்பு ஏற்படும், ஏழை மக்களுக்கு பாதிப்பு இருக்கும், பணவீக்கம் வரும், சட்ட நடவடிக்கைகள் எடுப்பார்கள். சரி சொல்லுங்கள்.
8: லஞ்சம்,
1: லஞ்சம் என்று சொல்லுகிறீர்கள். லஞ்சத்தை குறித்திருக்கின்றோம். அடுத்த நேரம் சந்திப்போம். வழக்கம் அழைப்பிலே இருக்கிறீர்கள். அவர் விலத்தி சென்று விட்டார். அடுத்த நேரம் வழக்கம் அழைப்பிலே இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
1: சத்யா சொல்லுங்கள்.
9: இது வந்து இப்ப இந்த பொருட்கள் காணி அதை
1: குத்தகை தான் விடையன்னு சொல்லுறீங்களா? குத்தகை கொடுப்பது சட்டப்படி குற்றம் இல்லையே சத்யா. ஓ, நீங்கள் குத்தகை முதல் கொண்டு வந்துருக்கீங்களா? நான் சட்டப்படி குற்றம் சொன்னோம்னா குத்தகை போச்சு, குத்தகை காசு போச்சு. அடுத்த நேரம் சந்திப்போம். வழக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், நான் தேவா.
1: தேவா சொல்லுங்கள்.
10: இது வந்து வியாபாரிகள் செய்யற,
1: வியாபாரிகள் செய்யலாம், அவர்கள் தான் செய்ய வேண்டும்.
10: கலப்படம்.
1: கலப்படம், கலப்படம் என்று சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம். கலப்படத்தையும் குறித்திருக்கிறோம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வாய்ப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம் அண்ணா.
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
11: இது பெரிய அளவிலும்,
1: பெரிய அளவிலும் செய்யலாம், சிறிய அளவிலும் செய்யலாம். ஆமாம். கூடுதலாக பொருட்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. தேவகுமார், பொருட்கள், பொருட்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது.
11: ஓகே, பொருட்களோட சில சில கலப்படம், கலப்படம்,
1: கலப்படம் வியாபாரிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. கலப்படம் என்று சொல்கிறீர்கள். கலப்படத்தையும் குறித்து இருக்கிறோம். அடுத்த நேயர் சந்திப்போம். ஆனால் கலப்படம் அல்ல. அடுத்த நேயர் செல்வி சொல்லுங்கள். இப்பொழுது விளங்கி விட்டதா?
12: என்னது கஞ்சா?
1: போதை வஸ்து என்று சொல்கிறீர்கள். போதை வஸ்து, போதை வஸ்து பொதுவாகவே பிள்ளையான விடயம்தான். ஆனால் இது கூடுதலாக என்ன செய்வோம்னால், இதை செய்வதன் மூலம் அதாவது ஒரு ஒரு ஒரு செயற்கையாக இல்லாத நிலையை உருவாக்குவது. இதை செய்வதன் மூலம் இந்த லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக இதை செய்வார்கள். ஆனால் இதை செய்வதன் மூலம் செயற்கையாக இல்லாதது, பற்றாக்குறை போன்ற ஒரு நிலையை உருவாக்குவது. அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? அது சமூக பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்துமோ? ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்க அதை குறித்து வைத்திருக்கிறோம். அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள்.
13: வணக்கம் அண்ணா, நான் ஐங்கிரம் பேசுறேன்.
1: ஐங்கிரம் சொல்லுங்கள்.
13: நான் வேற ஒரு உடையோட இருக்கும் போலோட.
1: நீங்கள் என்ன உடைய குழந்தைகள்?
13: நாம வந்து இந்த சீட்டு கட்டுறது.
1: ஓ, சீட்டு முதல் சொல்லியிருந்தார்கள். சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
14: வணக்கம் செந்தில்லா அண்ணன்.
1: ஆமாம், யார் பேசுகிறீர்கள்?
14: யோகேஸ்வரன்.
1: யோகேஸ்வரன் சொல்லுங்கள்.
14: அது பதுக்கல்லே தான். ஏதா பணவீக்கத்தை ஏற்படுத்தும் சொன்னதுல நான் வந்த நான் நீங்க முன்னுக்கு சொன்னதுக்குள்ளே மறைக்கும் நிறைய
1: பதுக்கலா.
14: இந்தியால இது சைனால ஆகவே முடியாது, அதை விட ஜப்பான்ல
1: ஒரு கோடு போட்டு பார்த்திருந்தேன். நேர்கள் புரிந்து கொள்வார்கள், அதுக்காக தான் நான் அப்படியே. அடுத்த நேரம் சந்திப்போம். பழக்க வளைப்பில் இருக்கிறீர்கள்.
15: வணக்கம் வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள்.
15: பிடிச்சிருக்கு
1: பதுக்கலை, பிடிச்சிருக்கிறீர்களா நீங்கள்?
15: பதுக்கலை இப்போ தான் பிடிச்சிருக்கு.
1: பதுக்கலை இப்போ தான் பிடிச்சிருக்கு. சரி அடுத்த நேரம் சந்திப்போம். வழக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள்.
16: வணக்கம், நான் கரன்.
1: கரனா? அவர் விலகி சென்று விட்டார். சரி, இன்னும் ஒரு நேரலை சந்திப்போம். வணக்கம், வலைப்பிலே இருக்கிறீர்கள்.
2: வணக்கம். நான் சுதா. நீங்க கடைசியா சொன்னதுலதான் பிடிச்சது அந்த என்னடா பதுக்கல், அந்த ஒளிச்சு வைக்கிறதா என்று சொன்னீங்க.
1: பதுக்கல், சரி, பார்ப்போம். நன்றி சுதன். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பிலே இருக்கிறீர்கள்.
3: ஆமாம்,
1: பதுக்கல் தான் சொல்லியிருக்கிறது. நன்றி தேவகுமார், நன்றி. ஆமாம், பதுக்கல் என்பது மிக சரியான பதில். பதுக்கனை வசந்தன் சொல்லியிருக்கிறார். பதுக்கல் என்று சொல்லி வசந்தனுக்கு பாராட்டுகள். முதலே கலந்து கொண்ட சுரேன் ஆங்கிரன், தேவகுமார் இவர்களுக்கு நன்றி. குயின்சன் சுதன் இவர்களும் நான்காவது ஐந்தாவதுகளாக கலந்து கொண்டார்கள். எனவே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும், 34 நேயர்கள் கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். ஆமாம், இப்பொழுது பார்ப்போம். அதாவது பதுக்கல் என்பது வினைச்சொல், சேலை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. சட்டவிரோதமாக அல்லது லாப நோக்குடன் பணம் அல்லது பொருட்களை செய்வது. பதுக்கல் என்பது அதிக லாபம் விட்டு நோக்கத்திலே அத்தியாவசிய பொருட்களை சந்தைக்கு வராமல் மறைத்து வைப்பதாகும். பொருட்களின் பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்கி விலையை உயர்த்தும் இந்த சட்டவிரோத நடவடிக்கை பற்றி விரிவான விவரம் என்று பார்க்கும் பொழுது, பதுக்கல் நடைபெறும் விதம் செயற்கை பற்றாக்குறை, அதாவது பொருட்களை அதிக அளவில் வாங்கினால் கூடுதலான பொருட்களை வாங்கி ரகசிய கிடங்குகளிலே சேமித்து வைப்பது. இது இந்தியா, இலங்கை போன்ற இடங்களில் இருக்கிறது. விலை உயர்வு, சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது பொருட்களை வெளியிலே எடுத்து பின்பு விற்பது என்பதால் அந்த தட்டுப்பாடு இல்லாத கூடுதலான விலை வரும். இது சில இந்த இடர்காலங்களிலெல்லாம் இப்படியான நிகழ்ச்சிகள் கனடாவில் கூட நடைபெற்றிருக்கு. சில இடங்களில் பொருட்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு பின்பு விலை கூட்டியிருக்காங்க. அதிக லாபம், நுகர்வோரின் அவசர தேவையை பயன்படுத்தி மிக லாபம் ஈட்டுவது. பொதுவான பொருட்கள் என்று பார்த்தாலும் இலங்கை இந்தியா பொருட்கள், அரிசி பருப்பு போன்ற உணவு தானியங்கள், சமையல் எண்ணெய் மற்றும் வெங்காயம், அவசர கால மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள், பெட்ரோல் டீசல் என்பன. இப்பொழுது கூட இங்கே அமெரிக்காவும் ஈரானும் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருந்தால் இங்கே இருப்பவர்கள் அந்த பொருட்களை, கூடுதலாக இந்த எண்ணெய் போன்றவை, இந்த கப்பலில் வர்ற பொருட்களை இல்லை என்று சொல்வார்கள் அல்லது விலை கூட்டி விடுவார்கள். சண்டை நடக்கும் பொழுது, சண்டை முடிந்தவுடன் சாதாரணமாக கப்பலெல்லாம் போய்கொண்டிருக்கும் பொழுது விலை குறைய வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் விலையை குறைக்க மாட்டார்கள். அதே போன்று சமூக பொருளாதார பாதிப்புகள் இருக்கலாம். ஏழை மக்களுக்கு இன்னும் பாதிப்பாக இருக்கும். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வதனால் இப்பொழுது ஆசிய நாடுகளை பொறுத்தவரை ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் மிக மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார். பொருளாதார சீர்குலைவு, அதாவது சந்தையின் இயல்பு வரத்து மற்றும் தேவை சப்ளை அண்ட் இவற்றை ஒரு விதி பாதிக்கப்படுகிறது. பணவீக்கம், ஒட்டுமொத்த நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து இது ஒரு முக்கிய காரணியாக மாறுகிறது. சட்ட நடவடிக்கை, பதுக்கலை தடுக்க அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் என்ற ஒரு சட்டம் இலங்கை இந்தியா போன்ற இடங்களில் இருக்கிறது நடைமுறை. இதன் சட்டம் இதன் மூலமாக சட்டவிரோதமாக பொருட்களை பதுக்குபவர்கள் மீது கடுமையான அபராதமும் சிறைத்தண்டனையும் விதிப்பதற்கும் வழியுண்டு என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே பதுக்கல் என்பது மிக சரியான பதில். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த பதுக்கலை கண்டுபிடித்தவர் யார்? அந்த பதுக்கலை கண்டுபிடித்தவர் வசந்தன். வசந்தன், சிறப்பு பாராட்டுகள், நன்றி.
16: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078
1: செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணம் புகுழ்திவு ஐயனார் ஆலயம் முன்பாக அமைந்துள்ள கடற்கரை பகுதியில் ₹45 லட்சம் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அந்தியட்டிக்கிரி மண்டபம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் தற்பொழுது எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் சிறைச்சாலைகள் மறுசீரமைச்ச அமைச்சர் அல்லது நீதியமைச்சர் நாடாளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதலமைச்சரும் தனது கணவருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை சங்கீதா திரும்ப பெற்றுள்ளார். கிபக்கில் பரவும் கட்ஃபிஷ் கேன்சர் புற்று நோயை கண்காணிக்கும் ஆராய்ச்சியாளர்கள் அது நியூ பிரான்சுக்கும் பரவியுள்ளதா என்பதை கண்டறிந்து வருவதாக கூறுகின்றனர். பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் மெக்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. CMR தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: 26 ஆண்டு சனிக்கிழமை புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் என்று ஆகஸ்ட் 8 பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொண்டை பெரும்பாகத்தில் 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது, புகை மூட்டமாக காணப்படுகிறது. எனவே சில வீதிகளிலே வாகனம் செலுத்துவது சிரமமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாகன சாரதிகள் அவதானமாக வாகனத்தை செலுத்துங்கள். உங்கள் கண்களுக்கு எட்டிய தூரத்தில் வாகனங்கள் செல்கின்றனா என்பதை அவதானித்து வாகனத்தை செலுத்துங்கள். அதோடு வாகனம் செலுத்தும் பொழுது தொலைபேசி மூலம் உரையாடுவதோ அல்லது குறுஞ்செய்திகளை அனுப்புவதையோ தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதிகாலை பொழுது 20 பாகை செலுத்துவதாக இருக்கும். அதிகாலை பொழுதும் சில இடங்களிலே புகை மூட்டம் காணப்படும். இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய காலை பொழுதிலும் மதிய பொழுதிலும் பல இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 28 பாகை செலுத்துவதாக இருந்தாலும் 36 பாகை செலுத்துவதாக உணரப்படும். 20-40 கிலோமீட்டர் வரையிலான பகுதியில் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70%, அதேபோன்று இரவு பொழுதும் 70% மழைக்குரிய வாய்ப்புகள். அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செலுத்துவதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். நாளை 29 பாக செலுத்தாக இருக்கும். நாளை இரவு பொழுது 18 பாக செலுத்தாக உறவிலையும் 30% மழைக்குரிய வாய்ப்புகள். திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. முகில் கூட்டத்தோடு 29 பாக செல்சியஸ். திங்கட்கிழமை 60% மழைக்குரிய வாய்ப்புகள். செவ்வாய்க்கிழமை 27 பாக செல்சியஸ், 30% மழைக்குரிய வாய்ப்புகள். புதன் வியாழக்கிழமைகள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டத்தோடு நிறைந்த சூரியொளி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. இப்பொழுது முதல் நேர்கள் 1 மணி வரை உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொண்டு உங்கள் விருப்பப்பாளர்களை கேட்க 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிள்ளையர்கள் யார் பேசுகிறீர்கள்?
1: அழகிய
0: தரிசனம் என்று கேட்கிறீர்கள். சரி, பது பாலகிருஷ்ணன் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு புருஷோத்தமன்,
1: நன்றி.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9067-667-7200. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
4: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
5: நேரம் 12:17 உங்களுக்கு ஆலோசில கலந்து கொள்ள பெறும் அடுத்து நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம் ஜோகா.
5: ஜோகா சொல்லுங்கள், இந்த பாடல்
6: எனக்கு கங்கை மரண்ட வரிகள்ல இசை ஞான இசையில தந்து விட்டேனே பழத்திலிருந்து மன்னவனே மன்னவனே அந்த பாட்டுக்கு அப்போ
5: எஸ்பி பாலசுமணியம் எஸ் ஜானகி பாடல்கின்ற பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்க.
6: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: Everything okay, no problem indigenam.
2: Bar kalamu closing da, tadikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155. 0155.
1: Last minute le closing jeda Pradesh chellathukku thanks
2: chellam illa da Selvam
1: sari sari.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 16 ஐஷா சில்க். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
6: 12:24 உங்களுக்கு சில கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வழிபில இருக்கிறீர்கள், ஜார் பேசுகிறீர்கள்.
7: வணக்கம்.
6: வணக்கம், ஜார் பேசுகிறீர்கள். சொல்லுங்கள் அலோசியஸ், என்ன பாடல்?
7: எட்டு குட்டினாலும் மட்டா வருகின்றது, எல்லாம் மட்டு கட்ட வருகின்றது. பாஷா படத்திலிருந்து ராரா ராமையா.
6: ஓ, எட்டுக்குள்ளே வாழ்க்கை அடங்கி இருக்குன்னு சொல்லுகிறார் தலைவர். சரி, இதோ உங்களுக்கு அகவலிக்கிறது எஸ்பி பாலசுமணி சொல்லதா மற்றும் குழுவினர் பாடல்கின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு அலோசியஸ்.
7: நன்றியா.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரடிக்கும் அதிர்வெண். 101.3 CMR தமிழ் FM.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
2: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
3: நேரம் 12:33 சொல்ல பிற்பாகத்திலே இப்பொழுது 22 சிறிதாக இருக்கிறது. புகைமூட்டமாக காணப்படுகிறது. 30 சிறிதாக உணரப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிகுரிய வெப்பநிலை 28 செல்சியஸ், 36 சிறிதாக உணரப்படும். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். மழை பிள்ளை இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் செல்வி.
3: செல்வி சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: எனக்கு மாமியார் வீடு படத்திலிருந்து என்ன தொடர்ந்தது கையில் கிடைத்தது பாடல்.
3: சரி, கே.ஜே. ஸ்டாசிஸ் ஜானகி பாடல் என்ற பாடல் இருக்கிறது.
4: நன்றி.
3: நன்றி.

0: சிஎம்ஆர் தமிழ்FM.
1: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60-49.
0: சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
3: 12:40 உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்,
3: தேவகுமார். சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: அந்த படத்திலே இருந்து ஒரு பாடல் வந்த கேப்போம். அதுக்கு முதல் இன்றைக்கு அந்த பதக்களை கண்டுபிடித்த அவர் இந்த நேருக்கு வாழ்த்துக்களை
3: தெரிவித்துக்
4: கொண்டு வசந்தன், ஆமாம் வசந்த அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை கேப்போம்.
3: சரி, இது உங்களுக்கு அகோலிக்கிறது.
4: நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03
3: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
5: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
6: நேரம் 12:48 நிமிடம். சிமார் தமிழகம் கேட்டுக் கொள்கிறீர்கள். நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம்,
6: சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: முதல்ல உங்களோட பாதுக்களை கண்டுபிடிச்ச வசந்த எனக்கு வாழ்த்து.
6: நன்றி.
7: மற்றொரு முறையே பாடல் வளமை போலவே நல்ல வசனங்களோட நல்லா இருந்தது. அதுல என்ன வராட்டின்னு காதல் என்ன ஒரு மாற்றம் இல்ல, அப்படித்தானே?
6: காதல் மாற்றம் இல்ல தானே,
7: அப்படித்தானே? நல்ல நல்ல வசனங்கள் நல்லா இருந்தது. எனக்கு அது அந்த காலம் படத்துல இருந்து அழகான சொந்தங்கள்.
6: சரி, சொந்தங்களோடு இருந்து கொள்ளுங்கள். கே ஜி யேசுதாஸ் வாணிஜி ரா பாடுகின்ற பாடல் நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கும்.
7: நன்றி.

0: சிஎம்ஆர் தமிழ்FM வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
2: உங்களுக்கான நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வர நேரை சந்திப்போம். வணக்கம். வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
2: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
3: படம் நெஞ்சுக்கு நீதி. பாட்டு சோழனின் மகளேவா. இந்த பாட்டு எனக்கு முகம் தெரியாத நண்பர்கள் காரணம் என்ன இந்த பாட்டை கேக்குறேன் தம்பி.
2: சரி, அனைவருக்காக ஒலிக்கிறது. நன்றி, அனைவருக்கும் சந்திக்கும் வரை இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சில பல நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். பழக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

0: CMR Tamil FM 102.3 www.cmr.fm துல்லியத்தில் துள்ளும் தமிழ்.
1: நன்றி செந்தில்நாதன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஃபெம் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கும் நேரம் இன்று 8ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2026 சனிக்கிழமை காலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்களுடன் எஸ் எஸ் வாசன். நேர்கள் இப்பொழுது முதல் பல்வேறு சுவை அம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். நேர்கள் ஒரு மணி தொடக்கம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளில் பல்வேறு விதமான பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நேர்கள் ஒரு மணி தொடக்கம் 1:30 வரை பாடல்கள் மற்றும் சில தகவல்களை நாங்கள் வழங்குவோம். அதனைத் தொடர்ந்து நேர்களுக்கு 1:30 தொடக்கம் 3:30 வரை தொடர்ச்சியாக நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான வினாக்கள் மற்றும் நேர்களது விடைகளுடன் நாங்கள் பயணிக்கப் போகின்றோம். அதனைத் தொடர்ந்து 3:30 தொடக்கம் 4:00 வரை திரை இசை கானம் உங்களை மகிழ்விக்கும். அதனைத் தொடர்ந்து 4:00 தொடக்கம் 5:00 வரை நேர் விருப்ப நிகழ்ச்சி இடம்பெறும். 5:00 இன்றைய செய்திகள் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 5:15 தொடக்கம் 5:30 வரை இறையோசை நிகழ்ச்சி இடம்பெறும். இறையோசை நிகழ்ச்சியை தொடர்ந்து விடியல் நிகழ்ச்சியை கேட்கலாம். விடியல் நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:00 வரை நேர்கள் பல்வேறு விதமான உங்களது வாழ்த்துக்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த 5:00 பொழுதுகளும் இனிய பொழுதாக அமைய இருக்கின்றன. நேர்கள் இணைந்திருக்கலாம். 416-593-0055 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து கொண்டு எங்களது வினாக்களுக்கான உங்களது விடைகளுடன் நேர்கள் பயணிக்கலாம்.

0: இந்த ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 9 ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 29°C, இரவு பொழுது வெப்பநிலை 18°C இருக்கின்ற அதே வேளை இப்பொழுது தென் தூரகிழக்காசிய நாடுகள் பலவற்றில் மழைப்பொழிவு மற்றும் புயல் தொடர்பான எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜப்பானின் தென்பகுதியில் உள்ள தீவுகளை நோக்கி டால்ஃபின் என்ற சூறாவளி நகர்ந்து வருவதால் ஒகினாவா தீவில் உள்ள நாகா விமான நிலையம் மூடப்பட்டதுடன் அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகளும் ஒகினா தீவில் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. சூறாவளி மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதால் நகர்ந்து வருவதாக ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதுடன் பலத்த காற்று காரணமாக பலர் அங்கு காயமடைந்திருப்பதாகவும் மாமூல் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை அங்கு பாதிப்படைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது ஜப்பானிய தீவுகளில் காணப்படுகின்ற ஒகினாவா என்ற மிக கூடுதலான முதியவர்கள் வாழுகின்ற ஜப்பானிய தீவுகளில் இந்த தீவு ஒன்று. அந்த தீவில் தான் இப்போது சூறாவளி பற்றிய அச்சம் எழுந்திருக்கின்றது.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4164-6661

0: friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
4: நிகழ்வை தற்பொழுது அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாக குடியுரிமை வழங்கப்படும் நடைமுறையை பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் பிரசவ சுற்றுலாவை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் 2 புதிய நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு விதமான குடியேற்றம் தொடர்பான கட்டுப்பாடுகளின் தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்தம் இப்பொழுது கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: வணக்கம். நான் அசசல் புஷ்பா ஹைகிரன். எங்களுடைய 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
0: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 சாரீஸ், $3 $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் பிஞ்ச் 416-298-6116. ஆயிஷா சில்க்.
2: நேர்களே, டொரண்டோ மேயர் தேர்தலுக்கான ரேஸில் தற்போதைய மேயர் ஒலிவியா சாவ் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார் என்றும், புதிதாக களமிறங்கியுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் 10% ஆதரவுடன் 3வது இடத்தை பிடித்துள்ளதாகவும் புதிய கருத்து கணிப்பு ஒன்று தெரிவிக்கின்றது. லியாசன் நிறுவனம் ஆகஸ்ட் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளுக்கிடையில் 1000 டொரண்டோ வாசிகளிடம் நடத்திய இந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன.

0: Camel FM 101.3.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation .com.
2: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது. முதல் நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். நில் பதில் சொல் நிகழ்ச்சி 1:30 தொடக்கம், 3:30 வரை தொடர்ச்சியாக உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் முதலாவது வினாவுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்று நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான் நேர்களே. சவுதி அரேபியாவின் தலைநகரம் எது? சவுதி அரேபியாவின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது என்பதுதான் முதலாவது வினா. மெக்கா, ரியாத், மதீனா, 3 விடைகள் தருவோம். அந்த விடைகளில் எது சரியான விடை என்று கண்டுபிடிக்க வேண்டும். சவுதி அரேபியாவின் தலைநகரம் எது? 1 மெக்கா, 2 ரியாத், 3 மதீனா. அழையுங்கள். 4 1 6 5 9 3 0 0 5 5.

0: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: நேர்களில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றேன். இந்த வேளையில் நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம் நேர்களே. சவுதி அரேபியாவின் தலைநகரம் எது என்று கேட்டிருந்தோம். மூன்று விடைகள் தந்தோம். ஒன்று மெக்கா, இரண்டாவது ரியாட், மூன்றாவது மதீனா. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
2: வணக்கம் பாஸ் நான் மதன் கலைக்கின்றேன்.
1: ஓ நலம் மதன், நன்றி. நீங்கள் எப்படி?
2: நல்ல அருமையான பாடல்கள் போட்டு நல்லா இருக்கின்றது. பாடல சேர்க்கலாம் போல இருக்குது. இது ரியாட் வாசல்.
1: சவுதியில இருந்து நீங்களா?
2: சவுதிக்கு போகல,
1: நண்பர்கள் இருந்திருப்பினும் என்ன. சரி, நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வெண்பா சொல்லுங்கள். ரியாட், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன்,
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
3: ரியாத்தான், ரியாத்தான் அந்த நாட்டினுடைய பெரிய நகரம் அதுதான்.
1: நீங்கள் அங்கே இருந்தீங்களா?
3: இல்லை இல்லை இல்லை, கிளம்பி இருக்கும்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் சுதன். ஒப்பந்தத்தை பற்றி கதைக்க போறீங்கள?
1: சுதன் காதுக்கு வந்துட்டு.
4: இல்ல, அது என்னன்னா உங்களோட பழகி பழகி உங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி
1: தெரிஞ்சிட்டு
4: என்ன தெரிஞ்சிட்டு விளையாட்டா. நன்றி வணக்கம்.
1: சும்மா கொண்டு வர மாட்டாரான்னு தெரியும் என்ன,
4: அதையும் கூட இலகுவா கொண்டிருக்கல.
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நான் பிரபா.
1: பிரபா சொல்லுங்க. நன்றி நன்றி பிரபா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: என்ன
1: லலித், என்ன பிடிச்சு எஃப்எம்க்கு தாவிட்டீங்கள என்ன?
6: அங்கே மாறுறது இருக்கிற இங்கேயும்
1: மாறுறது அங்க காண கிடைக்குது இல்ல. சரி, இதெல்லாம் இருக்கிறோம். நீங்கள எப்படி?
6: ஓ சோமா இருக்கிறோம். ரியாட்,
1: ரியாட், ரியாட்ல இருந்தீங்களா? லைட்
6: இல்லை இல்லை
1: இல்லையா? சரி, நன்றி. என்றால் ஆரம்பத்தில் வெளிநாடு என்பது பொதுவாக சவுதிக்கு செல்வது, மத்திய கிழக்கு நாடுகளில் சவுதிக்கு செல்வது என்பது தான் மிகப்பெரிய வெளிநாடாக இருந்தது எங்களோட மக்களுக்கு ஆரம்பத்தில். அது ரியாட் என்பது மிகச் சரியான விடை. ரியாட் சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய நகரம், அதே வேளை தலைநகரம். இப்பொழுது சவுதி அரேபியாவில் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகி இருக்கின்றது. சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான், துருக்கி ஆகிய நாடுகளுக்கு இடையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது. இந்த மூன்று நாடுகளும் தற்போது நடைபெற்று வருகின்ற ஈரான் மற்றும் அமெரிக்க யுத்தங்கள் இடம்பெற்று வருகின்றன. அந்த யுத்தங்களின் போது தமது நாட்டுக்கு, மூன்றில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுமானால், இருக்கக்கூடிய மூன்று நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டில் நாட்டை ஏதாவது ஒரு நாடு தாக்குமானால், மூன்று நாடும் இணைந்து அந்த நாட்டுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் என்று இப்போது ஒரு ஒப்பந்தம், மெக்கா அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். பொதுவாக இது அந்த உலக யுத்தங்கள் காலங்களில் இடம்பெறுகின்ற சம்பவம். முதலாம் உலக யுத்த காலத்தில் இப்படி பல நாடுகள் அவதி அவதியாக, அடிக்கடி திடுதிப்பாக தமக்கிடையே ஒப்பந்தங்களை மேற்கொண்டு தமக்கொரு பாதுகாப்பை தேடிக்கொண்டார்கள். இரண்டாம் உலக யுத்த காலத்திலும் இவ்வாறான பாதுகாப்புக்காக நாடுகள் தம்முடையே ஒப்பந்தங்களை மேற்கொண்டன தமது பாதுகாப்புக்கு. இப்போது பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கின்றன. இது மெக்கா அக்ரிமெண்ட் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம், மெகா பாதுகாப்பு, மெக்கா நகரத்தில் தான் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. சவுதியின் புனித நகரமான மதீனாவும் ஒரு புனித நகரம் என்ற வகையில் அது சவுதியின் மெக்கா பாதுகாப்பு ஒப்பந்தம் என்று துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. நேரம் 1:40. நேர்கள் தொடர்ந்து எங்கள் வினாக்களுடன் இணைந்திருக்கிறார்கள்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
9: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
10: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி

0: HD CMR தமிழ் FM இப்பொழுது HD1 24 மணி நேரமும் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு மகிழ CMR தமிழ் HD 2 அலைவரிசையில் இணையத்தில் கேட்க tamilfm.com தொலைபேசியில் கேட்டு மகிழ 6473611855. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: இந்த வேளையில் நாங்கள் மற்றொரு வினாவுடன் இணைந்திருக்கப் போகின்றோம் நேர்களே. இப்பொழுது சீனா இந்தியாவின் ஒரு மாநிலத்தை தனது மாநிலமாக உரிமை கொண்டாடி அதற்கு தனது நாட்டின் மொழியில் பெயரையிட்டு வருகின்றது. இதன் காரணமாக இப்போது இந்திய அரசாங்கம் அந்த பிரதேசத்தில் மிகப்பெரிய நில அளவு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. ஆய்வுகளை மேற்கொண்டு அது தனக்குரியது. பொதுவாக ஊர்களிலே இடம்பெறுகின்ற காணி தகராறின் போது அந்த காணி தகராறை தீர்ப்பதற்கு நில அளவையாளர் வரவழைக்கப்பட்டு உறுதிகளுடன் இணைந்து அந்த வரைபடங்களை சரிபார்ப்பது பொதுவான விடயம். இப்பொழுது இந்தியா அவ்வாறான அந்த காணிகளை நில அளவை செய்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. அந்த மாநிலத்தில் இந்திய பிரதேசத்துக்கு சொந்தமான பகுதியை சீனா தனது பிரதேசமாக பெயர் மாற்றம் மடை மாற்றம் செய்வது என்று சொல்வார்கள். அவ்வாறு செய்து வருகின்றது. இதை தவிர்ப்பதற்காக இந்த நில அளவை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த மாநிலம் எது? இப்போது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நில அளவைகள் தொடர்பாக, நில தகராறு தொடர்பாக, நில உரிமைகள் தொடர்பாக இப்போது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய மிக முக்கியமான மாநிலம் எது என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தந்தால் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். முதலாவது மத்திய பிரதேசம், இரண்டாவது ஜார்க்கண்ட், மூன்றாவது அருணாச்சல் பிரதேசம். முதலாவது மத்திய பிரதேசம், இரண்டாவது ஜார்க்கண்ட், மூன்றாவது அருணாச்சல் பிரதேசம். அலையுங்கள் 416-593-0055.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: இந்த வேளையில் நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம் நேர்களே. என்ன வினாவென்றால், சீனா மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையில் மிகப்பெரிய எல்லை தகராறை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாநிலம் எதென்று நாங்கள் சுருக்கமாக அந்த வினாவை கேட்கலாம். நீண்ட காலமாக சீனா அந்த மாநிலத்தை தனது மாநிலமாக மடைமாற்றம் செய்து வருகின்றது. குறிப்பாக அந்த மாநிலத்தை தனது மொழிகளில் பேர் மாற்றம் செய்வது, பல்வேறு விதமான ஆக்கிரமிப்புகளை அவ்வப்போது மேற்கொள்வது போன்ற பல அடாவடித்தனங்களை சீனா மேற்கொண்டு வருவதால் இப்போது இந்தியா அந்த மாநிலத்தில் நில அளவை முறைகளை மிக அதிகமாக முடக்கிவிட்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த மாநிலம் சீனா மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையில் பாரிய எல்லை தகராறுகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநிலம் எது என்பதுதான் கேள்வி. கேள்வி இலகுவானது, அதிகம் சிந்திக்க தேவையில்லை. மூன்று விடைகள்: ஒன்று மத்திய பிரதேசம், இரண்டாவது அருணாச்சல் பிரதேசம், மூன்றாவது ஜார்க்கண்ட். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம், நான் சுதன். எனக்கு அண்மைய நில அளவைகளை பற்றி தெரியாது. ஆனா அருணாச்சல பிரதேசம் தான் தொடர்ச்சியாக பிரச்சனையில இருந்து வர்ற இது. இந்தியாண்ட ஒரு நாடே இருந்ததுல தானே, ஆங்கிலேயர் உருவாக்கினது தானே, எங்க எழுத்து வச்சாங்களோ தெரியல, பார்ப்போம்.
0: இப்படி ஒரு சங்கதியை போட்டுடைக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் பண்பா.
0: பண்பா சொல்லுங்க.
2: பாட்டை கேட்டா நான் வேற இங்கே போன் பண்ணிட்டு நன்றி.
0: அப்படியே இந்த பாட்டு முந்தி கேட்கல.
2: இல்ல, வேற மொழியாக்க
0: முடியாது. என்ன மேட் இன் இந்தியா தானே.
2: இது அருணாச்சல பிரதேசம், ஜாங்கான் என்று
0: நன்றி பண்பா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: அருணாச்சல பிரதேசம்
0: பாட்டு அப்படி போச்சு.
3: பாட்டு சூப்பர் பாட்டு, அந்த மாதிரி பாட்டு பாட்டு எல்லாம் சூப்பர் பாட்டு.
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்த வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: தேவமேர் வாங்க.
4: என்ன கோட்டத்தின் எல்லாம் வந்துட்டாங்களோ அடுத்த வழியில ஏற்கனவே எல்லாம் பிடிக்கிறான வேலை
0: என்ன.
4: அதான் அதான் கோடு அண்டு இருக்குது, அதுதான் நவீன இல்ல. அது அருணாச்சல பிரதேசத்துக்கு இல்ல இந்தியால வந்துதான் அவன் டாசத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்க பெரிய அந்த என்ன சொல்றது, அந்த கிராமப்புறங்கள் மாதிரி, விரைச்சிகள் மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு. பெரிய அளவுல, பெரிய பாரிய அளவுல அந்த இப்ப எங்கட நாட்டுல சிங்கள அரசாங்கம் என்ன செய்தோ அதே மாதிரியான ஒரு மாதிரி குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்காரு.
0: நன்றி, நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நான் கலியவரன் கேட்கிறேன்.
0: ஓ, கலியவரன் சொல்லுங்க.
5: என்ன பொறுத்த அளவில் அந்த பேர் அருணாச்சலம் என்றபடி அது இதாங்க இந்தியாவுக்கு தான் உரியது. அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அந்த பேர் அருணாச்சலம்.
0: சரி,
5: நீ இல்லதானே.
0: அப்ப
5: இந்தியாவுக்கு உரியது. ஓம் தம்பி, வாய்ப்புக்கு நான்
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம், நான் பிரபா, அருணாச்சலம்.
0: அருணாச்சலம், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வேலாயுதம்,
0: வேலாயுதம் சொல்லுங்கள்.
7: வாய்ப்பில்லை.
0: அருணாச்சலம் தான் என்ன. நன்றி, நன்றி வேலாயுதம். ஆமாம், அது அருணாச்சல பிரதேசம் என்பது சரியான விடை. பொதுவாக இந்தியாவில் 28 மாநிலங்கள் வரை காணப்படுகின்றன. இந்த 28 மாநிலங்களுள் 7 சிஸ்டர்ஸ் என்று மாநிலங்கள், 7 மாநிலங்கள் அழைக்கப்படும். அதில் அருணாச்சல பிரதேசம், அசாம் மாநிலம், மணிப்பூர் மாநிலம், மேகாலய மாநிலம், மிசோரம் மாநிலம், நாகாலாந்து, திரிபுரா, இந்த 7 மாநிலங்களும் தான் கொஞ்ச நெஞ்சமாவது சீனாவுக்கு அருகில் இருக்கின்றன. அதான் நான் சொன்னேன், விடை இலகுவானது என்ற மத்திய பிரதேசமோ அல்லது ஜார்க்கண்டோ சீனாவுக்கு அருகில் இல்லை. அதை வைத்துக்கொண்டே நீங்கள் விடையை இலகுவாக கண்டறியலாம். அதை நீங்கள் எல்லோரும் மிக சிறப்பாக விடை தந்திருந்தீர்கள். அந்த யுக்தி இல்லாமலேயே நீங்கள் விடையை அறிந்து தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். 7 சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வடகிழக்கு மாநிலங்கள் என்று இந்த மாநிலங்கள் அழைக்கப்படும். அருணாச்சல் பிரதேசம், அசாம் மாநிலம், மணிப்பூர், மேகாலயா, மிசோராம், நாகாலாந்து, திரிபுரா, இந்த மாநிலங்களுடன் சேர்ந்து ஒரு பிரதர் இருக்கின்றார். 7 சிஸ்டர்ஸ் அண்ட் 1 பிரதர் என்று சொல்வார்கள். சிக்கிம் மாநிலம். இவை எல்லாமே வடகிழக்கில் அமைந்திருக்கக்கூடிய மாநிலங்கள். இவைக்குள் தான் சீனா அடிக்கடி அத்துமீறல்களை மேற்கொள்ளும். குறிப்பாக அருணாச்சல் பிரதேசத்தை இவ்வாறு மிக கடுமையாக சீனா இப்போது தனது தேசமாக தனது எல்லையாக சொந்தம் கொண்டாடி வருகின்றது. ஏற்கனவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் தலை லாமா தொடர்பான அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது தொடர்பாக தீபெத்திய மேட்டுநிலம் தொடர்பான தீபெத் என்பது ஒரு தனி தேசம். அந்த தேசம் தொடர்பான பிரச்சனை ஒன்று மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. சுதந்திரத்தின் பின் தலை லாமா இந்தியாவிடம் ஓடோடி வந்து தஞ்சம் கோரினார். தலை லாமாவை இல்லாத ஒழிப்பதற்கான முயற்சியை சீனா மேற்கொண்ட போது அவர் தஞ்சம் கோரிய நாடு இந்தியா. அதிலிருந்து மிகப்பெரிய பகை அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட 1962 பெரும் இராணுவ நடவடிக்கைகள் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இடம்பெற்றதை நாங்கள் பல்வேறு வரலாறுகளில் பார்ப்போம் என்ற வகையில் அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த வினாவுடன் நாங்கள் பயணம்.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
8: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
7: சுகந்தன், 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: நேரம் இப்பொழுது 2:02. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.

0: channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும்

0: 946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
1: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. நேர்களை, தமிழகம் ஒரு மேகதாது அணை தொடர்பாக ஒரு மாநிலத்துடன் மிக நீண்ட காலமாக சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழகத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் இடையில் மேகதாது அணை தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த சர்ச்சை இன்று நேற்றல்ல மிக நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற ஒரு சர்ச்சை. இன்று அந்த சர்ச்சை மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கின்றது தற்போது இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் ஆட்சி காலத்தில். அந்த வகையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழக மேகதாது அணை தொடர்பான பிரச்சனை எந்த மாநிலத்துடன் உருவாகி இருக்கின்றது, எந்த மாநிலத்துடன் தமிழக மேகதாது அணை தொடர்பில் மிக நீண்ட காலமாக இவ்வாறான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தருவோம், அந்த விடைகளிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது தெலுங்கு தேசம், இரண்டாவது கேரளா, மூன்றாவது கர்நாடகா. தமிழகம் எந்த மாநிலத்துடன் மேகதாது அணை தொடர்பான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது? முதலாவது தெலுங்கு தேசம், இரண்டாவது கேரளா, மூன்றாவது கர்நாடகா. அலையுங்கள் 416-593-0055 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் விடைகளுடன் இணைந்திருக்க.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
3: இல்ல, இந்த அம்மாண்டனாக
4: தங்க நகை, அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை, அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம், உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும், மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: நேர்களை, விடைகளுடன் இணைந்திருக்கின்ற நேர்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பயணிப்போம். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா, நான் ராஜ் கேட்கிறேன்.
1: ராஜ் சொல்லுங்கள், என்ன விடை?
6: எப்படி சொன்னீங்களா?
1: நலம் ராஜ்.
6: என்னென்ன ஆப்ஷன் அண்ணன்? மூன்று ஆப்ஷன்.
1: ஒன்று தெலுங்கு தேசம், இரண்டாவது கேரளா, மூன்றாவது கர்நாடகா.
6: கர்நாடகா.
1: நன்றி ராஜ், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
6: நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம் வெண்பா.
1: சொல்லுங்கள் வெண்பா.
7: கர்நாடகா.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம், நான் சுதன்.
1: ஓ சுதன், என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ சாப்பிட்றீங்களோ?
8: இல்ல இல்ல, நான் கதைக்க ரெண்டு வரையில தொண்டை கொஞ்சம் கரிமை விட்டுட்டு. கர்நாடகா, நீங்கள் ஒரு நல்ல ஆய்வாளரா ஆயிரபடிய இந்த அகண்ட பாரத கொள்கையை நீங்கள் ஒரு நாளைக்கு ஆராய்ஞ்சு சொல்ல வேணும். ஆந்திரா மேல ஸ்ரீலங்காக்கு நீங்க என்ன நடக்க போதுன்றதுல இருந்து ஆந்திராவுக்கு என்ன நடந்ததுன்றதையும் சேர்த்து சொல்ல வேணும். நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வாசன், நான் ஜோதிஷரன்.
1: ஜோதிஷரன் சொல்லுங்கள்.
9: கர்நாடகா தான்.
1: கர்நாடகா என்ன? யோகேஸ்வரன், எங்களோட பழைய எம்பி நினைவுபடுத்துறீர்கள். நன்றி யோகேஸ்வரன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா,
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
10: இது கர்நாடகா தான், இந்தியாவில் என்ன நடக்கிறேன்னு சொன்னால், அங்கே அந்த அணையில கட்டி தண்ணியை தூக்கி தூக்கி வச்சிருந்துட்டு மழை பெய்யுது, அடா மழை பெய்யுதுன்னு சொன்னால் அங்கே அணை உடைக்க போதுன்ற தண்ணியை கடலுக்கு திறந்து விடுவார். அதான் நான் இன்றைக்கு முறை ஆளுக்கு சொன்னேன், அண்ணா தண்ணியை திறந்து விட்டா நாடு வளமாகும், நாட்டை தண்ணியை தூக்கி வச்சு தண்ணிக்கு அடிபட்டு கடைசியாக உங்களோட நாடு என்னத்தை காண போடுது வந்து
1: கேட்டேன். நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வாசன் வணக்கம், நான் சிவன். எப்படி
1: சிவன் வாங்கோ நலம், நீங்கள் எப்படி?
11: நல்ல மகிழ்ச்சியா இருக்க. நன்றி. இது கர்நாடகா தான். விஜய் என்ன என்ன செய்ய போற விஜயிட்டு பாப்போம்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம், நான் பிரபா.
1: பிரபா சொல்லுங்கள்.
12: கர்நாடகா.
1: கர்நாடகா. நன்றி பிரபா.
12: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் சார், நான் மங்கலிக்கிறேன்.

0: மனம் சொல்லுங்கள்.
1: கர்நாடகா தான், அவருக்கு கர்நாடகம் கூடி போச்சு.
0: நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
2: வணக்கம், நான் கலியவர் தான் கேக்குறேன்.
0: சொல்லுங்க கலியவர்.
2: இது கர்நாடகா தான், ஆனா விஜய் வந்து சின்னல்ல இருந்து அந்த சினிமான
0: நன்றி. ஆமாம், அது கர்நாடகா மாநிலம் என்பதுதான் மிகச்சரியான விடை. இப்பொழுது கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பவர் டி கே சிவகுமார். டி கே சிவகுமாருடன் இப்போது ஜோசப் விஜய் பல்வேறு விதத்தில் இந்த மேகதாது அணை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகின்ற முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இப்பொழுது தமிழக அரசாங்கம் மேகதாது அணை தொடர்பாக மத்திய அரசாங்கத்தை நாடியிருக்கின்றது. மத்திய அரசாங்கம் இந்த மேகதாது அணை தொடர்பில் தலையிட்டு தீர்க்கமான ஒரு முடிவை தர வேண்டும் என்பதில் இப்போது தமிழக அரசாங்கம் மிக தெளிவாக இருக்கின்றது. என்ற வகையில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பான பிரச்சனையில் எதிர்காலத்தில் மத்திய அரசாங்கம் தலையிடலாம், அவர் தலையிடுகின்ற போது தீர்க்கமான ஒரு முடிவு எட்டப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. தமிழகத்தின் மிக முக்கியமான எதிர்ப்பு என்னவென்றால், இந்த மேகதாது என்பது மேகதாட்டு என்பது அதன் பொருள். மேகா என்பது கர்நாடக மொழியில் ஒரு ஆடு என்று சொல்லப்படுகின்றது. ஆடு தாண்டக்கூடிய மிகச்சிறிய ஒரு அணை தான் அந்த அணை, அதனால் தான் அந்த பெயர் வந்தது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே கட்ட திட்டமிடும் ஒரு அணை தான் இந்த அணை. இந்த காவிரி நீர் உரிமையை பாதிக்கும் என்பது தான் தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. காவிரி நீர் வரத்து பாதிக்கப்படலாம் என்பது தான். மேகதாட்டு அணை என்பது கர்நாடக மாநிலம் ராமநகரம் என்ற மாவட்டத்தில் கனகாபுரா அருகில் காவிரியும் அர்காவதியும் சேருமிடத்தில், அர்காவதி என்பது அங்குள்ள ஒரு நதி, காவிரி நதியும் அர்காவதியும் சேருமிடத்தில் கர்நாடக அரசால் திட்டமிடப்பட்ட ஒரு நீர்த்தேக்கம். இது பெங்களூரு நகரத்தின் குடிநீர் தேவை மற்றும் மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் சாதகமாக அமையும் என்று நம்பப்படுகின்றது. இப்பொழுது தமிழகத்தின் எதிர்ப்பு என்னவென்றால், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு வர வேண்டிய காவிரி நீர் அளவு இதனால் குறையும், காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் சாகுபடி பாதிக்கப்படும், தமிழ்நாட்டின் அனுமதியின்றி அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது சட்டவிரோதமானது. இதுதான் தமிழக அரசு முன்வைக்கின்ற மூன்று மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள். மீண்டும் அந்த குற்றச்சாட்டை புரிந்து கொண்டால் வருகின்ற காலங்களில் இந்த விவகாரம் தொடர்பில் வருகின்ற செய்திகளின் போது உங்களுக்கு புரிவது இலகுவாக இருக்கும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்துக்கு வர வேண்டிய காவிரி நீரின் அளவு இதனால் குறைவடையும், மேகதாது அணை கட்டு உருவாக்கப்பட்டால். இரண்டாவது, காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்படும். காவிரி டெல்டா, டெல்டா என்பது என்னென்னு புரியும் நேர்களுக்கு, டெல்டா என்றால் கழிமுகம், காவிரி நீர் பாய்ந்து கடலுடன் கலக்கின்ற இடத்தில் வரக்கூடிய அந்த கழிமுகம். அப்போ காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்படும், தமிழ்நாட்டின் அனுமதியின்றி அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது சட்ட, இந்த மூன்று குற்றச்சாட்டுகளையும் அடிப்படையாக வைத்துதான் இப்போது தமிழ்நாடு இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வருகின்றது. எஸ்கே சிவகுமார் என்ன செய்யப்போகின்றார், ஜோசப் விஜய் என்ன செய்யப்போகின்றார், நரேந்திர மோடி என்ன செய்யப்போகின்றார் என்பதை உலகம் இப்போது, உலகமல்ல குறிப்பாக இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இவ்வாறான நதி தொடர்பான பிரச்சனைகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த நதிநீர் தொடர்பான பிரச்சனை, இந்த ஆடு தாண்டு காவிரி என்று சொல்லப்படுகின்ற மேகதாது அணைக்கட்டில் எவ்வாறான தீர்வை கொண்டு வரப்போகின்றது என்பதுதான் இப்போது எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம். மிக விரைவில் இதற்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பது தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம், தமிழக அரசாங்கத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மேகதாது அணைக்கட்டு பிரச்சனை இந்தியாவில் பல நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அல்லது தீர்வு திட்டமாக ஒரு மாதிரியாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
3: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 Can Smile Dental Aisha Silk 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்துகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10th தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில் sarees salwars bridal lehengas men's wear and jewelry 10 sale இல் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து sarees 3 saram $10 salwar $30 2 t-shirts $15 priti eco plus $150 இன்னும் ஏராளம் 2140 morningside and finch 416-298-6116 Aisha Silk.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
5: 905-417-6069
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069

0: FM டிக்கடி டிக்கடி. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-27

நேர்களே, இலங்கையில் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகிய இருவரும் கடத்திச் செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கு விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அடுத்த மாதம் 29ஆம் தேதி கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்திலிருந்து ஆன்லைன் ஊடாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு சாட்சியம் அளிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் இப்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றது. கேள்வி என்னவென்றால், இந்த லலித்குமார் மற்றும் குகன் ஆகியோர்கள் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம், கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் எந்த பதவியில் இருந்தபோது இடம்பெற்றது? லலித்குமார் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகிய இருவரும் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் வழக்கு விசாரணைகள் கோட்டபாய ராஜபக்ச எந்த பதவியில் இருந்தபோது, அவரது எந்த பதவி காலத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. முதலாவது, அவர் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம், முதலாவது விடை. இரண்டாவது விடை, அவர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலகட்டம். மூன்றாவது விடை, அவர் இராணுவ அதிகாரியாக லெப்டினன்ட் கேர்னலாக இருந்த காலகட்டம். மீண்டும் ஒரு முறை, லலித்குமார் மற்றும் குகன் ஆகியோர் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து சாட்சியம் அளிக்க முடியாது இருக்கக்கூடிய கோட்டபாய ராஜபக்சவுக்கு இப்போது கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் இருந்து வருகின்ற 29ஆம் தேதி ஆன்லைன் மூலம் சாட்சியம் அளிக்க வருமாறு யாழ் நீதிமன்ற நீதியரசர் லெனின் குமார் இப்போது ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார். இந்த லலித்குமார் குகன் ஆகியோர்கள் தொடர்பான இந்த சம்பவம், கோத்தபாய ராஜபக்ச எந்த பதவி வகித்த போது இடம்பெற்றிருந்தது, அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் அவர் எந்த பதவி வகித்த காலத்தில் இடம்பெற்றது என்பதுதான் கேள்வி. முதலாவது, அவர் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம். இரண்டாவது, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலகட்டம். மூன்றாவது, இராணுவ அதிகாரியாக இருந்த காலகட்டம். அலையுங்கள், பார்க்கலாம். 416-593-0055.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da. Tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155.
5: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.

0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேர நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த வினா இதுதான். இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லலித்குமார் மற்றும் குகன் ஆகியோர் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பில் இப்போது கோட்டபாய ராஜபக்சே அவர்களுக்கு கடும் நீதிமன்ற உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கு நேரடியாக வருகை தந்து சாட்சியம் அளிப்பதில் தனக்கு பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து நீதிமன்ற விசாரணைகளை இப்போது தவிர்த்து வருகின்ற கோட்டபாய ராஜபக்சே அவர்களுக்கு வருகின்ற 29ஆம் தேதி கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் நீதியரசர் முன்னிலையில் இருந்து ஆன்லைன் மூலமாக சாட்சியம் அளிக்க வருமாறு இப்போது லெனின்குமார் அவருக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் யாழ் நீதிமன்ற நீதிபதி. கேள்வி என்னவென்றால், கோத்தபாய ராஜபக்சே இந்த பதவியில் இருந்த காலத்தில் இந்த லலித்குமார் குகன் ஆகிய இருவரும் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள். முதலாவது அவர் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம், இரண்டாவது இவர் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலகட்டம், மூன்றாவது இவர் ஒரு இராணுவ அதிகாரியாக தொழிற்பட்ட காலகட்டம். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
2: ஆமாம், லலித் குகனாக்கள் கைது செய்யப்பட்டது காலப்பகுதி அவர்கள் முன்னிலை சோசியலிச கட்சி சமத்துவ கட்சி சார்பான அந்த இதில் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இவர் பாதுகாப்பு செயலாளர் தான் இருந்தவர். இதையும் ஒருக்கா நீங்கள் ஆஞ்சா நல்லா இருக்கும். ஏன் இவர் குமார் எங்கண்ட ஜனாதிபதி இப்ப இந்த இடத்துல மிக இறுக்கமா நிற்கிறார் என்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்கிச்சு சொல்லி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் ராஜ்கேகரன்.
0: ராஜ் சொல்லுங்கள்.
3: இலங்கையின் பாதுகாப்பு சபையின் சட்டத்தின் கீழ் இருந்தவரை தவிர அவர் இருக்கிறார், நிரந்தரமா இருக்கிறார். அவர் அந்த பிரிவில் இருந்தவர், நிரந்தரமா ஒருத்தர் இருக்க விட மாட்டோம் நாங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் தீபன்.
0: தீபன் சொல்லுங்கள். நன்றி தீபன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, தேவமர்.
0: தேவமர் சொல்லுங்கள்.
5: அண்ணா ஜனாதிபதி தம்பி பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலகட்டம் அது. அது வந்து இப்ப ஜேவிபி இப்ப இயக்க அவையின் கட்சியை சேர்ந்தாக்கள் தான் ரெண்டு பேரும். அதனாலதான் இப்ப அது இன்னும் வழக்கு இறுகி கொண்டு போறது.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வசன் வணக்கம், நான் சிவன்.
0: சிவன் சொல்லுங்கள்.
6: கூட அலட்டையில என்னண்டா இது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலம்,
0: பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலகட்டம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா, அதே கேள்வி அதே பதில. பாதுகாப்பு அமைச்சராக இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
0: இப்ப இந்த கேள்வி என்ன கேள்வி?
7: ஒரு கேள்விதான். நீங்களும் அருள்குமாரும் அந்த பிரபாகரன் செத்து போனரா இருக்கிறோம் நீங்க எங்களோட மக்களுக்கு சொல்லல, அது ஒரு ஒரு ஒரு நாட்சியான வேல எங்களோட.
0: சார், நாங்கள் அந்த விடைகளுடன் இணைந்திருப்போம். நேர்கள் சொன்னது போல பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக அவர் இருந்த காலகட்டம் தான் அந்த காலகட்டம். 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஆவரங்கால் பகுதியில் வைத்து அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள். அதன் காரணமாகத்தான் இப்பொழுது கோத்தபாய ராஜபக்சே மீது தற்போது பிடியாணை. அவரை விசாரணைக்கு வருமாறு பலமுறை அழைக்கப்பட்டும் அவர் வராமையினால் இப்போது கொழும்பிலிருந்து ஆன்லைன் மூலம் வாக்குமூலம் அளிக்குமாறு கோரப்பட்டிருக்கின்றார்.

0: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: நேர்களை, அர்ச்சுனா ராமநாதன் 2024 நவம்பர் மாதம் 14 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவானார்? அர்ஜுனா ராமநாதன். விடைகளுடன் மட்டும் இணைந்திருந்த இருங்கள், தேவையில்லாத கதைகள் வேண்டாம். தயவுசெய்து விடைகள் சில கேள்விகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கேள்விக்கான விடையுடன் மட்டும் இணைந்திருங்கள். அர்ஜுனா ராமநாதன் எந்த சுயேட்சை குழுவில் இணைந்து போட்டியிட்டு நவம்பர் மாதம் 14 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். அவர் போட்டியிட்ட சுயேட்சை குழுவின் பெயர் என்ன அல்லது இலக்கம் என்ன என்று கேட்டாலும் பொருந்தும். சுயேட்சைக்குழு இலக்கம் 10, சுயேட்சைக்குழு இலக்கம் 17, சுயேட்சைக்குழு இலக்கம் 17, சுயேட்சைக்குழு இலக்கம் 20. அலையுங்கள், பார்க்கலாம். 4 1 6 5 9 3 0 0 5 5.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9 0 5 3 0 2 94 94.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358, 6478879358.

0: 101.3FM。
1: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
3: GTA Credit. 416-489-2000 GTA Credit.

0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை, நாங்கள் அடுத்த ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். 2024 நவம்பர் மாதம் 14 தேதி நடைபெற்ற 17 பாராளுமன்ற பொது தேர்தலில் யாழ் மாவட்டம், 9 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய யாழ் மாவட்டத்தில் உள்ள காரணகர், வட்டுக்கோட்டை, மணிகம், ஊர்காவத்துறை, வட்டுக்கோட்டை மற்றும் காங்கேசந்துறை, மானிப்பாய், கோப்பாய், உடுப்பட்டி, பருத்தித்துறை, சாவகச்சேரி, நல்லூர், யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய 11 தேர்தல் தொகுதி மாவட்டங்களிலிருந்து 9 உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியிலிருந்து, தேர்தல் மாவட்டத்திலிருந்து ஒரு உறுப்பினராக அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். இவர் பாராளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட போது சுயேட்சை குழுவில் நின்று போட்டியிட்டார். அவர் போட்டியிட்ட சுயேட்சை குழுவின் பெயர் என்ன, அல்லது இலக்கம் என்ன என்பதுதான் கேள்வி. சுயேட்சை குழு இலக்கம் 10, சுயேட்சை குழு இலக்கம் 17, சுயேட்சை குழு இலக்கம் 20. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
1: சுயேட்சை குழு 17.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வெண்பா
0: சொல்லுங்கள்.
2: 17.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் சிவன்
0: சொல்லுங்கள்.
3: ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி 17 சார்.
0: நன்றி சிவன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் சுதன், குழு 17. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சுதன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: பவான், இது சூழ்ச்சி குழு 17.
0: நன்றி பவான்.
5: நன்றி வாசர்.
0: ஆமாம், சுயேட்சை குழு 17. 17 பாராளுமன்ற பொது தேர்தலில் 17 சுயேட்சை குழு இருந்து, சுயேட்சை குழு 17 இருந்து தெரிவானவர் அர்ஜுனா ராமநாதன். இப்போது பாராளுமன்ற 225 உறுப்பினர்களில், குறிப்பாக யாழ் மாவட்டத்திலிருந்து தெரிவான 9 பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டு, சுமார் பாராளுமன்றத்தில் இப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அதே வேளை ஒரு ஜனரஞ்சகமான உறுப்பினராகவும் இப்போது திகழ்ந்து வருகின்றார் அர்ஜுனா ராமநாதன் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் அடுத்த கேள்விக்குள் நுழைய இருக்கின்றோம்.
6: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா, 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள், உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
7: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் CMR தமிழ் FM 101.3.

எங்கு சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 ஐஷா சில்க் 4th anniversary மெகா சேலுடன் 10 சேல் பெருந்தொகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை. அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, 2 டி-ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.

0: நேர்களை 2027 ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. 2027 ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் 3 நாடுகளில் இடம்பெற காத்திருக்கின்றன. இந்த உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் எந்த 3 நாடுகளில் 2027 ஆம் ஆண்டு இடம்பெற காத்திருக்கின்றது என்பதுதான் வினா. 3 விடைகள் தருவோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் விடைகளை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம். இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம். இரண்டாவது தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, கென்யா. மன்னிக்கவும், தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா. தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா. மூன்றாவது விடை இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து. எந்த 3 விடைகள் பொருத்தமானவை? 2027 ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் 3 நாடுகளில் இடம்பெற காத்திருக்கின்றன. முதலாவது விடை இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம். இரண்டாவது தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா. மூன்றாவது விடை இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து. அலையுங்கள், பார்க்கலாம். 4164 6 4 4 6 4 1 6 5 9 3 0 0 5 5.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000. 416-284-7000.
5: இனிமை, இளமை, புதுமை என்றும் உங்களுடன். உங்கள் CMR தமிழ் எஃப்

அந்த பாடல் ஒலித்தமைந்த நேரம் 3:14 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில்

நேர்களை, நீல்பல் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த வினா, 2027 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் மிக விறுவிறுப்பாக இடம்பெற இருக்கின்றன. 14 அணிகள் 57 போட்டிகள் என்ற அந்த போட்டிகள் மிக சிறப்பான முறையில் இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தியாகி இருக்கின்றது. இந்த போட்டிகள் 2023 இறுதியாக நடைபெற்றது. 2023

0: 2023 ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டிகளில் மிக சிறப்பாக பல நாடுகள், ஏறத்தாழ 14 நாடுகள் பங்கு பெற்றிருந்தன. அந்த பங்கு பெற்றதில் இறுதியாக மிக விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்த்து ஆஸ்திரேலியா, இந்தியா வெல்லும் வெல்லும் என்று எதிர்பார்த்திருந்த போட்டி என்றாலும் இறுதி நேரத்தில் லாவகமாக கழுகு போல ஆஸ்திரேலியா அந்த கிண்ணத்தை தான் சுவீகரித்துக் கொண்டு சென்றது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக மாறியிருந்தது. இந்தியா பல போட்டிகளில் மிக சிறப்பாக ஆடி தோற்கடிக்கப்படாத அணியாக இருந்தது. என்றாலும் அந்த 2023 ஆம் ஆண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலியா இறுதி நேரத்தில் கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது பலருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம், இந்திய ரசிகர்கள் பலருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. 2023 அந்த போட்டிகள் பல நாடுகள் எதிர்பார்க்கப்பட்டன. அந்த போட்டிகளில் கிண்ணம் வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அணிகளுக்கு எதிராக அந்த அணிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஆஸ்திரேலியா மீண்டும் ஒருமுறை அந்த கிண்ணத்தை தனது வசமாகி கொண்டது. இப்போது 2027 ஆம் ஆண்டு போட்டிகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தியடைந்திருக்கின்றன. பூர்த்தியடைந்த நிலையில் இப்பொழுது எந்த 3 நாடுகளில் அந்த போட்டி நடைபெற இருக்கின்றது, அதான் அந்த விடைய, 3 நாடுகளில் அந்த போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த 3 நாடுகளும் எவை என்பது தான் கேள்வி. முதலாவது விடை இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம். இரண்டாவது தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா. மூன்றாவது இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து. இப்போது விடைகளுடன் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ராஜ் கேக்குறேன்.
0: ராஜ் சொல்லுங்கள்.
1: தென்னாப்பிரிக்கா, நமீபியா,
0: தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா என்ற ஒரு விடை
1: சொன்னேன். ரெண்டாவது விட தான் அவங்கள வாழ்க்கை தரமும் முன்னேறும் இதால வந்து.
0: நன்றி, நன்றி ராஜ். இந்த வினாவுக்கு கதைக்கலாம் நீங்க மேலதிகமாக. வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: சொல்லுங்கள் வெண்பா.
2: தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா.
0: நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம், நான் சுதன்
0: சொல்றேன்.
3: பதில் 2 நன்றி வணக்கம் என்று சொல்லத்தான் நான் வந்தேன். ஆனா நீங்கள் கதைக்கலாம் என்றபடியே ஒரு வசனத்தை கூட சொல்றேன். ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு அழகாக போய்கொண்டிருக்கும் போது சம்பந்தம் இல்லாத கேள்விகளோடு வருகின்ற போது அதன் அழகு எப்படி குறையும் என்றதுக்கு இந்த அரைமணி, கடைசி அரைமணி நேரம் உதாரணம். அத நேயர்கள் கவனிச்சு நடக்க வேணும் என்றது முக்கியம். ஆனா அந்த நீங்கள் கதைக்கிற நீங்கள் இலகுவான கேள்வியோட வாரிங்கள் என்னென்னா அந்த பற்றி ஒரு 2 வசனம் கூட கதைக்கலாம். அது அலட்டலன்னு சொல்லக்கூடாது. அப்ப அத அந்த அந்த அளவை தெரிஞ்சு கொண்டு நேயர்கள் கதைக்க வேணும் என்றதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா, தேவமார்.
0: சொல்லுங்கள் தேவ.
4: சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா, சிம்பாப்வே. நன்றி,
0: நன்றி, நன்றி. ஆமாம், அது சரியான விடை தந்தார்கள் நேர்கள். தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா ஆகிய அந்த 3 நாடுகளும் தான் இணைந்து 2027 ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளை நடாத்த இருக்கின்றன. உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் 14வது போட்டி இப்போது 2027 ஆம் ஆண்டு இடம்பெற இருக்கின்றது. 2027 ஆம் ஆண்டில் இந்த 3 நாடுகளும் இணைந்து நடாத்துகின்ற இந்த போட்டிகள் வருகின்ற 2027 அக்டோபர் 4ஆம் தேதி ஆரம்பமாகி நவம்பர் 21ஆம் தேதி வரை இடம்பெற காத்திருக்கின்றது. இது தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே, நமீபியா ஆகிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பல தடவைகள். ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா இந்த போட்டியை, தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, கென்யா ஆகிய நாடுகள் இந்த போட்டிகளை நடாத்திய பெருமை இருக்கின்றது என்பது நேர்களுக்கு தெரியும். என்றாலும் மீண்டும் ஒருமுறை அந்த நாடுகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. 2023 10 அணிகளாக இணைந்து இந்த போட்டி இடம்பெற்றது. 2027 இந்த போட்டிகள் கொஞ்சம் விஸ்தரிக்கப்பட்டு 14 அணிகள் பங்கு கொள்ளுகின்ற போட்டியாக மாறியிருக்கின்றது. என்ற வகையில் இந்த போட்டி விறுவிறுப்பான போட்டியாக மாற இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பொழுது எந்தெந்த அணிகள் மோத இருக்கின்றன என்ற அந்த விடயங்கள் பற்றி டிசம்பர் மாதமளவில் ICC முழுமையான தகவல்களை கொண்டு வரும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சிகளில் விடைகளில் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
5: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3.

0: வணக்கம். நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-7-2-0-0.
3: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
4: Everything okay, no problem indigenam.
5: Bar kalam closing da, tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selithi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: செல்வம் சரி சரி.
8: நேர்கள் CMR தமிழ் FM-இல் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த மதன், வெண்பா, தேவகுமார், சுதன், பிரபா, கலியுகவர்தன், ரமேஷ், லலித், வேலாயுதம், ராஜ், ஜோகேஸ்வரன், சிவன், வன்குவர், பவான், தீபன் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு நிலப்பதில் சொல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இப்பொழுது வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நேரம் 3:28. நேர்கள் 4 மணி வரை பல்வேறு பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். திரை இசை தேர்வுகளாக அவை உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. 4 மணி தொடக்கம் 5 மணி வரை நேர் விருப்ப நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும்.

0: சத்தியமா தமிழ் எஃப்எம் சும்மா அதிரதில்ல.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
6: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
7: இவர்களை கனடாவின் எட்மண்டன் நகரில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் நகர மேயர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றார். கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் உள்ள எட்மண்டன் நகரில் கொள்ளை முயற்சி ஒன்றின் போது இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டார். எட்மண்டனில் மதுபான விடுதி ஒன்றை நடத்தி வரும் சுக்ஜித் சிங் ரன்வானா என்பவர் புதன்கிழமை இரவு தனது விடுதியை மூடிக்கொண்டிருந்த போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் சிங் கடையில் கொள்ளையடிக்க முயன்ற போது அவரை சிங் தடுக்க அந்த நபர் சிங்கை தாக்கியிருக்கின்றார். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்தபோது சிங் படுகாயமடைந்த நிலையில் கிடந்திருந்தார். முதலுதவி சிகிச்சைக்கு பின் சிங்கை அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மறைவுக்கு இப்போது நகர மேயர் தனது இரங்கலை தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளிடையில் வரியை குறைப்பது தொடர்பான இடைக்கால பேச்சுவார்த்தை ஒன்று இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது. பாடலை தொடர்ந்து அந்த செய்திகளை நாங்கள் உங்களுக்கு சற்று விரிவாக வழங்குவோம்.

0: எங்கு சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
3: ஆமாம்களே, கனடா அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இப்போது வரிகள் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பல்வேறு சலுகைகள் இதன் மூலம் கிடைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. வரியை குறைப்பது தொடர்பான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கனடாவும் அமெரிக்காவும் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும், விகிதாசார வரிகள் மற்றும் கட்டண மோதல் குறைப்பது தொடர்பான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கனடாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக இப்போது செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வரிகளை குறைப்பதற்காக அல்லது விலக்கு பெறுவதற்காக அமெரிக்காவின் சில வர்த்தக கோரிக்கைகளுக்கு கனடா இணங்கக்கூடும் என்று தெரிய வந்திருக்கின்றது. அமெரிக்க கார்கள் மீதான வரிகளை திரும்பப் பெறுதல், அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடையை நீக்குதல், அமெரிக்க நிறுவனங்களுக்கான கொள்முதல் தடையை தளர்த்துவது, பால் பொருட்கள் ஒதுக்கீட்டை தீர்மானிப்பதில் அமெரிக்காவிற்கு கூடுதல் பங்கு வழங்குவது, சீனாவுடனான வர்த்தக கொள்கைகளை சீரமைப்பது ஆகியவற்றில் கனடா சலுகைகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற வகையில் இப்பொழுது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக விரிவாக்கம் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைகள் இப்போது இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது.

0: சேமார் தமிழ் எஃப்எம் 101.3.
1: வணக்கம், நான் அசசல் புஷ்பா ஹைகிரன். எங்களுடைய 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
2: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 சாரீஸ் $3 $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க். டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரோ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

நேரம் 3:51. நேர்கள் 4 மணியிலிருந்து நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 4 மணி தொடக்கம் 5 மணி வரை நேர் விருப்ப நிகழ்ச்சி வளமை போல் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. 11 கோடி ரூபாயை குப்பையில் வீசிய பெண் இறுதியில் காத்திருந்த ஒரு ட்விஸ்ட் என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அவர் தவறுதலாக அந்த குப்பையில் 11 கோடி ரூபாவை வீசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்பொழுது வடகொரியாவில் மிக கடும் வெப்பநிலை காரணமாக அந்த வெப்பநிலையிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை அந்த நாடு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடகொரியாவில் கடும் வெப்ப நிலவி வரும் நிலையில் வெயிலிலிருந்து தற்காத்துக்கொள்ள நாயிறைச்சி சூப் உள்ளிட்ட பாரம்பரிய உணவுகளை உட்கொள்ளுமாறு அந்த நாட்டு அரசாங்க ஊடகம் பரிந்துரைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்ட நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளுடன் நாயிறைச்சி சூப், மீன் சூப், கோழி இறைச்சி சார் போன்றவற்றை உட்கொள்வதன் மூலம் உடல் வெப்பத்தை தணிக்க முடியும் என்று இப்பொழுது வடகொரியாவில் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது.

0: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
1: நேரம் 3:57 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நேர்கள் 4 இருந்து உங்களது விருப்ப பாடல்களை கேட்டுமார்களா? நேர் விருப்ப நிகழ்ச்சி எங்களது மனத்தியால செய்தி அறிக்கையை தொடர்ந்து இடம்பெற காத்திருக்கின்றது. அலையுங்கள் 416-593-0055 என்ற தொலைபேசி இலக்கத்து ஊடாக அழைத்து நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நிச்சயமாக தமிழ் எஃப்எம் நேரம் 4:01. நேர்கள் மனத்தியாலே செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கலாம். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக வீதியில் இறங்கி போராட தயாராகி வருவதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்கள் இலங்கை போலீசார் மற்றும் கடற்படையினரின் காவலில் இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டமன்றத்தில் முந்தைய ஆட்சிக்கால திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்படுவது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடுமையான காரசார விவாதம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடாவின் பால் உற்பத்தி துறை எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் செய்யக்கூடாது என கனடா பால் உற்பத்தியாளர் சங்கம் கேட்டுள்ளது. சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளார்கள். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேர்களை போல் முதல் 5 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். நேர் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்கள் பாடல்களை 5 மணி வரை கேட்பதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.

0: நேர்கள் இணைந்திருப்பது நேயர் விருப்ப நிகழ்ச்சி. நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வெண்பா. வணக்கம். பாருங்கள்,
1: உங்களோட நிகழ்ச்சி வளமொழியே நல்லா இருந்தது. நன்றி.
0: வார்த்தைகள் தடுங்குது வேற. திறமை நல்லா
1: நண்பு ஒரு ஆளும் கேட்டுக் கொண்டிருந்தாங்க, உங்களுக்கு வார்த்தையை தெரிவிக்கிட்டு இருந்தா.
0: நம்பி அவ அழைத்து பேசுறேன் இல்லையோ நம்பி,
1: என்ன பாடல்
0: நித்ரோண்டா? கனவுதான் வரும். பாடலை கேட்டு விட்டு நித்ரோளுங்கள். நன்றி.

0: CMR தமிழ் FM இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM
1: காசு வேணும் ஃப்ரெண்ட் கேட்டேன் இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னான்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861 அம்மா நகையடகு.

CMR Tamil FM 101.3 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள்,

ஆடை கைவினை பொருட்கள் சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம், நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்கள் கலியவர்தன்.
1: நான் கேட்கும் பாடல் படம் பிள்ளையோ பிள்ளை பாட்டு மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ.
2: தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ.

0: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசான்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நான் ஜெய் பேசுறேன்.
5: ஜெய் சொல்லுங்க, என்ன பாடம்?
6: எனக்கு இந்த விஸ்வநாதன் சன் படத்துல இருந்து சூர்யா படிச்ச பாட்டு, அது புதுப்படம் தான், இந்த மாதிரி இல்ல.
5: சரி, பாடல் ஒழிக்கும். நன்றி ஜெய், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் பாசன், உதயன் கேட்கிறேன்.
1: உதயன் சொல்லுங்கள்.
2: எனக்கு இந்த பாஞ்சரங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து சொர்ணராதா பாடின பாட்டு ஆத்தூரம் தோப்புக்குள்ள
1: இந்த பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து.
2: நன்றி, நன்றி.
1: நேரம் 4:28. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நேர் விருப்பம் 5 வரை உங்கள் விருப்ப பாடல்களுடன் நேர்களும் இணைந்து கொள்ளலாம்.
3: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVIHD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24-மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேர்கள் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் நேரம் இப்பொழுது 4:36.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சிகே செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: நிகழ்ச்சியில் வேலாயுதம் இணைந்து பாடல் ஒன்று கேட்டார். அவரது விருப்பத்தில் இந்த பாடல் எங்கள் தெரிவில் அவரது விருப்பமாக இந்த பாடல் ஒலிக்கின்றது.

0: கனடாவின் முதல் தமிழ் HD CMR CMR தமிழ் FM இப்பொழுது HD 1 24 மணி நேரமும் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு மகிழ CMR தமிழ் HD HD 2 அலைவரிசையில் இணையத்தில் கேட்க தமிழ் FM.com தொலைபேசியில் கேட்டு மகிழ 6473611855 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
4: வணக்கம் பாசன், அதோ நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நலம் தேவகுமார், நன்றி. நீங்கள் எப்படி?
4: நலமா இருக்கிறோம். நம்மளே நேர்த்தி வரணும்.
3: என்ன பாடல்?
4: கனகண்டக அருள்வான் படத்துக்கே இருந்து அல்லுச்சு என்ற ஒரு பொது பாடல் உண்டு.
3: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
4: நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
1: SC4K Coding and Robotics. 4 வயது முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாட நெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாட நெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374.
2: ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்தொகை புதிய வரவுகள். ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள். $10 இருந்து சாரீஸ் 3 சாரம் $10, சல்வார் $30, 2 டிஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.

0: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உலக நிகழ்வுகளின் உண்மை செய்திகளை உடனுக்குடன் எடுத்து வருவது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
0: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகளுக்கு முதலிடம். நியூஸ் ஃபர்ஸ்ட்.

நேரம் அதிகாலை 5 மணி. சிஎம்ஆர் தமிழ்ஃபெம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் எஸ் வாசன், செய்தி ஆசிரியர் எஸ் ஏ ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்கள் இலங்கை போலீசார் மற்றும் கடற்படையினரின் காவலில் இருப்பதாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் முந்தைய ஆட்சிக்கால திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்படுவது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடுமையான காரசார விவாதம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடாவின் பால் உற்பத்தி துறையில் எவ்வித விட்டுக் கொடுப்புகளையும் செய்யக்கூடாது என கனடா பால் உற்பத்தியாளர் சங்கம் கேட்டுள்ளது. சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளார்கள்.

0: இலங்கை செய்திகள்.
1: சிறைச்சாலைகளில் கைதிகளின் பிணை நடைமுறைகளை விரைவுபடுத்துவதற்கும் அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை பெறுவதில் நிலவும் தாமதங்களுக்கு தீர்வு காண்பதற்கும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு அவர் விடுத்துள்ள காணொலி பதிவிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச பகுப்பாய்வாளர்கள் அறிக்கைகள் தாமதமானதால் விளக்கமறியல் கைதிகள் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை குறைக்க 70 புதிய பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் அதிநவீன இயந்திரங்களும் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு சுமார் 7500 முதல் 9000 அறிக்கைகள் வரை விரைவாக வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் போதைப்பொருள் தொடர்பான சட்ட திருத்தங்கள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் மேல் நீதிமன்றங்கள் ஊடாக விரைவான பிணை பெறும் வாய்ப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறைச்சாலைக்குள் ஒரு சிலர் மேற்கொள்ளும் சதித்திட்டங்களுக்கு பலியாகாமல் பொறுமையுடன் செயற்படுமாறும் அரசு மற்றும் சிறைச்சாலை சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க வேண்டாம் என்றும் கைதிகளிடம் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்மலானை கொனா கோவில பகுதியில் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் கைக்குண்டொன்றுடன் 6 சந்தேக நபர்களை கல்கிச ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 3 வாள்கள், 1 கோடரி, 3 கத்திகள், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 1 கைக்குண்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3,00,000 ரூபாய் பணமும் 8 கைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இரத்மலானை பகுதியில் 1000 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவரிடமிருந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்தே குறித்த வீடு முற்றுகையிடப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 51 வயதுக்குட்பட்ட இரத்மலானை, நாவலப்பட்டி, ஹெலியோகுட, எகலியகுட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்கள் இலங்கை போலீசார் மற்றும் கடற்படையினரின் காவலில் இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்வியொன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த போதே அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான 249 படகுகளும் இலங்கை பாதுகாப்பு படையினரின் பொறுப்பில் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், மீனவர்களின் பாதுகாப்புக்கு இந்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாகவும் கூறினார். காவலில் உள்ள மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விரைவாக விடுவிப்பது தொடர்பில் தூதரக வழிகள் மற்றும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்து கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த 2021 ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் 1,554 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 10 பேர் தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலதிகமாக தெரிவித்துள்ளார். தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் 4 அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணப் பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் மேலும் 132 கிலோமீட்டர் வீதி தேசிய அதிவேக வீதி கட்டமைப்பில் இணைக்கப்படவுள்ளது. மத்திய அதிவேக வீதி திட்டத்தின் முதலாம் கட்டமான கடவத்தம் முதல் வீதிகம வரையிலான 37 கிலோமீட்டர் வீதி மற்றும் 3 கட்டமான பொதுகர முதல் கலகதர வரையிலான 33 கிலோமீட்டர் அதிவேக வீதிகளின் நிர்மாணப் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் இந்த வருட இறுதிக்குள் குர்நாகல் முதல் கலவெவ வரையிலான 38 கிலோமீட்டர் வீதி திட்டம் 233 பில்லியன் ரூபாய் செலவில் 12 கட்டங்களாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ள நிலையில் உள்நாட்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மேலும் 24 கிலோமீட்டர் நீளமுடைய ருவன்புர அதிவேக வீதி திட்டத்தையும் இந்த வருடத்துக்குள் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இந்த அதிவேக வீதி திட்டங்களுக்காக வரலாற்றில் முதன்முறையாக உள்நாட்டு நிதி பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படவில்லை என்றும் தற்போது எரிபொருள் விலைகளுக்கு அமைவாகவே எரிபொருள் கொடுப்பனவு திருத்தப்பட்டமையினாலேயே அவர்களின் மாதாந்த வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் நிஷாந்த ஜேவிர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விளக்கமளிப்பை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமை சீரடைந்ததை தொடர்ந்து எரிபொருள் கொடுப்பனவு உரித்துடைய அனைத்து அரசு அதிகாரிகளது கொடுப்பனவுகளை அரசாங்கம் திருத்தியமைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகவே எரிபொருள் கொடுப்பனவை பெறும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாதாந்த கொடுப்பனவில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதியமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை சம்பளத்தில் எவ்வித அதிகரிப்பும் செய்யப்படவில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தினார்.
0: இந்திய செய்திகள்.
1: தமிழக சட்டமன்றத்தில் முந்தைய ஆட்சிக்கால திட்டங்கள் பேர்மாற்றம் செய்யப்படுவது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடுமையான காரசார விவாதம் இடம்பெற்றுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்காலத்தில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம், மடிக்கணனி மற்றும் இலவச சைக்கிள் திட்டங்கள் தற்பொழுது பெயர்களை மாற்றி புதிய திட்டங்களாக அறிவிக்கப்படுவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர்கள் பழைய திட்டங்களுக்கு புதிய செயல் வடிவம் கொடுத்து நல்ல திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டு செயல்படுவதாக தெரிவித்தனர். மேலும் அம்மா உணவகங்கள் தற்போதும் தொடர்ந்து சிறப்பாக தொழிற்பட்டு வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். திட்டங்களின் பெயர்கள் மாற்றுவதாலேயே சிக்கல்கள் ஏற்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த போதிலும், புதிய ஆட்சியில் திட்டங்களின் பெயர்கள் மாற்றப்படுவது புதிய முறையல்ல என அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பதிலளித்தார். கர்நாடகாவிடம் இருந்து மாதாந்த அடிப்படையில் காவிரி நதிநீரை பெறுவது தொடர்ச்சியாக சவாலாகவே இருந்து வருவதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உரையாற்றிய அவர், மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு என்பவற்றை ஒருங்கிணைத்து தினமும் நிலைமைகளை அரசு கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டார். அத்துடன் காவிரி உரிமை தொடர்பாக தமிழக அரசு எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாதென்றும், சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை காவிரி படுக்கையில் புதிய திட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் மத்திய நீர்வள குழுமத்தின் வழிகாட்டுதல்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலதிகமாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் கனடாவில் பால் உற்பத்தி துறையில் எவ்வித கட்டுப்பாடுகளையும் விட்டுக் கொடுப்புகளையும் செய்யக்கூடாது என கனடா பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கேட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வரி விதிப்புக்கான காலக்கெடு எதிர்வரும் ஆகஸ்ட் 19 தேதியுடன் நிறைவடையும் நிலையில் கனேடிய பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதிக்கப்படவுள்ளது. கனடாவில் பால் உற்பத்தி சந்தையில் அமெரிக்காவுக்கு அதிக அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் அமெரிக்க தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் நிலையில், நாட்டின் உணவு இறையாண்மை விற்பனைக்குரியதல்ல என்றும், அமெரிக்காவின் புதிய கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் மேலும் பணிந்து போகக்கூடாது என்றும் கனடா பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் நாட்டில் பால் உற்பத்தி வேளாண்மை அமைப்பிற்கு தமது அரசாங்கம் எப்போதும் விசுவாசமாக செயல்படும் என கனேடிய பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அதிகரித்து வரும் காட்டுத்தீ அனர்த்தங்களை கட்டுப்படுத்துவதற்காக சேவையிலிருந்து விலத்தி வைக்கப்பட்ட 10 ராணுவ விமானங்களை நிபந்தனை அடிப்படையில் விற்பனை செய்ய மத்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த கோல்சன் ஏவியேஷன் என்ற நிறுவனத்துக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ள இந்த CC-130H கெர்குலஸ் ரக விமானங்கள் காட்டுத்தீயை அணைக்கும் நோக்கில் மறுசீரமைக்கப்பட உள்ளன. இதற்கமைய சீரமைக்கப்பட்ட முதலாவது தொகுதி விமானங்கள் எதிர்வரும் 12 மீண்டும் சேவையில் இணைக்கப்படும் என பாதுகாப்பு கொள்முதல் விவகாரங்களுக்கான இராஜாங்க செயலாளர் ஸ்டீபன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: உலகச் செய்திகள்.
1: சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் மெக்காவில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தத்தின்படி 3 நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது தொடுக்கப்படும் ஆயுத தாக்குதலானது 3 நாடுகளுக்கும் எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதலாக கருதப்படும் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பிராந்தியத்தில் நிலவும் பதற்ற நிலைமைகள் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான், ஈரான் போரையோ அல்லது எல்லை விரிவாக்கத்தையோ விரும்பவில்லை என்றும், அதே நேரம் எவ்வித அச்சுறுத்தல்களுக்கும் பலவந்தங்களுக்கும் தமது நாடு அடிபணியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க மத்திய வங்கியின் ஆளுநர் சபையிலிருந்து அதன் முதல் கருப்பின பெண் உறுப்பினரான லீசா குக்கை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்க நிர்வாகம் மீண்டும் தீவிரப்படுத்தும்.

மத்திய வங்கி ஆளுநர் ஒருவரை பதவியிலிருந்து நீக்க முற்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வட்டி வீதங்களை குறைக்குமாறு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வரும் நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனால் நியமிக்கப்பட்ட லீசா குக்கிற்கு எதிராக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்கள் இலங்கை போலீசார் மற்றும் கடற்படையினரின் காவலில் இருப்பதாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் முந்தைய ஆட்சிக்கால திட்டங்கள் பேர்மாற்றம் செய்யப்படுவது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடுமையான காரசார விவாதம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடாவின் பால் உற்பத்தி துறையில் எவ்வித விட்டுக் கொடுப்புகளையும் செய்யக்கூடாது என கனடா பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கேட்டுள்ளது. சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளனர். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
1: 4165-416-268-0155. இவற்றோடு சிட்டிசன்ஷிப், PR, ஒர்க் பர்மிட்டுடன் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப், CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.

0: நேர்கள் கேட்டு ரசித்தது இறை ஓசை. நேரம் இப்பொழுது 5:28.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
4: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றது நீ குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதையை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

உங்கள் பலத்தில் பெருமை கொள்ளாதீர்கள். உங்களை விட பலசாலி ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதீர்கள். ஆய கலைகள் 64 என்பார்கள். இந்த அறிவியல் உலகில் இந்த எண்ணிக்கை மேலும் கூடும். நாம் எல்லாம் அறிவோமா? இல்லை. எல்லாம் அறிந்தவன் இந்த உலகில் இதுவரை பிறந்ததில்லை, இனியும் பிறக்க மாட்டான். உங்கள் பலம் குறித்து யோசியுங்கள். அதனை அளவீடு செய்யுங்கள். அதனை மதிப்பீடு செய்யுங்கள். உங்கள் பலத்தை பெருக்கும் சக்தியை கூட்டுங்கள். ஆனால் எந்த சமயத்திலும் உங்கள் பலத்தின் மீது பெருமை கொள்ள வேண்டாம். உங்களை விட பலசாலி ஒருவன் இருப்பான். நெப்போலியன் எப்படிப்பட்ட வீரன்? துணிவு மிக்கவன், அஞ்சா நெஞ்சன், முடியாது என்ற சொல்லே கூடாது என்றவன். போட்டலூ என்ற இடத்தில் நடந்த கடற்போரில் அவன் தோல்வி கண்டான். நெல்சன் என்கின்ற கடற்படை தளபதி நெப்போலியனை வீழ்த்தினான். இது வரலாற்று உண்மை. ஜூலியஸ் சீசர் எப்படிப்பட்ட வீரன்? அவனையும் அவன் நண்பர்களே வீழ்த்திவிடவில்லையா? நம்பிக்கை வேறு, தற்பெருமை வேறு. உள்ளூரில் நீங்கள் சிங்கமாக இருக்கலாம், வெளியூரில் நீங்கள் பூனைதான். ஒப்பீடுகள் சரியானவை அல்ல. யாரிலும் யாரும் பலசாலி என்று நினைப்பது கூடாது. சிறு வயதிலேயே ஓட்டப்பந்தயத்தில் முயல் தூங்கி ஆமை ஜெயித்த கதை அறிவீர்கள். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். தரைக்கு வந்த முதலியை நாம் கூட காக்கலாம். பிறரை மதியுங்கள், துதியுங்கள், போற்றுங்கள், தற்பெருமை விடுங்கள், தலைக்கணம் ஒழியுங்கள். நாமே பலசாலி என நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். சரியா? மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான்

0: நேர்கள் விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இன்று 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 சனிக்கிழமை. இன்றைய காலை பொழுதில் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்களுக்கு எங்களது இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள், திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்று சுபமங்கல காரியங்களில் ஈடுபடுவோருக்கு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நேர்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கான இன்று பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற திருமண நாளை கொண்டாடுகின்ற தம்பதியினருக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழலாம் என்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வலிமையானது 416-593-0055.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. GTA கிரெடிட் எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A funeral and cremation center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கு மேற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: சேமார் தமிழ் எஃப்எம் 101.3.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒருமுறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: விழியிலே மணி, விழியில் மௌன மொழி பேசும்.

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

நேரம் இப்பொழுது 5:57 நேர்களே, இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

콜치 이도 우에 세마 제주 양결 때문에 통해 미도 어찌 텐디 팡알라

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 எஃப்எம் அலைவரிசை ஊடாக இப்பொழுது முதல் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் சனி காலை ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். இன்று ஆகஸ்ட் 8 2026 ஆண்டு சனிக்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஆகஸ்ட் 8 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 24 வாக்கு செல்சியஸாக இருக்கிறது. பல இடங்களிலே புகை மூட்டமாக காணப்படுகிறது. 33 வாக்கு செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 15 கிலோமீட்டர் வரை தென்பிசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகற்பொழுது சூரிய ஒளியில் மிகில் குட்டம் நிறைந்து காணப்படும். இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 17 வாக்கு செல்சியஸாக குறைவடையும். இரவு பொழுதும் தொடர்ந்து இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70%. நாளை ஞாயிற்றுக்கிழமை 28 வாக்கு செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுது மீண்டும் மழைக்குரிய வாய்ப்புகள் 30%, 18 வாக்கு செல்சியஸாக இருக்கும். திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முகில் மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் திங்கட்கிழமை 29 வாக்கு செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 27 வாக்கு செல்சியஸாக இருக்கும். புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகள் மீண்டும் சூரிய ஒளி தென்படும் என்று இப்பொழுது வானிலை அவதானிலேயும் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11 மணிக்கு செய்தி அறிக்கையை நிகழ்க்கலாம். 12 மணிக்கு போட்டி நிகழ்ச்சியில் எது தவறு, பிள்ளையில்லை, எது சரியில்லை, எது தவறு கண்டுபிடிக்கப் போறீர்கள். 1 மணிக்கு சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இன்றைய சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார் த கிராண்ட் கோம் பெர்னிச்சர் நிறுவனம். எனவே அங்கிருந்து தகவல்களையும் பாடல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நேயர்கள் நாளை காலை 6 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கலாம். அவ்வப்போது இன்று ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் அதாவது கல்வித்துறை சார்ந்த தகவல்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரப்போகின்றோம். எனவே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள்.
1: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.

0: பாய் சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 9054176069. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற ஐஷா சில்க் 4th anniversary மெகா சேலுடன் 10 sale பெருந்துகை புதிய வரவுகள். August 10 வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 sale கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 saram $10, சல்வார் $30, 2 t-shirts $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150, இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபிஞ்ச், 4162986116. Aisha Silk,
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubavam Vaindabargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
0: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
4: நேரம் 10:42, CMR தமிழ் FM கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 11 மணிக்கு செய்தி அறிக்கையை நீ கேட்கலாம். ஒலிக்கும் பாடல் டான் திரைப்படத்திலிருந்து அனுருத், ஜொனிதா காந்தி பாடுகின்ற பாடல். பாடல்காலிசை அனுருத் பாடல்படிகள் சிவகார்த்திகேயன். கிராம் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்துக்கு செல்ல போகிறோம். இப்பொழுதல்ல பாடலை தொடர்ந்து

0: நேரம் 10:46.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக வீதியில் இறங்கி போராட தயாராகி வருவதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்கள் இலங்கை காவல்துறை மற்றும் கடற்படையினரின் காவலில் இருப்பதாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் முந்தைய ஆட்சி காலத்தின் திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்படுவது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடுமையான காரசார விவாதம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடாவின் பால் உற்பத்தி துறையில் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் செய்யக்கூடாது என கனடா பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கேட்டுள்ளது. சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்துள்ளனர். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: சிஎம்ஆர் தமிழகம்
0: 3. நாங்கள் மேற்கு புறமாக நோக்கி செல்லப் போகிறோம். உங்களை அழைத்து செல்லப் போகின்றோம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் நிறுவனத்திற்கு. அங்கே வாசன் மற்றும் ரஜி காத்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம் செந்தில்நாதன், வணக்கம் நேயர்களே. ஒரு அழகிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
0: எங்களுக்கும் மகிழ்ச்சி.
3: இன்றைய தினம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் வழங்கும் மிகப்பெரிய தள்ளுபடிகளுடன் நாங்கள் உங்களுடன் இணைந்திருக்கின்றோம். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு மிக உங்களுக்கான தளபாடங்கள், அழகழகான தளபாடங்கள் இருக்கின்றன. பர்னிச்சர் வந்து உங்களுக்கு வந்து பெட்ரூம் செட் இருக்கிறது, டைனிங் டேபிள் செட் இருக்கிறது, சோஃபா செட் இருக்கிறது, பலவிதமான தளபாடங்கள் உங்களுக்கு மலிவு விலையில் தருவதற்காக கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் உங்களுக்கு காத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய வீடுகளை அழகுபடுத்துவதாக இருந்தாலோ, அல்லது உங்களுடைய நீங்கள் புது வீட்டுக்கு செல்பவராக இருந்தாலோ, அல்லது உங்களுடைய வீடுகளை நீங்கள் ரெனுவேட் பண்ணுவதாக இருந்தாலோ, நீங்க வர வேண்டிய இடமாக கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் விளங்குகின்றது. வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்க வாங்கி செல்லுங்கள். 294 வோக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் இருக்கும் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்க வாங்கி செல்லுங்கள்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். இட்ஸ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். இஃப் யூ நீட் எனி பர்னிச்சர் டுடே, தென் பிரிங் யுவர் கார் ஃபாஸ்ட் அட் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். சோ யூ நோ வேர் டு கம். சோ அவர் அட்ரஸ் இஸ் 294 வோக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். குயின் சைஸ் பிளாட்ஃபார்ம் பெட், குயின் சைஸ் பிளாட்ஃபார்ம் பெட். த ரெகுலர் பிரைஸ் வாஸ் $1000 இல்ல, $800 இல்ல, $500 இல்ல, $400 இல்ல, $300 இல்ல. குயின் சைஸ் பிளாட்ஃபார்ம் பெட் $299 and first 5 customer get a queen size mattress free. Queen size mattress free. Queen size platform bed $299, get queen size mattress free. And you will get today no tax event. Queen size bed $299, first 10 customers queen size mattress free. And today no tax on furniture. You need bedroom set, sofa set, dining table, coffee table, whatever you need today, no tax, no tax event for all furniture, no tax today. So bring your car fast. All the CMR listeners, one go to Grand Home Furniture. So our main intersection is Queen and Gateway. We are located backside of the Queen Balmat. So our address is 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. Nandri to everyone. Mindam Sandipa.
5: 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் உங்களுக்கு வேண்டிய பல்வேறு விதமான தளபாட விற்பனை உலகில் புதிய கால் பதித்துள்ள இந்த வேளையிலே பல்வேறு சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் உங்களது இல்லத்தை ஒரு பிரம்மாண்டமான இல்லமாக மாற்றுவதற்கேற்ற டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், லிவிங் ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம். அவற்றை நீங்கள் கொள்ளளவு செய்கின்ற போது இன்று மிகப்பெரிய ஒரு சலுகையை வழங்குகின்றார்கள். பொதுவாக வரிச்சுமை பற்றி தான் உலகெங்கும் இப்போது பேச்சு. அந்த வரிச்சுமையிலிருந்து உங்களை இன்றைய நாளிலே கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் பாதுகாக்கின்றது. இன்று வரிகள் அட்ட விதத்தில் உங்களுக்கான தளபாடங்களை நீங்கள் கொள்ளளவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மிக நீண்ட காலம் இருக்கலாம். அந்த வரிகளிலிருந்து விலக்களித்து முழுமையாக நீங்கள் மிக மலிவான விலைகளில் பொருட்களை கொள்ளளவு செய்வதற்குரிய வாய்ப்பை பெற்றுத் தருகின்றார்கள் கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் பற்றிய பல்வேறு தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது விடைபெறுகிறோம். செந்தில்நாதன்
0: நன்றி, வாசன் நன்றி, ரஜி மீண்டும் சந்திப்போம்.
2: எட்டமுடியா எல்லை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
6: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
8: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
9: Everything okay? No problem, Dijinam.
10: Bar kalamu closing da, tadikira nadi.
11: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirikala. Ungal mortgage gilai vangikki maattavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
9: இருப்பவர்கள்
12: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-604.
13: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வன் 101.3.
0: நேரம் 10:54, 11 மணிக்கு செய்தி அறிக்கை நிகழ்கலாம். இப்பொழுது கல்வித்துறை சார்ந்த தகவலை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், வருகின்ற மாதம் பாடசாலைகள் எல்லாம் ஆரம்பமாக இருக்கிறது. எனவே ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ், அங்கே கிட்ஸா இல்லை, அவர் ஜங் போய் அருண்குமார் காத்திருக்கின்றார். வணக்கம் அருண்குமார்.
14: வணக்கம் செந்தில்நாதன், வணக்கம் நேர்களே. நலம் தானே?
0: ஆமாம், மகிழ்ச்சியாக நலமாக இருக்கிறோம். நன்றி.
14: நீங்கள் உங்களுக்கும் இனிமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஆமாம், உண்மையிலே ஒரு பயன் தரக்கூடிய நல்ல தகவலோடு இணைந்திருப்பது என்பது அவ்வளவு சிறப்பானது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் சுயமாறன் காற்றலிலே இந்த விடயங்களை நாங்கள் அதிகமாக பேசியிருந்தோம். அதாவது இந்த ஸ்கிராச் கோடிங் போக்கெட்ஸ் 5 ஆண்டுகளாக எங்களுடைய சமூக பிள்ளைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த கல்வி வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 4 வயது தொடக்கம் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரொபோட்டிக்ஸ் பாடங்களை 5 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்து வருகிறது இந்த நிறுவனம். எஸ்சி ஓகே கோடிங் அண்ட் ரொபோட்டிக்ஸ் வகுப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இப்போது புதிய கல்வி ஆண்டுக்கான பாடத்திட்டங்களையும் கற்பித்தல் முறைகளையும் பெற்றோர்கள் நேரடியாக வந்து பார்க்கும் விதத்திலே ஓபன் ஹவுஸ் ஒன்றையும் அவர்கள் நடத்த இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை தொடக்கம் மன்னிக்கவும் திங்கள் தொடக்கமாக அந்த வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த ஓபன் ஹவுஸிலே ஒரு நன்மை இருக்கிறது என்று சொன்னால், பிள்ளைகள் எதை கற்கப் போகின்றார்கள், அவர்கள் கற்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள் ஊடாக என்னென்ன பயன்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்பதை பெற்றோர்கள் நேரடியாக வந்து இந்த ஓபன் ஹவுஸிலே கலந்து கொண்டு எல்லாவற்றையும் நேரடியாக பார்த்தறியக்கூடிய வாய்ப்பு ஒன்றை இந்த கோடிங் கிளாஸ் எஸ் சி ஓகே நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இது குறித்த தகவல் தான் இன்றும் நாளையுமாக வழங்கப் போகிறோம். எஸ்சி ஓகேயோடு தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் 416-561-0374 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். ஏன் இந்த பாட நெறிகள் முக்கியமானது, ஏன் இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது கோடிங் கிளாஸ் பற்றி ஏன் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்கிற பல விடயங்கள் இருக்கிறது. முதல்ல இது பலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், பிள்ளைகளுக்கு இது அவசியமா என்ற ஒரு கேள்வி கூட இருக்கலாம். ஆனால் இது இல்லாமல் இனிவரும் காலங்கள் இல்லை. கோடிங் கிளாஸ் இல்லாமல் இனிவரும் காலங்கள் கல்வி ரீதியாக மட்டுமல்ல வேலை வாய்ப்புகள் ரீதியாக கூட இனிவரும் காலங்கள் இல்லை என்பதுதான் உண்மையானது. உண்மையிலேயே இந்த நிறுவனம் பெற்றோர்களுக்கு சொல்கின்ற ஒன்று, அதாவது உயர்தரம் வரை காத்திருக்காமல், அவர்களுக்கு தேவைப்படுகின்ற வரை காத்திருக்காமல், 8வது வகுப்பிலிருந்தே அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுப்பது வந்து அவர்கள் ஒரு சிரமம் இல்லாமல் இதை கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். என்னால் 10வது வகுப்பிலே வந்து இதை கற்றுக்கொள்கிற போது நிச்சயமாக அவர்கள் அந்த நேரத்திலே ஒர்க் லோடிங் கூடவாக இருக்கும், நிறைய சிரமப்படுவார்கள். அப்ப வேலைக்கே இதை கற்றுக்கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு பாடத்திட்டங்களை இலகுபடுத்த முடியும், அதிலே அவர்கள் ஒரு பாண்டித்தியம் பெறக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்பதை சொல்கின்றார்கள். இந்த கோடிங் கிளாஸ் வந்து 3 இடங்களிலே நேரடியாக, அதாவது நேரடியாக வந்து மாணவர்கள் கற்கின்ற முறையில் நடக்கிறது, மற்றும் கனடா முழுவதுமாக ஆன்லைன் கிளாஸையும் அவர்கள் வழங்குகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்கிற போது இது பற்றிய முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த பாடத்திட்டம், அதாவது இந்த ஸ்கிராச் ஃபோர் கோடிங் கிட்ஸ், இந்த வகுப்பிலே என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்கிறது, அது என்னென்ன நன்மைகளை தருகிறது, அதை கற்றுக்கொள்வதனால் என்னென்ன பயன்களை எதிர்காலத்திலே உங்கள் பிள்ளைகள் பெறுவார்கள், மற்றும் இதனூடாக கற்றுக்கொண்ட பிள்ளைகள் இப்போது பல்கலைக்கழகங்களில், கனடாவில் இருக்கக்கூடிய லீடிங் பல்கலைக்கழகங்களிலே மிகச்சிறந்த நிலையிலே அவருடைய கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோடிங் கிளாஸ், அதாவது இந்த ஸ்கிராச் ஃபோர் கோடிங் கிளாசஸ் போர் கிட்ஸ் நிறுவனத்தினூடாக கல்வி கற்ற பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு ரீதியாகவும் பள்ளிக்கூட பாடங்கள் ரீதியாகவும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். எனவே மேலதை உரங்களுக்காக தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். தொலைபேசி இலக்கம் 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். இதற்கான ஓபன் கோர்ஸ் என்பது August 10 தொடக்கம் 13ஆம் நாள் வரையிலே, திங்கள் தொடக்கம் வியாழக்கிழமை வரையிலே இதற்கான ஓபன் கவுஸ் வந்து நடக்க இருக்கிறது. இது குறித்த விவரங்களை நீங்கள் நேரடியாக அதாவது நீங்கள் அழைத்து அறிந்து கொள்ளுங்கள். காலை 11 தொடக்கம் இரவு 9 மணி வரை இந்த ஓபன் கவுஸ் வந்து August 10 தொடக்கம் August 13 வரையான நாட்களில் நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனுடைய பிரதான அலுவலகம் 35 கராச்சி ரேப் Unit 31 மார்க்கத்திலே அமைந்திருக்கிறது. 35 கராச்சி ரைவ் Unit 31 இதனுடைய பிரதான அலுவலகம் அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி செந்தில்நாதன்.
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி அருண்குமார், மீண்டும் சந்திப்போம்.

0: நேரம் முற்பகல் 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக வீதியில் இறங்கி போராட தயாராகி வருவதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடகாவிலிருந்து மாதாந்த அடிப்படையில் காவிரி நதியை பெறுவது சவாலாக இருந்து வருவதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் எஸ் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் 18% அதிகமான ஊதிய உயர்வு உள்ளிட்ட புதிய சலுகைகளை பெறும் ஒப்பந்தத்தை வெஸ்ட்ஜெட் விமான பணியாளர்கள் எட்டியுள்ளனர். அமெரிக்க மத்திய வங்கியின் ஆளுநர் சபையிலிருந்து லீசா குக்கை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்க நிர்வாகம் மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
0: சிறைச்சாலைகளில் கைதிகளின் பிணை நடைமுறைகளை விரிவுபடுத்துவதற்கும் அரச பகுப்பாளர் அறிக்கைகளை பெறுவதிலும் நிலவும் தாமதங்களுக்கு தீர்வு காண்பதற்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு அவர் விடுத்துள்ள காணொலி பதிவில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பகுப்பாளர்கள் அறிக்கை தாமதமானால் விளக்கமறியல் கைதிகள் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை குறைக்க 70 புதிய பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதுடன் ஆகஸ்ட் மாதத்துக்குள் அதிநவீன யந்திரங்களும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு சுமார் 7500 முதல் 9000 அறிக்கைகள் வரை விரைவாக வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் போதைப் பொருள் தொடர்பான சட்ட திருத்தங்கள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் மேல் நீதிமன்றங்கள் ஊடாக விரைவாக பிணை பெறும் வாய்ப்பும் உருவாக்கப்பட உள்ளது. இதேவேளை சிறைச்சாலைகள் ஒரு சிலர் மேற்கொள்ளும் சதி திட்டங்களுக்கு பலியாகாமல் பொறுமையுடன் செயற்படுமாறு அரசு மற்றும் சிறைச்சாலை சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க வேண்டாம் என்றும் கைதிகளிடம் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். ரத்மலானை கொனோகோயில் பகுதியில் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் கைக்குண்டு ஒன்றுடன் 6 சந்தேக நபர்களை கல்கிச ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 3 வாள்கள், 1 கோடரி, 3 கத்திகள், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 1 கைக்குண்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 லட்சம் ரூபாய் பணமும் 8 கைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ரத்மலானை பகுதியில் 1000 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்தே குறித்த வீடு முற்றுகையிடப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 51 வயதுக்குட்பட்ட ரத்மலானை, நாவலப்பட்டி மற்றும் ஏகொல்லிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தடுப்புக் காவலில் உத்தரவை பெற காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்களை இலங்கை காவல்துறை மற்றும் கடற்படையினரின் காவலில் இருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்வியொன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த பொழுதே அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான 249 படகுகளும் இலங்கை பாதுகாப்பு படையினரின் பொறுப்பில் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், மீனவர்களின் பாதுகாப்புக்கு இந்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாகவும் கூறினார். காவலில் உள்ள மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விரைவாக விடுவிப்பது தொடர்பில் தூதரக வழிகள் மற்றும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் இலங்கை அரசுடன் தொடர்ந்து கலந்துரையாடப்பட்டு வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த 2021 முதல் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்படையினால் 1554 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 10 பேர் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலதிகமாக தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65ஆகவும் அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்துக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வெளியாகி வருகின்றன. அரசாங்கம் குறித்த திருத்தத்தை வர்த்தமானியில் வெளியிட்டுள்ள நிலையில் அதனை கைவிடுமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக சிரேஷ்ட ஜனாதிபதிகள் சட்டத்தரணிகள் குழு எச்சரித்துள்ளது. பத்தகமானி அறிவித்தலின்படி பிரதமர் நீதியரசரின் ஓய்வு பெறும் வயது 67ஆக நிர்ணயிக்கப்படுவதுடன் பிரதமர் நீதியரசராக நியமிக்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடையும் தேதி அல்லது 67 வயதை அடையும் தேதி ஆகிய இரண்டில் எது முன்னதாக வருகிறதோ அந்த தேதியே ஓய்வு பெறும் தேதியாக அமையும். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணியும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான அனுரமெத்தகொட, சட்டத்துறையினர் இந்த நடவடிக்கைக்கு எதிராக படிப்படியாக போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தேவை ஏற்பட்டால் வீதியில் இறங்கி போராடவும் தயாராக இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார். அரசியல் நோக்கங்களுக்காக அரசியலமைப்பின் தற்காலிக திருத்தங்களை மேற்கொள்வதை விட புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதே சிறந்த தீர்வாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படவில்லை என்றும், தற்போதைய எரிபொருள் விலைகளுக்கு அமைவாக எரிபொருள் கொடுப்பனவு திருத்தப்பட்டமையினாலேயே அவர்களின் மாதாந்த வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜே வீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பொழுதே அவர் இந்த விளக்கமளிப்பை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமை சீரழிந்ததை தொடர்ந்து எரிபொருள் கொடுப்பனவுக்கு உறுத்துடைய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் கொடுப்பனவுகளை அரசாங்கம் திருத்தி அமைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகவே எரிபொருள் கொடுப்பனவை பெறும் அனைத்து அரசு அதிகாரிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாதாந்த கொடுப்பனவில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதி அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடிப்படை சம்பளத்தில் எந்தவித அதிகரிப்பும் செய்யப்படவில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். இந்த ஆண்டு தரமைந்து புலமை பரிசு பரீட்சை நாளை 9ஆம் தேதி நாடளாவிய இறுதியில் 2723 பரீட்சை மையங்களில் நடைபெறவுள்ளது. பரீட்சையில் மொத்தம் 294,089 மாணவர்கள் தோற்றவுள்ளனர். இவர்களில் 220,366 பேர் சிங்கள மொழியிலும், 73,723 பேர் தமிழ் மொழியிலும் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளதுடன், பரீட்சை முடியும் வரை ஊடகங்கள் ஊடாக புலமை பரீட்சை தொடர்பான விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சார்த்திகள் பரீட்சையை ஆரம்பமாவதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னதாக மையங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள் உள்ளிட்ட இலத்தினியல் சாதனங்கள் பரீட்சை மண்டபத்துக்குள் கொண்டு செல்ல முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
0: தமிழக சட்டமன்றத்தில் முந்தைய ஆட்சிக்கால திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்வது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடுமையான காரசார விவாதம் இடம்பெற்றுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்காலத்தில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம், மடிக்கணினி மற்றும் இலவச சைக்கிள் திட்டம் தற்பொழுது பெயர்களை மாற்றி புதிய திட்டங்களாக அறிவிக்கப்படுவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அக்கிரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டினார். இதற்கு பல்வேறு அமைச்சர்கள் பழைய திட்டங்களுக்கு புதிய செயல்வடிவம் கொடுத்து நல்ல திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தனர். மேலும் அம்மா உணவகங்கள் தற்பொழுது தொடர்ந்து சிறப்பாக தொழிற்பட்டு வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். திட்டங்களின் பெயர்களை மாற்றுவதாலேயே சிக்கல்கள் ஏற்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த போதிலும், புதிய ஆட்சியில் திட்டங்களின் பெயர்கள் மாற்றப்படுவது புரிய முறையல்ல என அமைச்சர் ஏ கே செங்கோட்டையன் பதிலளித்தார். கர்நாடகபுரம் இருந்து மாதாந்த அடிப்படையில் காவிரி நதிநீரை பெறுவது தொடர்ச்சியாக சவாலாக இருந்து வருவதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உரையாற்றிய அவர், மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு என்பவற்றை ஒருங்கிணைத்து தினமும் நிலைமையை அரசு கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டார். அத்துடன் காவிரி உரிமை தொடர்பாக தமிழக அரசு எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும், சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை காவிரி படுக்கையில் புதிய திட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் மத்திய நீர்வள குழுமத்தின் வழிகாட்டுதலை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்குதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலதிகமாக தெரிவித்தார். இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளம் காரணமாக இந்த ஆண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. மேலும் 13 மாவட்டங்களில் 155,000 மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோலாகட் மாவட்டத்தில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு 58,750 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிவசாகாராயில் 48,286 பேரும், ஜோர்ஹாட்டில் 25,259 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சரடியோ மாவட்டத்தில் மக்மோரா பகுதியில் இன்று ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து வெள்ளத்தால் ஏற்பட்ட மொத்த உயிரிழப்பு 98 உயர்ந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 55 நிவாரண முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 10,000 மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். மேலும் 18 நிவாரணப் பொருட்கள் விநியோக மையங்கள் இயங்கி வருகின்றன. வெள்ளத்தில் 10,748 ஹெக்டோருக்கும் அதிகமான பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் 47,000 மேற்பட்ட கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம் மார்த்தாமுல எஃப்எம்இன் செய்திகள்.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
4: 416-700-2222
2: கனேடிய செய்திகள்.
0: அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் கனடாவின் பால் உற்பத்தி துறையில் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் செய்யக்கூடாதென கனடா பால் உற்பத்தியாளர் சங்கம் கேட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரி விதிவிலிப்புக்கான காலக்கெடு August 19 நிறைவடையும் நிலையில் கனடிய பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதிக்கப்பட உள்ளது. கனடாவின் பால் உற்பத்தி சந்தையில் அமெரிக்காவுக்கு அதிக அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அமெரிக்கா தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் நிலையில் நாட்டின் உணவு இறையாண்மை விற்பனைக்குரியதில்லை என்றும் அமெரிக்காவின் புதிய கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் மேலும் பணிந்து போகக்கூடாது என்றும் கனடா பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் நாட்டின் பால் உற்பத்தி மேலாண்மை அமைப்பிற்கு தமது அரசாங்கம் எப்பொழுதும் விசுவாசமாக செயல்படும் என கனடிய பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அதிகரித்து வரும் காட்டுத்தீ அனர்த்தங்களை கட்டுப்படுத்துவதற்காக சேவையிலிருந்து விலத்தி வைக்கப்பட்டிருந்த 10 ராணுவ விமானங்களை நிபந்தனையின் அடிப்படையில்

0: செய்ய மத்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த கால்சன் ஏவியேஷன் என்ற நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ள இந்த சிசி 130H ஹெர்குலஸ் ரக விமானங்கள் காட்டு தீயை அணைக்கும் நோக்கில் மறுசீர் அமைக்கப்பட உள்ளன. இதற்கு அமைக்க சீரமைக்கப்பட்ட முதலாவது தொகுதி விமானங்கள் இதுவரும் 12 மாதங்களுக்குள் மீண்டும் சேவையில் இணைக்கப்படும் என பாதுகாப்பு கொள்முதல் விவகாரங்களுக்கான ராஜாங்க செயலாளர் ஸ்டீபன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெஸ்ட்ஜெட் விமான பணியாளர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதன் மூலம் அடுத்த 3 ஆண்டுகளில் 18% அதிகமான ஊதிய உயர்வு மற்றும் புதிய சலுகைகள் பெறும் ஒப்பந்தத்தை எட்டியுள்ளனர். கல்கரியை தலைமையிடமாக கொண்ட வெஸ்ட்ஜெட் நிறுவனத்தில் பணியாற்றும் சுமார் 4,400 விமான பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனடிய பொது ஊழியர்கள் சங்கம் புதிய இணையதளத்தில் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை வெளியிட்டுள்ளது. நீண்ட வார இறுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை விமான பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் வெஸ்ட்ஜெட் விமானத்தின் பல விமான பரப்பு சேவைகள் பாதிக்கப்பட்டன. இதையடுத்து இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி திங்கட்கிழமை தற்காலிக உடன்பாட்டை எட்டினர். இதன் பின்னர் வெஸ்ட்ஜெட் தனது விமான பரப்பு சேவைகளை படிப்படியாக வழக்கமையான நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. புதிய ஒப்பந்தத்தில் இதுவரை நிறுவனத்தால் முழுமையாக வழங்கப்படாத சில பணிகளுக்கான கூடுதல் இழப்புகளும் இடம்பெற்றுள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தற்காலிக ஒப்பந்தம் குறித்து வெஸ்ட்ஜெட் விமான பணியாளர்கள் வரும் வாரங்களில் வாக்களிக்க உள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் மெக்காவில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தத்தின்படி 3 நாடுகளிலும் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது தொடுக்கப்படும் ஆயுத தாக்குதலானது 3 நாடுகளுக்கும் எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதலாக கருதப்படும் என்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பிராந்தியத்தில் நிலவும் பதற்ற நிலைமைகள் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான், ஈரான் போரையோ அல்லது எல்லை விரிவாக்கத்தையோ விரும்பவில்லை என்றும், அதே நேரம் எந்தவித அச்சுறுத்தலுக்கும் பலபந்தங்களுக்கும் தமது நாடு பணியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க மத்திய வங்கியின் ஆளுநர் சபையிலிருந்து அதன் முதல் கருப்பின பெண் உறுப்பினரான லீசா குக்கை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்க நிர்வாகம் மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. லீசா குக் அடமான மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கமளிக்குமாறு வெள்ளை மாளிகையின் பிரதி தலைமை அதிகாரி டான் ஸ்கோனாவின் கையொப்பமிட்ட உத்தியோகபூர்வ கடிதம் அவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்க 3 வார கால அவகாசம் வழங்கப்பட்டதுடன் இவ்வாறான தவறான நடத்தைகள் மத்திய வங்கியின் ஆளுநராக அவரது நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1913 ஆண்டு அமெரிக்க மத்திய வங்கி நிறுவப்பட்டதிலிருந்து இதுவரை எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியும் மத்திய வங்கி ஆளுநர் ஒருவரை பதவியிலிருந்து நீக்க முற்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வட்டி வீதங்களை குறைக்குமாறு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனால் நியமிக்கப்பட்ட லீசா குக்கு எதிராக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக் அருகே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களை துப்பாக்கிச்சூடு நடத்திய 14 வயது சிறுவனும் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாங்காக்கின் வடமேற்கு பகுதியிலுள்ள நந்தபுரி மாகாணத்தில் நந்தபுரி பாலசாலையில் நேற்று காலை சுமார் 10 இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 14 வயதிலே பாலசாலை மாணவன் ஒருவர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்ட பின் தன்னைத்தானே சுட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக அந்த சிறுவன் தனது வீட்டில் வைத்து தாத்தா பாட்டி இடுவரையும் சுட்டுக் கொண்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த 12 வயது சிறுமி ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததைத் தொடர்ந்து மொத்தம் உயிரிழப்பு 9 உயர்ந்துள்ளது. இதனிடையே உயிரிழந்தவர்கள் உடல்களை குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டு செல்லும் நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆசியாவில் துப்பாக்கி வைத்திருப்போர் விகிதம் அதிகமாக உள்ள நாடுகளில் தாய்லாந்தும் ஒன்றாகும்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: 2027 ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான நேரடி தகுதி வாய்ப்பை 2 முறை உலக சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட மேற்கிந்திய தீவுகள் அணி இழந்துள்ளது. அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மேற்கிந்திய தீவுகள் அணி நேரடியாக தகுதி பெறும் வாய்ப்பை இழந்துள்ளது. இதனால் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடரில் இடம்பெற மேற்கிந்திய தீவுகள் அணி தகுதிச் சுற்றில் விளையாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய போட்டியை நடத்தும் நாடுகள் நேரடியாக தகுதி பெற்றுள்ளதுடன் தரவரிசை அடிப்படையில் மேலும் 8 அணிகள் நேரடியாக தகுதி பெற்று வீதமுள்ள 4 இடங்களுக்காக தகுதிச் சுற்று போட்டிகள் நடைபெறும்.

உள்ளனர். அமெரிக்க மத்திய வங்கியின் ஆளுநர் சபையிலிருந்து லிசா குக்கை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்க நிர்வாகம் மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 5:30 இடம்பெறும்.

0: தொண்ட பிற்பாகத்தில் 25 பாக செலுத்ததாக இருக்கிறது. சூரிய ஒளியுடன் மிகுக்கூட்டம் இணைந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. 25 பாக செலுத்ததாக இருந்தாலும் 35 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியுடன் மிகுக்கூட்டம் இணைந்து காணப்படும். மதியத்துக்கு பின்பு சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுதும் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 17 பாக செலுத்ததாக இருக்கும் 70%. நாளை ஞாயிற்றுக்கிழமை 28 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 20 பாக செலுத்ததாக குறைவடைந்து திங்கட்கிழமை 26 பாக செலுத்ததாக இருக்கும். முயல் கூட்டத்தோடு காணப்படும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் மீண்டும் சூரிய ஒளி தென்படும் என்று இப்பொழுது வானிலை அவதான் நிலையம் தெரிவித்திருக்கின்றது. 12 மணிக்கு நேர்கள் போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். ஏது தவறு? சரியில்லை, தவறு. நீங்கள் சொல்ல போறீர்கள். 12 மணிக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4 6 5 9 3 0 0 5 5. 1 மணிக்கு சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இன்றைய சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் கிராண்ட் கோம் ஃபர்னிச்சர் நிறுவனம். விளம்பரங்களை தொடர்ந்து பாடலை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் கிராம் ஹோம் பர்னிச்சருக்கு செல்ல போகிறோம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677
4: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
5: வார வாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM நம்மை இணைக்கும் CMR TVயை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.

0: ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: நேரம் 11:23 உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் மாத்தான் டிவியை அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது. பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 8:30 வரை உள்ளூர் கலைஞர்கள் பலர் இணைந்து பாடி உங்களை மகிழ்ந்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் உலகம் பூராவும் பார்க்கலாம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். டிவிஐ எஸ்டி தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்திலே அதோட தொழில் பெரும்பாகத்திலே நீங்கள் வாகனத்திலே சென்று சொல்லலாம். எஸ்டி 2லேயும் அந்த ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: நாங்கள் பாடும் சிந்தி சிஎம்ஆர் தமிழகம் 101.3
0: டிவிஐ சிஎம்ஆர் அவ்வப்போது காணொலிகள் மற்றும் இசை தொகுப்புகளை கூட வெளியிட்டிருக்குது. அந்த இசை தொகுப்பு சிஎம்ஆர் ஸ்டார் சர்ச் 2019. இதில் லேடி பிஸ்தா இசையமைத்திருக்கின்றார். ஸ்ரீ பிள்ளை பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றார். பாடலை பாடியுள்ளார் சுரபி ஜோகநாதன்.

0: இவையில் நாங்கள் பாடும் சிந்தனை.
1: அந்த பாடலை பாடியிருந்தார் சுரபி ஜோகநாதன். இவ்வளவு நாங்கள் மீண்டும் செல்லப் போகின்றோம். த கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்துக்கு அங்கே மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். வாசன் மற்றும் ரஜி இருவருக்கும் மீண்டும் வணக்கம்.
2: வணக்கம் செந்தில்நாதன். ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு பல விதமான தளபாடங்கள் இருக்கிறது. உங்களுக்கு மாடர்ன் ஸ்டைல்லையும் இருக்குது, ட்ரெடிஷனல் லுக்லையும் இருக்குது. பெட்ரூம் செட், டைனிங் டேபிள் செட் மற்றும் சோஃபா செட் என்று பல விதமான பொருட்கள் உங்களுக்காக இருக்கின்றது. வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லலாம். உங்களுக்காக இன்று டாக்ஸ் எதுவுமே, நீங்க எவ்வளவு நீங்க பொருட்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு டாக்ஸ் இல்லை. உங்களுடைய வீடுகளை நீங்கள் புதுப்பிப்பதாக இருந்தாலோ, அல்லது நீங்கள் புது வீட்டுக்கு செல்பவராக இருந்தாலோ, அல்லது உங்களுடைய வீடுகளை நீங்கள் ரெனிவேட் பண்ணி இருந்தாலோ, நீங்க நாட வேண்டிய ஒரே இடமாக கிராண்ட் ஹோம் விளங்குகின்றது. உங்களுக்கு மலிவான விலைகளில் தருவது மட்டுமன்றி, நீங்கள் சிஎம் மார்க்கெட் வருவதாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதுக்கான ஒரு டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு தருவார்கள். அது மட்டுமின்றி நீங்கள் எவ்வளவு பொருட்கள் வாங்கினாலும் உங்களுக்கு இன்று டாக்ஸ் இருக்காது. வாருங்கள், வர வேண்டிய இடமாக 294 போக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கும் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லுங்கள்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், டுடே யூ நீட் எனி furniture, it's a big big big big big big discount and big big gift is waiting for you. You need bedroom set, sofa set, dining table, coffee table, whatever you need today. No tax, no tax, no tax, no tax, no tax, no tax on furniture, only for today. All the CMR customers, bring your car fast at Grand Home Furniture. You know where to come. 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. No tax, no tax, no tax, no tax, no tax on furniture today. Now I can give you deal. Modern sofa set, living room modern sofa set, leather sofa set, 3-seater sofa, 2-seater loveseat with single chair, 3-seater sofa, 2-seater loveseat with single chair, chrome legs, black color sofa set. The regular price was $2,500. Only for today, CMR listeners, only for today, $2,500, $2,000, $1,500, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000, $1,000 fast sofa lapsed and chair $699 and you will get a glass modern coffee table free sofa lapsed and chair chrome legs modern sofa set you will get $699 today and get a glass coffee table free and today No tax on furniture. You need any furniture, customized sofa set, power recliner, hydraulic bedroom set, hard foam mattress, coffee table, whatever you need, get big discount. And today, no tax on furniture, no tax. Even you buy $1,000, you will $730. And no tax even. So you know where to come. Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive is our address. So Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. For more information, call us right now, 905-302-9494. Grand Home Furniture. Nandri to everyone. Mindam Sandipo.
0: Grand Home Furnitures, நீங்கள் புதிய இல்லம் ஒன்றுக்கு புதிதாக குடியேறுபவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் இல்லத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை செய்பவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் புதிதாக திருமணம் செய்த தம்பதிகளாக இருக்கலாம். உங்களது இல்லத்திற்கு வேண்டிய பல்வேறு விதமான தளபாடங்களை நீங்கள் கொள்ளளவு செய்வதற்குரிய மிகப்பெரிய வாய்ப்பை கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் உங்களுக்கு வழங்குகின்றார்கள். ஒரு கொண்டோ வீடாக இருக்கலாம், டவுன் ஹவுஸாக இருக்கலாம், அல்லது தனி வீடாக இருக்கலாம். இவற்றுக்கு வேண்டிய உங்களது டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ், லிவிங் ரூம் பர்னிச்சர்ஸ் என்னும் பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் போன்றவற்றை வரிகள் அற்ற விதத்தில், எந்த விதமான வரிகளும் அற்ற விதத்தில் இன்றைய தினம் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு விதமான வாடிக்கையாளர்கள் காலையில் இருந்தே இப்போது வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே வரிகள் அற்ற அந்த சலுகையை நீங்களும் அனுபவிக்க வேண்டுமென்றால் இலக்கம் 294 வாக்க டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸை நாட வேண்டும். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். நன்றி செந்தில்நாதன்.
1: வாசன், ஒரு உதவி செய்ய முடியுமா?
0: சொல்லுங்கள்.
1: ஏன்னா அவருடைய கழுதாசியை நீங்கள் பறித்து வைத்திருக்கீர்கள், தயவுசெய்து கொடுங்கள் அவரிடம். அது நீங்கள் அதை பறித்து வைத்திருப்பதால் தான் இவ்வளவு பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறார். தெரியவில்லை. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட எங்களுக்கு சந்திப்போம்.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: நேரம் 11:33 விடம்.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுங்க.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
11: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: Your radio CMR 101.3 FM.
1: நேரம் 11:35 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொள்கிறீர்கள். நேரில் 12 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஒரு போட்டி நிகழ்ச்சி வச்சிருவோம். தவறு இது, சரியில்லை, தவறு இது என்று நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். அதற்கு முதல் நாங்கள் ஸ்க்ராட்ச் கோடிங் ஃபார் கிட்ஸ் அந்த நிறுவனத்துக்கு செல்ல போகிறோம். அதாவது கல்வித்துறை சார் தகவலை உங்களுக்கு தரப்போகிறோம். அடுத்த மாதம் பாடசாலைகள் ஆரம்பமாக போகிறது. எனவே அது பற்றிய தகவல் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவை. இப்பொழுது அருண்குமார் அங்கே அந்த கல்வி பயின்று என்னென்ன தகவலை எங்களுக்கு தரப்போகிறார். மீண்டும் அருண்குமார் சந்திக்க போகிறோம். வணக்கம் அருண்குமார்.
12: மீண்டும் வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே. மாம் ஒரு மகிழ்வான விடயத்தை, ஒரு பயனுள்ள விடயத்தை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு இணைந்திருக்கின்றோம். இது SC4K கோடிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ் வழங்கக்கூடிய அந்த நிறுவனம் வழங்கக்கூடிய தகவலை தான் பகிர்ந்து கொள்கிறோம். ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ் என்பதுதான் அதனுடைய விரிவாக்கமாக இருக்கும். எனவே உங்கள் குழந்தைகளுக்கான கணினித்துறை சார்ந்த ஒரு சிறந்த பாடத்திட்டங்களை கொண்ட கல்வி நிறுவனமாக இது அமைகிறது. மிக முக்கியமாக இப்போது புதிய ஒரு ஆண்டுக்கான பாடத்திட்டங்களையும் அதற்கான கற்பித்தல் முறைகளையும் நேரடியாக பெற்றோர்களே வந்து அந்த ஓபன் கவுன்சிலில் கலந்து கொண்டு விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, அதாவது தங்களுடைய பிள்ளைகள் இந்த கோடிங் கம்ப்யூட்டர் கிளாஸிலே எதை கற்கப் போகிறார்கள், அதனால் விளையக்கூடிய நன்மைகள் என்ன, எதிர்காலத்தில் தங்கள் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு ரீதியாக கல்வி ரீதியாக இது எவ்வளவு முன்னேற்றங்களை தரும், ஒரு சுயாதீனமாக ஒரு தனிநபராக பார்க்கிற போது கூட எப்படியான ஒரு புத்தி கூர்மை உள்ள பிள்ளையாக அந்த பிள்ளை இந்த கோடிங் கிளாஸ் மூலமாக தன்னை வளர்த்தெடுத்துக் கொள்ளும் என்கின்ற பல்வேறு விடயங்களை இந்த ஓபன் கவுஸ் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த நிறுவனம் தருகிறது. இது ஆகஸ்ட் மாதம் 10 அதாவது இன்று 8, நாளை 9, 10 திங்கள் தொடக்கம் வியாழக்கிழமை வரை, 13 நாள் வரை இதற்கான ஒரு ஓபன் கவுசை அவர்கள் நடத்த இருக்கின்றனர் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே நீங்களும் அதாவது பிள்ளைகளை இந்த கோடிங் கிளாஸில் இணைத்துக் கொள்வதோடு பெற்றோர்கள் நேரடியாக வந்து இந்த கிளாஸஸை நேரடியாக பார்வையிட முடியும். இது தொடர்பான விவரங்கள், விளக்கங்கள், இது குறித்த நன்மைகள், பயன்கள் எல்லாவற்றையும் அதை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் மூலமாகவே முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் விடயமாக இருக்கிறது. எனவே இது குறித்த விவரங்கள் முதலில் கோடிங் என்றால் என்ன என்பதே ஒரு கேள்வியாக இருக்கும். கோடிங் என்பது கணினியோடு பேசுவதற்கான ஒரு மொழி. எப்படி எங்களுக்கு ஆங்கிலம் இல்லாமல் ஒரு தொடர்பாடலை பல இடங்களிலே செய்ய முடியாமல் இருக்குமோ, கணினி துறையிலே கோடிங் இல்லாமல் தொடர்பாடல்களை செய்ய முடியாது என்பதுதான் நிலை. எனவே எப்படி எங்களுக்கு சின்ன வயசில் படிக்கக்கூடிய மேத் கல்வி தொடரக்கூடிய கடைசி காலங்கள் வரை எப்போது வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறதோ, அதுபோலவே இந்த கோடிங் என்பது வேலை வாய்ப்புகளோடும் பாடசாலை கல்வியோடும் இணைந்தே இருக்கின்ற ஒன்று. எனவே இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்வியை ஒரு தமிழர் நிறுவனம் வழங்குவது தமிழ் சமூகத்துக்கு நன்மை. இதிலே எல்லா மாணவர்களும் கல்வி கற்கின்றார்கள். ஆனால் தமிழ் சமூகத்துக்கு நன்மை ஏனென்னு சொன்னால், பெற்றோர்கள் முழுமையான விவரங்களை தமிழிலே பேசி அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இங்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதேபோலே ஒப்பீட்டளவிலே தமிழ் சமூகம் சார்ந்த நன்மை கருதி கட்டணங்களையும் மிக குறைவாக, அதாவது ஒப்பீட்டளவில் குறைந்த கட்டணங்கள் தான் இந்த கல்வி நிறுவனம் பெறுகிறது என்பதையும் கவனிக்க சொல்லிக் கொள்ளக்கூடியது. 416-561-3744 என்பது தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. இப்போது ஹைஸ்கூல் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய உங்கள் பிள்ளைகள், அதாவது 4 to 18 வரையான பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்கின்றார்களாக இருந்தால், உங்கள் பிள்ளைகள் கோடிங் மற்றும் ரோபோட்டிக் AI ஆகிய பாடங்களை இந்த ஸ்கிராச் கோடிங் போ கிட்ஸ் நிறுவனத்தினூடாக கல்வி கற்றுக்கொள்ள முடியும். ஆப்டர் ஸ்கூல் புரோக்ராமாக இதிலே கல்வி கற்பித்தல் நிறைய விடயங்கள் நடக்கிறது. 3 நேரடியாக இன் பர்சன் வகுப்புகளை நடத்துகிறார்கள். கனடா முழுவதுமாக கனடா ரீதியாக பார்க்கிற போது ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கிறது என்பதும் நீங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸ் வழங்கப்படுவது, அதாவது முதலாவது கிளாஸ் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் ஆக இருக்கும். அதன் மூலமாக தொடர்ந்து அவர் அந்த கல்வியை கற்கப் போகின்றாரா இல்லையா என்பதை பெற்றோர்கள் முடிவு செய்ய முடியும் என்பதை இங்கே அவர்கள் சொல்கின்றார்கள். இன்றைய காலம் ஏற்கனவே சொன்னது போல கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பது இன்றியமையாத ஒரு பாடம், கல்விக்கு மட்டுமல்ல வேலை வாய்ப்புகளுக்காகவும் அமைகிறது. எனவே இந்த வாய்ப்பை உங்களுக்கு தருகிறது ஒரு SC4K நிறுவனம் என்பது சொல்லிக் கொள்ளக்கூடியது. எனவே நீங்களும் இந்த நேரடியாக உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இணைக்க முடியும். இதிலே மிக முக்கியமாக சொல்கின்ற ஒரு விடயம் என்பது, இந்த ஓபன் ஹவுஸிலே உங்கள் பிள்ளைகளை இணைத்துக் கொள்வதோடு நீங்களும் வந்து பாருங்கள். என்னென்னு சொன்னால், ஒன்றை தெரியாமல் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் சார்ந்த ஒரு நன்மை, உண்மையிலேயே பிள்ளைகளுக்காக தான் நீங்க ஓடுகிறீர்கள், உழைக்கிறீர்கள், எல்லாமே செய்கிற போது அவருடைய கல்வி சார்ந்து இந்த கோடிங் கிளாஸ் என்பது மிக முக்கியமானது. எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் கோடிங் அறிவில்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மையானது. இந்த கல்வி நிறுவனத்தில் கல்வி கற்ற பல பிள்ளைகள் இன்றைக்கு கனடாவின் லீடிங் பல்கலைக்கழகங்களிலே நல்ல நல்ல நிலைகளிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு ரீதியாகவும் நல்ல நிலையிலே பல பிள்ளைகள் இணைந்திருக்கிறார் என்பது நீங்கள் நேரடியாகவே இங்கே இந்த கல்வி நிறுவனங்களுக்கு செல்கிற போது அறிந்து கொள்ள முடியும். இந்த மீண்டும் இந்த தேதியை சொல்கிறேன், August 10-13 வரை ஓபன் ஹவுஸ் காலை 11:00 to 9:00 வரை நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனுடைய பிரதான அலுவலகம் 35 கராச்சி டிரைவ் யூனிட் 31 மார்க்கத்திலே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் சொல்லிவிடுகின்றேன். அழைத்து நீங்கள் இப்ப நான் சொல்வதை தாண்டி மேலதிக விவரங்களை நீங்கள் அழைத்து பேசி விவரமாக அறிந்து கொள்ள முடியும். கோடிங் கிளாஸ் தொடர்பான சகல கேள்விகளுக்கும் உங்களுடைய சகல புரிதல்களுக்கும் 416-561-3744 416-561-3744 416-561-0374 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். மீண்டும் பேசலாம். நன்றி சந்திலா.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
13: வணக்கம், நான் ஐஷாசெல் புஷ்பா ஹைகிரன். எங்க 4 வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
14: ஐஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 August 10 வரை அனைத்தும் 30% to 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 sarum $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.
15: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
16: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
17: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
18: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3 101.3.
1: நேரம் 11:43 விடம் 1 உங்களுக்கான நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம். 12 போட்டி நிகழ்ச்சி எது தவறு உங்களுக்காக 3 கேள்விகள் தரப்படும். அந்த 3 கேள்விகளால் விலையும் தரப்படும். அந்த விலைகளில் எது தவறான விலை என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். 12:46-59-3005-5. ஜெகமே தந்திரம், ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல் நடிக்கிறது. தனுஷ் மற்றும் டி சந்தோஷ் நாராயணன் பாடுகின்ற பாடல். பாடலை தொடர்ந்து செல்லப் போகின்றோம். எங்கே? கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் நிறுவனத்திற்கு.

0: நம்ம அப்படா
1: அந்த நாலு பேரை இதுவரைக்கும் பார்த்ததில்லை நான். எனக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த பரதேசிய காலம் 101.3 FM.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண்.
1: வணக்கம்.
2: ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ல உங்களுக்கு பலவிதமான தளபாடங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. டைனிங் டேபிள் செட் இருக்கிறது, சோஃபா செட் இருக்கிறது, பெட்ரூம் செட் இருக்கிறது. விதம் விதமான ஒரு ட்ரெடிஷனல் லுக்கில் இருக்கு, மாடர்ன் ஸ்டைலில் இருக்கு. உங்களுக்கு பிடித்தமான அளவுகளில் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு தளபாடங்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். வர வேண்டிய இடமாக 294 போக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு வாருங்கள். நீங்கள் இன்று வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான தளபாடங்களை நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்காக டேக்ஸ் இன்று இல்லை. அதனால நீங்கள் அந்த மிகப்பெரிய ஒரு சலுகையை நீங்கள் தவற விடாதீர்கள். வர வேண்டிய இடம் 294 போக்கர் டிரைவ் பிராம்டன்.
3: Welcome to everyone. It's a grand home furniture. Today you need any furniture. You need bedroom set, sofa set, dining table, coffee table, whatever you need in furniture. So all the CMR listeners, please bring your car fast at Grand Home Furniture. So you know where to come. 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture. If you need any furniture, you need king size hydraulic bedroom suite, you need power leather recliner, you need Canadian made sofa set, you need hard foam mattress, whatever you need. Today no tax on furniture. So whatever you need in furniture, so bring your car fast. All the CMR listeners, one go to Grand Home Furniture, 294 Walker Drive. Now I can give you deal on leather sofa set, recliner sofa set, chocolate color leather recliner sofa set, 3-seater sofa, 2-seater lapsed with 4 recliner, sofa and lapsed with 4 recliner. The regular price was $2,500, $2,500, $1,500, $1,000, just for $999, only for today, $999. Chocolate color recliner sofa and lapsed with 4 recliner, you will get $999, and first 5 customer get big screen television TV, LED TV, absolutely free. Sofa and lapsed with 4 recliner, leather chocolate recliner sofa set, get $999,000, and get big screen TV. And second one, today, no tax on furniture. So whatever you need, get big discount and no tax pay on furniture. So you know where to come. So our address is 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart, 294 Walker Drive, Grand Home Furniture. Nandri to everyone. Mindam Sandeep.
4: Grand Home Furniture's பல்வேறு விதமான சலுகைகளுடன் கூடிய விற்பனையுடன் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே மிகப்பெரிய சலுகை என்னவென்றால், எந்த விதமான டாக்ஸ் பேமெண்ட் இல்லாது நீங்கள் மிக மலிவான விலைகளில் இந்த தளபாடங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் உங்களுக்கு வழங்குகின்றது. பல்வேறு விதமான சலுகைகள், மேலதிக சலுகைகளை நீங்கள் அனுபவிக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். சூக் உங்களுடன் இணைந்திருந்தார், பல்வேறு விதமான அந்த சலுகைகள் பற்றிய விவரங்களை தந்திருந்தார். ஆகவே உங்கள் இல்லத்தின் நீண்ட நாள் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு, தளபாட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு விதமான நாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்ட தளபாடங்கள் இருக்கின்றன, கஸ்டம் மேட் தளபாடங்கள் இருக்கின்றன, கனேடியன் மேட் தளபாடங்கள் இருக்கின்றன என்ற வகையில் நீங்கள் வருகின்ற போது உங்களுக்கு வேண்டிய பல்வேறு விதமான அளவு பிரமாணங்கள், வடிவங்கள், நிறங்கள், உங்கள் இல்லத்தின் அளவு பிரமாணங்களுக்கு ஏற்ப தளபாடங்களை கொள்ளுநர் செய்யக்கூடிய வாய்ப்பை கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் வழங்குகின்றது. இன்றைய நாளில் பல்வேறு வாடிக்கையாளர்களும் இன்று காலையிலிருந்தே வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் வருமுறை வருகை தந்து உங்களது இல்லத்தின் நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான தளபாடங்களை கொள்ளுநர்வு செய்வதற்கு மிக உகந்த ஒரு நாள் இன்றைய நாள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் வரிகள் அற்ற விதத்தில் நீங்கள் இவற்றை கொள்ளுநர்வு செய்யலாம். வரி சுமை என்பதால் வாடி வதங்கி இருக்கின்ற வாடிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் வழங்குகின்றது. இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்திருக்கின்றது. இப்போது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். நன்றி செந்தில்.
1: நன்றி வாசன், நன்றி ரஜி, மீண்டும் சந்திப்போம்.
5: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
6: நேரம் 11:53 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 மணிக்கு போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 1 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இன்று சனிக்கிழமை பொழுது, எனவே உற்சாகமான பாடல் பாடலோடு கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய பாடல்களை தெரிவு செய்து கொண்டு 1 மணிக்கு நீங்களும் அழைக்கலாம்.
7: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
8: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
9: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
8: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
10: Another Don Clean with the Don Ducks.
11: Oh, he's doing dishes with Dawn Platinum.
12: The only soap trusted to save wildlife affected by oil.
11: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
12: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
11: Organize the fridge, the spice rack, the junk drawer.
12: What are you quacking on about? He's gonna make enchiladas.
11: More dishes? That's giving this duck goosebumps.
10: Dawn Platinum, the better grease getter.
13: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
14: உங்களுக்காக ஒரு அலைவரிசை
6: நிறுவனத்துக்கு செல்ல போகிறோம். அங்கே அருண்குமார் காத்திருக்கின்றார் கல்வி சம்பந்தமான விடயங்களோடு. இப்பொழுது சந்திக்க போகிறோம். வணக்கம் அருண்குமார்.
15: வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே. ஆமாம், உண்மையிலேயே ஒரு மிக மிக பயனுள்ள விடயங்களை பகிர்ந்து கொள்கிறோம். இது பெற்றோர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இதில் கவனம் எடுக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமானது. என்றால் சில நேரங்கள் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும், இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது, இப்படி ஒரு கல்வி தேவையாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு. உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்திலே இப்படி ஒரு கல்வியை கற்கவில்லை என்று சொன்னால் வேலைவாய்ப்புகளிலே சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். எனவேதான் ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ் என்கின்ற நிறுவனத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை வைத்திருக்கின்ற எல்லோருமே இதை இந்த நிறுவனம் பற்றியும் இதனுடைய கற்கனர்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் தான் ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனம் வருகின்ற திங்கள், அதாவது நாளை மறுதினம் திங்கள் தொடக்கம், வியாழன் வரையான நாட்களிலே ஒரு ஓபன் கோர்ஸை நடத்துகிறது. இந்த கல்வி நிறுவனத்தினுடைய கற்கனர்கள் சம்பந்தமான சகல விடயங்களையும் பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து தாங்களும் நேரடியாக எல்லா விடயங்களையும் பார்த்து கவனித்து அதனுடைய நன்மை தீமைகள், அதனுடைய எதிர்காலம், அதனுடைய சிறப்பு, அதனுடைய பயன்கள், இப்படி எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் பெற்றோர்கள் நேரடியாக வந்து கலந்து கொண்டு அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, ஆசிரியர்களை நேரடியாக வந்து சந்தித்துக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஓபன் ஹவுஸை நடத்துகிறது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனம் என்பது சொல்லிக் கொள்ளக்கூடியது. August 10 தொடக்கம், August 13 நாள் வரை இந்த ஓபன் ஹவுஸ் நடக்க இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதிலே உங்கள் பிள்ளைகள் பதிவு செய்து கொள்ள இந்த அதாவது புதிய கல்வியாண்டிலே உங்களுடைய பிள்ளைகள் குறிப்பாக ஆண்டு 10, 11, 12 படிக்க போறார்களா இருந்தால் நிச்சயம் இதிலே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டு 10 தான் இதில் சேர வேண்டும் என்பதல்ல, இந்த நிறுவனம் அறிவுறுத்துகின்ற ஒன்று, நீங்கள் கிரேட் 8 உங்கள் பிள்ளைகளை சேர்த்தால் கல்வி சுமை இல்லாமல், அதிக நெருக்கு வாரங்கள் இல்லாமல் வேலைக்கே இந்த பாடத்திட்டங்களை பிள்ளைகள் உள்வாங்கி இதிலே ஒரு பாண்டித்தியம் பெறக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கிக் கொள்ள முடியும். தேவைக்கு படிப்பதென்பது வேறு, பாண்டித்தியமாக படிப்பதென்பது வேறு. ரெண்டுக்குமான இடைவெளியை புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் நாளை தொழில்துறை ரீதியிலோ அல்லது கல்வித்துறையாகவோ ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆளுமைகளாக அவர்கள் வெளியே வருவதற்கு இந்த கல்வி நிறுவனம் உறுதுணையாக நிற்கிறது, இந்த கோடிங் கிளாஸ் வழியாக என்பதை சொல்லிக் கொள்ளலாம். எனவே உங்களுடைய தொடர்புகளுக்கு இது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனத்தை அழைப்பதற்கு 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளை நடத்தி வருகிறது இந்த நிறுவனம். கோடிங், ரோபோட்டிக் மற்றும் AI வகுப்புகள் ஆப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலே மார்க்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய இடங்களிலே இன் பர்சன் வகுப்புகள், நேரடி வகுப்புகள் நடைபெறுகிறது. கனடா முழுவதிலும் இருந்து ஆன்லைன் மூலமாக மாணவர்கள் கலந்து கொள்ளும் வகையிலே ஆன்லைன் கிளாஸஸையும் நடத்துகிறது. யூரோப்பில் இருந்து கூட ஆன்லைனில் இந்த நிறுவனத்தில் இணைந்து படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோலே கட்டணம் என்று பார்க்கிற போது ஒப்பீட்டளவிலே எல்லா நிறுவனங்களையும் விட இந்த நிறுவனம் குறைந்த அளவில் தான் கட்டணங்களையும் வாங்குகிறது என்று சொன்னால் ஒரு கல்விக்கான சேவையாகவும் இந்த நிறுவனம் இதை பார்க்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே உங்களுடைய பிள்ளைகள் நாளை கல்வி ரீதியாக படித்துக் கொண்டிருக்கின்ற கல்வி ரீதியாக பல்கலைக்கழகங்களுக்கு செல்கிற போது பிரச்சனைகள் இல்லாமல் ஸ்மூத்தாக தங்களுடைய கல்வியை கற்க வேண்டுமாக இருந்தால், பல்கலைக்கழகங்களில் ஒரு சிறந்த ஆளுமைகளாக உங்கள் பிள்ளைகள் வெளிப்பட வேண்டுமாக இருந்தால், நாளை வேலை வாய்ப்புகளிலே சிரமங்கள் எதிர்கொள்ளாமல் ஒரு தகுதி வாய்ந்த தகுதிகான் வேலை வாய்ப்புகளை உங்கள் பிள்ளைகள் பெற வேண்டுமாக இருந்தால் ஸ்கிராச் கோடிங் அதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டலை செய்கிறது. ஏன் இந்த கோடிங் என்றால் என்னவென்று அடிப்படையாக சொன்னால், கோடிங் என்பது கணனியோடு பேசுவதற்கான ஒரு மொழி. எப்படி ஆங்கிலம் எங்களுக்கு சர்வதேச ரீதியாக தேவைப்படுகிறதோ, அதுபோலவே மேத் எப்படி எங்களோடு சின்ன வகுப்பில் படித்த கணிதம் வாழ்க்கை முழுவதும் பயணப்படுகிறதோ, அதுபோலத்தான் இந்த கோடிங் கிளாஸ். இது இல்லாமல் உயர்கல்வியும் சிறப்பை பெற முடியாது, இது இல்லாமல் வேலை வாய்ப்புகளிலும் சிறப்பை பெற முடியாது என்பதன் அடிப்படை. எனவே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அழைத்து பேசுங்கள். இதிலே வருகின்ற திங்கள் தொடக்கம் வியாழன் வரை காலை 11 தொடக்கம் இரவு 9 வரையாக இந்த ஓபன் ஹவுஸ் நடக்க இருக்கிறது. இதிலே பெற்றோர்களும் பிள்ளைகளும் கலந்து கொள்ள முடியும். அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 4665610374. இது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நிறுவனம். தொலைபேசி இலக்கம் 416-561-374. 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சந்தனா.
6: நன்றி அருண்குமார். மீண்டும் சந்திப்போம். நேரம் 12 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக வீதியில் இறங்கி போராட தயாராகி வருவதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையைத் தொடர்ந்து தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு முன்னாள் அரசியல் கைதியும் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளருமான முருகையா கோமகன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து மாதாந்த அடிப்படையில் காவிரி நதியை பெறுவது சவாலாக இருந்து வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 18% அதிகமான ஊதிய உயர்வு உள்ளிட்ட புதிய சலுகைகளை பெறும் ஒப்பந்தத்தை வெஸ்டர்ன் விமான பணியாளர்கள் எட்டியுள்ளனர். அமெரிக்க மத்திய வங்கியின் ஆளுநர் சபையிலிருந்து லீசா குக்கை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்க நிர்வாகம் மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

கண்ட பெரும்பாகத்தில் இப்பொழுது 26 பாக செலுத்ததாக இருக்கிறது. சூரியோடியுடன் மிகுக்குட்டம் நிறைந்து காணப்படுகிறது. 35 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. இடி முழக்கத்துக்கார எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காற்று தற்பொழுது தென்மேற்கு நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் பக்கத்தில் வீதி கொண்டிருக்கிறது. 70% மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இடி முழக்கத்தோடு மழை பெய்ய இன்னும் சிறிது நேரம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுதும் 17 பாக செலுத்ததாக உறவடையும் வந்தவெளியில் இடி முழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70%. நாளைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுதும் லேசான மழைத்தூழலுக்கான வாய்ப்புகள் 30%. 20 பாக செலுத்ததாக இருக்கும். திங்கட்கிழமை மீண்டும் முகில்முற்றத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. அதிகூடிய வெப்பநிலை 26 பாக செலுத்ததாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரியொளி நிறைந்திருக்கும். 28 பாக செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது 18 பாக செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் புதன்கிழமை 27 பாக செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்திலே தொகுதி வரையறை விவகாரம், இதன் தாக்கம் குறித்து தமிழக அரசியல் கட்சிகளிடையே விவாதம் தீவிரமாகியுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. கால்நடை மருத்துவ சேர்க்கை, அதாவது மத்திய அளவிலான NETT முறைக்கு பதிலாக மாநில அடிப்படையிலான சேர்க்கை முறையை அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதோடு தமிழ்நாடு என்று பார்க்கும்பொழுது முதல்வர் விஜய் தலைமையிலே MPக்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. DMK பங்கேற்பது தொடர்பாக அரசியல் விவாதம் வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சென்னையிலே தங்கத்தின் விலை இன்று உயர்ந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கனடாவை பொறுத்தவரையில் கனடா அமெரிக்கா புதிய அமெரிக்க வரிகளை தவிர்க்க கனடா சில வர்த்தக செலவுகள் குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது. ஜூலை மாதத்தில் கனடாவின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட 75,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கியதாக சமீபத்தில் தகவல்கள் தெரிவிப்பதாக தெரிவிக்கப்படுது. பிரிட்டிஷ் கொலம்பியா உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு தீ நிலைமை தொடர்ந்து கவனத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் வினாடி வினா அல்ல அல்ல அல்ல உங்களுக்கான கேள்விகள் தயாராகி இருக்கின்றன. உங்கள் கேள்விகளோடு நாங்கள் பதில்களையும் தரப்போகின்றோம். எனவே நீங்கள் அதை வைத்துக்கொண்டு எது பிழையான பதில் என்பதை தான் தெரிவிக்கப் போகிறீர்கள். நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165135055 நேரம் 12:03 இடம். சரி, முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, மூன்று தரவுகள் தருவோம். அந்த மூன்று தரவுகளை வைத்துக்கொண்டு எது பிழையான பதில் என்பதை நீங்கள் தெரிவிக்கப் போகிறீர்கள். இலகுவானது, மிக மிக இலகுவாக இருக்கப் போகிறது என்று சொன்னால், நாங்கள் மனத்தை காதால் உணர்கிறோம், ஒளியை கண்ணால் பார்க்கிறோம், ஒளியை காதால் கேட்கிறோம். மனத்தை காதால் உணர்கிறோம், ஒளியை கண்ணால் பார்க்கிறோம், ஒளியை காதால் கேட்கிறோம். எது சரியாக இருக்கும், எது பிழையாக இருக்கும், பிழையை மட்டுமே சொல்லுங்கள். சரி இரண்டு இருப்பதால் பிழை. மனத்தை காதால் உணர்கிறோம், ஒளியை கண்ணால் பார்க்கிறோம், ஒளியை காதால் கேட்கிறோம். 4165935 ஒலிக்கும் பாடலோடு நாராயணன் ரவிசங்கர் பாடுகின்ற இந்த பாடல் பேபி பேபி அண்ட் பேபி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நேரம் 12 மணி. கட்டி நிமிடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, அதாவது நேயர்கள் அழைத்த பின்பு கேள்விகளை கேட்டால் ஒரு நேயருக்கான கேள்வியாக இருக்கும். எனவே பொதுவாகவே இந்த கேள்வியை கேட்போம் என்று நினைத்தோம். எனவே நீங்களும் விடை அளிக்கலாம். சரி, பார்ப்போம். இலகுவாகத்தான் இருக்க போகிறது, ஆனால் இலகுவானது சற்று கடினமாக்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும் நேயர்களை, அதாவது இந்த வெளியில் பயணித்துக் கொண்டிருப்பவர்களும் வானொலியை கேட்டுக் கொண்டிருப்பவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அவா விருப்பம். சரி, மனதை காதால் உணர்கின்றோம், ஒலியை கண்ணால் பார்க்கிறோம், ஒலியை காதால் கேட்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம் செந்திலாடா, எஸ் டி குமார்.
1: குமார், சொல்லுங்கள், பார்க்கலாம். எந்த விடைப்பொழி
2: எப்படி என்ன காதால் உணர்றது?
1: அப்படி உணர முடியான்னு சொல்லுகிறீங்களா? இலகுவாக இருக்கிறதா? அப்பொழுது கடினமான கேள்விகளை கேட்போமா? முதலாவதுதான் பிழையான பதிலாக இருக்கும் சொல்லி. சரி, ஒலியை நாங்கள் கண்ணால் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள், சரியா? ஒலியை காதால் கேட்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள், சரியாக இருக்குமா? ஒலியை காதலாக தான் கேட்கிறோம் சொல்லி. அவ்வளவு இந்த நீங்கள் காதாலை கேட்கின்ற பாடல் ஒரு அழகான பாடலாக இருக்க முடியுமா? நீங்கள் காதாலை கேட்கின்ற பாடல் ஒரு அழகான பாடலாக இருக்க முடியுமா?
2: அழகான பாடலாண்டா, கண்டால பார்த்தா தான் அழகான பாடலா தெரியும். என்றாலும் அழகான பாடல் அழகான பாடலன்னு தானே ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
1: ஆனால் அது அழகுன்றது கண்ணுக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயம் என்ன?
2: ஆமாம்.
1: சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி.
1: நன்றி. அடுத்த நேரத்தில் இப்போ வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் நிஷா கதை.
1: யாரு?
3: நிஷா கதை.
1: நிஷா, சொல்லுங்கள்.
3: மனத்தை காதல் உணர்கிறோம், பிள்ளையான சரியான பதில்.
1: பிள்ளையான சரியான பதில், இது பிள்ளையா சரியா? பொழுது பிள்ளையான பதில், ஆனால் நீங்கள் சரி என்று சொல்லுகிறீர்கள். அது பதிலா? சரியான பதில் சொல்லி. சரி, அதாவது ஏற்கனவே மற்ற நேரம் கேட்டதுதான். இப்பொழுது பாடல்களை நாங்கள் காதால் கேட்கிறோம், ஒலியை காதால் கேட்கிறோம். எனவே நாங்கள் ஒரு பாடல் ஒலிபரப்பு செய்யும் பொழுது அந்த பாடல் அழகான பாடல் நீங்கள் சொல்லுவீர்களா?
3: பாடல் வரிகள் அழகா இருக்கும், அதால அழகான பாடல் என்று சொல்றோம். ஆனா அந்த பாடல் இனிமே எங்களுக்கு அந்த பாடல் அழகா இருக்கு என்று
1: சொல்லலாம் சொல்லுங்கள். அல்லது அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அழகா இருக்கிறது சொல்லலாம். ஒரு பாடலின் காட்சியை பார்க்கும் பொழுது அழகாக இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த பாடல் அழகான காட்சிகள் கொண்ட பாடல் என்று சொல்லலாம்
3: என்ன?
1: சரி, பார்ப்போம். நன்றி நிஷா. அடுத்த நேரத்தில் இப்போ வழக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். அவர் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வர நீங்கள் வானொலியின் ஒளியை குறைத்துக் கொண்டு தொலைபேசியில் கேட்டு பேச வேண்டும். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம் ரமேஷ்.
1: ரமேஷ், சொல்லுங்கள். ரமேஷ், வணக்கம். ரமேஷ்,
4: ஒளி காதால் கேட்க முடியும், ஒளி கண்ணால் பார்க்க முடியும் சொன்னீங்க இல்லையா? ரெண்டுமே சரிதான். ஏன்னா மெல்லின போட்டா அது வந்து ஒளி சவுண்டு,
1: சவுண்டு
4: இதை போட்டா சவுண்ட்ல வெளிச்சம்,
1: வெளிச்சம்.
4: சோ தமிழ்ல வந்து இந்த நுனி லாக்கிரசம் லா ஒளிங்கிறது வெளிச்சம், கண்ணால் பார்க்க முடியும். அடிநாக்கள் ஒளிங்கிறது சத்தம், காதால் கேட்க முடியும்.
1: சரிதான். எனவே
4: சொன்னீங்க பொறுத்து ரெண்டும் நீங்க ஒருத்தையும் சொல்லல, இந்த லகரமா லகரமா டகரமா மகரமான்னு சொல்லல.
1: அந்த உச்சரிப்பு சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில தான் அப்படி சொல்ல ஆவிட்டேன் ரமேஷ். சரி, உச்சரிப்பு சரியாக இருக்கும், ஒலி ஒளி அந்த உச்சரிப்பு சரியாக இருக்கும் என்பதாக அதை தெளிவுபடுத்தாமல் இருந்தேன். சரி, அப்பொழுது நீங்கள் ஒலியை காதல் கேட்கிறீர்கள், பாடலை கேட்கும் பொழுது அந்த பாடல் அழகான பாடல் என்று சொல்லுவீர்களா? நீங்கள்
4: அழகான பாடம் சொல்ல முடியும், அழகான படம் காட்சியை பார்த்து அழகான சொல்ல முடியும்,
1: காட்சியை பார்த்து தான் அழகா என்று சொல்ல முடியும் என்ன?
4: ஆமா
1: சார்,
4: நன்றாக இருக்குன்னு சொல்லலாம் வரிகள்.
1: ஆமா,
4: அழகுங்கிறது கண்ணுல தெரியும்,
1: கண்ணுக்கு தெரிய வேண்டும் அழகு என்பது. சரி, பார்ப்போம்.
4: ஒரு 4 பேர் நடந்து போறாங்க, 2 கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டு அழகுன்னு எப்படி சொல்ல முடியும்? உருவம் போதும் சொல்ல முடியும்.
1: அந்த விளக்கத்துக்கு நன்றி ரமேஷ்,
4: நன்றி.
1: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் சூட்டி கதைக்கிறேன்.
1: சூட்டி, சொல்லுங்கள். இது பிள்ளையான பதில், பிள்ளையான பதில். கேள்வி கேட்டது என்ன? மனத்தை காதால் உணர்கிறோம், ஒலியை ஒலியை கண்ணால் பார்க்கிறோம், ஒலியை காதால் கேட்கிறோம். பிழையது
5: இருக்கும். இந்த காதால கேட்கறது வந்து பாம்புலான் அல்லீனா, பார்க்கறது வந்து வெளிச்சம் வந்து கும்பலானா
1: லீனா. ஆமாம், இப்போ நான் கேட்டது மனத்தை காதால் உணர்கிறோம், ஒளியை கண்ணால் பார்க்கிறோம், ஒளியை காதால் கேட்கிறோம். முதலாவது தான் பிள்ளை என்று சொல்கிறார். சரி, அந்த அது பிள்ளை அது சரியாக இருக்கிறோம். இந்த பாடல் ஒன்று ஒலிபரப்பு செய்கிறோம், அந்த பாடல் அழகான பாடல் என்று சொல்லுவீர்களா? சொல்லலாமா? இனிமையாக இருக்கிறது, அழகு என்று சொல்ல முடியாதுன்னு. சரி, பார்ப்போம். நன்றி
5: நன்றி.
1: பல நேர்களும் அப்படி தான் சொல்லுகிறார். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிள்ளை இருக்கிறீர்கள், இதே சொல்லுங்கள்.
6: முதலாவது தப்பு பிள்ளை, ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது சரியான பதில்.
1: எது? பாடல்.
6: முதலாவது
1: பாடல், அதாவது ஒலி, ஒரு பாடலை கேட்கிறோம், அந்த பாடல் அழகான பாடலா என்று சொல்றது பிள்ளை.
6: மனசு காட்டால உணரலாம்,
1: உணரலாம் அல்லது இனிமையாக ரசிக்கலாம் பாடலை, ஆனால் அழகாக இருக்காது அந்த பாடல் என்று சொன்னால். காட்சியை கண்டால் தான் அது அழகு. என்ன கண்ணுக்கு உணர்கிறோம் என்பது தவறான பதில், அது சரியாக இருக்கும். தவறான பதில் அது சரி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதோடு ஒரு பாடலை ஒலிபரப்பு செய்யும் பொழுது, நாங்கள் வானொலியில் ஒலிபரப்பு செய்யும் பொழுது, அந்த பாடல் அழகான பாடல் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்று சொன்னால் அது காட்சியை கண்ணால் பார்த்தால் தான் அழகாக இருக்கும். ஏதாவது ஒன்றை கண்ணால் பார்க்கும்பொழுது அழகானதாக இருக்கும். கேட்கும் பொழுது அது அழகு என்று சொல்வது தவறு.
7: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
7: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
8: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
8: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
10: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
11: ஆலோசனைகளும் இலவசம்.
10: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
12: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
12: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. GTA கிரெடிட்.
13: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
14: இல்லடா.
13: ஹலோ, காசு வந்ததாடா?
14: இன்னும் வரல காசு.
13: காசு வந்துச்சா?
14: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
15: What's happening? So sad.
16: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
17: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரே.

0: தளபடங்கள் இருக்கிறது. உங்களுடைய வீட்டுக்கு ஏற்ற அளவு போல் நீங்க தளபடங்களை கொள்வனவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி உங்களுக்கு இன்று வந்து டாக்ஸ் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு தளபாடங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு சலுகை இருக்கிறது. தவற விடாதீர்கள், வர வேண்டிய இடமாக 294 போக்கர் டிரைவ் பிராம்டன்ல இருக்கிறது கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்க வாங்கி செல்லுங்கள். உங்களுடைய வீடுகளை நீங்கள் அழகுபடுத்துவதாக இருந்தாலோ, இல்லது புது வீட்டுக்கு செல்பவராக இருந்தாலோ, இல்லது ரெனோவேட் பண்ணி இருந்தாலோ, இல்லது நீங்கள் ஒரு ஆபீஸை நீங்கள் ரெனோவேட் பண்ணி இருந்தாலோ, நீங்க அதற்கான தளபாடங்களை நீங்கள் கொள்வனா செய்து கொள்ளலாம். அதுவும் மிகப்பெரிய ஒரு தள்ளுபடிகளில் உங்களுக்கு தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சிஎம்ஆர் கேட்டு வருபவராக இருந்தால் அதற்காக உங்களுக்கு மேலதிக சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக நீங்க தவற விடாதீர்கள், வர வேண்டிய இடமாக 294 போக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லுங்கள்.
1: வணக்கம் டு எவ்ரிவன், இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். இஃப் யூ நீட் எனி பர்னிச்சர் டுடே, யூ நீட் கிங் சைஸ் பெட்ரூம் செட், சோஃபா செட், டைனிங் டேபிள், வாட் எவர் யூ நீட் இன் பர்னிச்சர் டுடே, டுடே யூ வில் கெட் பிக் பிக் பிக் டிஸ்கவுண்ட் அண்ட் பிக் பிக் gift waiting for you. So and special for today, no tax on furniture, whatever you need in furniture. So please bring your car fast, all the CMR listeners, vango to Grand Home Furniture. So our address is 294 Walker Drive. We are located backside of the Queen Walmart. Grand Home Furniture. Now I can give you deal, real marble dining table with 6 chair velvet. So real marble table plus 6 chair, the regular price was $2,000 only for today. $2,000 illa, $1,500 illa, $1,000 illa, even Raji $800 illa, $700 illa, $600 illa. You will get real marble table plus 6 chair, $499, with 6 chair, table plus 6 chair, $499, and get microwave free. Real marble table with 6 chair, $499, and get microwave free. And second option, today, no tax. So real marble table with 6 chair, you will get $499, get microwave free, and no tax today. On whole store, whatever you need furniture, you need bedroom set, sofa set, dining table, so whatever you need in furniture today, no tax on furniture. So bring your car fast at Grand Home Furniture. So our address is 294 Walker Drive. If you need queen size orthopedic deluxe mattress, regular price was $500 only for today. CMR listener special $99. Raji queen size mattress just for $99 only, and no tax today. So all the CMR listeners, bring your car fast at Grand Home Furniture. So please note the address, 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. Grand Home Furniture, 294 Walker Drive. So our phone number, for more information, you will call us right now, 905-302-9494. Grand Home Furniture. No tax. Even nandri to everyone. Mindam.
2: ஆமாம், நேர்களே, கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் பல்வேறு விதமான சலுகைகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது ஒரு ரியல் மார்பிள் டேபிள் இருக்கின்றது, 6 கதிரைகளுடன் 499 டாலர்களை நீங்கள் கொள்ளணும் செய்யலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை விட மைக்ரோவேவ் ஒன்று உங்களுக்கு இலவசமாக வழங்க காத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் விட வரிகளற்ற விதத்தில் நீங்கள் தளபாடங்களை கொள்ளணும் செய்யக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் என்று வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் எப்பொழுதுமே உங்கள் இல்லத்தின் கனவுகளை நினைவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது விடை பெற்று மீண்டும் சந்திப்போம். நன்றி செந்தில்நாதன்.
3: நன்றி வாசன். நம்ம நன்றி ரஜி, மீண்டும் சந்திப்போம்.

0: நேரம் 12:23 செய்யமா தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கான கேள்வி, நீர் நிறமற்றது, காற்று பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாது, புகை குடிக்கேற்றது, இதில் எது தவறான பதில்? இதற்கான விளக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4 6 5 9 3 0 0 5 5.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. தேவை செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919.
2: SC4K Coding and Robotics 4 முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாட நெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாட நெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 4 1 6 5 6 1 0 3 7 4.
3: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 12:25 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவர்களை சந்திப்போம். விரைவாக வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், எது பிள்ளை?
4: புகை குடிக்கிறது.
0: புகை குடிக்கிறது பிள்ளையாக இருக்கிறது சொல்லுங்கள். காற்றை அடைத்து வைக்க முடியுமா?
4: நிறம்
0: தெரியாது. புகை பிடிப்பது நன்மையா? ரமேஷ் சொல்லுங்கள்.
5: நீர் நிறமற்றல் என்பது அறிவியல் கூற்றுப்படி சரி, அறிவியல் கூற்றுப்படி தவறு. காற்று பார்க்க இயலாதன்னு
0: சொன்னீங்க.
5: காற்று பார்க்க இயலாதுங்கிறது சரி, ஆனா பிடிக்க இயலுங்கிறது அடைப்புங்கிறது சரி.
0: அடைக்கிறது சரி
5: சரி. புகை வந்து குளிக்கிறது தவறு.
0: புகை பிடிக்கிறது குளிக்க ஏற்றதா?
5: குளிக்க ஏற்றது இல்லை.
0: இல்லை, குளிக்க ஏற்றது இல்லை. எந்த புகையா இருந்தாலும் குடிக்க கூடாது. காட்டு தீ எல்லாம் இருக்கிறது, அந்த புகை கூட உடல் நலத்துக்கு தீங்கு பிழைக்க வைக்கக்கூடாது. எனவே அந்த புகை கூட நாங்கள் சுவாசிக்கவே கூடாது.
5: மொத்தமாகவே புகை எதுவுமே வந்து உடல் நலத்துக்கு நல்லதில்லை, ஏற்றதில்லை. ஆனா புகை பிடித்தல்னு சொல்லி உள்ளுக்குள்ள தள்ளுவாங்க, அது வந்து தவறுதான்.
0: ரவுண்ட் ரவுண்டா எல்லாம் விடுவார்கள். எனவே புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடுதான். சரி,
5: சரி,
0: நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்க ரமேஷ். ரமேஷ் தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம் சொல்லுங்க.
0: கோதா சொல்லுங்கள். எனவே புகை குடிக்க ஏற்றது அல்ல என்று சொல்லுகிறீர்கள். இந்த கேள்வியின்படியும்
7: புகையை மணக்கலாம், ஆனால்
0: பார்க்கலாமா புகையை? ஆமா, புகை மூட்டமாக இருக்கும் என்று சொன்னால் புகை அப்படியே கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கும், அந்த புகையை பார்க்கலாம். சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்காமல் நிறைய நேர்கள் அழைப்பில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட நான் இந்த கல்வி சம்பந்தமான கல்வித்துறை சார் தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அருண்குமாரை சந்திக்கப் போகிறோம். SCFR நிறுவனத்திலிருந்து மீண்டும் வணக்கம் அருண்குமார்.
7: வணக்கம் செந்தில்நாதன், வணக்கம் நேர்களே. ஆமாம், இது ஸ்கிராச் கோடிங் போ கிட்ஸ் நிறுவனம் வழங்கக்கூடிய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டிலே ஒரு 4 வயதுறக்கம் 18 வயது வரையான பிள்ளைகள் இருந்தால், அவர்கள் படித்துக் கொண்டிருந்தால், நிச்சயம் இது உங்களுக்கான தகவல் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சில வேளைகளில் இது வீட்டிலே பேசப்படாத விடயமாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே இது பற்றி எதுவும் பேசாமல் கூட இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம். எனவே எதுவாக இருந்தாலும் 4 வயதுறக்கம் 18 வயது உங்கள் வீட்டிலே பிள்ளைகள் இருந்தால், அவர்கள் படித்துக் கொண்டிருந்தால், நிச்சயம் இது உங்களுக்கான தகவல் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஸ்கிராச் கோடிங் போ கிட்ஸ் நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே கனடாவிலே ஒரு மிகச்சிறந்த கல்வி சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்பு நடத்தி வருகிறது, கோடிங் அண்ட் ரோபோட்டிக் மற்றும் AI வகுப்புகள் ஆப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராமாக அதற்கான வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய இடங்களிலே நேரடி வகுப்புகளையும் இன் பர்சன் வகுப்புகளையும், கனடா முழுவதுமாக ஆன்லைன் வகுப்புகளையும் நடத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதிலே உங்கள் பிள்ளைகள் ஏன் இதை கற்க வேண்டும், இதை கற்பதனால் என்ன நன்மை என்கின்ற கேள்விகளுக்கான பதிலாக நீங்கள் அழைத்து பேசிக் கொள்ளலாம். இதற்காகத்தான் அவர்கள் ஒரு ஓபன் கவுஸ் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். நாளை மறுதினம் திங்கட்கிழமை August 10 தொடக்கம், August 18 வரையான நாட்களில், மன்னிக்கவும் 13 வரையான நாட்களில், அதாவது வியாழன் வரையான நாட்களில் இதற்கான ஒரு சிறப்பு ஓபன் கவுஸ் நடத்துகிறார்கள். இதில் என்ன நன்மைன்னு சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நேரடியாகவே அழைத்துக் கொண்டு வந்து இந்த ஓப்பன் கவுஸிலே கலந்து கொண்டு இந்த கல்வியை, கோடிங் கிளாஸஸை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை நேரடியாக சந்திப்பதோடு, இந்த கல்வியை கற்பதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை வரும், அவர்களுடைய தொழில் வாய்ப்பு ரீதியாக என்ன நன்மை வரும், பல்கலைக்கழகங்களிலே என்ன சிறப்புகளை பெறுவார்கள், ஏற்கனவே இந்த நிறுவனத்தில் கல்வி கற்ற பிள்ளைகள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலே எவ்வாறு சிறந்து விளங்குகிறார்கள், அப்படியான இங்கே கல்வி கற்ற பிள்ளைகளையும் நேரடியாக நீங்கள் இந்த ஓப்பன் கவுஸிலே அவர்களையும் கூட சந்திக்க முடியும். துறை சார்ந்த மிக அனுபவம் நிறைந்த வல்லுநர்கள் தான் இந்த கல்வி கற்பித்தலை இங்கே செய்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் சில பாடசாலைகள் கூட இங்கே இருக்கின்ற தகுதிகான் ஆசிரியர்கள் போல திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லை என்பதை அண்மையில் மாணவர்கள் சொல்லுகின்ற கருத்தாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே அந்த அளவுக்கு துறை சார்ந்த மிக கட்டிக்காரத்தனம் உள்ள ஆசிரியர்களை உள்வாங்கி அவர்கள் மூலமாக இந்த கற்பித்தலை அவர்கள் செய்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே இதிலே உங்கள் பிள்ளைகள் கற்கிற போது கோடிங், ஸ்கிராச், Python, JavaScript, Robotics மற்றும் Machine Learning, Data Science, Generative AI போன்ற பல்வேறு பாடத்திட்டங்கள் இங்கே கற்பிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விடயங்கள் 4 வயதுறக்கம் 18 வயது வரையான உங்கள் பிள்ளைகள் இதை கற்கிற போது அவர்கள் மதிநுட்பம் நிறைந்த பிள்ளைகளாக, நுண்ணறிவு தன்மை நிறைந்த பிள்ளைகளாக, புத்தி கூர்மை உள்ள பிள்ளைகளாக பாடசாலை கல்வியிலும் பல்கலைக்கழக கல்வியிலும் சிறந்து விளங்குவதோடு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளிலும் மிகச்சிறந்த ஆளுமைகளாக அவர்கள் விளங்குவதற்கான மிகச்சிறந்த வழிகாட்டலை இந்த கல்வி நிறுவனம் வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தொலைபேசிலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, உங்களுடைய அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள், உங்களுடைய சொந்தங்கள், மாமன் மச்சான் வீட்டில் எல்லாம் பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்கள் சில நேரங்களில் இந்த வானொலி தகவலை கேட்காமல் இருக்கலாம். எனவே அவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டு அவர்களையும் இந்த கோடிங் கிளாஸில் இணைத்துக் கொள்வது என்பது உங்கள் சொந்தங்களும் நல்ல நிலைக்கு வருவதற்கு நீங்கள் நல்ல வழிகாட்டலை செய்யலாம். தொலைபேசிலக்கம் 416-561-0374 என்பது இந்த ஸ்கிராச் கோடிங் போ கிட்ஸ் நிறுவனத்துக்கான தொலைபேசி இலக்கம். 416-561-0347 என்பது தொலைபேசி இலக்கம். கட்டணத்தை பொறுத்தவரையிலே ஒப்பீட்டளவிலே மிக குறைந்த கட்டணத்தான் வாங்குகிறார்கள். ஏனென்றால் கல்வியை ஒரு சேவையாகவும் இந்த நிறுவனம் மிக முக்கிய கருத்திலே கொண்டு பார்க்கிறது. இன்னொரு மிக முக்கியமான விடயம், அதாவது 1 தொடக்கம் 5 பிள்ளைகள் மட்டுமே ஒரு வகுப்பில் இருப்பார்கள். காசுதானே, நிறைய பிள்ளைகளை சேர்த்தால் நிறைய வருமானம் வரும் என்று யோசிக்காமல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வகுப்பிலும் 1 தொடக்கம் 5 பிள்ளைகளை மட்டுமே வகுப்பிலே வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக அழைத்து பேசுங்கள், ஒரு மிகச்சிறந்த கல்விக்கான வழிகாட்டலை செய்கிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடர்பாக பாடசாலையில், பல்கலைக்கழகங்களிலே அவர்கள் கற்கின்ற பல்வேறு சவால்களை உடைத்துக் கொண்டு உங்கள் பிள்ளைகள் ஒரு கெட்டிக்கார பிள்ளைகளாக, ஆளுமை நிறைந்த பிள்ளைகளாக வருவதற்கு இது தேவை. மிக முக்கியமாக வேலை வாய்ப்புகளில் இந்த அறிவு இல்லாமல் எதிர்காலத்தில் பிள்ளைகள் வேலை வாய்ப்பிலே சிறந்த விளங்க முடியாது, வேலை தளங்களிலே, வேலை துறைகளிலே முன்னேறவும் முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். சொன்னால் இது கணனியோடு பேசுவதற்கான ஒரு மொழி அடிப்படை. அடுத்ததாக வேலை வாய்ப்புகளில் உயர் திறன் உயர் ஆளுமையை பெற வேண்டுமாக இருந்தால் இந்த நாலேஜ் என்பது எல்லோருக்கும் தேவை. எனவே அழைத்து பேசுங்கள். மிக முக்கியமாக ஆகஸ்ட் 10 தொடக்கம் ஆகஸ்ட் 13 வரை ஓபன் ஹவுஸ் நடக்கிறது. அந்த ஓபன் ஹவுஸிலே பெற்றோர்களும் கலந்து கொள்ளலாம், பிள்ளைகளும் கலந்து கொள்ளலாம் என்பது நீங்கள் கவனிக்கக்கூடியது. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 416-561-374 416-561-0374. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி செந்திலால்.
0: நன்றி அருண்குமார். மீண்டும் சந்திப்போம்.
8: CMR
0: நேரம் 12:33 விடம் CMR தமிழகம் செய்தி சுருக்கம். இந்த ஆண்டுக்கால தலம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாளை 9 தேதி நாளாவிய இறுதியில் 2723 பரீட்சை மையங்களில் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படவில்லை என்றும் தற்போதைய எரிபொருள் விலைகளுக்கு அமைவாக எரிபொருள் கொடுப்பனவு திருத்தப்பட்டமையாலே அவர்களின் மாதாந்த வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசந்த ஜே வீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்படும் என முதல்வர் ஜோசப் விஜய் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் அதிகரித்து வரும் காட்டுத்தீ அனர்த்தங்களை கட்டுப்படுத்துவதற்காக சேவையிலிருந்து விலத்தி வைக்கப்பட்டிருந்த 10 ராணுவ விமானங்கள் நிபந்தனை அடிப்படையில் மீட்பினை செய்ய மத்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமெரிக்காவை சார்ந்திருப்பதன் மூலம் பிராந்தியத்தில் நீண்டகால பாதிப்பை உறுதி செய்ய முடியாது என்றும் சவுதி அரேபியா தனது பாதுகாப்பு கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. CMR தமிழ் FM செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: தலைவரின் பாகத்தில் 27 பாக செலுத்ததாக இருக்கிறது. சூரிய ஒளியின் மிகுக்கூட்டம் இணைந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென் மேற்கு திசை நோக்கி மணிக்கு 23 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. உணர்நிலை 36 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. இடிமுழக்கத்துக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுது 17 பாக செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுதும் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70%. நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 28 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 20 பாக செலுத்ததாக குறைவடையும். இரவு பொழுது லேசால் மழைத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திங்கட்கிழமையும் 26 பாக செலுத்ததாக இருக்கும். புயல் மூட்டத்தோடு காணப்படும். 60% மழைக்குரிய வாய்ப்புகள். திங்கட்கிழமை இரவு பொழுதும் லேசான மழைத்துறலுக்கான வாய்ப்புகள் 30%. 18 பாக செலுத்ததாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 28 பாக செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதா நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேரலம் கேட்கப்பட்ட கேள்வி தெரியும். ஏற்கனவே நேர்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த கேள்வி என்னவென்றால், தண்ணீர் நிரம்பற்றது, காற்று பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாது, புகை குடிக்க ஏற்றது என்று கேட்டிருந்தோம். சரி, அந்த புகை குடிக்க ஏற்றது தான் பிழையான சரியான பதில். இந்த புகை பிடித்தல், அதாவது குறிப்பாக இந்த சிகரெட் பீடி போன்ற புகை உடலின் உறுப்புகளை பாதிக்கிறது. நுரையீரல், நீண்டகால இருமல், மூச்சு திணறல் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் அபாயம் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதோடு இதய நோய், மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும். பக்கவாதம், மூளையை பொறுத்தவரை பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது. கூடுதலாக இந்த புகைத்தலினால் வாய், பற்கள் மற்றும் உயிர்கள் பாதிக்கப்படுவதும், வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிறருக்கு பாதிப்பு, பிறர் வெளியிலும் புகையை சுவாதிப்பதன் மூலம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. புகைப்பிடித்தல் நீண்ட காலத்தில் ஆயுளை குறைக்கும். எனவே புகைப்பிடித்தல் நீண்ட காலமாக வாழ முடியாத ஆயுளை குறைக்கும் என்று தெரிவிக்கப்படுது. குறைவாக புகைப்பிடித்தல் பரவாயில்லை என்று சொல்வது பாதுகாப்பான கருத்தல்ல. புகைப்பிடித்ததை நிறுத்துவது எந்த வயதிலும் உடல் நலத்துக்கு நன்மை தரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு. புகையை பிடிக்க முடியாது, பிடிக்க கூடாது.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: Can Smile Dentum, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656.
5: Can Smile Dental. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம், நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இடோபிகோ,
6: 416-746-2742.
7: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
8: ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்துகை புதிய வரவுகள். ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 sale-ல் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, 2 டி-ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.
9: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
6: CMR Tamil FM 101.3.
1: நேரம் 12:40 நிமிடம். CMR Tamil FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, அடுத்த தரவு 3 தரவுகள், அதாவது சரியான விடை தருவோம், பிழையான விடையும் தருவோம். எது சரி எது பிழை, பிழையை மட்டுமே நீங்கள் தெரிவிக்கலாம். காகிதம் மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. கல்லிலைகளால் ஆடை தயாரிக்கப்படுகிறது. காகிதம் மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. கல் இலைகளால் ஆடை தயாரிக்கப்படுகிறது. பருத்தியால் துணி தயாரிக்கப்படுகிறது. சரி, இதில் எது பிழையான தகவல்? 4169-5355. காகிதம் மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. கல் இலைகளால் ஆடைகள் தயாரிக்கப்படுகிறது. பருத்தியால் துணி தயாரிக்கப்படுகிறது. 4169-5355. சந்தோஷ் ஹரிகரன் பாடுகின்ற பாடல், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்.

0: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CCMR தமிழ் FM.
1: My Mechanic Auto and Tire. Oil change, brakes, suspension முதல் full vehicle safety inspection வரை. Authorized Michelin Tire Dealer. Top brands க்கு best price. மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை tire rebate. உங்கள் insurance உடன் நேரடியாக பேசி body and collision repairs. Markham, Midland and Steels. 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere. 416-757-1000. MyMechanicAuto.ca.
2: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: நேரம் 12:46 நிமிடம். இவரது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? இரண்டாவது பிள்ளையான சரியான பதில். அவளது காகிதம் மரத்திலே தயாரிக்கப்படுகிறது என்பது சரியா?
4: ஓ, அது சரி.
3: எப்படி எப்படி தயாரிப்பார்கள் தெரியுமோ? இல்லை, வாழைச்சேனையில் பார்த்துருக்கிறீர்கள் சொல்லிக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
3: வெண்பா சொல்லுங்கள். கல்லுளை புடை என்று சொல்லுங்கள். இரண்டாவது புள்ளையாக இருக்கிறது. அப்பொழுது மரத்திலே காகிதம் தயாரிப்பது சரியா? சரி, பார்த்துருக்கிறீர்களா? வாழைச்சேனை போயிருக்கிறீங்களா? வாழைச்சேனை பக்கம் வளர்ச்சியினை பார்க்கவில்லை. சரி, பார்ப்போம். அழுது நேரம் சந்திப்போம். வணக்கம், மழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம்,
3: கோதாஸ் சொல்லுங்கள்.
6: இரண்டாவது
3: கல்லிலைகளால்
6: ஆலைகள் தயாரிக்க முடியாது.
3: அப்பொழுது இது கல்லிலே, அதாவது காகிதம் தயாரிப்பது மரத்தில் என்பது சரி?
5: நன்றி அழுது நேரம் சந்திப்போம் வணக்கம் வலைப்பிலே இருக்கிறீர்கள்
3: தகவல்களை வழங்குவதற்கென்று ஆவலோடு ஓடி ஓடி காத்து கொண்டிருக்கிறார்கள் வாசனும் ரஜியும். இப்பொழுது கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு மீண்டும் செல்ல போகின்றோம். வணக்கம் இருவருக்கும்.
7: வணக்கம் செந்தில்நாதன். ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு மிகப்பெரிய தள்ளுபடிகள் விலைகளில் உங்களுக்கு தளபாடங்களை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம். நீங்க வர வேண்டிய இடமாக 294 போக்கட் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள். வந்து உங்களுடைய வீடுகளை நீங்கள் அழகுபடுத்த விரும்பினால் நீங்கள் வர வேண்டிய ஒரே இடமாக கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் விளங்குகின்றது. இன்று வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தள்ளுபடி சலுகையில் உங்களுக்கு வந்து டாக்ஸ் இல்லாமல் உங்களுக்கான தளபாடங்களை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம். வர வேண்டிய இடம் 294 போக்கட் டிரைவ் பிராம்டன்.
8: Welcome to everyone. It's a grand home furniture. Today on furniture, no tax. Whatever you need in furniture, you need bedroom set, you need sofa set, you need dining table, whatever you need in furniture. So today, big discount and plus no tax on furniture. You need hydraulic bedroom suite, power recliner, leather recliner sofa set, queen size mattress starting for $99 only, and so many is discount and gift is waiting for you, and plus no tax event at Grand Home Furniture. So all the CMR's listeners, one go to Grand Home Furniture, 294 Walker Drive, 294 294, Walker Drive 294, Walker Drive is our address, and now I can give you deal on king size high-end bedroom set, so king size bed, white color lacquer finish, headboard have LED light plus hydraulic storage, king size bed, LED light, white color lacquer finish with hydraulic storage, dresser, mirror have LED light, nightstand have wireless charger, so king size complete bedroom set. The regular price was $4,000 for today. Complete bedroom set, king bed, dresser, mirror with side table, hydraulic storage, complete bedroom set just for today. $1,299. You heard it right. King size hydraulic bedroom set, dresser, mirror with side table. You will get $1,299 and plus no tax on furniture today. And if you're looking for living room sofa set, modern sofa set, Turkey style sofa set, performance fabric, gray color. Sofa and love seat, 3-seater sofa, 2-seater love seat, Turkey style sofa set, modern sofa set. The regular price was $2,500 only for today. $999,000 Turkey style sofa and love seat. You will get $999,000 and first 10 customer who will come right now get big screen TV, television TV absolutely free. Turkey sofa and love seat, $999,000. Get big screen television TV free. And plus, today, no tax on furniture. So if you need any furniture, so bring your car fast at Grand Home Furniture. So our address is 294 Walker Drive. Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. So 294 Walker Drive, Grand Home Furniture. நன்றி டு எவ்ரிவன் மீண்டும்
9: ஆமாம், ஒவ்வொரு பொருட்களுக்கும் பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது பிக் டிவி ஸ்கிரீன் ஒன்றை இலவசமாக வழங்க இருக்கின்றார்கள். நீங்கள் வாங்குகின்ற தளபாடங்களுக்கு என்ற வகையிலே நீங்கள் மறக்க வேண்டாம், மைக்ரோவேவ் ஒன்று இலவசமாக கிடைக்கப் போகின்றது, டிவி ஸ்கிரீன் இலவசமாக கிடைக்கப் போகின்றது. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது, இன்று நாள் முழுவதும் நீங்கள் எந்த தளபாடத்தை கொள்ளனம் செய்தாலும் உங்களுக்கு எந்த விதமான வரி வட்டிகள் இல்லை என்பதை மறந்துவிடாதீர்கள். இதை எல்லாம் வழங்குகின்றார்கள் இலக்க 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட்காம் ஃபர்னிச்சர்ஸ். கிராண்ட்காம் ஃபர்னிச்சர்ஸ் எப்பொழுதுமே உங்களது இல்ல கனவுகளை நினைவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். நன்றி. செந்தில் நாடு
3: 294 வருகிறது மொத்தமாக. சரி, இதுதான் கணக்கு பார்த்து. நன்றி இருவருக்கும், மீண்டும் சந்திப்போம்.
10: Everything okay? No problem with the jam.
11: Bar glamour closing that.
12: The customer you're trying to reach is not available.
13: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhikavatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
14: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 905-302-94-94.
15: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
16: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
17: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
16: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
17: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
16: சுகந்தன் 416-540-6269.
17: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
18: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
3: நேரம் 12:55. இருப்பிடம் இப்பொழுது ஸ்க்ராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனத்துக்கு செல்ல போகின்றோம். அங்கே அருண்குமார் தகவலோடு காத்திருக்கின்றார். மீண்டும் அருண்குமாரை சந்திப்போம். வணக்கம் அருண்குமார்.
19: வணக்கம் செந்திலாதன். வணக்கம் நேர்களே. ஆமாம், இது கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான கல்வி சார்ந்த தகவல். அதாவது 4 வயதுறக்கம், 18 வரையிலே உங்கள் வீட்டிலே பிள்ளைகள் இருந்தால், அவர்கள் படித்துக் கொண்டிருந்தால், நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கானது. இது வீட்டிலே பேசப்படாத ஒரு விடயமாக இருந்திருக்கலாம், பிள்ளைகள் இது பற்றி உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் இதுவரை கேள்விப்படாத விடயமாக இருந்திருக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான தகவல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனம் கடந்த 5 மேலாக இங்கே எங்கள் கனடிய மக்களுக்கு இந்த கோடிங் கிளாஸ் தொடர்பாக கணினித்துறை சார்ந்த ஒரு மிகச்சிறந்த கல்வி நெறிகளை, பாடத்திட்டங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்பில் நடத்தி வருகிறது. கோடிங் அண்ட் ரோபோட்டிக் மற்றும் AI வகுப்புகள் ஆப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராமாக இந்த வகுப்புகள் நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிற போது ஆன்லைன் கிளாசஸாகத்தான் ஆரம்பித்தார்கள். இப்போது பல இடங்களிலே, மார்க்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய இடங்களிலே இன்பர்சன் வகுப்புகள், நேரடி வகுப்புகள் நடக்கிறது. இதை தாண்டி கனடா முழுவதிலும் இருந்து அனைத்து பகுதியிலிருந்து மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடியதாக ஆன்லைன் கிளாசஸை நடத்தி வருகின்றார்கள். கூடுதலாக யூரோப் பக்கத்திலிருந்து கூட இங்கே ஆன்லைன் மூலமாக இந்த நிறுவனத்தில் கல்வி கற்க மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. எனவே உலகம் முழுவதும் இருந்து ஆன்லைன் மூலமாக கலந்து கொள்ளலாம். கனடாவிலே விட்பி, ஸ்காப்ரோ, மார்க்கமாக இடங்களிலே இன்பர்சன் வகுப்புகள் நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலே என்ன சிறப்பு என்று கேட்டால், முதலில் கோடிங் என்றால் என்னவென்று கேட்டால், கோடிங் என்பது கணினியோடு, கம்ப்யூட்டரோடு பேசுவதற்கான ஒரு மொழி. எப்படி எங்களுக்கு சர்வதேச உரையாடல்களுக்கு ஆங்கிலம் முக்கியமானதோ, மேத் என்பது பாடசாலை கல்வியிலும் வேலையிலும் வாழ்க்கையிலும் எப்படி ஒரு மிக முக்கியமான தாக்கத்தை மேத் கொண்டிருக்கிறதோ, அதுபோல கோடிங் என்பது கணினி உலகத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே இதிலே இங்கே கற்பிக்கின்ற பாடம் நெறிகளிலே கோடிங், ஸ்கிராச், பைத்தோன், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், ரோபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் மற்றும் டேட்டா சயின்ஸ், ஜெனரேட்டிவ் AI போன்ற பாடத்திட்டங்கள் இதை விடவும் கூடுதலாக இருக்கிறது. நான் கொஞ்சத்தை மட்டுமே சொல்லியிருக்கின்றேன். எனவே இப்படி பல பாடத்திட்டங்கள் இங்கே கற்க நிறையாக இருக்கிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு, இப்பொழுது அடுத்த கல்வி ஆண்டு தொடங்கப் போகிறது. உங்கள் வீட்டிலே 10 11 வகுப்பு, 12 படிக்கின்ற மாணவர்கள் இருந்தால் நிச்சயமாக இதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், உயர்கல்வி கற்றுக்கொண்டு போகிற போது, பல்கலைக்கழகத்தில் இறங்குற போது, இது இல்லாமல் அங்கே நிறைய சவால்களை உங்கள் பிள்ளைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். இவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்று சொன்னால், நீங்கள் ஆக குறைந்தது 8 இருந்தாவது பிள்ளைகள் இதிலே சேர்க்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு லோடிங், ஒர்க் லோடிங் கூடுகிற போது அவர்களால் இதையும் சமாளிக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்பு ஒன்று ஏற்படும். எனவே வேலைக்கு இதிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இங்கே கற்கின்ற பாடத்திட்டங்கள் வயது 4 தொடக்கம், வயது 18 வரையான பிள்ளைகளுக்கான பாடத்திட்டங்கள் இங்கே கற்பிக்கப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் இவர்களை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசியில் சொல்லிவிடலாம். இது கோடிங், அதாவது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ், 416-516-3374 என்பது தொலைபேசி இலக்கம். ஏன் இந்த நேரடி ஒளிபரப்பை வழங்குகிறார் என்று கேட்கிற போது, வருகின்ற 10 தேதி, அதாவது திங்கள் தொடக்கம், வியாழன் வரை 10ஆம் நாள் தொடக்கம் 13ஆம் நாள் வரை ஓபன் ஹவுஸ் ஒன்றை நடத்த இருக்கின்றார்கள் இந்த நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய பிரதான அலுவலகம் வந்து 35 கராச்சி டிரைவிலே யூனிட் 31 அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்கத்திலே யூனிட் 31 35 இலக்கம் 35 கராச்சி ரயிலே அமைந்திருக்கிறது. காலை 11 இரவு 9 வரை ஓபன் ஹவுஸ் நடக்க இருக்கிறது. இந்த ஓபன் ஹவுஸிலே மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் வந்து நேரடியாக கலந்து கொண்டு ஆசிரியர்களை சந்திக்கலாம். இந்த கோடிங் கிளாஸை கற்பதனால் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை, வேலை வாய்ப்பில் என்ன நன்மை என்கின்ற பல விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மிக முக்கியமாக இங்கே கல்வி கற்ற பிள்ளைகள் இன்றைக்கு கனடாவின் லீடிங் பல்கலைக்கழகங்களிலே மிக முக்கியமான சிறந்த கல்வியாளர்களாக விளங்குகிறார்கள். வேலை தளங்களிலும் மிகச்சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்ற பிள்ளைகளாக அவர்கள் விளங்குகிறார்கள் என்பது இந்த கல்வி நிறுவனத்தினுடைய புகழுக்கு ஒரு சான்றாக அமைகிறது. எனவே நீங்கள் அழைத்து பேசுங்கள், உங்கள் பிள்ளைகளை இந்த கோடிங் கிளாஸில் எப்படி சேர்த்துக் கொள்ளலாம், ஓபன் ஹவுஸில் எப்படி சேர்ந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் கேட்டறிய 416-561-0374 இது ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ் நிறுவனம் வழங்குகிற தகவல். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி செந்தில்நாதன்.
3: நன்றி அருண்குமார். மீண்டும் சந்திப்போம். நேரம் 1:00. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியின் 100ஆம் நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று நிறைவடைந்துள்ளன. இதுவரை மொத்தமாக 507 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 501 எண்புக்கூடுகள் உத்தியோகபூர்வமாக முழுமையாக அகழ்ந்து எழுதப்பட்டுள்ளன. ரத்மலானை கொனாகோவில் பகுதியில் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் கைக்குண்டுடன் 6 சந்தேக நபர்களை கல்கிசை ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளம் காரணமாக இந்த ஆண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. ஆர்டிக் பகுதியில் சீனாவின் பனிக்கட்டிகளை உடைத்து செல்லக்கூடிய 2 ஆய்வு கப்பல்களின் நடவடிக்கைகளை கனடாவும் அமெரிக்காவும் தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவை சார்ந்திருப்பதன் மூலம் பிராந்தியத்தில் நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என்றும் சவுதி அரேபியா தனது பாதுகாப்பு கொள்கையில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
20: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: இரவு 1 மணி 2 நிமிடம் சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தொண்டை பெரும்பாக்கத்தில் 27 செல்சியஸாக இருக்கிறது, 36 செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 23 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. 70% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுதும் 17 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் 70% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை ஞாயிற்றுக்கிழமை சூரியோளி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 28 செல்சியஸ், இரவு பொழுது 20 செல்சியஸாக இருக்கும். லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திங்கட்கிழமை 26 செல்சியஸாக இருக்கும். 60% மழைக்குரிய வாய்ப்புகள் முகில்குட்டத்தோடு காணப்படும். மீண்டும் செவ்வாய்க்கிழமை சூரியோளி நிறைந்திருக்கும். 28 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சரி, அந்த மரத்திலிருந்து ஆடைகள் தயாரிக்க முடியும். அது பற்றிய விளக்கங்களை எங்களுடைய குழுவினரை சந்தித்து விட்டு சந்திக்க போகிறோம். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்திலிருந்து தகவலை வழங்குவதற்காக வாசன் பெற்றும் ரஜி காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களை சந்திக்கப் போகின்றோம். நீங்களும் உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 2 விரைவு பாடல்களை கேட்க அழைக்கலாம். 4165930055 இருவருக்கும் மீண்டும் வணக்கம்.
1: வணக்கம். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு விதமான தளபாடங்கள் இருக்கின்றன. மாடர்ன் ஸ்டைல்ல தளபாடங்கள் இருக்கிறது, ட்ரெடிஷனல் லுக்ல தளபாடங்கள் இருக்கிறது. உங்களுக்கான பர்னிச்சர்ஸ்கள் நிறைய இருக்கிறது. பெட்ரூம் செட் இருக்கிறது, டைனிங் டேபிள் செட் இருக்கின்றது, சோஃபா செட் என்று விதம் விதமான பொருட்கள் உங்களுக்கு தள்ளுபடி விலைகளில் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். நீங்களும் வந்து உங்களுடைய பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். இன்று உங்களுக்கு டாக்ஸ் இல்லாமல் உங்களுக்கான தளபாடங்களை நீங்கள் கொள்வனவு செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகை உங்களுக்கு காத்துக்கொண்டிருக்கிறது. தவற விடாதீர்கள். வர வேண்டிய இடமாக 294 வோக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லுங்கள்.
2: வெல்கம் வெல்கம் வெல்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் லைவ் ஆன் லொகேஷன் ப்ரோக்ராம் ஹேப்பனிங் சிஎம்ஆர் ரேடியோ. சோ ஆல் தி சிஎம்ஆர் லிசனர்ஸ், இஃப் யூ நீட் எனி ஃபர்னிச்சர் டுடே, யூ நீட் பெட்ரூம் செட், யூ நீட் சோஃபா செட், டைனிங் டேபிள், காஃபி டேபிள், வாட் எவர் யூ நீட் இன் ஃபர்னிச்சர், சோ ஆல் தி சிஎம்ஆர் லிசனர்ஸ் வாங்கோ வாங்கோ வாங்கோ டு கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. So you need bedroom set, sofa set, dining table, whatever you need in furniture today. So bring your car fast, 294 Walker Drive, because today lots of big, big discount, plus no tax even on all the furniture today. No tax, you have to pay no tax. So, and you will get big discount, big gift, and no tax today. So if you need queen size bed platform, queen size bed, the regular price was $1,000. For today you will get 299 queen size platform bed, 299, and get queen size mattress free. And second, today no tax. And if you need queen size bed with mattress, 299 and no tax. Now I can give you deal on dining table plus 6 chair, you will get today 299 and get microwave free, and plus no tax event. And if you need sofa cum bed, gray color sofa convert into bed, just for $299 sofa cum bed, $299 plus no tax event. If you need any furniture today, big discount, big gift, and plus no tax on furniture. So bring your car fast to Grand Home Furniture. So our address is 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. Grand Home Furniture, 294 Walker Drive, Grand Home Furniture. Nandri to everyone. Mindam
3: $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே நீங்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸுக்கு ஒருமுறை வருகை தர வேண்டும், அது இன்றைய நாளில் வருகை தர வேண்டும். வருகின்ற போது பல்வேறு விதமான சலுகைகளுடன் வரிகள் அற்ற விதத்தில் நீங்கள் பொருட்களை கொள்முதல் செய்ய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இலக்கத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் மனதில் பதிந்திருக்கும் 294 வாக்க டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் உங்களது பிரம்மாண்டமான கனவுகளை இல்ல கனவுகளை நனவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்ற பாடலை தொடர்ந்து சந்திப்போம். செந்தில்நாதன், நன்றி.
0: நன்றி. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே தேனாக அப்படியே காதலி தேன் பாய்கிறது. சரி, நன்றி வாசன், நன்றி ரஜி. மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கான நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்,
0: ஆமாம், யார் பேசுகிறீர்கள்?
4: கமல் பேசுகிறேன்.
0: கமல், சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு செய்திருக்கிறீர்கள் கமல்? ஜானகி இணைந்து பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கப் போகிறது. நன்றி கமல். இன்று சனிக்கிழமை என்ன வேலையா அல்லது வெளியிலே சுற்றி கொண்டு தருகிறீர்களா? வெளியில சுற்றி கொண்டு
4: நிகழ்ச்சிகளையும்
0: கொடுத்து வச்சவர் சுற்றி கொண்டே தருகிறீர்கள். தொடர்ந்து பானலியை கேட்டுக் கொள்ளுங்கள். நன்றி. நிகழ்ச்சியிலேயே கலந்து கொள்ள கமல், மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 1:13 நிமிடம். உங்கிருந்து மட்டுமல்ல, இங்கிருந்து நாங்கள் தருவோம் சார். இப்பொழுது கிராண்ட் கம்பெனி நிறுவனத்துக்கு செல்ல போகிறோம். வாசல் மற்றும் ரச்சி இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம். ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். உங்களுக்கு மிகப்பெரிய தள்ளுபடி விலைகளில் உங்களுக்கு பொருட்கள் தருவதற்காக கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இன்று டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கான பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம். உங்களுடைய வீடுகளுக்கு ஏற்ற அளவு போல் நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம். நிறைய மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது, நிறைய ட்ரெடிஷனல் லுக்கில் இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த வடிவங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ உங்களுடைய வீடுகளுக்கு ஏற்ற அளவு போலும் நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், வர வேண்டிய இடமாக 294 போக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லுங்கள்.
3: Welcome, welcome, welcome to everyone. It's a Grand Home Furniture live on location program CMR happening today. So today you will get big, big, big discount on furniture. Whatever you need in furniture, you need king size bedroom suite, you need dining table, you need coffee table, you need mattress, whatever you need for today in furniture, you will come Grand Home Furniture 294 Walker Drive is our address. Grand Home Furniture, Grand Home Furniture plus today whole store, no tax happening at Grand Home Furniture. Whatever you need, whatever you buy today, you don't want to pay any tax today. So please, all the CMR listeners, come to Grand Home Furniture, 294 Walker Drive. Now I can give you deal on recliner sofa set. Yes, you heard it right. Chocolate color leather recliner sofa set, 3-seater sofa, 2-seater luxury with 4 recliner. The regular price was $2,500. Only for today, $999,000. You heard it right. Recliner sofa and lopsided with 4 recliner. You will get $1,000 plus no tax even today. If you need real marble table, real marble dining table with 6-chair. So real marble dining table with 6-chair, velvet 6-chair. The regular price was $2,000. For today, $499. Real marble table plus 6-chair, $499. And you will get microwave absolutely free. And plus, no tax even. Queen size mattress starting from $99 only. Queen size orthopedic deluxe mattress, $99 only. You need whatever you need in furniture. Big discount, big saving, big gift is waiting for you. Plus, no tax even. Whatever you need in furniture, no tax today. So please, all the CMR listeners, one go. Today's Big Malibu. So you know where to come. It's a Grand Home Furniture, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. So 294 Walker Drive, Grand Home Furniture. No tax event. Nandri to everyone. Mindam.
1: ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் பல்வேறு விதமான சலுகைகளை இப்பொழுது சோக் வழங்கி கொண்டிருக்கின்றார். நீங்கள் அந்த டீல்கள் பேரம் பேசல்களுடன் இணைந்திருக்கலாம். வருகின்ற போது நீங்கள் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் என்ற விலாசத்திற்கு நீங்கள் வருகை தந்தால் இங்கே வருகின்ற போது இவர்களுடன் நீங்கள் பேரம் பேசலிலும் ஈடுபடலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். பேரம் பேசல்களில் மிகப்பெரிய நெகிழ்ச்சித்தன்மையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் இப்போது வாடிக்கையாளர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் வருகை தந்து இன்றைய நாளில் இவர்கள் வழங்குகின்ற அந்த வரி சலுகையற்ற பொருட்களை வாய்ப்பு அனைத்து தளபாடங்களுக்கும் வரி சலுகைகள் அற்ற விதங்களில் இன்று விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. இது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்த

0: மீண்டும் சந்திப்போம்.
1: எங்கும் எங்கும் எதிலும் எதிலும்
0: நேரம் ஒரு மணி 19 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்கு ஆர்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி. நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நம்பிக்கை. சரி, என்ன பாடல்?
2: எனக்கு தவசி படத்தில் இருந்து தை மாசம் அந்த படம்.
0: தை மாசம், சரி, ஆகஸ்ட் மாதம் ஆடியிலே தை பாடல் கேட்கிறீர்கள். கே ஜேசுதாஸ் சாதனா சர்க்கம் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளமைக்கு
2: நன்றி. வணக்கம்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: மீண்டும் நேரடியாக செல்ல போகிறோம். அங்கே வாசன் மற்றும் ரஜி காத்திருக்கிறார்கள். இருவருக்கு மீண்டும் வணக்கம்.
2: வணக்கம் செந்தில்நாதன். ஆமாம், கிராண்ட் கோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு மிகப்பெரிய தள்ளுபடி விலைகளில் உங்களுக்கு பொருட்கள் தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வர வேண்டிய இடமாக 294 வோக்கர் டிரைவ் பிரம்டனில் இருக்கிற கிராண்ட் கோம் பர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்க வாங்கி செல்லலாம். நிறைய தளபாடங்கள் இருக்கிறது. உங்களுக்கு வீடுகளுக்கு ஏற்றாள் போல் வடிவங்கள்ல அழகழகான தளபாடங்கள் உங்களுக்கு இருக்கின்றன. நிறைய வாடிக்கையாளர்களும் வந்து கொள்வனவு செய்வதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நீங்களும் தவற விடாதீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு டாக்ஸ் இல்லாமல் நிறைய தளபாடங்கள் உங்களுக்கு நீங்கள் விரும்பினால் வாங்கி செல்லலாம். வர வேண்டிய இடமாக 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள விரும்பினாலும் நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 905-302-9494 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுடன் நீங்கள் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான பொருட்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். வர வேண்டிய இடமாக 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லுங்கள்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் to everyone. It's a grand home furniture, grand home furniture. So today you need any furniture. Today big discount is on furniture. Whatever you need in furniture, you need pure leather power recliner, leather recliner, you need king size hydraulic bedroom set, you need solid wood dining table, you need whatever you need in furniture. Please all the CMR listeners, bungo today, get big discount and plus no tax. First time happening in furniture, no tax event. So all the CMR's listeners, bring to your car fast at Grand Home Furniture. So our address is 294 Walker Drive is our address. Grand Home Furniture. Solid wood dining table. Now I can give you deal on solid wood dining table. Table plus 6 chair. Solid wood table plus 6 chair. Just for $399. You heard it right. Solid wood table plus 6 chair, $399. Get microwave absolutely free. Plus no tax event. Now I can give you deal on solid wood bedroom set. Rustic look, artistic look, rustic look, solid wood bedroom set. Queen size bed, dresser, mirror, with side table, complete bedroom set. Solid wood, queen size, complete bedroom set. The regular price was $2,500 only for today. $699. You heard it right. Queen size complete bedroom set just for $699 plus no tax event. So whatever you need in furniture, all the CMR listeners, bring your car fast at Grand Home Furniture. So our address is 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. So more information, you will call us right now, 905-302-9494, or you can visit us today. Big discount, big gift, and no tax even at Grand Home Furniture, 294 Walker Drive, Grand Home Furniture. Nandri to everyone. Mindam
1: வாகனத்துக்குரிய அந்த பார்க் வசதிகளும் மிக பிரம்மாண்டமான முறையில் இங்கே இருக்கின்றன.
3: கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் எவ்வாறு பிரம்மாண்டமான ஒரு தளபாட விற்பனை நிறுவனமாக இருக்கின்றதோ அவ்வாறு இன்றைய நாளில் பிரம்மாண்டமான பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வரிகளற்ற விதத்தில் நீங்கள் தளபாடங்களை கொள்ளனம் செய்த ஒரு ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் இல்லாவிட்டால் அந்த அனுபவத்தை இன்று பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் இன்றைய நாளிலே பல்வேறு விதமான டீல்களை இப்போது சூக் வழங்கிக் கொண்டிருக்கின்றால் 2500 பெறுமதியான ஒரு குயின் செட் பெட்ரூம் செட் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றது வெறும் $699 என்பதை மறந்து விடாதீர்கள். அவ்வாறு வழங்குகின்ற போது டாக்ஸ் எதுவும் நீங்கள் செலுத்த தேவையில்லை என்பதையும் உங்களுக்கு சொல்லித்தந்தார். அது மட்டுமல்ல, நீங்கள் வருகின்ற போது பேரம் பேசல்களில் ஈடுபடலாம். பேரம் பேசல்களில் ஈடுபடக்கூடிய பல்வேறு விற்பனை பிரதிநிதிகள் இங்கே காத்திருக்கின்றார்கள். அவர்களுடன் நீங்கள் வருகின்ற போது CMR கேட்டு வருகின்றோம் என்று சொல்லி பேரம் பேசலில் ஈடுபடுகின்ற போது மேலும் பல சலுகைகளை அவர்கள் வழங்க காத்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் உங்களது இல்லங்களை பிரம்மாண்டமான இல்லமாக மாற்றுவதற்கான பல்வேறு விதமான தளபாடங்களை பல நாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்ட தளபாடங்கள் இருக்கின்றன. கனடியன் மேட் தளபாடங்கள் இருக்கின்றன. கஸ்டம் மேட் தளபாடங்கள் இருக்கின்றன. ஆகவே அவற்றை நீங்கள் தெரிவு செய்கின்ற போது உங்களது இல்லத்தின் அளவுகள் பிரமாணங்கள் என்பவற்றுக்கேற்ப மட்டுமல்ல, அது கொண்டோவாக இருக்கலாம், டவுன் ஹவுஸ் ஆக இருக்கலாம், அல்லது தனி வீடாக பிரம்மாண்டமான வீடாக இருக்கலாம், அவற்றுக்கு வேண்டிய பல்வேறு நிறங்களின் அடிப்படையில் பல்வேறு தரங்களின் அடிப்படையில் நவீன தொழில்நுட்பங்கள் பொருந்திய தளபாடங்கள் கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது விடைபெற்று நாங்கள் பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி செந்தில்நாதன்.
1: நன்றி உங்கள் இருவருக்கும்.
0: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3
1: நேரம் 1:30 நிமிடம் சுழல பின்பாக்கத்தில் 28 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டப்பணி காணப்படுகிறது. 37 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 18 முதல் 30 கிலோமீட்டர் வரை அளவுகளில் வீசிக்கொண்டிருக்கிறது. இடி முழக்கத்துக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுதும் தொடர்ந்து இடி முழக்கத்தோடு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் 70% என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இன்று மாலை பொழுது மழை இடி முழக்கத்தோடு பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பகல் பொழுது 28 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். உங்களுக்கான நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் மலைபெறுகிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், மாணவன் சூட்டி கதைக்கிறேன்.
1: என்ன சூட்டி தழுமாறுகிறீர்கள்?
4: மாணவன் படத்துல.
1: ஓ, மாணவன் திரைப்படத்திலிருந்து குளறுவார்கள். சரி, இது உங்களுக்காக பிரதீப் குமார் வாழ்கின்ற பாடல் இருக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொள்ள மிக சூட்டி.
4: நன்றி, வணக்கம்.
5: கொள்ளிராளே கொள்ள அழகுல ஒரு தீ

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3. ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
1: ஸ்டீரியோ அலைவரிசையில் சீரிய ஒலிபரப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். CMR தமிழ் FM. இப்பொழுது கிராண்ட் ஃபோம் பர்னிச்சருக்கு செல்ல போகிறோம். அங்கே வாசன் மற்றும் ரஜி காத்திருக்கிறார்கள். இருவரையும் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம். ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம். நிறைய தளபாடங்கள் இருக்கின்றது. உங்களுடைய வீடுகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு ஆன வடிவங்களில் உங்களுக்கான தளபாடங்கள் இருக்கின்றது. நிறைய சோஃபா செட் இருக்கின்றது, ஃபர்னிச்சர் நிறைய, ஒரு பெட்ரூம் செட் இருக்கிறது, நிறைய தளபாடங்கள் இருக்கிறது. அது மட்டுமின்றி இன்று வந்து உங்களுக்கு டேக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் எந்த தளபாடம் வாங்கினாலுமே உங்களுக்கு டேக்ஸ் இன்று ஃப்ரீ. தவற விடாதீர்கள். வர வேண்டிய இடமாக 294 போக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். அது மட்டுமின்றி நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள விரும்பினாலும் 905-302-9494 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுடன் நீங்கள் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான பொருட்களை நீங்கள் கொள்வனா செய்து கொள்ளலாம். வர வேண்டிய இடம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லுங்கள்.
3: Welcome to everyone. It's a grand home furniture. If you need queen size storage bedroom set, queen bed with storage bed, dresser, mirror with side table, complete bedroom set, queen size storage bed, dresser, mirror with side table, the regular price was $2,500. Only for today you will get complete bedroom set, queen size storage, complete bed, dresser, sir, mirror with side table, $699, and you will get queen size mattress absolutely free. So solid wood queen size bed with storage, dresser, mirror with side table, all complete bedroom set, $699, and get queen size mattress absolutely free. If you guys looking for glass dining table, table plus 6 chair, $299. Dining table with 6 chair, glass, $299. Get microwave free, plus no tax on furniture. If you looking for sofa cum bed, grey color corduroy sofa, convert into bed, sofa cum bed, $299, plus no tax. Queen size orthopedic deluxe mattress, $99 only, no tax. If you're looking for leather sofa set, three-seater sofa, two-seater lopsided with single chair, sofa lopsided with chair, all three pieces, leather, black color leather sofa set, sofa lopsided and chair, modern sofa set, $699, plus coffee table, free, plus no tax, on whole furniture store today, no tax. Whatever you need in bedroom set, sofa set, coffee, you don't want to pay tax, today, no tax. So you know where to come. Grand Home Furniture, 294 Walker Drive, is our address. Queen and Gate is the main intersection. We are located backside of the Queen Walmart. And Queen and Gate is the main intersection, 294 Walker Drive. For more information, you will call us right now, 905-302-9494.
4: பல்வேறு விதமான சலுகைகளையும் மலிவு விலைகளையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ். உங்களது சலுகைகள் பல பொருட்களுக்கும், நீங்கள் ஒவ்வொரு பொருட்களை கொள்ளனம் செய்கின்ற போதும் அவற்றுக்கான பல்வேறு மேலதிக சலுகை பொருட்கள் வழங்கப்படுவது மட்டுமல்ல, விலைகளிலும் மிகப்பெரிய சரிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனத்தினர். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இன்று வரி செலுத்த வேண்டியதில்லை என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களது இல்லத்தில் நீண்ட நீண்ட காலமாக ஒரு தளபாடத்தை கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த தளபாட கொள்ளனவுக்குரிய மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாளை நீங்கள் தெரிவு செய்யலாம். கோடை கால விடுமுறையில் பல்வேறு விதமான பொருட்களை கொள்ளனவு செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் தளபாடங்களிலும் முதலிட வேண்டும் அல்லது தளபாடங்களையும் கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கிராண்ட்கோம் பர்னிச்சர்ஸ் வரிகளற்ற ஒரு கொள்ளனவு நாளாக இன்றைய நாளை அறிமுகம் செய்து அதை உங்களுக்கு இப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வருகின்ற போது நீங்கள் பேரம் பேசல்களில் ஈடுபடலாம். சூக்கு இருக்கின்றார், அதே போல் இங்கு இருக்கக்கூடிய விற்பனை பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் நீங்கள் நாம் சிஎம்ஆர் கேட்டு வருகின்றோம் என்று சொன்னால் உங்களுக்கென்று பல்வேறு விதமான சலுகைகளை வழங்க காத்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தளபாட விற்பனையில் புதிய ஒரு நிறுவனமாக இப்பொழுது காலடி வைத்திருக்கக்கூடிய கிராண்ட்கோம் பர்னிச்சர்ஸ் உங்களது இல்லத்தில் நீங்கள் பல்வேறு விதமான மாற்றங்களை அல்லது புதிய தளபாட கொள்ளனவுகளை மேற்கொள்ளுகின்ற போது அதற்குரிய அரிய வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 294 வாக்க டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட்கோம் பர்னிச்சர்ஸ் என்பதை மறந்து விடாதீர்கள். கிராண்ட்கோம் பர்னிச்சர்ஸுக்கு நீங்கள் வருகை தருவதற்கு நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு இலக்கம் 294 வாக்க டிரைவ். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி செந்தல்நாதன்.
1: நன்றி வாசன். நன்றி ரஜி. மீண்டும் சந்திப்போம்.

0: தலையகத்திலிருந்து புதிய அதிர்வோ இல்லையோ அங்கே இருந்து அது இருக்கிறது. அடுத்த ரேர சந்திப்போ மணக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் செந்தில், பவான். எப்படி இருக்கீங்க
0: பவான்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி சார். என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள் பவான்?
1: எனக்கு வந்து மின்னலே படத்திலே இருந்து அழகிய தீயை அந்த பாடகம்.
0: ஏன் திடீரென தீயை? கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஆகிற மாதிரிதானா? இதோ ஹரிஷ் ராகவேந்திரா ஸ்டெமி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. எந்த கொடுமை இங்க இருந்து ஆடுகிறதோ

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: Vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
2: நேரம் 1:49 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் செல்ல போகின்ற கிராண்ட் ஹோம் பரீட்சை நிறுவனத்துக்கு அங்கு மாபெரும் மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக வாசன் மற்றும் ரஞ்சி காத்திருக்கின்றார்கள். இருவருக்கும் மீண்டும் வணக்கம்.
3: வணக்கம் செந்தில்நாதன். ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு மிகப்பெரிய தள்ளுபடிகளில் உங்களுக்கு பொருட்கள் தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தவற விடாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு பர்னிச்சரை வாங்கினாலுமே உங்களுக்கு டாக்ஸ் இன்டகி ஃப்ரீ. அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு சலுகை. அதை நீங்க தவற விடாதீர்கள். வர வேண்டிய இடமாக 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள். உங்களுடைய வீடுகளுக்கு ஏற்ற அளவு போல் நீங்கள் தளபாடுகளை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு புது வீட்டுக்கு செல்பவராக இருந்தாலோ, இல்லது உங்களுடைய வீடுகளை நீங்கள் ரெனுவேட் பண்ணுவதாக இருந்தாலோ, அல்லது உங்களுடைய வீடுகளை நீங்கள் மேலும் அழகுபடுத்துவதாக இருந்தாலோ, நீங்கள் வரவேண்டிய ஒரு இடமாக கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் விளங்குகின்றது. நீங்கள் எவ்வளவு விலைக்கு நீங்கள் பர்னிச்சர்களை கொள்வன செய்தாலும் இன்று வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறது. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகை. தவற விடாதீர்கள். வர வேண்டிய இடமாக 294 போக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்க கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள். அது மட்டுமின்றி நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கான தளபாடங்களை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 905-302-9494 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுடன் நீங்கள் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான பொருட்களை நீங்கள் கொள்வனா செய்து கொள்ளலாம். வர வேண்டிய இடம் 294 ஓக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லுங்கள்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். டுடே யூ நீட் எனி பர்னிச்சர் டுடே, ஓன்லி ஃபார் டுடே யூ வில் கெட் பிக் டிஸ்கவுண்ட் அண்ட் பிக் gift is waiting for you. Plus டுடே no tax, you are saving tax on furniture. No tax on furniture. Whatever you need, you need sofa set, bedroom set, coffee table, whatever you need. All the CMR listeners, bring fast car, your car, bring fast at Grand Home Furniture, 294 Walker Drive, Grand Home Furniture. Who will come from Scarborough, Raji? Who will come from Scarborough? Bitby, Ajax, whatever you buy, get $100 gas card, $100 gas card, absolutely free. Whatever you buy, even you buy $100 mattress, get $100 gas card free. But you have to mention, we are coming from Scarborough, Ajax, Bitby, what, you are coming from that way, you will get $100 gas card absolutely free. And plus, no tax on furniture. So whatever you need in furniture, trust me, all the CMR listener, you will get big discount, big saving, big gift, plus no tax even. So you know where to come. 294 Walker Drive is available. Address 294 Walker Drive, Grand Home Furniture, no tax even. Now I can give you recliner sofa set. We have containers, 10 sets only for you. CMR customer, bring car fast and take your house the recliner sofa set. 3-seater sofa, 2-seater love seat, chocolate color leather recliner sofa set, sofa and love seat, regular price $2,500 only for today, $999. Yeah, you heard it right. You will get recliner sofa set. The regular price was $2,500 only for today. $1,000, $999. And plus, no tax even. Queen size orthopedic deluxe mattress, $99. Plus, no tax. Glass modern dining table with 6-chair, $299. Plus, microwave free, plus no tax event. If we need sofa cum bed, gray color sofa cum bed, $299, $299, $299, $299. plus no tax event. If you need queen size solid wood bedroom set, queen bed dresser mirror with side table, queen bed dresser mirror with side table, just for $699. Queen size mattress plus no tax. So lots of gift waiting for you, discount waiting for you, plus no tax on furniture today, only for today. So all the CMR listeners, please come to the Grand Home Furniture, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Malmart. Grand Home Furniture, 294 Walker Drive. Nandri to everyone. Mindam.
5: இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் பல்வேறு விதமான விலை சலுகைகளை மற்றும் மலிவு விற்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வரி விலக்கு வழங்கப்படுகின்ற அதே வேளை இன்றைய நாளிலே நீங்கள் வருகின்ற போது, மிக தூர இடத்திலிருந்து வருகின்ற போது, ஸ்காபரோவாக இருக்கலாம், பிட்பி ஆக இருக்கலாம், எஜெக்ஸ் ஆக இருக்கலாம், இந்த இடங்களிலிருந்து நீங்கள் வருபவர்கள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதே வேளை ஏதாவது பொருளை கொள்ளனவு செய்கின்ற போது உங்களுக்கு $100 பெறுமதியான ஒரு கேஸ் கார்டு இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் மறந்து விடாதீர்கள். இப்படி சலுகைகளுக்கு மேல் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ். நிச்சயமாக உங்களது இல்ல கனவுகளை நீங்கள் நினைவாக்க வேண்டும் என்ற எண்ணம் மிக நீண்ட காலமாக இருக்கும். இந்த கோடை காலத்தில் உங்களது இல்லத்தின் பல்வேறு தேவைகளை நிறைவேற்றுகின்ற நீங்கள் அதே வேளை உங்களது இல்லத்தின் தளபாட தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். உங்களது இல்லம் ஒரு கொண்டோவாக இருக்கலாம், டவுன் ஹவுஸ் ஆக இருக்கலாம், பிரம்மாண்டமான இல்லமாக இருக்கலாம், அல்லது உங்களது இல்லத்தில் பல்வேறு விதமான நிறங்களை நீங்கள் பயன்படுத்தி இருக்கலாம். உங்கள் இல்லத்திற்கு பல்வேறு விதமான அளவு பிரமாணங்களில் நீங்கள் தளபாடங்களை கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். பல்வேறு நாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்ட தளபாடங்களின் தேவை உங்களுக்கு இருக்கலாம், அல்லது கஸ்டம் மேட் தளபாடங்களை கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம், கனேடியன் மேட் தளபாடங்களை கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். உங்களது டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் அல்லது பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் என்னும் லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ், இப்படி பலவற்றையும் நீங்கள் சிந்தனைகளில் வைத்திருப்பீர்கள். இவற்றை கொள்ளனவு செய்வதற்குரிய தகுதியான சரியான இடம் ஒன்றை நீங்கள் நாட வேண்டிய எண்ணம் மிக கேள்வி நீண்ட காலமாக இருக்கலாம். அந்த எண்ணத்தை கேள்வியை நிறைவேற்றுகின்றது இப்பொழுது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ். நீங்கள் வருகை தந்து இந்த கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கப்படுகின்ற இந்த சலுகைகள் மற்றும் விலை விவரங்கள், இன்னும் தளபாடங்களின் தரங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் இவை பற்றி நீங்கள் வந்து அறிந்து பார்த்து இவர்களுடன் பேரம் பேசலில் ஈடுபட்டு உங்களுக்கு அவைகள் எல்லாம் பிடித்தமானதாக இருந்தால் கொள்ளனவு செய்யலாம். இங்கு வருகின்ற போது நீங்கள் மிக ரிலாக்ஸாக, எந்த விதமான ஒரு இக்கட்டுக்கள் அல்லது கட்டாயப்படுத்தல்களும் இல்லாத வகையில் இவர்களுடன் நீங்கள் கலந்துரையாடலாம். கலந்துரையாடி உங்களுக்கு விருப்பமான பொருட்களை கொள்ளனவு செய்யலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே நீங்கள் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸை நாட வேண்டும். நாங்கள் இப்பொழுது விடைபெற இருக்கின்றோம். விடைபெற்றாலும் கூட நீங்கள் இன்று நாள் முழுவதும் வருகை தந்து இங்குள்ள தளபாடங்களை நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இன்று மட்டுமல்ல, நாளையும் நாங்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்க இருக்கின்றோம். இதுவரை நேரமும் கலையகத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை எந்த விதமான ஒரு சோர்வும் இல்லாத வகையில் மிக சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் அதே வேளை ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமாகவும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடன் நேயர்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற செந்தில்நாதனுக்கும் சிஎம்ஆர் நேயர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸில் இருக்கின்ற ஊழியர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு ரிமோட்டில் உங்களது இந்த அலைவரிசைகளில் நாங்கள் சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெற இருக்கின்றோம். நான் எஸ் எஸ் வாசன், நன்றி, வணக்கம்.
6: ஆமாம் ஆமாம், அதாவது அவருடைய அந்த வணிக தகவல்களை கேட்டபோது யாரும் உற்சாகம் இல்லாமல் நித்திரையா போனவர்களும் எழுந்து நின்று அதை கேட்பார்கள். அந்தளவு உற்சாகமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது தெரியும். ரஜி எல்லாம் தூரத்திலிருந்து வருவோர், அவர்களும் ஒரு $100 கிஃப்ட் கார்டை வேண்டிக் கொடுங்களேன் சொல்லுங்களேன். நாளையும் வர இருக்கின்றார். எனவே அந்த எரிபொருள் நிரப்புவதற்கான கிஃப்ட் கார்டு தூரத்திலிருந்து வருவதாக கொடுக்குதா சொல்கிறார்கள். அங்கிருந்து இந்த தகவலை தருவது வருவது ரஜிக்கு ஒரு சிபாரிசு செய்து ஒரு
5: ரஜிக்கெல்லாம் கிஃப்ட் கார்டு இல்லை, தளவாடவே ஃப்ரீயா,
6: நான் இதை காரை வேண்டிக் கொடுக்க போயினவாக்கணும்னு சொல்லி ஹோம் கிராண்ட் ஹோம் பணிச்சு நிறுவனமாக ஒரு வாகனத்தை வாங்கி பரிசாக அளிக்கப் போகிறான்னு நினைத்துவிட்டேன். சரி, எனவே மீண்டும் நாங்கள் சந்திப்போம். அருமையாக அங்கிருந்து தகவல்களை தொகுத்து தந்தமைக்கும், அந்த விலை விவரங்களை தந்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைவிட்டு கலைஞர் திருபுரம், நன்றி வாசன், நன்றி ரஜி, மீண்டும் சந்திப்போம். அதுக்கு போய்விட்டார்கள் போய்விட்டார்கள்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
6: உங்களுக்கான நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நேர சந்திப்பு, வணக்கம். மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: நீங்கள்
6: உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறீர்கள். சரி, இதோ பார்ப்போம். பாடல் அளிக்கிறது நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கும். வரைக்கும் இந்த பாடலோடு நிலவுக்கு வருகிறது உங்களுக்கு அனர்ச்சி நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நேரமும் கிராண்ட் கோம்பனிச்சிலிருந்து தகவலை வழங்கிய எமது கலைக்குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உங்களுக்கு அனர்ச்சியை நிறைவு செய்து வைப்போம்.

0: நேரம் 2:02.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக வீதி இறங்கி போராட தயாராகி வருவதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்கள் இலங்கை காவல்துறை மற்றும் கடற்படையின் காவலில் இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் முந்தைய ஆட்சி காலத்தில் திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்படுவது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடுமையான காரசார விவாதம் நடைபெற்றுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடாவின் பால் உற்பத்தி துறையில் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் செய்யக்கூடாது என கனடா பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கேட்டுள்ளது. சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளனர். CMR தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன். சோழ பெரும்பாகத்தில் 28 பாகை செலுத்ததாக இருக்கிறது. சூரிய ஒளியின் முகில் குற்றம் இணைந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 18 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. மாலை பொழுதிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை பொழுதிலே இடிமுழக்கத்தோடு மழை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சில இடங்களிலே அந்த மழை பெய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது மாலை பொழுதிலும் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 28 பாக செலுத்ததாக இருந்தாலும் 37 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தெற்கு தென்மேற்கு நோக்கி 18 முதல் 30 கிலோமீட்டர் வரையிலான பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன, 70%. நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 28 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 20 பாக செலுத்ததாக குறைவடைந்து திங்கட்கிழமை 26 பாக செலுத்ததாக இருக்கும். முகில்மற்றதோடு மழைக்குரிய வாய்ப்புகள் திங்கட்கிழமை 60%. செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரிய ஒளி தென்படும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். 28 பாக செலுத்ததாக இருக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் சூரிய ஒளியுடன் முகில் குற்றம் நிறைந்து காணப்படும். புதன்கிழமை 27, வியாழக்கிழமை 24, வெள்ளிக்கிழமை 23 பாக செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகத்தோடு நாளை காலை 6 மணி வரை நீங்கள் இணைந்திருக்கலாம். 5:30 மாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். 4 மணி முதல் 5 மணி வரை உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை கேட்கலாம். இது விடுமுறை நாள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. எனவே நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று பலர் உறுதியளிப்பார்கள். ஆனால் இன்று மட்டும் குடிப்பார்கள். இன்று குடித்துக் கொண்டு நாளை இருந்து குடிக்க மாட்டேன் சொல்வார்கள். பின்பு நாளை கண்விழி தெளிந்தவுதல் நாளை என்ன சொல்வார்கள்? நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி. எனவே ஒவ்வொரு நாளும் கண்விழிக்கும் பொழுது நாளை முதல் குடிக்க மாட்டேன், இன்று கடனில் என்று ஊரிலே சில வழிகளில் சில சிறிய சிறிய கடைகளில் ஊரிலே இருக்கும் கடைகளில் எல்லாம் எழுதியிருப்பார்கள். கடன் அன்பை முறிக்கும், இன்று கடன் இல்லை. அது எப்பொழுது போனாலுமே இன்று கடன் இல்லை தான். அதே போன்று தான் நாளை முதல் குடிக்க மாட்டேன். என்னத்துக்காக இதை சத்யபிரகாஷ் பிரியங்கா பாடுகிற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தான் நாளை முதல் குடிக்க மாட்டேன். இப்போவே பார்க்கணும்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: வாரத்துக்கு 67 டாலர் மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
5: உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: இப்பொழுது நாங்கள் ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனத்திலே அருண்குமார் காத்திருக்கின்றார். மதியத்துக்கு பின்பு மின்னும் உற்சாகமாக இந்த கல்வி கற்கை பற்றி சொல்லப் போகின்றார். வணக்கம் அருண்குமார்.
7: நன்றி நன்றி சந்திரநாதன். விளங்குறது மத்தியானம், இது முடிச்சுட்டு போனாதான்
8: சரி, முடிச்சுட்டு போனாதான்
7: சரி. எனவே இது ஸ்கிராச் கோடிங் நிறுவனம், அதாவது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனம். இது 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த கோடிங் கிளாஸ்களுக்கான ஒரு முன்னணி நிறுவனமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இது பல மொழிகளிலும் பேசக்கூடிய நிறுவனங்கள் இருந்தாலும் கூட இது தமிழ் சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு வரம் அல்லது ஒரு வாய்ப்பு என்று சொல்லிக்கொள்ளலாம். ஏன் அந்த கனதியா சரியான வார்த்தை என்று சொன்னால் இந்த கிளாஸ் பற்றி பலருக்கும் தெரியாது. இதனுடைய முக்கியத்துவம் பற்றி பலர் அறிந்து கொள்வதில்லை. கோடிங் கிளாஸ் என்பது ஏதோ சம்பந்தப்படாத வகுப்பு என்பது சில பெற்றோர்கள் நினைப்பதுண்டு. ஆனால் இனிவரும் காலங்களில், இப்போதைய காலங்களில், இந்த கோடிங் கிளாஸ் இல்லாமல், கோடிங் நுண்ணறிவு இல்லாமல் பிள்ளைகள் கல்வியிலே சாதனை பிள்ளைகளாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். படிக்கலாம், ஆனால் நுண்ணறிவோடு கூடிய, மதிநுட்பத்தோடு கூடிய, துறைசார் வல்லமைகளாக வாழக்கூடிய பிள்ளைகளாக உருவாக வேண்டுமாக இருந்தால் இந்த துறை அவர்கள் அறிந்த துறையாக இருக்க வேண்டும். அதில் மிக முக்கியமாக வேலை வாய்ப்புகளில் இந்த நாலேஜ் இல்லாமல் வேலை வாய்ப்புகளில் துறை சார்ந்து சாதிக்கவே முடியாது என்கின்ற நிலை தான் இனி வரப்போறேன். இப்போதே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கிறோம், எல்லா இடத்திலும் ஏஐ என்னுடைய தொழில்நுட்பம் மிகிய ஒரு ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் 4 to 18 வரையான பிள்ளைகளுக்கான கற்க நெறிகளை இந்த நிறுவனம் கற்பிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நாளை மறுதினம் திங்கள் தொடக்கம் வியாழன் வரையாக, அதாவது August 10 August 13 வரையான நாட்களிலே இந்த கற்க நெறிகளுக்கான ஒரு ஓப்பன் கோர்ஸை நடத்த இருக்கிறது இந்த ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஓப்பன் கோர்ஸ் ஆருக்கு வாய்ப்பு என்று சொன்னால், குறிப்பிட்ட ஏஜ், அதாவது 12 to 18 வரையான பிள்ளைகளுக்கான ஒரு பாட நெறி கற்கைகள், அதாவது ஆண்டு 10, 11, 12 படிக்கக்கூடிய பிள்ளைகள், இப்ப அடுத்த கல்வியாண்டுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு இது ஒரு ஓப்பன் கோர்ஸ் ஆக அமைகிறது. இதிலே பிள்ளைகளும் வந்து இந்த பாட நெறிகள் கற்கைகள் தொடர்பாக நேரடியாக பார்க்கலாம், ஆசிரியர்களை சந்திக்கலாம். இதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன, எதிர்கால சிறப்பு என்ன என்று நேரடியாக நீங்கள் பார்த்து அறிந்து கேட்டு எல்லாமே தெளிவுபெறக்கூடிய வகையில் தான் இந்த ஓப்பன் கோர்ஸை நடத்துகின்றார்கள். மிக முக்கியமாக இந்த ஸ்கிராச் கோடிங் போக்கெட்ஸ் இந்த நிறுவனம் 3 இடங்களிலே தங்களுக்குரிய சேவைகளை நேரடியாக வழங்குகிறது. அதாவது மார்க்கம், ஸ்காப்ரூ, விட்பி ஆகிய இடங்களிலே நேரடி கல்வியை வழங்குகிறது. மற்ற இடங்கள், அதாவது கனடாவினுடைய எல்லா பகுதியிலும் ஆன்லைன் மூலமாக இங்கே கல்வி கற்க மாணவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். இப்போது சில இடங்களில் யூரோப்பில் இருந்தும் பல பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்கள் இந்த கல்வி நிறுவனத்திலே. கோடிங் என்றால் என்னவென்று கேட்டால், கணினியோடு, கம்ப்யூட்டரோடு பேசுகின்ற ஒரு மொழிதான் கோடிங். எப்படி எங்களுக்கு ஆங்கிலம் சர்வதேச ஒரு தொடர்பாடலுக்கு மிக முக்கியமோ, மேத் என்பது எப்படி சிறு வயதிலே கற்றகள் அந்த மேத் என்பது வளர்ந்து பெரிய படிப்புக்கும் பிறகு வாழ்க்கை முழுவதும் அந்த மேத் உதவுகிறதோ, அதுபோல இந்த கோடிங் என்பது படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் வேலைவாய்ப்போடு இருக்க, வேலைவாய்ப்பை எதிர்நோக்குகின்ற பிள்ளைகளுக்கும் இந்த நாலேஜ் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதிலே கோடிங், ஸ்கிராச், பைத்தோன், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், ரோபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் மற்றும் டேட்டா சயின்ஸ், ஜெனரேட்டிவ் ஏஐ போன்ற பல பாட நெறிகள் இங்கே கற்பிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதை நீங்கள் பெற்றோர்கள் தெரிந்து கொள்வதோடு உங்கள் பிள்ளைகளுடைய பற்றி பேசுங்கள். உங்கள் வீட்டிலே 4 to 18 வரையான பிள்ளைகள் இருந்தால், அவர்கள் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால், நிச்சயம் இது உங்களுக்கான தகவல் என்பதை மறக்காமல் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கத்தை சொல்லிவிடலாம், 416-516-0374. மிக முக்கியமாக ஒரு வகுப்பிலே 1 to 5 பிள்ளைகளை மட்டுமே வைத்திருக்கின்றார்கள். ஒரு வருமானம் கருதி இவர்கள் யோசித்தால் பல பிள்ளைகளை ஒரு வகுப்பிலே வைத்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு வகுப்பிலே 1 to 5 பிள்ளைகளை மட்டுமே சேர்க்கின்றார்கள். கட்டணம் என்று பார்க்கிற போது ஒப்பீட்டளவிலே மிக குறைந்த கட்டணம் வாங்குகிறார்கள். ஏனென்று சொன்னால் இதை கல்வி சேவையாக அவர்கள் பார்க்கிறார்கள். தாங்கள் கொண்டிருக்கின்ற அறிவை, அதாவது இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர்கள் தாங்கள் கொண்டிருக்கின்ற துறை சார்ந்த அறிவை எங்கள் சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என்பதே இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இங்கே கல்வி கற்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களும் துறை சார்ந்த நிபுணத்துவமான கல்வி தகமையை கொண்ட ஆசிரியர்கள் தான் கல்வி கற்கின்றார்கள். இங்கே படிக்கின்ற பிள்ளைகள் கனடாவினுடைய லீடிங் பல்கலைக்கழகங்களிலே இன்றைக்கு சிறந்து விளங்குகிற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். வேலை வாய்ப்பிலும் தகுதிகான் சிறப்பு வேலைகளை பெறுவதற்கான தகுதியுடைய பிள்ளைகளாக இங்கே கல்வி கற்று வெளியேறிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே உங்கள் பிள்ளைகளும் படிப்பிலும் கட்டிக்காரராக இருக்க வேண்டும், வேலை வாய்ப்பிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நீங்கள் உண்மையில் விரும்பினால் இந்த வாய்ப்பு முழுக்க முழுக்க உங்களுக்கானது. நீங்கள் அழைத்து பேசுகிற போது தமிழிலே பேசலாம், என்றால் இது தமிழர்கள் நடத்துகின்ற கல்வி நிறுவனம், பேசக்கூடியவர்கள் தமிழ்

0: On Platinum.
1: The only soap trusted to save wildlife affected by oil.
0: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
1: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
0: Organize the fridge, the spice rack, the junk drawer.
1: What are you quacking on about? He's gonna make enchiladas.
0: More dishes? That's giving this duck goosebumps.
2: Dawn Platinum, the better grease getter.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-6-7-2-0-0-9-5-6-7-2-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-5-6-7-2-0-0-0-9-
5: எக்ஸ்ட்ராக்ஷன் பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844 ஸ்கார்பரோ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000 பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002 மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
6: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
7: நேரம் 2:22 நிமிடம். சண்டிவீரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிகிறது. பிரசன்னா ரோய் நமிதா பாடுகின்ற பாடல்.

சரணிகளை அலுங்கி குலுங்கி நானும் விடைபெறுகின்ற நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க ஜோதி ஜெயக்குமார். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றான். என்னென்ன அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களை, மீண்டும் சந்திப்போம்.

0: எங்கும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் எஃப்எம் 101.3.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3.

நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார், நன்றி எஸ் டி செந்தல்நாதன் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்குள்ளே செல்ல போகின்றோம். நேரம் இப்பொழுது 2:32. நிகழ்ச்சிகளில் இணைந்து சிறப்பிக்க அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை முதலில் தருகின்றேன். முக்கியமான விஷயம் இல்லையா? அதனால 416-513-0055 உங்களுடைய வருகையை நிறையவே எதிர்பார்க்கின்றோம். உங்களுக்கு நிகழ்ச்சிகளாக இடம்பெற இருப்பவை 3 மணியிலிருந்து 4 மணி வரை கானமும் காரணமும் இடம்பெறும். வழமை போல 2 பாடல்கள் அங்கே களம் காண இருக்கின்றன. இணைந்து கொண்டு போட்டி போடுகின்ற அந்த பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது என்று சொல்லி நீங்க வாக்களிக்க போன்றீர்கள். அதுக்கு வேணுமென்றா ஒரு சிறிய காரணத்தையும் சொல்லலாம், சொல்லாது விட்டாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. வாக்களிப்பதுதான் அந்த பகுதியினுடைய முக்கிய நோக்கமாகவும் இருக்கின்றது. அதனை தொடர்ந்து 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறும். அங்கே உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழ போன்றீர்கள். 5:30 பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்று சனிக்கிழமை, அதனால இடைவெளியின்றி தொடர்ந்து இடம்பெறும் என்பதனையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 30 பாகையாக இருக்கின்றது. இன்று மாலை பொழுது வெப்பநிலை 27 பாகை வரை வீழ்ச்சியடையும். அதே நேரம் இன்று மாலை பொழுதிலே மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 28 பாகையும் குறைந்த வெப்பநிலையாக 20 பாகையும் உணரப்படும். நாளைய நாளும் கூட மாலை பொழுதில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறே தென்படுகின்றது. அந்த மழை பொழிவு திங்கட்கிழமை இரவு வரை நீடிக்கப் போகின்றது. இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 26 கிலோமீட்டர் வேகத்திலே தென்மேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது.

0: அரசியல் அமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக வீதியில் இறங்கி போராட தயாராகி வருவதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்கள் இலங்கை போலீசார் மற்றும் கடற்படையினரின் காவலில் இருப்பதாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் முந்தைய ஆட்சிக் காலத்தில் திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்படுவது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடுமையான காரசார விவாதம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடாவின் பால் உற்பத்தி துறையில் எந்தவித விட்டுக் கொடுப்பனவுகளையும் செய்யக்கூடாது என கனடா பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கேட்டுள்ளது. சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளனர். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
6: காசு வேணுமென்று
4: குறைந்த வட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
7: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
4: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27-இல், 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000 GTA credit.
10: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் இப்பொழுது 2:42. 3 கானமும் காரணமும் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்க நீங்கள் ஆயத்தமாக கொள்ளலாம். ஆமாம், இந்த பொழுதிலே நாங்கள் மேலும் தகவல்களையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது எல்லோரும் பிள்ளைகள் குறித்து நிறையவே கரிசனை உள்ளவர்களாக இருப்பீர்கள். நிச்சயமாக என் ஊக்கத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், தனித்து நூல் கல்வியோடு மட்டும் நின்றுவிடாமல் இதர துறைகள் சார்ந்தும் அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு பெரும் முனைப்போடு இயங்குபவர்களாக, குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்தும் அத்தனை பெற்றோர்களும் அப்படித்தான் பிள்ளைகளுக்காகவே போலவே ஓடி ஓடிக்கொண்டு இருக்கின்றீர்கள், இருக்கின்றோம். அந்த மாதிரி சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே கல்வி என்பது ஒரு மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தி ஒளிமயமாக்கும் வழிகாட்டி, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைய நவீன இந்த டிஜிட்டல் யுகத்திலே வெறும் நூல் கல்வி மட்டும் போதுமா என்று ஒரு கேள்வியை கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், நூல் கல்வியை மட்டும், நூல்களை மட்டும் நாங்கள் மனப்பாடம் செய்துவிட்டு நாங்கள் படித்திருக்கின்றோம், எங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று மட்டும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த காலத்திலே இந்த நவீன யுகத்தில் இருந்துவிட முடியாது. அதற்கு ஏற்ற வகையிலே பிள்ளைகளை நாங்கள் தயார்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் இன்னும் விஞ்ஞானம் முன்னேற்றம் வர வர இன்னும் எத்தனையோ விதமான தொழில்நுட்பங்களுடைய வருகை இருக்கின்றது. அதற்கு அந்த சவால்களுக்கு ஈடு கொடுக்கும் முகமாக, அவற்றுக்கு முகம் கொடுக்கும் முகமாக குழந்தைகளை நாங்கள் திறமைசாலிகளாக வளர்க்க வேண்டும். ஆகவே ஏட்டு கல்வியோடு நின்றுவிடாமல் செயல்முறை அறிவையும் வளர்க்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு கல்வியினுடைய வளர்ச்சியாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் நீங்களும் கூட அறிந்திருப்பீங்க. அண்மையில் ஒன்டாரியோ கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்புகளிலும், அதே நேரம் பாடத்திட்ட மாற்றங்களிலும் கூட இந்த ஸ்டெம் என்ற ஒரு சொல், அது ஒரு ஷார்ட் ஃபார்மாக இருக்கிறது, அதையும் அறிந்திருப்பீங்க. அந்த ஸ்டெம் மற்றும் கணினி திறன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அரசு கூட அதிலே ஸ்டெம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லப்படுகிறது. அதிலே STEM என்று சொல்லப்படுகின்ற எஸ் என்கிற பொழுது சயின்ஸையும், டி என்பது டெக்னாலஜி, அடுத்தது இ வந்து என்ஜினியரிங், எம் வந்து மேத்தமேட்டிக்ஸ், கணக்கு, கணிதம். இந்த நான்கு துறைகளினுடைய ஒருங்கிணைப்பாக இந்த ஸ்டெம் இருக்கின்றது நேயர்களே. ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். மனப்பாடம் செய்கின்ற அந்த முறையை தாண்டி பிள்ளைகளுடைய சுய சிந்தனை மற்றும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரியான ஸ்கில் கூட அவர்களுக்கு வளர்ப்பதுதான் இந்த ஸ்டெம் கல்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், AI செயற்கை நுண்ணறிவு வந்து ஒரு அசுர வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எத்தனையோ ஆப்ஸ், எத்தனையோ புதுமைகளை இந்த AI நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இன்னும் என்ன என்ன எல்லாம் செய்ய போது, யார் யாரையெல்லாம் பணிகளில் இருந்து தூக்கி வெளியே போட போது, தான் மட்டும்தான் இயங்க போது, அந்த மாதிரி. ஆகவே நாங்கள் இந்த தொழில்நுட்பங்களை பிள்ளைகள் வைத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். நிச்சயமாக அவற்றை ஒரு யூசராக மட்டும் இல்லாமல் கண்டிப்பா நாங்கள் நூல்களை படித்தாலும் கூட நாங்கள் படிப்பவர்களாக மட்டும் இருக்காம படைப்பாளிகளாக மாற வேண்டும். அதுதான் கல்வியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது. அது மாதிரி தான் இந்த மாதிரியான AI தொழில்நுட்பமோ இதர தொழில்நுட்பங்களையும் ஒன்லி யூசராக இருக்காம கிரியேட்டர்ஸாக எங்களுடைய பிள்ளைகள் வர வேண்டும். இந்த AI யுகத்திலே எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கு தேவையான ஒரு தர்க்க ரீதியான, ஒரு லாஜிக்கலான திங்கிங் சிறு வயதில் இருந்தே விதைக்க வேண்டும் அவர்களுக்கு. அப்பொழுதுதான் அவர்கள் இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய திறமைசாலிகளாக இருப்பார்கள். அதற்கு இந்த ஸ்கிராச் கார்டிங் என்பது மிக மிக சிறந்த ஒரு தொடக்க புள்ளியாக குழந்தைகளுக்கு இருக்கின்றது. அது குறித்த விவரங்களையும் இன்று CMR உங்களுக்காக தாராளமாக வழங்கிட்டு இருக்கு. அது குறித்து நாங்கள் வழங்குவோம் பாடல் ஒன்றை தொடர்ந்து.

0: நேரம் இப்பொழுது 2:51 சிஎம் தமிழ் எஃப்எம்மினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பொழுதிலே ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் என்று கல்வி நிறுவனத்திலிருந்து அருண்குமாரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம் அருண்.
1: ஆமாம், மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஒரு கல்வி நிறுவனம் சார்ந்த தகவலை வழங்கிக் கொள்வதிலே சிறப்பு அடைகின்றோம். இது கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிஎம்ஆர் நேர்கள் நிறையவே இது பற்றிய தகவலை அறிந்திருப்பீர்கள். என்றால் இந்த ஸ்கிராச் கோடிங் நிறுவனம் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் சிஎம்ஆருடாக இந்த விளம்பரங்களை எடுத்து வந்திருந்தோம். இதை ஒரு விளம்பரமாக கருதி கொள்ளாமல் உண்மையிலேயே இது உங்கள் பிள்ளைகளுக்கான எதிர்கால சிறப்புக்கான ஒரு வழிகாட்டல் தகவலாக நீங்கள் அறிந்து கொண்டால் எடுத்துக்கொண்டால் இதில் ஆரியம் பல சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் வீடுகளிலே 4 to 18 வயது வரையான பிள்ளைகள் இருந்தால், அவர்கள் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கானது என்பதை முதலில் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனம், அதாவது சோட்டாக அதை SC4K என்று அழைப்பார்கள். இந்த நிறுவனம் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளை நடத்தி வருகிறது. கோடிங் அண்ட் ரோபோட்டிக் மற்றும் AI வகுப்புகள் ஆப்டர் ஸ்கூல் புரோகிராமாக இவர்கள் நடத்துகின்றார்கள். இப்போது மார்க்கம், ஸ்காபரோ, விற்பி ஆகிய இடங்களிலே நேரடி கல்வி நடக்கிறது, இன்பேசன் கல்வியாக. கனடா முழுவதிலுமாக ஆன்லைன் கிளாஸஸை நடத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யூரோப்பில் இருந்து கூட பல பிள்ளைகள் ஆன்லைன் வழியாக இங்கே கற்கின்றார்கள் என்பதையும் கவனிக்கலாம். இங்கு இருக்கின்ற இந்த ரோபோட்டிக், AI மற்றும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடர்பான, அதாவது கோடிங் கிளாஸ் தொடர்பான கல்வி நிறுவனங்களில் முன்னணி வகிக்கின்ற மிக முக்கியமான நிறுவனமாக இன்று அது தன்னை உருவாக்கியிருக்கிறது என்பதும் சொல்லிக் கொள்ளக்கூடியது. எனவே இந்த வகுப்புகள் முதலில் கோடிங் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கான பதிலாக அது கணினியோடு பேசுவதற்கான ஒரு மொழி. எப்படி எங்களுக்கு ஆங்கிலம் சர்வதேச உரையாடல் மூலமாக இருக்கிறதோ, எப்படி நாங்கள் சிறுவயதிலே படித்த மேத் ஒவ்வொரு கல்வியின் தேவைக்கும், அதை தாண்டி வாழ்க்கையின் தேவைக்கும் அந்த மேத் எப்படி எங்களோடு இணைந்து பயணிக்கின்றதோ, அதுபோல கோடிங் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது. படிக்கின்ற பாடசாலை பிள்ளைகள், பல்கலைக்கழக பிள்ளைகள், அதை தாண்டி வேலை வாய்ப்பு என்று வருகிற போது இந்த நொலேஜ் இல்லாமல் சாதிக்க முடியாது. படிக்கலாம், ஆனா சாதிக்க முடியாது. அதுதான் இங்கு இருக்கின்ற விடயம். எனவே உங்கள் பிள்ளைகளை ஒரு மதிநுட்பமான பிள்ளைகள், சாதுரியமான பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், அந்த கணத்திலே முடிவெடுப்பதற்கான புத்தி கூர்மை உள்ள பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க விரும்பினால், உருவாக்க விரும்பினால், ஆளுமைகளாக உருவாக்க விரும்பினால் இந்த கல்வி அவர்களுக்கு மிக முக்கியமானது. இதற்காக ஒரு ஓபன் கவுசை அவர்கள் வருகின்ற திங்கள் தொடக்கம் வியாழன் வரை நடத்த இருக்கின்றார்கள். இந்த ஓபன் கோர்ஸ் என்பது காலை 11 இரவு 9 வரையாக August 10 August 13 வரை நடக்க இருக்கிறது. நாளை மறுதினம் ஆரம்பிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள், சில பிள்ளைகளில் உங்களுக்கு இது உங்கள் வீட்டிலே சிறிய பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு இது தேவையோ தேவையில் என்று உணராவிட்டாலும் கூட உங்களுக்கு சொந்தமான உறவுகள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி என்று சொல்லக்கூடிய உங்கள் குடும்பங்களில் இந்த வயதுக்குரிய பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு இந்த தொலைபேசி இலக்கத்தை கொடுத்து அழைத்து பேச சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் இது பல வீடுகள் பேசப்படாத விடயமாக இருக்கிறது. கோடிங் என்றாலே என்னென்று தெரியாத பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அல்லது இது பற்றிய தகவல் தெரியாத, வீட்டிலே பேசப்படாத விஷயமாக இருக்கலாம். எனவே நீங்கள் அழைத்து பேசுகிற போது உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கோடிங் கிளாஸ் எவ்வளவு உதவும், என்ன நன்மைகளை தரும், எதிர்காலத்தில் அவர்கள் எப்படி இது உருவாக்கும் என்கின்ற பல விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொலைபேசி இலக்கத்தை சொல்லிவிடுகின்றேன். 416-561-0374 416-561-0374 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. இங்கே கற்கப்படுகின்ற பாடநெறிகளை கவனிக்கிற போது கோடிங், ஸ்கிராச், பைத்தோன், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட் மற்றும் ரோபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் மற்றும் ஜெனரேட்டிவ் AI போன்ற பாடங்கள் இதைவிடவும் நிறைய இருக்கிறது. நான் கொஞ்சமாக சொல்லியிருக்கின்றேன். எனவே இப்படிப்பட்ட பாடங்கள் இங்கே கற்பித்தல் செய்யப்படுகிறது. 4 வயது 18 வயது வரையான பிள்ளைகளுக்கான கற்பித்தல் நடக்கிறது. அதேவேளையிலே பல்கலைக்கழகம் செல்ல இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ப்ரீ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் போஸ்ட் செகண்டரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் என்று சொல்லக்கூடிய திட்டங்களை வகுத்து அதற்கு உரிய முகையிலே அவர்களை தகமைப்படுத்துகிறார். குறிப்பாக அடுத்த கல்வியாண்டு இப்போது துவங்கப் போகிறது. அந்த கல்வியாண்டு தொடங்குகிற போது 10th grade 10, 11, 12 வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இது முக்கியமான ஒரு காலகட்டம். இவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், கிரேட் 10 வரை காத்திருக்காமல் கிரேட் 8 ஆக குறைந்தது கிரேட் 8 இந்த பிள்ளைகளுக்கு இதை பற்றி அறிய வையுங்கள். ஏன்னு சொன்னா கிரேட் 10 பிறகு பிள்ளைகளுக்கு ஒர்க்கிங் லோட் வந்து கூடி அவர்கள் சிரமப்படுவார்கள், சவால்களை சந்திப்பார்கள். கிரேட் 8 துவங்கிவிட்டால் இது ஒரு மிகச்சிறந்த நல்ல விடயங்களை அவர்களுக்கு கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த ஸ்கிராச் கோடிங் நிறுவனத்திலே கல்வி கற்ற பிள்ளைகள் இன்றைக்கு கனடாவினுடைய லீடிங் பல்கலைக்கழகங்களிலே சிறந்த ஆளுமைகளாக சிறந்த கல்வி கற்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். வேலை வாய்ப்புகளிலும் சிறந்த நன்மதிப்புகளை பெற்ற வேலைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை கூட நீங்கள் இந்த ஓபன் ஹவுஸிலே சந்திக்க முடியும் என்பதை கூட இந்த ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் துறைசார் சிறந்த வல்லுநர்களை கொண்டு இந்த கல்வி கற்பித்தலை இவர்கள் செய்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க ஒரு தமிழர் நிறுவனம் என்பதால் நீங்கள் தமிழிலே கதைத்து சகல விடயங்களையும் தெளிவாக பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை கவனிக்கலாம். எனவே அழைத்து பேசுங்கள், நல்லதொரு வாய்ப்பு. உங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்தின் தலை சிறந்த மாணவர்களாக, தலை சிறந்த ஒரு ஆளுமைகளாக இந்த சமூகத்தில் உருவாக்க விரும்பினால் இந்த கல்வி உங்கள் பிள்ளைகளுக்கு உரித்தான ஒன்றாக இருக்கும். அழையுங்கள், அழைத்து பேசுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-561-0374 தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி அருண், மீண்டும் சந்திப்போம். நேரம் இப்பொழுது 2:57.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
2: சுகந்தன் 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555.
1: அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்திற்கு எதிராக வீதியில் இறங்கி போராட தயாராகி வருவதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை தொடர்ந்து தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு முன்னாள் அரசியல் கைதியும் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளருமான முருகையா கோமகன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் இருந்து மாதாந்த அடிப்படையில் காவிரி நீரை பெறுவது சவாலாகவே இருந்து வருவதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் 18% அதிகமான ஊதிய உயர்வு உள்ளிட்ட புதிய சலுகைகளை பெறும் ஒப்பந்தத்தை வெஸ்ட்ஜெட் விமான பணியாளர்கள் எட்டியுள்ளனர். அமெரிக்க மத்திய வங்கியின் ஆளுநர் சபையிலிருந்து லீசா குக்கை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்க நிர்வாகம் மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
0: செய்திச் சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
5: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு
6: 416-0078
7: மத்தியில் ஈழ தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா.
9: Working for you.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: Listen to us around the universe. www.cmr.fm.
1: நேரம் இப்பொழுது 3:05. மீண்டும் மற்றொரு கானமும் காரணமும் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேயர்களே, வழமை போல ஒரு கருப்பொருளிலே 2 பாடல்களை ஒளிபரப்ப இருக்கின்றோம். அது என்ன கருப்பொருளாக இருக்கும்? பல்வேறு கருப்பொருளிலே நாங்கள் 2 பாடல்களும் ஒரு ஏதோ ஒரு ஒற்றுமையின் அடிப்படையில் நாம் எடுத்து வருவது வழமை. இன்றைய தினம் என்னவாக இருக்கும்? இன்னும் கொண்டு வந்திருப்பாங்க ஜோதி, தேடி தேடி பார்ப்பேன். இப்பொழுது போகிற 2 பாடல் வேணுமே எங்களுக்கு. அந்த மாதிரி இன்றைய தினம் நாங்கள் இந்த இசையிலே ஆக சிறந்த ஒரு இசை என்று கேட்டால் கண்டிப்பாக பல விடயங்களை நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் கூட குழலின் இது யாழின் இது என்பது தம் மக்கள் மழலை சொல் கீழாந்தவர் என்பதனையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். யார் சொன்னது என்று உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த ஆகச்சிறந்த இசை என்பது மழலைகள் பேசுகின்ற அந்த மொழி, அவர்களுடைய சிரிப்பொலி கண்டிப்பாக அது வீட்டில் ஆகச்சிறந்த ஒரு அணிகலனாக இருக்கக்கூடியது. கண்டிப்பாக அது குழந்தைகள் தான். ஆகவே மழலைகளுடைய உலகம் என்பது எப்பொழுதுமே ஒரு அலாதி. அவர்கள் சிந்துகின்ற அந்த புன்னகையில் எந்த வஞ்சமும் இருக்காது இல்லையா, அந்த பேச்சிலே எந்த கபடமும் இருக்காது. அவர்களை மையப்படுத்தி தான் இரண்டு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக வழங்க போகின்றோம். அந்த கொஞ்சம் மொழி, தத்தி தத்தி நடக்கின்ற அந்த பிஞ்சு நடை எவ்வளவுக்கு நீங்க ரசித்திருப்பீர்கள், கண்டிப்பா எல்லாருமே ரசித்திருப்பீர்கள். நெஞ்சிலே வஞ்சம் இல்லாத ஒரு பாச மலையை பொழிபவர்கள் அவர்களாகவே இருப்பார்கள். ஆகவே அவர்கள் மீதும் நாங்கள் இன்னும் அக்கறை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக அவற்றை நீங்கள் அப்பப்போ பேசிக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பெற்றோர்கள் அவ்வளவு பிஸி ஆகிட்டோம், குழந்தைகள் ஒரு புறம் அல்லது டே கேரில் இருப்பார்கள், போய் அப்படியே தூக்கிட்டு ஒரு வாய் சாப்பாட்டை தீத்திட்டு பிறகு அடுத்த நாள் வீடியோ கொண்டு போய் விட்டுட்டு அதோ பொம்மைகளை கொண்டு திரிகிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்காமல் என்ன செய்யறது, கால சூழல் அந்த மாதிரி மாற்றி கொண்டிருக்கின்றது. மனிதர்களே இருந்தாலும் கூட இயன்றளவுக்கு அவர்களோடு நாங்கள் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். இல்லாமல் விட்டுட்டு பின்பு இருந்து அவர்கள் பல்கலைக்கழகம் போய் திருமணம் செய்த பிறகு அடடா நான் இவனோட கதைக்கில்லையே பொம்பளை பிள்ளையோட எவ்வளவு செல்லம் கொஞ்சில்லையே என்று சொல்லி இருந்து அழுறதில் எந்த பலனும் இல்லை. ஆகவே அவர்களுடைய அந்த மழலை சொல், அந்த அரைக்குறை சொற்கள், அதுக்கு எந்த இலக்கண வரம்புமே இருக்காது நேயர்களே. நிச்சயமாக அதை ரசித்திருப்பீங்க. கண்டிப்பா எல்லா இதயங்களையும் வெல்லக்கூடியது அவர்களுடைய அந்த இலக்கண வரம்புகள் அந்த இனிமையான சொற்கள். எங்களுக்கு என்னதான் மன அழுத்தம் இருந்தாலும், என்னதான் வேலைப்பழுகள், என்ன கவலைகள் இருந்தாலும் கூட நாங்கள் ஆறுகின்ற ஒரே இடம் அந்த மந்திர சக்தி அவர்களிடம்தான் இருக்கின்றது, அந்த மழலையினுடைய வார்த்தையிலும் சிரிப்பிலும். அப்படி எங்களுக்கு என்னதான் பொன்னும் பொருளும் எல்லாமே தராத அந்த பேரானந்தத்தை குழந்தைகள் தருவார்கள். கண்டிப்பாக இறைவனுடைய மிகச்சிறந்த படைப்பு தான் இந்த மழலைகள். அவர்கள் குறித்து நாங்கள் பேசுவோம். அழகழகாக ரசித்திருப்பீங்க அவர்களுடைய அழகை. குட்டியாக இருக்கின்ற பொழுது ரெண்டே ரெண்டு பல் இருக்கும், அந்த பல்லை கொண்டு துரத்தி துரத்தி கடிகடி என்று கடித்து விடுவார்கள். ஓட ஓட அப்படி எல்லாம் நடக்கும். அது எல்லாமே ஒரு சந்தோஷ அலை இல்லையா. தலையில் பொம்பளை புள்ளி என்று சொன்னால் அது இன்னொரு சுவாரஸ்யம், ஆம்பளை புள்ளி என்று சொன்னால் இன்னொரு விதமான குறும்பு. தலையில் ஒரு கட்டிட்டு அப்படி அதுக்கு ஒரு அலங்காரம் போட்டு விட்டா ரெண்டு பல்லோட திரத்தி திரத்தி கடிச்சு மிச்சது காலில் ஒரு கொலுசை கட்டி விட்டா சொல்லி வேலை இல்லை. வீடு முழுவதுமே கொண்டாட்டமாக இருக்கும். அதை விட வேறு எதுவும் இல்லை இந்த பூமியிலேயாகவே. அவர்களை பற்றி இரண்டு பாடல்கள் வர இருக்கின்றன. நீங்கள் இணைந்து கொண்டு இந்த பாடல் பிடித்திருக்கின்றது சொல்ல போன்றீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1800 டாலர் வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய் சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
11: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266
9: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
12: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
13: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம்.
14: 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
15: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: கனமும் காரணமும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். குழந்தைகள் குறித்து இரண்டு பாடல்களை உங்களுக்காக தருகின்றோம். நீங்களே அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எந்த பாடல் பிடித்திருக்கின்றது என்பதனை சொல்ல போன்றீர்கள். முதலாவது பாடல் வருகின்றது. அற்புதமான ஒரு பாடல், பிள்ளைக்காக திரைப்படத்திலிருந்து SPB அவர்களோடு சித்ரா இணைந்து பாடிய பாடல் இந்த பாடல்.

அழகான ஒரு பாடல். ஒலி தோய்ந்திருக்கின்றது கங்கை அமரன் இசை வரிகள். அற்புதமாக அந்த பெற்றோர் தங்களுடைய அந்த பிள்ளை படித்து பட்டம் பெற்று பல உயரிய பதவிகளை அடைய வேண்டும் என்றும் அதே நேரம் அந்த வரிகளை அவதானித்திருப்பீங்க. பாரதி கண்ட புதுமை பெண்ணாக துணிவோடும் கனிவோடும் வாழ்ந்து சட்டம் காத்து ஊரை போற்றும் வண்ணம் அவள் வர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றதும் அந்த பேராசையையும் வெளிப்படுத்திய அந்த வரிகள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஆசையை வெளிப்படுத்தியிருந்த வரிகளை கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து வரப்போன்றது மற்றும் ஒரு அழகான பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு தாயினுடைய ஒரு அம்மாவினுடைய எல்லையற்ற பாசத்தை அதே நேரம் தன்னுடைய மகனை பற்றி அவளுடைய அந்த தாயினுடைய கனவுகளை மிகவும் நெஞ்சார அதை விவரித்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்க பல தடவை கேட்ட ஒரு அற்புதமான பாடல். அதிலே தன்னுடைய குழந்தையை அந்த தாய் எப்படி எப்படியெல்லாம் வியந்து கொள்கிறாள், மன்னாதி மன்னனாக பார்க்கிறாள், மரகத வீணையாக பார்க்கிறார், மடிமேல் ஆடும் பூந்தேராக பார்க்கிறார். இப்படியாக அந்த தாய் குழந்தையை வர்ணிக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த குழந்தையை தனக்கு யார் தந்தது என்று சொன்னால் மதுரை மீனாட்சியும் காமாட்சியும் தந்த ஒரு தெய்வீக பரிசாக பார்க்கிறார். வாழ்த்த வெற்றிவேல் திரைப்படத்தில் இருந்து வருகின்றது இந்த பாடல்.

0: நம்ம ஆன்மா அடைக்கலமாகின்ற ஒரு இடம் என்று சொன்னால் நிச்சயமாக என்னதான் அழுத்தங்கள் நமக்கு இருந்தாலும் குழந்தைகளுடைய காலடி, அவர்களுடைய மழலை சொல், அந்த புன்சிரிப்பு. குழந்தைகள் பற்றி இரண்டு பாடல்களை தந்திருக்கின்றோம். உங்களுக்கு எந்த பாடல் அதிகமாக பிடித்திருக்கின்றது என்பதனை தெரியப்படுத்த போன்றீர்கள். ஒலித்த இந்த பாடலை சுனந்தா பாடியிருந்தால் தொலைபேசி இலக்கத்தை மறுபடியும் தருகின்றேன். 416-593-0055. சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
1: Everything okay? No problem, Indigenam.
2: Bar kalamu closing da, tadikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
5: 30 டாலர் கூடுதலான பொருட்கள் 10 டாலரிலிருந்து சாரீஸ் 3 சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனிசைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க்.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.

0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
2: நேரம் இப்பொழுது 3:25. கானமும் காரணமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. வருகை தந்திருக்கின்ற அத்தனை நேயர்களையும் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அப்படியே பொறுமையோடு ஒரு சில நிமிடங்கள் காத்திருங்க. இப்பொழுது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் என்ற கல்விக்கூடத்திலிருந்து அருண்குமாரை மறுபடியும் சந்தித்துக் கொண்டு விரைவாக பேசுவோம். வணக்கம் அருண்.
3: மீண்டும் வணக்கம். இந்த பகுதியில் ஆமாம், ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனம் இன்றும் நாளையுமாக இந்த தகவலை வழங்குகிறது. குறிப்பாக நாளை மறுதினம் திங்கள் தொடக்கம் வியாழன் வரையான காலப்பகுதியிலே ஓபன் ஹவுஸ் நடத்த இருக்கின்றார்கள். எனவே அது குறித்து இங்கே விடயங்கள் பகிரப்படுகிறது. ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளை நடத்தி வருகிறது. கோடிங் அண்ட் ரோபோட்டிக் மற்றும் AI வகுப்புகள் ஆப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் வகுப்புகளாக அவர்கள் நடத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்கம், விட்பி, ஸ்காபுரு ஆகிய இடங்களிலே இப்போது அவர்கள் இன் பர்சன் கிளாஸஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கனடாவின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து இந்த நிறுவனத்திலே அவர்கள் ஆன்லைன் மூலமாக பிள்ளைகள் கல்வி கற்கலாம். குறிப்பாக யூரோப்பில் இருந்து கூட இந்த நிறுவனத்தில் இணைந்து பிள்ளைகள் கல்வி கற்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 வயது தொடக்கம் 18 வயது வரையான மாணவர்களுக்கு இந்த கற்பித்தல்கள் கற்கின்ற கற்பிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலே கோடிங் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வருகிற போது, கோடிங் என்றால் கணினியோடு பேசுகிற மொழி என்று அதை பொருள்படுத்தலாம். குறிப்பாக எங்களுக்கு எவ்வாறு ஒரு ஆங்கிலம் என்பது சர்வதேசத்துக்கான உரையாடலாக இருக்கிறதோ, எப்படி நாங்கள் சிறு வயதிலே படிக்கின்ற மேத் ஒவ்வொரு வகுப்பிலும் அது வகுப்புகள் வளர்ச்சி அடைகிற போது அதனுடைய விருத்தியும் தேவைப்படுகிறது, அதனுடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியும் தேவைப்படுகிறதோ, அதுபோலவே இந்த கோடிங் என்கின்ற இந்த மொழி இந்த அறிவு இல்லாமல் பிள்ளைகள் கல்வி குறிப்பாக கிரேட் 10, 11, 12 போகின்ற பிள்ளைகள் சவால்களை சந்திக்க வேண்டி வரும். அதே வேளையிலே மிக முக்கியமாக பல்கலைக்கழகம் எட்டுகிற போது இந்த துறை சார்ந்த அறிவில்லாமல் பிள்ளைகள் அந்த கல்வியிலே சிறப்பை பெற முடியாது, ஆளுமைகளாக வர முடியாத நிலை ஒன்று வரும். இதைவிட முக்கியம், இனி வரக்கூடிய வேலை வாய்ப்புகளிலே இந்த மொழியறிவு இந்த துறை சார்ந்த அறிவில்லாமல் யாரும் சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற முடியாத ஒரு காலமாக உருவாகும். இப்போதே நாங்கள் பார்க்கிற போது எங்கே பார்த்தாலும் AI தாக்கம் என்பது அதனுடைய வளர்ச்சியும் தாக்கமும் பெருமளவில் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அறிவோம். எனவே இந்த துறை சார்ந்த கல்விக்கு உங்கள் பிள்ளைகளை தகவல்படுத்த தமிழர்களால் நடத்தப்படுகின்ற கல்வி நிறுவனமாக ஒரு சிறந்த நிறுவனமாக இது விளங்குகிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களில் இது மிக முக்கியமான நிறுவனமாக தன்னை இப்போது அது உருவாக்கி இருக்கிறது. எனவேதான் இந்த ஓபன் ஹவுஸ் யாருக்கென்று பார்க்கிற போது இது பெற்றோர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஓபன் ஹவுஸ், அதாவது இந்த கோடிங் கிளாஸிலே உங்கள் பிள்ளைகளை இணைக்கிற போது அந்த கோடிங் கிளாஸால் என்ன நன்மைகள் கிடைக்கும், எவ்வாறு அதை கற்பிக்கின்றார்கள், அதை கல்வி கற்கின்ற மாணவர்கள் என்னென்ன பயிற்சிகளை இங்கே பெறுகிறார்கள், அது துறை சார்ந்து அவர்களை எப்படி வளர்க்கும் உருவாக்கும், வேலை வாய்ப்பிலே என்ன நன்மைகளை தரும் என்பதை பெற்றோர்கள் நேரடியாக சென்று பார்க்கலாம். அதுக்குத்தான் இந்த ஓபன் ஹவுஸை நாளை மறுதினம் திங்கள் தொடக்கம் வியாழன் வரையான காலப்பகுதியிலே நடத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஓபன் ஹவுஸிலே நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்ய விரும்பினாலும் சரி, அல்லது இந்த கோடிங் கிளாஸை வயது 4 தொடக்கம் 18 வயது வரையான உங்கள் வீட்டின் பிள்ளைகளுக்கு இந்த கோடிங் கிளாஸில் அவர்களையும் இணைத்துக் கொள்ள விரும்பினாலும் சரி, அழைத்து பேசுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-561-0374 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். மிக முக்கியமாக இங்கே கற்பிக்கப்படுகின்ற பாட நெறிகளிலே கோடிங், ஸ்கிராச், பைத்தோன், ஜாவா ஸ்கிரிப்ட், ரோபோட்டிக்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் மற்றும் ஜெனரேட்டிவ் AI போன்ற பாடங்களும், அதை விட இன்னும் நிறையவே பாடங்கள் இங்கே இருக்கிறது கற்க நெறிகள். இனி இதிலே ஒரு மிகச்சிறப்பு, ஒவ்வொரு வகுப்பிலுமே 1 தொடக்கம் 5 பிள்ளைகளை மட்டுமே அவர்கள் சேர்க்கின்றார்கள். வருமானமாக நினைத்தால் அவர்கள் ஒரு 10 பிள்ளையோ 15 பிள்ளையோ கூட ஒரு வகுப்பில் வைத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அதற்கான காரணம், ஒவ்வொரு பிள்ளைகளிலும் தனித்தனி கவனம் செலுத்த வேண்டும், அவர்களை தனிப்பட்ட முறையிலே கண்காணித்து அந்த கற்பித்தலை கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனமாக இருப்பதனால் இதை ஒரு வியாபாரமாக இல்லாமல் தமிழ் சமூகத்துக்காகவும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கல்வியை, இந்த துறை சார்ந்த கல்வியை பெற விரும்புகின்ற எல்லோருக்கும் ஒரு சேவை மனப்பான்மையுடன் அவர்கள் வழங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர்கள் தமிழர்கள் என்பதனால் நீங்கள் தமிழிலே பேசி கதைத்து சகல விடயங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒன்று இங்கே உங்களுக்கு சாதகமாகிறது என்பதையும் நீங்கள் கவனிக்கலாம். கட்டணம் என்று பார்க்கிற போது இந்த துறை சார்ந்த கல்வியிலே இந்த நிறுவனம் குறைந்த கட்டணத்தையே வாங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கிற போது இன்னும் டிஸ்கவுண்ட்ஸும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் மிக முக்கியமாக நீங்கள் அறிந்து வைத்திருங்கள். எனவே தாமதிக்காமல் அழையுங்கள். இந்த கோடிங் கிளாஸால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை கிடைக்கும், உங்கள் பிள்ளைகள் இப்போது எந்த வகுப்பிலே படிக்கிறார்கள், அவர்கள் இப்போது இணைந்தால் என்ன, அல்லது தாமதமாக இணையலாமா, இப்போது இணையலாமா, பல்கலைக்கழகத்துக்கு இது எப்படி உதவ போகிறது, வேலை வாய்ப்பில் எப்படி உதவ போகிறது, இப்படி சகல விளக்கங்களையும் நீங்கள் அதனுடைய ஆசிரியர்கள் மூலமாக கேட்டறியலாம். மிக முக்கியமாக இங்கே கல்வி கற்பிக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த துறை சார்ந்து மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிறார்கள். நேரடியாக சொல்ல போனால் இது சார்ந்த சில இங்க இருக்கிற பள்ளிக்கூடங்களிலேயே இந்த தகமையோடு சில ஆசிரியர்கள் இல்லை என்பதை அங்கே கற்கின்ற மாணவர்கள் வந்து சொல்லிய அனுபவங்கள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பெற்றோர்களும் அதை அனுபவமாக பார்க்கிறார்கள். எனவே உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு பல்கலைக்கழகங்களிலே துறை சார்ந்து விளங்க வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும், அவர்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று நீங்க நினைத்தால், அல்லது வேலை வாய்ப்புகளிலே ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும், அதிலே அவர்கள் சிறந்து வர வேண்டும் என்று நீங்க நினைத்தால் இந்த கல்வி கூடத்திலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக கல்வி என்பது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையிலும் உங்கள் பிள்ளைகள் கெட்டிக்கார பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கல்வி துறையிலே உங்கள் பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு தொலைபேசி இலக்கம் 416-561-0374 416-561-0374. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
2: மீண்டும் சந்திப்போம். நன்றி அருண். உங்களுக்கு நேரம் இப்பொழுது 3:32 நிமிடம். அழைப்பில் காத்திருக்கின்ற நேயர்களுக்கு மிக்க நன்றி. எல்லாருமே பொறுமையில் போய்கொண்டிருக்கிறீங்க, மறுபடியும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது அருண் கூட மிக அருமையான தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அவை கூட உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளின் டிஜிட்டல் திறனை மேம்படுத்துவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பாக இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓப்பன் ஹவுஸ் கூட நடைபெற இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அங்கே சென்று நேரடியாக நீங்கள் தகவல்களை, ஸ்கிராச் கார்டிங் குறித்த கூடுதல் விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: முதலாவது நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் நிஷா, கதைக்கேன்.
2: இனிய வணக்கம் நிஷா, உங்களை வரவேற்கிறேன். சொல்லுங்க, எந்த பாடல் உங்களுக்கு அதிகம் பிடித்திருக்கின்றது, பிள்ளைக்காகவா அல்லது மன்னவா மன்னவா அந்த பாடலாம்?
7: எனக்கு இன்றைக்கு அதிசயம், நான் இன்றைக்கு காலமதான் நீங்கள் முதலாவது கொண்டு வந்த பாட்டு மலலையின் மொழியின் அழகிய தமிழ் படித்தேன். அந்த பாடல் கேட்டு இந்த போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து
2: வச்சுக்கிட்டுவேன்.
7: அது நீங்கள் கொண்டு வந்தது எனக்கு சவஞ்சத்தின் அதிசயமா இருந்தது. அதோட மற்ற பாட்டு வந்து மன்னவா மன்னவா. நான் இந்த ரெண்டாவது மகன் பர்த்டேக்கு சிஎம்ஆர் வானொலியில கேட்ட பாட்டு. எதை தெரிஞ்சு செய்யறதுண்டு, இருந்தாலும் முதலாவது பாட்டு குறைவா கேட்டியா, எனக்கு முதலாவது பாடலுக்கு தான் வாக்கு.
2: மிக்க நன்றி நிஷா, மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி
2: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
8: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: தர்மா. எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன் தர்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: பிள்ளைகள் அன்றைக்கும் பிள்ளைகள் தானியா, சின்ன நேரம் என்ன பெருசா இருந்தா
2: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, வளர்ந்தாலும் நாங்களும் இன்னும் அம்மா அப்பாக்கு குழந்தை மாதிரி
8: தான்.
2: நிச்சயமாக நிச்சயமாக. மிக்க நன்றி, உங்களுக்கும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
9: வணக்கம் ஜோதி, எஸ் டி குமார்.
2: இனிய வணக்கம் குமார், வரவேற்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடல்?
9: எனக்கு ரெண்டு பாடலும் பிடிச்சு கொண்டது. இருந்தாலும் அந்த மன்னாதி மன்னன் அந்த பாடு, மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா, அந்த பாடல் கேட்டு கேட்டு. இது வந்து புதுசா தான் கேட்டிருக்கிறேன் நீங்க முதல் போட்ட பாட்டு.
2: ஆனா
9: இந்த மற்ற ரெண்டாவது பாடல் வந்து அடிக்கடி கேட்கிற அப்படின்னா அந்த ரெண்டாவது பாடலுக்கு தான் எனது வாக்கு.
2: வேறு குழந்தைகள் குறித்து என்ன சரி சொல்ல விரும்புறீங்களா?
9: குழந்தைகள் என்ன சின்ன அதே லட்சியம் சொல்லி சொல்லி வளர்த்து ஒரு மாதிரி இப்ப வளர்ந்துட்டு நம்ம எல்லாரும். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் சின்ன தெரியும் தானே, அதையெல்லாம் சிரிச்சு கதைகள் மெல்ல மெல்ல தத்தி தத்தி நடந்தது கொண்டது எல்லாமே.
2: கண்டிப்பா அவர்களுக்கு இப்பொழுது
9: விளங்குறேன் சொல்லு. அவைகளுக்கு எல்லாம் பேருந்து பேருந்து வளர்ந்து வளர்ந்து
2: தேவகுமார் சொல்லுங்க, நீங்க குழந்தையில அந்த உடம்பு பிரட்டுற அந்த படம் எல்லாம் இருக்குதா உங்கள்ட்ட?
10: பின்னாடியில ஒரு மாமியாள் வச்சு அவகிட்ட இருந்திருக்குது. அவ அங்க இருந்து
2: உடம்பு பிடிச்ச படத்தை மாமியார் வச்சிருந்திருக்காங்க பாருங்களேன்.
10: இவ்வளவு காலத்துமா வச்சிருந்திருக்காங்க
2: வச்சிருந்து. உங்களுக்கு எந்த பாடல் பிடித்திருக்கின்றது?
10: எனக்கு நீங்கள் அந்த மழலையும் அந்த குழந்தை பிள்ளை இதுகள்ல அந்த இது சொல்லியே எனக்கு அந்த முதலாவது பாடல் தான் ஞாபகம் வந்தது. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மலையிலேந்து அந்த மொழிகளை பாக்குறது மட்டும் இல்லாம அந்த குழந்தை வந்து அது இந்த வளர்ச்சி அது இந்த அது இந்த என்ன மாதிரி வரணும் சமுதாயத்துக்கு என்ன மாதிரியான சமுதாயத்துக்கு என்ன மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படிய உதவி செய்ய அந்த அந்த இதுகள் எல்லாம் அதுக்குள்ள அந்த வரிகளுக்குள்ள அடங்கி
2: சற்று விரைவாக. ஆகவே மொத்தத்துல உங்களுக்கு முதலாவது பாடல் பிடித்திருக்கின்ற.
10: ஆமா ஆமா.
2: மிக்க நன்றி தேவகுமார். வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து விரைவாக பேசுவோம்.
11: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
12: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
13: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
2: நேரம் இப்பொழுது 3:39 அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். இனிய வணக்கம் ரமேஷ், உங்களை வரவேற்கிறேன். சொல்லுங்க, எந்த பாடல் அதிகம் பிடித்தது?
14: இரண்டாவது பாடல் தான். நம்ம பிறந்த உடனே நம்ம
10: என்ன ஆவறதா தெரியாது, ஆனா மண்ணவா மண்ணவான்னு முடிச்சுட்டு நாட்டுக்கு மண்ண வைக்கிறாங்க பாருங்க.
2: பாருங்களா, அம்மா அப்பாக்கு எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு பிள்ளை பிறந்தவுடனே மண்ணாதி மன்னனாக பார்த்திருக்காங்க.
10: ஆமா, அந்த பாடல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இசையும் நல்லா இருக்கு, வரிகளும் நல்லா இருக்கு. ஆமா, குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் என்பார்கள்.
2: நிச்சயமாக.
10: ஆமா, கோயிலுக்கு போறதுக்கு நேரம் இல்லாட்டி கூட இந்த குழந்தைகள் பார்த்தா எல்லாமே அடங்கி போயிடும்.
2: அருமை அருமை அருமை. பிள்ளைகளோட பேசுறதுக்கு நேரம் இருக்காது, ஆனா கோயில்ல போய் நின்று மனத்தியால கணக்காக நின்று விட்டு வருவார்கள். குழந்தைகளோட பேச மாட்டாங்க.
10: ஆமா, நிச்சயமா வந்து அவங்க முகத்தை பார்த்தாவே எல்லாமே சரியாயிடும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க நன்றி.
10: நன்றி, வணக்கம்.
2: இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம்.
14: ஹலோ,
2: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
14: என்ன
2: செய்யறது, விட்டு கொடுங்க.
14: முதலாவது
2: பாடல மிக்க நன்றி உங்களுக்கு. சந்திப்போம் சஞ்சய். இப்பொழுது அடுத்த நேரம் எங்களோடு. வணக்கம்.
15: வணக்கம், நான் சுதன்.
2: இனிய வணக்கம் சுதன், வரவேற்கிறேன். சொல்லுங்க.
15: எனக்கு நான் ஒரு தந்தை என்ற காரணத்தால முதலாவது பாடல, ஆண் குரல் என்றது.
2: ஆண் குரல் அதிகமாக வந்திருந்தது.
15: ரெண்டாவதுல தனிய தாய் தானே.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
15: அதால எனக்கு அந்த பாடல் பிடித்திருக்கு
2: பிடித்திருக்குது. வேற என்ன சரி பகிர்ந்து கொள்ள போறீங்களா? இல்ல
15: சொல்ல சொல்லலாம். நேரம் இருக்கின்ற சொல்ல வேணுண்டா, நாங்கள் எங்கண்ட பிள்ளைகளை வளர்க்கறதுல நாங்கள் வெளி தத்துவங்களை அரைஞ்சு வச்சிருக்கிறது பரவாயில்ல, ஆனா எங்கெங்கண்ட சூழல் அதுகளுக்கு ஆயுது. அவோட நான் 10 வயது வரைக்கும் நல்ல அந்த குழந்தைன்ற காலகட்டத்தை நல்லா அனுபவிச்சு நாங்கள் சேர்ந்து படிச்சு கொண்டு இருந்த காலம் விலக்கி அவோட விளையாடி விளையாடி படிக்கிறது. அக்டோபர் தான் என்ன சொல்லுவா, ரெண்டா இந்த நேரம் கட்டி பிடிச்சு வச்சு கொண்டு இருக்க.
2: அப்ப
15: ஆனால் அந்த 10 வயதுக்கு பிறகு இந்த அந்த அந்த டைம் நீயா நானா செய்தது லக்ஷ்மி, நீயா நானா இல்ல அந்த ஏதோ உண்டு ஒரு நிகழ்ச்சி உண்டு. அவர் சொன்னா 10 வயதுக்கு பிறகு பொம்பளை பிள்ளைகள்டா அத முதல் பழைய நினைவில வருவினம், ஆனா தந்தை மேல அதை தூக்காம இருக்கிறது நல்லதுண்டு. அது அதால அது அது ஒரு தேவை இல்லாத கருத்து, ஆனா அதை நான் உள்வாங்கினது தவறா போச்சு. ரெண்டாவதுக்கு பிறகு நான் விலத்தை தொடங்க
2: பாதிக்கப்பட்டிருக்கேன். பேசுவோம் இன்னொரு தலைப்பிலே அவை எல்லாம் குறித்து. மிக்க நன்றி சுதன் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து பேசுவோம்.
16: Another Don Clean with the Don Ducks.
17: Oh, he's doing dishes with Dawn Platinum.
18: The only soap trusted to save wildlife affected by oil.
17: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
18: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
17: Organize the fridge, the spice rack, the junk drawer.
18: What are you quacking on about? He's gonna make enchiladas.
17: More dishes? That's giving this duck goosebumps.
16: Dawn Platinum, the better grease getter.
19: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 905-302-94-94.
20: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
21: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
22: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கவனமும் காரணமும். நிகழ்ச்சியோடும் ஒரு சில வார்த்தைகளை பேசிக் கொள்ளலாம். நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது, நிறைவு நேரம். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம். இனிய வணக்கம் ரவிபாலா, வரவேற்கிறேன், சொல்லுங்க.
0: நன்றி ஜோதி, நன்றி. எனக்கு ரெண்டாவது பாட்டு, தாயின் அன்புதான் இருக்கும், தாயின் உடலை கிட்டத்தான் ஒரு இன்பம் பெறும்.
2: கேட்டுட்டிருப்பார்கள். மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, நன்றி,
2: நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் எங்களோடு, வணக்கம்.
1: பிள்ளைக்காக
2: திரைப்படத்தில் இருந்து மலலையின் மொழியினில் அழகிய தமிழ் படித்தேன் என்ற ஒரு அழகான ஒரு பாடல்.
1: குழந்தைக்காணி அந்த பாட்டு போடுவோம்.
2: குழந்தைக்காக தெரியாம போடக்கூடாது, இதே வருகிறது பாடல், அப்படியே இருந்து கொள்ளுங்க.

0: நேரம் இப்பொழுது 3:48. ஒரு சில வார்த்தைகளோடு விரைவாக செல்வோம். அடுத்த நேரங்களோடு வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். ரமேஷ் தான் நிற்கிறேன்.
0: ஆஹா, நீங்க பேசி விட்டீர்கள். சரி, பேசுங்க, சொல்லுங்க. இந்த பாடல்
1: இல்ல, முதல் பாட்டு நல்லா தான் இருக்கு. ரெண்டு மூணு கேட்ட மாதிரி கிடக்கு. நாங்க 8 வருஷம் குழந்தைகளா இருந்த நாங்கள் இவ்வளவு ஒரு சோகம் என்ன.
0: கண்டிப்பா அதெல்லாம் கிடைக்கும். பொறுமையோடு காத்திருந்து இன்றைய மருத்துவம் நிறையவே எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. எல்லாமே சிறப்புறம் எல்லாருக்குமே வாழ்த்துகின்றோம். சரி, சொல்லுங்க. உங்களுக்கு சற்று விரைவாக செல்லுங்கள்.
1: என்ன உடம்புனாலும் என்ன
0: வணக்கம்.
2: உங்களுக்கு சனிக்கிழமை சங்கடம் தீர்க்கும் சனிக்கிழமை மாலை வணக்கங்கள் உரித்தாட்டும்.
0: மிக்க நன்றி. உங்களுக்கு எனக்கு சனீஸ்வரன் பார்வை சரியில்லையா?
2: சனி பார்வை, சனி பார்வை கோடி புண்ணியம் தரும்.
0: சரி, சொல்லுங்க. இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றது?
2: பாடல் இரண்டுமே நல்ல பாடல்கள். நாட்டில மன்னவன் செங்கோல் ஆட்சி நடத்தினா தான் பிள்ளைகளை ஒழுங்கா படிக்க முடியும்.
0: ஆகவே மதனுக்கு இரண்டாவது பாடல் பிடித்திருக்கின்றது.
2: இன்னொரு
0: முறை நான் உங்களை அப்படியே ஃப்ரீடமா பாட விடுறேன். இன்றைக்கு
2: மன்னிக்கணும்.
0: அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
3: வணக்கம், காசிநாதன்.
0: காசிநாதன் சொல்லுங்க, எந்த பாடல்?
3: ரெண்டு பாட்டும் கொண்டு வந்தது. நன்றி உங்களுக்கு. எனக்கு அந்த பாட்டு சிச்சுவேஷன் பொறுத்தவரையில அந்த படம் பார்த்தேன். ரெண்டாவது பாட்டு நல்லா எழுதியிருக்காரு.
0: மிக்க நன்றி உங்களுக்கு.
3: நன்றி
0: நன்றி, வணக்கம். எல்லாருடைய அன்புக்கும் மிக்க நன்றி. அன்பான வார்த்தைகளை கேட்கறது எங்களுக்கும் விருப்பம். இன்னொரு முறை கேட்போம். வணக்கம். தவம் சொல்லுங்க.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 Smart Restoration.
5: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: நேரம் இப்பொழுது 3:52. இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இப்பொழுது மறுபடியும் ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் கல்வி கூடத்தில் இருந்து நாங்கள் அருண்குமாரை சந்திக்கின்றோம். வணக்கம் அருண்.
6: மீண்டும் வணக்கம் அனைவருக்குமே. இது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனம் வழங்குகிற தகவலை பகிர்ந்து கொள்கிறோம். இதை SE4K என்று சுருக்கமாக அழைப்பார்கள். ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ். இந்த நிறுவனம் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளை நடத்தி வருகிறது. இது முழுக்க முழுக்க தமிழர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற நடத்தப்படுகின்ற நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கோடிங் அண்ட் ரோபோட்டிக் மற்றும் AI வகுப்புகளை ஆப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் வகுப்புகளாக நடத்தி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்கம், ஸ்காப்ரோ, விற்பி ஆகிய இடங்களிலே இதற்கு நேரடி இடங்கள் இருக்கிறது, அதாவது இன்பர்சன் கிளாஸுக்கான வாய்ப்பை இது மார்க்கம், ஸ்காப்ரோ, விற்பியிலே தருகிறது. கனடா முழுவதிலும் இருந்து ஆன்லைன் மூலமாக மாணவர்கள் இணைந்து கொண்டு கல்வி கற்க முடியும். 5 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தினுடைய ஒரு இந்த துறை சார்ந்த முன்னணி கல்வி நிறுவனமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 4 வயது தொடக்கம், 18 வயது வரையான பிள்ளைகள் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதும் சொல்லிக் கொள்ளக்கூடியது. இதிலே கல்வி கற்கிற போது முதலே கோடிங் என்றால் என்ன என்ற கேள்விக்கான பதிலை காண்கிற போது, கோடிங் என்பது கணினியோடு கம்ப்யூட்டரோடு பேசுவதற்கான ஒரு மொழிதான். நாங்கள் எவ்வாறு ஆங்கிலம் எங்களுக்கு சர்வதேச ஒரு தொடர்பாளரோட மொழியாக இருக்கிறதோ, நாங்கள் சின்ன வயதிலே கற்றுக்கொண்ட மேத் எப்படி ஒவ்வொரு வகுப்புகளிலும் முன்னோறி கொண்டிருக்கிற போது அதுவும் எங்களோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறதோ, அதுபோலவே வாழ்க்கையிலும் எப்போதும் அது வாழ்க்கையிலும் வேலையிலும் அது எப்போதுமே அது உதவுகிறதோ, அதே போல இந்த கோடிங் என்கின்ற இந்த மொழி அறிவு, இந்த நொலேஜ் இல்லாமல் இனிவரும் காலங்களிலே கல்வியிலும் சாதிக்க முடியாது, தொழில்சார் துறைகளிலும் சாதிக்க முடியாது என்கின்ற நிலைதான் இப்போது இருக்கிறது. அதற்கு அண்மைய மிக சிறந்த உதாரணம் எல்லா இடங்களிலும் இந்த AI-னுடைய ஆக்கிரமிப்பு என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த துறை சார்ந்த அறிவு இப்போது பல பள்ளிக்கூடங்களிலே, சில குறிப்பிட்ட வளாகங்களை தவிர அநேகமான எல்லா இடங்களிலும் இதற்கான ஒரு முனைப்பு எடுக்கப்பட்டாலும் கூட சரியான ஆசிரியர்கள் அங்கு இல்லை என்பது மாணவர்கள் சொல்லக்கூடிய குறையாக, அதாவது பாடசாலைகளில், குறிப்பிட்ட சில பாடசாலைகளில். எனவே இங்கே, அதாவது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் இந்த நிறுவனம், இந்த துறை சார்ந்து மிக தகமையான உயர்ந்த திறன் கொண்ட ஆசிரியர்களை கொண்டே இந்த கற்பித்தலை செய்கிறது என்பது மிக மிக முக்கியமான விடயம். இதில் இன்னொரு அழகான விடயம், ஒவ்வொரு வகுப்பிலுமே 1.5 பிள்ளைகளை மட்டுமே சேர்க்கின்றார்கள். வருமானம் என்று பார்த்தால் அவர்கள் நினைத்தால் ஒவ்வொரு வகுப்பிலும் 10.15 பிள்ளைகளை சேர்க்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளிலும் தனித்தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வகுப்பிலும் 1.5 பிள்ளைகளை மட்டுமே சேர்க்கின்றார்கள் என்பதை நீங்கள் பெற்றோர்கள் ஒரு பெருந்தன்மையாக பெரிய விடயமாக பார்க்கலாம். எனவே இதற்கு இப்போது என்ன ஏனதை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்கிற போது, இதற்கான ஒரு ஓபன் ஹவுஸை செய்ய இருக்கின்றார்கள். வருகின்ற, அதாவது நாளை மறுதினம் 10ஆம் தேதி தொடக்கம், 13ஆம் தேதி வியாழக்கிழமை வரை காலை 11 மணி தொடக்கம், இரவு 9 மணி வரையான நேரத்திலே ஒவ்வொரு நாளிலும் இந்த, அதாவது மண்டே டு தேர்ஸ்டே, இந்த ஓபன் ஹவுஸ் நடக்க போகிறது. இந்த ஓபன் ஹவுஸிலே பிள்ளைகள் மட்டும் கலந்து கொள்வதல்ல, பெற்றோர்களும் கூடவே சேர்ந்து கலந்து கொள்ளலாம். அங்கே பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு இந்த கோடிங் கிளாஸ் எவ்வாறு உதவுகிறது, எவ்வாறு நன்மைகளை தரும், இது அவர்கள் வளர்கிற போது அவர்கள் கல்வியிலே என்ன தாக்கத்தை செலுத்தும், வேலை வாய்ப்பில் என்ன நன்மைகளை கொடுக்கும், இதில்லாமல் ஏன் கல்வி கற்க முடியாது என்ற பல விடயங்களை நேரடியாக அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த ஓபன் கோர்ஸ் வழங்க போகிறது. 4 தொடக்கம், 18 வயது வரையான பிள்ளைகளுக்கு எப்போதுமே இங்கே கல்வி கற்பித்தல் இருக்கிறது. ஆனால் இந்த ஓபன் கோர்ஸ் என்பது இந்த புதிய கல்வியாண்டிலே கிரேட் 10, 11, 12 செல்ல இருக்கின்ற மாணவர்களுக்கான ஓபன் ஹவுஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் நீங்கள் 4 தொடக்கம், 18 வயது வரையான பிள்ளைகளை இந்த கோடிங் கிளாஸில் சேர்த்துக் கொள்ள முடியும் என்பதையும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அழைக்கலாம், தொலைபேசி இலக்கம் 416-561-3 0374 416-561-0374, 416-561-0374 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. இங்கே கோடிங், ஸ்கிராச், பைத்தோன், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், ரோபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் மற்றும் டேட்டா சயின்ஸ், ஜெனரேட்டிவ் AI போன்ற பல்வேறு துறை சார்ந்த பாடங்கள் இங்கே கற்பித்தல் செய்யப்படுகிறது என்பது மிக முக்கியமானது. இதிலே கல்வி கற்கின்ற பிள்ளைகள் இயல்பாகவே ஒரு நுண்ணறிவு கொண்ட, சமயோசிதம் கொண்ட, புத்தி கூர்மை உள்ள பிள்ளைகளாக அவர்கள் உருவாகுவார்கள். அதே வேளையிலே ஒரு சடுதியாக ஒரு முடிவு எடுப்பது, ஒரு டீமை வழிநடத்துகின்ற, ஒரு டீமுக்கு லீடராக இருக்கின்ற, அந்த இடத்திலிருந்து ஒரு பிரச்சனையை கையாளுகின்ற, சடுதியாக ஒரு முடிவெடுத்து ஒரு பிரச்சனையை சோல்வ் பண்ணுகின்ற அறிவெல்லாம் இந்த நுண்ணறிவின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. பல்கலைக்கழக கல்வியிலே இது ஒரு மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே இது இல்லாமல் இதை சரியாக கற்கவில்லை என்றால் பிள்ளைகள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதும் மிக முக்கியமானது. எனவே உங்கள் வீட்டிலே 4 தொடக்கம், 18 வயது வரையான பிள்ளைகள் இருந்தால் உடனடியாகவே இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கோடிங் கிளாஸ் என்ன நன்மைகளை தரும் என்பதை நீங்கள் தமிழிலே கேட்டு அறிந்து கொள்ளலாம். வகுப்பிலே சேர்ப்பதற்கும் இதே தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். நேரடியாகவும் கல்வி கற்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் கல்வி கற்கலாம் என்பதை நீங்கள் மறந்துவிடாமல் நினைவு கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-561-0374 4 என்பது ஸ்கிராச் கோடிங் போக்கிட்ஸ் கல்வி நிறுவனத்தின் தொலைபேசி இலக்கம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. இந்த பொழுது
0: மிக்க நன்றி அருண். மீண்டும் சந்திப்போம். நேரம் இப்பொழுது 3:58 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இணைந்து சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுக்கான ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம்.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கிறது HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
8: 416-700-2222 416-700-2222
9: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
10: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
11: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
12: 416-897-0919 வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
13: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
12: 905-417-6069.
13: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca 905-417-6069.
14: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு பயணிக்க போன்றது அடுத்த நிகழ்ச்சி. ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். 5 மணி வரைக்கும் எந்த நிகழ்ச்சியோடு இணைந்து நீங்க சிறப்பிக்கலாம்.
15: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
16: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
15: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
16: ஏசியா கோல்டிங்க்,
15: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
16: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
15: இட்டோபிகோ,
16: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
17: Everything okay? No problem and did you nam?
18: Bar kalam closing da tadikira nadikira.
19: The customer you're trying to reach is not available.
20: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155. அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்திற்கு எதிராக வீதியில் இறங்கி போராட தயாராகி வருவதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்கள் இலங்கை போலீசார் மற்றும் கடற்படையினரின் காவலில் இருப்பதாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் முந்தைய ஆட்சி காலத்தில் காலத்திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்படுவது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடுமையான காரசார் விவாதம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடாவின் பால் உற்பத்தி துறையில் எந்தவித விட்டுக் கொடுப்பனவுகளையும் செய்யக்கூடாது என கனடா பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கேட்டுள்ளது. சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளார்கள்.

மீண்டும் மற்றும் ஒரு உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்களே, இவ்வளவு நேரமும் கானமும் காரணமும் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெற்றி பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடலோடு நீங்களும் இணைந்து சிறப்பிக்க முடியும். 4165930055 என்பது எமது கலையக தொலைபேசி இலக்கம். நம்மோடு இன்று நிஷா இணைந்திருந்தார், தேவகுமார் இணைந்திருந்தார், சுதன் கூட இணைந்து சிறப்பித்தார், ரமேஷ் இணைந்திருந்தார், கமல் இணைந்து கொண்டார், அவர்களோடு தர்மா மற்றும் எஸ் டி குமார், அடுத்ததாக ரமேஷ், எல்லாமே ரமேஷ் ரமேஷாக இருப்பார்கள், அல்லது குமார் குமாராக இருப்பார்கள், அல்லது கவனித்தேன் கண்ணன் கண்ணன் அந்த மாதிரியும் இருப்பார்கள், எல்லாம் ஜோடி ஜோடியாக. ஆகவே அவர்களுக்கும் நன்றி. சஞ்சய் இணைந்து கொண்டார், ரவிபாலா இணைந்து கொண்டார், மதன் கூட இணைந்து சிறப்பித்தார், காசிநாதர் இணைந்து கொண்டார், தவமும் இணைந்து சிறப்பித்தார். குறிப்பிடத்தக்கது. அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி.

0: friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: நேரம் இப்பொழுது 4:12 நிமிடம். உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், இனிய வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: இனிய
1: வணக்கம் அஜந்தா, சொல்லுங்க. இன்றைக்கு தான் முதல் முறை பேசுகிறோம் நீங்களும் நானும், இல்லையா? எனக்கு தான் மறதி கூடி போச்சு அஜந்தா, பாருங்களேன். சொல்லுங்க, இந்த பாடல் வேண்டும். மருதமலை அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடி அந்த பாடல். மிக நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Ha ha ha ha.

0: listen to us around the universe. www.cmr.fm.
1: நேரம் இப்பொழுது 4:18 உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். இனிய வணக்கம் ரவிபாலா, சொல்லுங்க என்ன நடக்குது, எப்படி இருக்கிறீங்க
2: சனிக்கிழமை?
1: நலமாக இருக்கின்றேன். மிக உற்சாகமான பாடல் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க? பாடல் கேட்டுனா இதுக்காக சனிக்கிழமை அதுவுமா மனம் காட்டாற்று வெள்ளம் போல பாயுது, என்ன காரணமா இருக்கு?
2: கொஞ்சம் அப்பா இருக்குது.
1: ஆஹா, அப்படியா, சரி சரி, மிக்க நன்றி உங்க வருகைக்கும். மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் நாம் வளமையாக சொல்வது உண்டு. இன்றைக்கும் இந்த ஒரு மணி பொழுது அலங்கரிக்கிறது உங்க உங்க கையில தான் இருக்கிறது. மிக்க நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி,
1: வணக்கம். எஸ்பிபி அவர்களோடு ஜானகி அம்மா இணைந்து பாடிய பாடல் இந்த பாடல்.

0: மனம் இல்லைன்னா நிற்கிறது இல்லை என்றாலும் இழுத்து வச்சு கடிவாளம் போட்டு வச்சிருக்கணும். அப்படி அப்படியெல்லாம் விட்டுவிடக்கூடாது. அட்டகாசமான பாடல்களை எல்லாம் கேட்டு நிகழ்ச்சியை கலகலப்பாக்கி கொண்டிருக்கிற உங்க அனைவருக்குமே மிக நன்றி. நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து இசைஞானி அவர்களின் இசையிலே அந்த பாடல் ஒலி தோய்ந்து இருக்கின்றது. இப்பொழுது அடுத்த நேர் நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? இனிய வணக்கம் தேவா, வரவேற்கிறேன். சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க? பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது. அதுவும் இந்த கோடை காலத்துல மலர்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களா வீட்டுல? சிறப்பு சிறப்பு, மிக்க நன்றி உங்க வருகைக்கு. வணக்கம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியோடு அழகான மற்றும் ஒரு பாடல் ஒலி தோய்ந்திருக்கின்றது. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல், அந்த பாடல் குங்கும போட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் கோபாலன்.
0: இனிய வணக்கம் கோபால், எப்படி இருக்கிறீங்கள்?
1: நம்ம மக்கள் நம்ம பாட்டை உச்சமா கேட்க
0: கோபால் நீங்க பேசுவது சற்று தெளிவின்மையாக இருக்கிறது, பேசுங்க.
1: நம்ம ஊர் மக்கள் இந்த உற்சாகமா பாட்டு கேட்கும் போது நம்ம ஊரை நினைத்து கொண்டு இந்த ஊரை நினைத்து கொண்டு ஒரு உற்சாகமான பாட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பாட்டை விரும்பி கேட்கிறேன்.
0: ஆகவே உங்களுக்கு சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வரும் உங்களுக்கு கனடா சொர்க்கமா தெரியலையா?
1: ஓ நல்ல பொருள், அதை வச்சுதான் சொல்றேன். நம்ம அங்க நிக்கிறதா இங்க நிக்கிறதான்னு தெரியாம கிடக்கு, அவ்வளவு சந்தோஷத்துல நிக்கும்.
0: சந்தோஷ கடல்ல மிதந்து கொண்டிருக்கிறீங்க, ரெண்டு நாடும். கண்டிப்பா கண்டிப்பா, ஆமா. மிக நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது 4:36. நல்ல நல்ல பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தத்துவமாக, காதலாக, தாயக எண்ணங்களை கொண்டு வரும் வகையிலும் என்று சொல்லி பல்வேறு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய பாடல்கள் அருமை. இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் அவர் இன்னும் பாடல் கேட்க போன்றார். வணக்கம்.
1: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.
0: ஆமாம், சொல்லுங்க. அதே மகிழ்ச்சியோட என்ன பாடல் கேட்டு மகிழ போறீங்க?
1: காதலாகவும் தாயக எண்ணங்களை கொண்டு வரது மாதிரி.
0: ஆமாம்,
1: வீட்டு எண்ணங்களையும் கொண்டு வருவோம். ஒஸ்தி படத்துல பாடி பாடி கியூட் பொண்டாட்டிங்கிற பாடல்.
0: பாடி பாடி கியூட் பொண்டாட்டி, அப்படி சொல்லிட்டா உச்சியில ஐஸ தூக்கி வச்ச மாதிரி இருக்குமா உங்களுக்கு? அப்படியோ நன்றி. வணக்கம் ரமேஷ். எப்பொழுதுமே அப்படித்தான் கவிதையும் கொண்டு வருவார், பேசுவார், பாடல்களும் மிக அழகு. அதுல சிலம்பரசன் பாடிய பாடல் இந்த பாடல்.

0: முழுமையா அவங்களை சொல்ல விட வேணும். இந்த மாதிரி எல்லா கணவரும் இருந்து விட்டா சிறப்பு, வாழ்க்கையே சொற்கந்தா, அழகான ஒரு பாடல் அதுவும் கூட. நிச்சயமாக இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நான்
0: இனிய வணக்கம் மணிமேகலை கைலைவாசன், உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நல்லா இருக்கிறேன். இருக்கிறோம் கார்ல. அக்காட்ட பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் விரும்பி ஒரு பாட்டு கேட்கணும்.
0: என்ன பாடல் வேண்டும் பிள்ளைகளுக்கு?
1: அவள் சின்ன வயசுல அடிக்கடி பார்த்த படம் அந்நியன் படம், அதுல வர்ற பாட்டு ஓ சுகுமாரி பாட்டு வரும். அது இப்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுதான் உடனடியா
0: கொண்டு வந்துட்டீங்க. எப்படி போகுது உங்களுடைய கவி பயணம் எல்லாம்? வந்திருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி.
1: பதினெட்டாம் தேதி ஒரு இருபத்தாம் ஒரு பாண்டு எங்களோட எழுத்தாளர்
0: நிச்சயமாக. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது 4:49 நேயர்கள் அற்புதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதுவும் ஒரு சனிக்கிழமை குழந்தைகளோடு குடும்பமாக எல்லாரும் வெளியே போய் கொண்டு பயணித்துக் கொண்டும் இருக்கின்ற நேயர்கள், அதே நேரம் வீட்டில இருந்து வேலைத்தளத்தில இருந்து மிக அழகழகான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க, எல்லாருக்குமே நன்றி. ஏராளமாக இன்னும் நேயர்கள் காத்திருக்கிறீங்க. அது வருத்தமாக இருக்கின்றது. 2 நேயர்களை மட்டும் நான் இணைத்துக் கொள்ள போகின்றேன். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் கணேஷ் பேசுறேன்.
0: இனிய வணக்கம் கணேஷ், சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும்? என்ன பாடல்? நன்றி, வணக்கம். அந்த நேயர்களோடு நாங்க நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இணைப்பில் காத்திருந்த அத்தனை நேயர்களுக்குமே மிக்க நன்றி, உங்களோட பொறுமைக்கும் நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க கேட்ட மக்கள் எல்லாம் இப்பொழுது நீங்க அழைப்பில் இருந்து விடுபட்டுக் கொள்ள முடியும்.

மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Dilla.

என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன நாள் தோறும்

நேரம் இப்பொழுது 4:54. SPB அவர்களின் குரலிலே பில்லா திரைப்பட பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்கள். உற்சாகமான பாடல்களை எல்லாம் கேட்டு நிகழ்ச்சியை மெருகேற்றிய உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. தொடர்ந்து வருகின்றது அடுத்த பாடல். சிவா திரைப்படத்திலிருந்து SPB அவர்களோடு சித்ரா இணைந்து பாடிய பாடல். இந்த பாடல் கவிஞர் வாலியின் வரிகளிலே இசைஞானியின் இசையில் கேட்கப் போகின்றோம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. செய்தி சுருக்கம். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்திற்கு எதிராக வீதியில் இறங்கி போராட தயாராகி வருவதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை தொடர்ந்து தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு முன்னாள் அரசியல் கைதியும் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளருமான முருகையா கோமகன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் இருந்து மாதாந்த அடிப்படையில் காவிரி நீரை பெறுவது சவாலாகவே இருந்து வருவதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் 18% அதிகமான ஊதிய உயர்வு உள்ளிட்ட புதிய சலுகைகளை பெறும் ஒப்பந்தத்தை வெஸ்ட்ஜெட் விமான பணியாளர்கள் எட்டியுள்ளனர். அமெரிக்க மத்திய வங்கியின் ஆளுநர் சபையிலிருந்து லீசா குக்கை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்க நிர்வாகம் மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: Oh, he's doing dishes with Dawn Platinum.
4: The only soap trusted to save wildlife affected by oil.
3: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
4: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
3: Organize the fridge, the spice rack, the junk drawer.
4: What are you quacking on about? He's gonna make enchiladas.
3: More dishes? That's giving this duck goosebumps.
5: Dawn Platinum, the better grease getter.
6: ஐஷா சில்க் 4th anniversary மெகா சேலுடன் 10 sale பெருந்தொகை புதிய வரவுகள் August 10 வரை. அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 sale. கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 sarum $10, சல்வார் $30, 2 t-shirts $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.
7: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
11: பன்மொழி கலாசாரம் மிக்க கெனடி வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி 4 நிமிடம். CMR தமிழ் FM ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். 5:30 பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும் நேர்களே. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் திகதி. இன்று ஒரு பல்வேறு சிறப்பு தினமாக, சிறப்புகளுக்குரிய தினமாக இந்த நாள் இருக்கின்றது. அதிலும் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பிராணி உயிரினம் குறித்த ஒரு தினமாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. அது குறித்த ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த வீட்டிலே செல்லப்பிராணிகளை வளர்ப்பது என்பது பலருக்கும் பிடித்தமான ஒரு விடயமாக இருக்கின்றது. சிலருக்கு பிடிக்காது தான் இருந்தாலும் கூட பலருக்கு பிடிக்கும். 95% பிடிக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியாக ஏதோ ஒரு செல்ல பிராணியை வீட்டில் வளர்ப்பீங்க, ஒரு நாய்க்குட்டியா அல்லது ஒரு பூனைக்குட்டியா, இல்லை என்று சொன்னால் பறவைகளை கூட வீட்டிலே, கிளி எல்லாம் பேசும் இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு என்னதான் அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த குழந்தைகளை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம் நிகழ்ச்சியிலே. குழந்தைகள் எவ்வளவுக்கு நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறார்களோ அவர்களை மாதிரி இந்த செல்ல பிராணிகளும் நம்மளுக்கு குழந்தைகள் மாதிரி தான். அப்படி மனிதர்களுடைய வாழ்வில் மென்மையான அந்த அன்பையும் அமைதியையும் விதைக்கும் அற்புதமான தோழர்களாக இந்த செல்ல பிராணிகள். அதிலே குறிப்பாக இன்று உலக பன்னாட்டு பூனைகள் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. பூனைக்குட்டி எல்லாருக்குமே பிடிக்கும் என்று நினைக்கின்றேன். பூனை என்கிற பொழுதுதான் எனக்கு இந்த விடயத்தையும் சொல்லி கொண்டு பூனைகள் தினம் பற்றி பேசலாம். மகாகவி பாரதியார் அவர்கள் பூனையின் நிறங்களை வைத்து ஒரு சமூகத்துக்கு ஒரு வாழ்வியல் தத்துவத்தையே உணர்த்தி இருக்கிறார். அந்த செய்யுள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், தெரியாதவர்கள் இருக்காது, இருக்க மாட்டீங்க என்று தான் நினைக்கிறேன். அந்த செய்யுள் வந்து எப்படி சொல்கிறது, பூனைகளில் பல்வேறு நிறங்கள் இருக்கின்றன இல்லையா. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும். சாம்பல் நிறத்தொரு குட்டி, கரும் சாந்தின் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் இங்குதான் அந்த விஷயம் இருக்கிறது, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ என்று அடுத்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அடுத்ததா என்ன சொல்கிறார், வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டாலும் வெவ்வேறு நிறத்தில் இருந்தாலும் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர் என்று சொல்லி மிக அற்புதமான ஒரு செயல் பல மேடைகளிலே ஒலிக்கும் ஒரு தமிழ் பேச்சாளர்கள் கொண்டு வருகின்ற ஒரு அழகான செயல். பூனைகளினுடைய தோல் அந்த நிறம் வேறுபட்டாலும் கூட தாய்ப்பாலின் நிறமும் அவற்றின் இயல்பும் இந்த பூனைகளின் இயல்பும் ஒன்றே மாதிரி தான் இல்லையா. தாய்ப்பால் எப்படி எல்லாம் ஒன்றாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இவையும் வெவ்வேறுவாக இருந்தாலும், உருவங்கள் வேறையாக இருந்தாலும் அந்த இயல்பும் அன்பும் ஒன்று என்பதை வெளிப்படுத்து. அது மாதிரி தான் மனிதர்களிடையேயும் நிச்சயமாக நிறம் இனம் மொழி என்று எந்த பாகுபாடும் காட்டாது யாது முறை அவரும் கேளீர் என்று சொல்லி எங்கேயோ போய் எதுக்கையோ வரேன். நிச்சயமாக அது பூனை என்கிற பொழுது அதனுடைய அந்த நல்ல பண்புகளை சொல்ல வேண்டும் இல்லையா. ஆகவே உளவியல் ரீதியாக பார்த்தால் இந்த பூனைகள் மனிதனுடைய மன அழுத்தத்தை போக்கும் சிறந்த ஒரு நிவாரணியாக, நல்ல ஊடதமாக, ஒரு மருத்துவமாக இந்த பூனை குட்டிகளும் இருக்கின்றன. பூனைகளினுடைய அந்த சுட்டித்தனமான விளையாட்டுகள், அதனுடைய அந்த தூய்மையான அன்பு, எங்களோடு பக்கத்தை இருந்து தட்டி கொண்டிருப்பார் இல்லையா சாப்பாட்டுக்கு, அதுவும் தாயகத்தில் தான் இன்னும் இவற்றை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். இங்கேயும் எங்கள் வீட்டில் பூனைக்குட்டி இல்லை, ஆனால் பூனைக்குட்டி வைத்திருப்பவங்களுக்கு அது கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. ஆகவே இந்த தினமானது 2002 இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அனிமல் வெல்ஃபேர் அமைப்பினால் தொடக்கப்பட்டு இன்டர்நேஷனல் கேட் கேர் அமைப்பினால் உலகெங்கும் முன்னெடுக்கப்படும் இந்த தினத்தினுடைய முக்கிய நோக்கம் ஆதரவற்ற இந்த பூனை குட்டிகளுக்கு பாதுகாப்பான அடைக்கலம் தருவதும் அவற்றை பராமரிப்பதும் ஆகவே பிரதான நோக்கம் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு செல்ல பிராணியை நாங்கள் செல்லமாக அன்பாக அடிக்காம துன்புறுத்தாம எங்களுடைய மன அழுத்தத்தை அதுல காட்டாமல் அழுத்தத்தை குறைக்கின்றவனுக்கு நாங்கள் இன்னும் அன்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆமாம் அந்த சிறிய தகவலை உங்களுக்காக வழங்கி இருக்கின்றோம்.
12: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you.

0: நேரம் இப்பொழுது 5:14. 5:30 பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நேர்களே, இப்பொழுது நாங்கள் மறுபடியும் ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் கல்விக்கூடத்தில் இருந்து அருண்குமாரை சந்திக்க போன்றும். வணக்கம் அருண்.
1: ஆமாம், மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். இது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனம் வழங்கக்கூடிய ஒரு தகவல். இது கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கம்ப்யூட்டர் கோடிங் கிளாஸஸிலே ஒரு முன்னணி நிறுவனமாக விளங்குகிறது இந்த SC4K என்கின்ற நிறுவனம். ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸை தான் SC4K என்று சோர்டாக சுருக்கமாக அழைக்கின்றோம். எனவே இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க தமிழர்களால் நிர்வகிக்கப்படுவதனால், நடத்துவது இதனுடைய நிறுவனர்கள் தமிழர்கள் என்பதனால், நீங்கள் தமிழிலே கதைத்து பேசக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு இங்கே இருக்கிறது. பொதுவாக இந்த வகுப்புகள் எதற்காக என்று சொன்னால், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளை நடத்துகின்றார்கள். கோடிங் அண்ட் ரோபோட்டிக் மற்றும் AI ஆப்டர் ஸ்கூல் புரோகிராமாக இந்த வகுப்புகள் நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய இடங்களிலே நேரடி வகுப்பு இன்பர்சன் வகுப்பாகவும், மற்றும் கனடா முழுவதிலும் இருந்து ஆன்லைன் வகுப்பின் மூலமாகவும் இந்த கிளாஸஸிலே மாணவர்கள் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். 4 வயது தொடக்கம் 18 வயது வரையான பிள்ளைகளுக்கு இந்த கற்பித்தல் நெறிகள் இங்கே கற்பிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது உண்மையிலேயே பல வீடுகளிலே ஒரு பேசப்படாத விடயமாகவே இருக்கிறது. பல பெற்றோர்கள் இதை அறிந்திருக்காத விடயமாகவே இது இருக்கிறது என்பதுதான் உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதாவது, பிள்ளைகளின் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்தாத பல பெற்றோர்களுக்கு இது தெரியாது. ஏனால் பல பெற்றோர்கள் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு பிள்ளைகளும் இதை விரிவாக வீட்டிலே பேசுவதில்லை. சில நேரங்களிலே இதை படிக்க கள்ளப்பட்டு கூட அவர்கள் அதை பேசுவது இல்லை என்கின்ற நிலையும் இருக்கிறது. எனவே எப்படி பார்த்தாலும் பல இடங்களிலே இது குறித்த ஒரு சரியான புரிதல் இல்லை. ஆனால் இந்த கல்வி என்பது, இந்த கோடிங் கிளாஸஸ் என்பது சமகாலத்தில் இனிவரும் காலங்களிலே கல்வியிலே மிக முக்கியமான தாக்கம் செலுத்துகின்ற ஒன்றாக இருக்கும். மிக முக்கியமாக, இந்த நாலேஜ் இல்லாமல் சிறந்த வேலைகளை பெறுவது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கும். வேலைகளில் முன்னேறுவது, வேலைகளில் சிறப்படைவது என்பது சாதகம் இல்லாத ஒன்றாக இருக்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை. கோடிங் என்றால் என்ன என்று கேட்டால், சுருக்கமாக சொன்னால், இது கணினியோடு, கம்ப்யூட்டரோடு பேசுவதற்கான ஒரு மொழி. எங்களுக்கு எப்படி சர்வதேச மொழியாக ஆங்கிலம் இருக்கிறதோ உரையாடலுக்கு, ஒரு மேத் என்பது எவ்வாறு சின்ன வகுப்பிலே படிக்கக்கூடிய மேத், அது வளர்ந்து கொண்டு வருகிற போதும் அது அதனுடைய அறிவை பெருக்கிக் கொண்டு வந்து வாழ்க்கை முழுவதும் அந்த மேத் எங்களுடைய பயணப்படுகிறதோ, அதுபோன்று கோடிங் தவிர்க்க முடியாத ஒன்றாக பாடசாலை, பல்கலைக்கழகம், பிறகு வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் இது தாக்கம் செலுத்துகின்ற ஒன்றாக இருக்கும். எனவேதான் உங்கள் பிள்ளைகள் இதை கற்பதன் மூலமாக ஒரு ஸ்மார்ட்டான பிள்ளைகளாக, அதாவது ஒரு சடுதியாக ஒரு பிரச்சனைகளை சோல்வ் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக, என்றால் குரூப் ஸ்டடி ஊடாக அது இங்கே கிடைக்கிறது. ஒரு ஒரு புரோகிராமை குழப்பி அந்த புரோகிராம் குழப்பப்பட்ட புரோகிராமுக்கு ஒரு தீர்வு காண்பது எப்படி என்கின்ற பல விடயங்கள் இங்கே கற்பிக்கப்படும். ஒன்றை உருவாக்குவது, ஒன்றை குழப்புவது, அதிலிருந்து எதற்கு தீர்வுகளை கண்டுபிடிப்பது, ஸ்டெம் புரோகிராம் மூலமாக அந்த விடயங்கள் கற்பிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் டீச்சர்ஸோடு, நீங்கள் அழைக்கிற போது, இது சார்ந்த டீச்சர்ஸோடு பேசுகிற போது, இதனுடைய நுட்பமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 4161 0371 என்பது தொலைபேசி இலக்கம். 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். இதிலே தூர இடத்தில் இருக்கின்ற மாணவர்களின் பெற்றோர்கள் இது குறித்த விளக்கங்களை வெபினார் மூலமாக நேரடியாக இணைந்து பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக வந்து கதைக்க முடியாதவர்கள் வெபினார் மூலமாக பிள்ளைகள் எப்படி கற்கிறார்கள் என்பதை கவனிக்க முடியும், பார்க்க முடியும், அறிய முடியும் என்கின்ற விடயமும் இருக்கிறது. இதிலே மிக முக்கியமான விடயம், நாளை மறுதினம் திங்கள் தொடக்கம் வியாழன் வரையான நாட்களிலே காலை 11:00 to 9:00 வரை ஓபன் ஹவுஸ் நடத்துகிறார்கள். அதாவது பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து பேரண்ட்ஸும் அங்கே இருந்து எப்படி இந்த கற்பித்தல் நடக்கிறது, இதனால் என்ன நன்மைகள், எதிர்காலத்திலே இது எவ்வாறான முக்கியத்துவத்தை பெறப்போகிறது என்கின்ற விடயத்தை மாணவர்களும் பெற்றோர்களும் சேர்ந்த நேரத்திலே ஒரு ஓபன் ஹவுஸுக்கு வந்து இதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை திங்கள் தொடக்கம் வியாழன் வரையான நாட்களிலே தரப்போகிறார்கள். அதற்காகத்தான் இந்த நேரடி ஒளி மூலமாக அந்த தகவலை வழங்குகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே இந்த வகுப்பிலே இதிலே ஒரு சிறப்பான விடயம், ஒவ்வொரு வகுப்பிலும் 1:05 பிள்ளைகளை மட்டுமே சேர்க்கிறார்கள். இதை வியாபாரமாக கருதினால் 10 or 15 பிள்ளைகளை ஒரு வகுப்பிலே சேர்க்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளிலும் தனி கவனம் செலுத்த வேண்டும், தனித்தனியாக அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வகுப்பிலே 1:05 பிள்ளைகளை மட்டுமே சேர்க்கிறார்கள். கட்டணம் என்று பார்க்கிற போது ஒப்பீட்டளவிலே மிக குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறார்கள். இன்னொரு பக்கம் 1க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் சேர்கிற போது அதிலே இன்னும் சிறப்பான விலை கட்டணங்கள் குறைவாகவும் இருக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கலாம். இங்கே கோடிங், ஸ்கிராச், பைத்தோன், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், ரோபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் மற்றும் டேட்டா சயின்ஸ், ஜெனரேட்டிவ் AI என்று சொல்லக்கூடிய ஏகப்பட்ட இந்த துறை சார்ந்த நெறிகளை கற்கின்றார்கள். குறிப்பாக இப்போது செப்டம்பரில் அடுத்த கல்வியாண்டுக்கு போகின்ற பிள்ளைகள் கிரேட் 10, 11, 12 இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வயது 4 தொடக்கம், வயது 18 வரையான பிள்ளைகளுக்கு இங்கே பாட கற்க நெறிகளும் கற்பித்தலும் நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தகவல். மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள, இதனால் நன்மை என்ன, இதன் சிறப்பு என்ன, இதன் பயன் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அழைத்து பேசுங்கள். தமிழிலே பேசிக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 416-561-0374 416-561-0374 416-561-0374 416-561-0374 என்பது இந்த கல்வி நிறுவனம், அதாவது ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸின் தொலைபேசி இலக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. 416-561-0374 இந்த தகவலோடு இன்றைய நாளை நிறைவு செய்து மீண்டும் நாளைய பொழுதிலே பேசிக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி அருண், மீண்டும் சந்திப்போம். நேரம் இப்பொழுது 5:20. அருண்குமார் மிக சிறப்பான தகவல்களை இன்றைய தினம் எல்லாருக்குமே பயனுள்ள வகையில், அவர் குறிப்பிட்டது மாதிரி அத்தனை நேயர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பயனுள்ள வகையில் பல விடயங்களை கொடுத்திருக்கின்ற ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் கல்விக்கூடத்திலிருந்து, அந்த கல்விக்கூடத்துக்கும் அருணுக்கும் நாங்கள் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம் நேயர்களே, கண்டிப்பாக சாதாரணமான ஒரு விடயமாக நாங்கள் எடுத்துவிட முடியாது. எதிர்காலத்தில் எந்த துறையை நாங்கள் தேர்ந்தெடுத்தாலும், குறிப்பாக நாங்கள்

0: குறிப்பாக பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு நாங்கள் கூறக்கூடியது அதுதான். எங்களுக்கு எப்படி மொழி கணிதம் எண்ணும் எழுத்தும் கண்ணுன்னு தகவும் என்று சொன்னார்கள் இல்லையா பெரியவர்கள். ஆகவே ரெண்டும் எண்ணும் எழுத்தும் எவ்வளவுக்கு எங்களுக்கு ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறதோ அந்த மாதிரி தான் இன்றைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த கணினி அறிவும் அதே நேரம் காடிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிரலாக்க கலையும் கண்டிப்பாக எல்லாருக்குமே மிக மிக முக்கியமானது. ஆகவே தொழில்நுட்பம் எவ்வளவுக்கு வளர்ந்து கொண்டு செல்கிறதோ அதை நாங்கள் பயன்படுத்தி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதை அப்படியே பயனாளர்களாக மட்டும் நாங்கள் இருந்து கொள்ளாமல் கிரியேட்டர்ஸாக நாங்கள் அடுத்த நகர்வுக்கு செல்ல வேண்டும். பல விடயங்களை படைப்பாளிகளாக உருவாக்க வேண்டும். அதற்கு பிள்ளைகளுக்கு இந்த வகுப்புகள் என்பது மிக மிக முக்கியமானது. நேயர்களே, இந்த வகுப்பை அவர்கள் கற்பதனூடாக பல விஷயங்களை அவர்கள் செய்யலாம் தொழில்நுட்ப ரீதியாக இல்லையா. சின்ன அவர்களுடைய கதைகளை அவர்கள் கிரியேட் பண்ணலாம், அனிமேஷன்ஸ் அண்ட் அதே நேரம் ஒரு மிக கணினி விளையாட்டுகள் கேம்ஸ் அவர்கள் உருவாக்கலாம். தாங்களே சொந்தமாக உருவாக்கக்கூடிய அந்த ஆர்வத்தையும் திறனையும் இந்த வகுப்பு அவர்களுக்கு வளர்க்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே நேரம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாத்தா பாட்டி கூட கண்டிப்பாக முகநூல் பயன்படுத்துறதோ அல்லது ஒரு இணையத்துக்கு போகிறதோ கூகுளில் சர்ச் பண்ணுறதோ அந்த மாதிரி செய்யலன்னு சொன்னால் குழந்தைகள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு ஒன்றும் தெரியாம இருக்குதே அப்படியான ஒரு ஜெனரேஷன் கேப் கொண்டு வந்து விழுந்து விடும். ஆகவே தாத்தா பாட்டியும் படிக்க வேண்டும் என்று சொல்லலாம். தாத்தா பாட்டியும் அம்மா அப்பாக்களும் கண்டிப்பாக படிக்க வேண்டும் பிள்ளைகள் மட்டுமல்ல. ஆனால் இது சின்னவர்களுக்கு இளையவர்களுக்கு இது அற்புதமான ஒரு தொடக்க புள்ளியாக அமைகின்றது இந்த ஸ்கிராச் கோடிங் என்பது. ஆகவே அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பான தகவல்களை இன்றைக்கு ஸ்கிராச் கோடிங்ல இருந்து அருண் வழங்கியிருந்தார்.
1: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358 கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: You know what? Guess who's back? We back, baby!

0: I'm out of here.
1: தமிழ் எஃப்எம்எல் செய்திகளுக்கு முதலிடம். நியூஸ் ஃபர்ஸ்ட்.

0: வணக்கம். நேரம் மாலை 5:30. சுயமா தமிழ் FM செய்திகள். வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார். செய்தி ஆசிரியர் SJ ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடந்த 5 வாரங்களில் 5 சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிரிழந்ததுடன் 163 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இந்திய இளைஞர்களின் தரவுகள் கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணம் சமர்லேண்ட் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஹார்மஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானும் ஒமானும் உடன்பாட்டை எட்டும் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
0: குவைத் மற்றும் கொழும்புக்கு இடையிலான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் இன்று பிற்பகல் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை மீண்டும் தொடங்குவது தொடர்பான தகவலை சிவில் வானூர்தி சேவை அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவிய பதற்றமான சூழ்நிலை காரணமாக குறித்த சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 5 வாரங்களில் நீர்கொழும்பு, மகர, கலம்பு, மகசின், குருவிட்ட மற்றும் நீர்கொழும்பு, பல்லஞ்சேனை ஆகிய 5 சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிரிழந்ததுடன் 163 பேர் வரை காயமடைந்துள்ளனர். சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கு இடையே திடீரென மோதல்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதால் அதற்கு எதிராக சிறைச்சாலைகளுக்குள் திட்டமிட்ட வகையில் மோதல்கள் உருவாக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் July 5 மற்றும் 6 தேதிகளில் இடம்பெற்ற மோதல்களில் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 22 கைதிகளும் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 9 பேர் காயமடைந்தனர். கொழும்பு மகசின் சிறைச்சாலை மோதலில் ஒருவர் உயிரிழந்து 11 பேர் காயமடைந்தனர். குருவிட்ட சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்ததுடன் 15 பேர் காயமடைந்தனர். அதே நாளில் நீர்கொழும்பு பல்லஞ்சேனை சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 28 கைதிகள் காயமடைந்தனர். இந்த நிலையில் நாட்டில் உள்ள 33 சிறைச்சாலைகளிலும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரு குமார திசநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. கைதிகளின் பிரச்சினைகள், நலன்புரி நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக கூட்டு பொறிமுறை ஒன்றை அமைக்கவும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்ய அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அரசியல் கைதியும் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளருமான முருகையா கோமகன் வலியுறுத்தியுள்ளார். சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட மோதல்களைத் தொடர்ந்து தமிழ் அரசியல் கைதிகளின் பெற்றோர் அச்சத்தின் மத்தியில் கொழும்பு மகசின் மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலைகளுக்கு சென்று தமது பிள்ளைகளை பார்வையிட்டுள்ளனர். புதிய மகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு 4 தமிழ் அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையிலும் தமிழ் அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது சிறைச்சாலைகளில் போலீசாரும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள போதிலும் கடந்த காலங்களில் அரசியல் கைதிகள் எதிர்கொண்ட சம்பவங்களை கருத்தில் கொள்ளும்போது அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தொடர்ந்து அச்சம் நிலவுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் போது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய அவர், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அரசியல் கைதிகள் தொடர்பில் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஏற்கனவே நீதி அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் பரிந்துரைகளை தாமதமின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் முருகையா கோமகன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நீண்ட காலமாக சிறையில் உள்ள ஏனைய கைதிகளையும் அவர்களின் நன்னடத்தை மற்றும் சிறைச்சாலை சட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையில் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தி விடுதலை செய்து அவர்கள் தமது குடும்பங்களுடன் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டியில் ஊர்காவல்துறை போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் 17 வயதான சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 15 பேரிடம் ஆரம்ப விசாரணை நடத்துமாறு மத்திய குற்ற புலனாய்வு பிரிவு பரிந்துரைத்துள்ளது. இந்த வழக்கு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி அனிவார்ஜி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் வழக்கு விசாரணையை விரைவாக முன்னெடுக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இதனை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் விரைவான விசாரணைக்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதன்படி 2 பொதுமக்கள், ஊர்காவல்துறை போலீசார், யாழ்ப்பாண குற்ற விசாரணை பிரிவினர் மற்றும் சட்ட மருத்துவ அதிகாரி உள்ளிட்ட 15 பேரை எதிர்வரும் செப்டம்பர் 4 நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி ஆரம்ப விசாரணை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 10 அதிகாலை வேலனை அல்லப்பட்டி பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சுமார் 15 அளவில் ஹைஸ் வாகனம் ஒன்றை இடைமறித்துள்ளனர். எனினும் போலீசாரின் உத்தரவுக்கு கட்டுப்படாமல் வாகனம் வேகமாக சென்றதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டில் வாகனத்தை செலுத்தி சென்ற 17 வயதான சிறுவன் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழக விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாதது, மேகதாது அணை விவகாரத்தில் மெத்தனம் காட்டுவது உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்து ஆகஸ்ட் 14 தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அதற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ள நிலையில் இது விவசாயிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கர்நாடகாவின் மேகதாது அணை முயற்சியை தடுத்து தமிழகத்திற்குரிய காவிரி நீரை பெற்றுத்தர தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதனையடுத்து ஆகஸ்ட் 14 காலை 9:30 சென்னை தவிர்த்து தமிழகத்தின் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இளைஞர்களின் தரவுகள் ஜியோ, அடானி, ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படுவதாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்ற இளைஞர்களின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவில் சுமார் 40 ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இருப்பதாகவும் அவர்களின் ஆற்றலும் அவர்கள் உருவாக்கும் தரவுகளும் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் தெரிவித்தார். ஆனால் 1,000 இளைஞர்களில் வரும் 12 பேருக்கே நிரந்தர வேலை கிடைப்பதாக கூறிய ராகுல் காந்தி, இளைஞர்களிடமிருந்து தரவுகள் பறிக்கப்பட்டு பெரிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் இளைஞர்களை அதிக நேரம் செலவிட செய்து அவர்களின் தரவுகளை பயன்படுத்தும் நிலை உருவாகியுள்ளதாகவும் இதனை 21ஆம் நூற்றாண்டின் அடிமைத்தனம் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்தார். வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் இளைஞர்களின் தரவுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அவரின் உரையின் முக்கிய கருத்தாக இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணம் சமன்லாண்ட் பகுதியில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் சுமார் 12,000 பேரையும் உடனடியாக வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். காட்டுத்தீ கட்டுப்பாட்டை மீறி பரவி வருவதாக அறிவித்துள்ள அதிகாரிகள் மக்களின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்புக்கு இது குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 5:30 அளவில் கண்டறியப்பட்ட தீ அடுத்த 3 மணி நேரத்தில் சுமார் 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு வேகமாக பரவியது. இன்று காலை நிலவரப்படி தீயின் பரப்பளவு மேலும் இரட்டிப்பாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை பல பகுதிகளுக்கான வெளியேற்ற உத்தரவுகளும் எச்சரிக்கைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. மேலும் காட்டுத்தீ காரணமாக ஹைவே 97 மூடப்பட்டுள்ளது. சமன்லாண்ட் முழுவதும் மின்சார விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆர்க்டிக் கடற்பகுதியில் அலாஸ்கா அருகே செயல்பட்டு வரும் சீனாவின் 2 ஆய்வு கப்பல்களை கனடாவும் அமெரிக்காவும் கடந்த சில வாரங்களாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் ஜூலை மாதம் பெரிங் கடலில் உள்ள அமெரிக்காவின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் வழியாக வடக்கு நோக்கி பயணித்ததாக அமெரிக்க கடலோர கடற்படை தெரிவித்துள்ளது. சீன ஆய்வு கப்பல்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆர்க்டிக் பகுதிக்கு வருவது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் பனிக்கட்டி உடைக்கும் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்கும் சாதனங்களை நிலைநிறுத்துகிறதா அல்லது கடலுக்கு அடியில் உள்ள தகவல் தொடர்பு கேபிள்களை வரைபடம் எடுக்கிறதா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. கனடாவின் CP-140 கண்காணிப்பு விமானம் ஜூலை தொடக்கம் முதல் அலாஸ்காவிலிருந்து செயல்பட்டு வருவதாகவும் அமெரிக்காவுடன் இணைந்து இந்த 2 சீன கப்பல்களின் நடவடிக்கைகளை கண்காணித்து வருவதாகவும் கனடாவின் தேசிய பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த 2 கப்பல்களும் தற்போது கனடாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்கு வெளியே செயல்பட்டு வருவதாகவும் கனடா தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஹார்மஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானும் ஒமானும் உடன்பாட்டை எட்டும் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றான இந்த நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எனினும் அமெரிக்காவிடமிருந்து இழப்பீடு உள்ளிட்ட சில நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இன்று சனிக்கிழமை எண்ணெய் தாங்கி கப்பல் மீது நடத்தப்பட்ட புதிய தாக்குதலுக்கு ஈரானே காரணம் என ஐக்கிய அரபு அமீரகம் குற்றம் சாட்டியுள்ளது. மறுபுறம் ஈரானுடனான போரை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு பதிலாக அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அமெரிக்கா கண்டறிய வேண்டும் என அமெரிக்க ராணுவத்தின் உயர்மட்டத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போரை மேலும் தீவிரப்படுத்தும் சில ராணுவ நடவடிக்கைகள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சமும் வெளியிடப்பட்டுள்ளது. மொசாம்பிக்கு கடந்த ஆண்டு இறுதி மற்றும் 2026 தொடக்கத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்கள் பயிர்கள் கால்நடைகள் மற்றும் விவசாய நிலங்களை இழந்துள்ளன. விவசாய நிலங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்லும் சாலைகள் சேதமடைந்ததால் அடிப்படை உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் தகவல்படி சுமார் 2,75,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3,00,000-க்கும் அதிகமான விவசாயிகளின் வாழ்வாதாரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. வெள்ளத்தில் இருந்து மீண்ட மக்களுக்கு தற்போது உணவு பாதுகாப்பின்மை இரண்டாவது பெரிய நெருக்கடியாக மாறியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரது உடல்நிலை தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இதுவரை ஈரான் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தல் வெளியாகவில்லை. இதனிடையே ஈரானின் தற்போதைய அரசியல் மற்றும் ராணுவ சூழ்நிலைக்கு மத்தியில் உச்ச தலைவரின் உடல்நிலை குறித்த தகவல்கள் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடந்த 5 வாரங்களில் 5 சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிரிழந்ததுடன் 163 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இந்திய இளைஞர்களின் தரவுகள் கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணம் சமர்லாண்ட் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஹார்மஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானும் ஒமானும் உடன்பாட்டை எட்டும் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நேயர்கள் இன்று 11 மணிக்கு கேட்கலாம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
4: நேரம் இப்பொழுது மாலை 5:48. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேர்களே, உங்களுக்காக தொடர்ந்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்கலாம். தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு மறுபடியும் ஒரு தரம் ஞாபகப்படுத்தி விடுகின்றேன். 416-593-0055. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 26 பாகையாக இருக்கின்றது. இன்று இரவு பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. அதே நேரம் வெப்பநிலை 17 பாகை வரை வீழ்ச்சியடையும். நாளைய தினம் பிரதானமாக சூரிய வெளிச்சத்தோடு கூடிய ஒரு நாளாக அமையும். அதே நேரம் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை, குறைந்த வெப்பநிலை 20 பாகை. நாளை மறுநாள் திங்கட்கிழமை நாள் முழுவதுமே மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறு தென்படுகின்றது. இருந்தாலும் அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகை உணரப்படும். இப்பொழுது காற்று மணித்திய அளத்துக்கும் 22 கிலோமீட்டர் வேகத்திலே தென்மேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது.
5: Ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462. ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்தொகை புதிய வரவுகள். ஆகஸ்ட் 10th தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, 2 டி-ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபிஞ்ச், 416-298-6116. Aisha Silk.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11th தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
2: நேரம் இப்பொழுது 5:58 நல்லது நேர்களை ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலோடு நானும் விடைபெறும் நேரம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சிகள் அத்தனையிலும் இணைந்து கொண்டு மிக சிறப்பாக உரையாடி நிகழ்ச்சிகளை கலகலப்பாக்கி கலகலப்பாக்கி நீங்கள் அற்புதமான பாடல்களை கேட்டீர்கள். அட்டகாசமான பாடல்களை எல்லாம் எல்லோருக்குமே மிகுந்த நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். உங்களோடு தொடர்ந்து SS வாசன் இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்திப்போம்.

0: நன்றி ஜோதி. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் அலைவரிசைகளில். நேர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்பொழுது முதல் நேர்கள் பல்வேறு விதமான சுவையம்சம் பொருந்திய நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாளிலும் 6 மணி தொடக்கம் 7 மணி வரை வழமைப்போல் எங்களது நிகழ்ச்சியில் நேர்கள் காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை முடிவில் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. 8 மணி தொடக்கம் 9 மணி வரை இன்றைய நட்சத்திரம் ஜொலிக்க இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் பற்றி நாங்கள் 8 மணிக்கு அறிய தருவோம். அதேவேளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 9 மணி தொடக்கம் 10 மணி தொடக்கம் 11 மணி வரை நாங்கள் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். 11 மணிக்கு இன்றைய செய்தி அறிக்கை இடம்பெறும். இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 12 மணி வரை நேர்களுக்கு இனிய பாடல்களுடன் நிகழ்ச்சிகள் சிறப்பிக்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 12 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இடம்பெறும். நேரம் இப்பொழுது 6:04. இப்பொழுது முதல் நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களது காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களது வினாக்களுக்கும் காட்சிகளுக்குமான விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.
1: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
3: 4169999. எங்கும் எதிலும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: நிற்கல் காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் முதலாவது காட்சி ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த காட்சிக்குரிய வினாக்களுடனும் நாங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்கப் போகின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு எங்களது வினாக்கள் மற்றும் விடைகள் என்பவற்றுடன் இணைந்திருக்கலாம். வழமை போல் நேர்கள் எங்களது வினாக்களுக்கான விடைகளை வழங்குவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-5 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் எங்களுக்கான இந்த வினாக்களுக்கான விடைகளுடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது ஒரு காட்சி இடம்பெற இருக்கின்றது. அந்த காட்சியை பாருங்கள். இந்த காட்சியிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் இடம்பெறும். அந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த காட்சியில் நாம் கொண்டு வருகின்ற வினாக்கள் இவைதான். முதலாவது, ஹரி பாட்டர் என்ற ஒரு பாத்திரம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹரி பாட்டர் என்ற பாத்திரம் எந்த நாட்டில் உருவான கதை என்று சொல்லப்படுகின்றது? ஹரி பாட்டர் என்ற ஒரு உருவக கதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிறுவர்களுக்கான இந்த மர்ம கதை, ஒரு அதிரடி கதை எந்த நாட்டில் உருவானதாக சொல்லப்படுகின்றது? இப்பொழுது இடம்பெற இருக்கின்ற இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன? இப்பொழுது காட்சி இடம்பெற இருக்கின்றது, அந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன? அதேவேளையில் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள், ICC கிரிக்கெட் போட்டிகள் 2027 இடம்பெற காத்திருக்கின்றது. ICC கிரிக்கெட் போட்டிகள் 2027 தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாவே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளில் இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த போட்டிகளில் உலக புகழ் பெற்ற ஒரு அணி விளையாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. 2 கிண்ணம் என்ற ஒரு அணி இந்த போட்டிகளில் விளையாடுகின்ற நிலை இப்போது கேள்விக்குறியாக இருக்கின்றது. எந்த அணி இவ்வாறு ICC வருகின்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் ICC உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுவதற்கு தனது தகுதியை இழந்திருப்பதாக கருதப்படுகின்றது? அலையுங்கள், பார்க்கலாம். இப்போது காட்சி இடம்பெறுகின்றது, காட்சியை கேளுங்க.
2: நீ வீட்டிலே தானடா இருக்க, அதானே என் பிரச்சனையே?
3: தண்டச்சோறுங்கிறவன் எப்பயுமே திமிரா தான் இருக்கணும். தண்டச்சோறு குடிஞ்சா கும்மிடுவாங்க.

0: இது வழக்கமாக எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம்தான். இந்த தம்மு பாக்கெட்டை ஒழிச்சு வைக்க நான் படுற பாடு இருக்கே.
1: நான் லேப்டாப்பை கொடுண்ணா, நான் ஆஃபீஸ் வேலை இருக்கு, நான் லேப்டாப்பை
2: கொடுண்ணா.
1: எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு வேலை இல்லாதவங்களுக்குன்னு ஒரு குரூப்பு, அதுக்கு பேர் விஐபி, அதில் 60,000 மெம்பர்ஸ் வேறு.
2: ஓசியில் லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணுற நக்கலில் பெஸ்ட்ரா எடுத்துன்னு போவோம் லேப்டாப்பு.
0: பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னாலே நம்மளால் பார்க்காம சும்மா இருக்க முடியாது. அதுவும் பக்கத்து வீட்டில் சினிமா நடிகை மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னா நமக்கு ஆர்வம் தூண்டுமா தூண்டாதா?
2: ஹாரி பாட்டர் கோ கோ.
0: வேலைக்கு போகலன்னா நீங்கள் பேர் வச்சு வளர்த்த நாய் கூட உங்களை மதிக்காது.

0: யாருப்பா?
1: ஆண்டி, நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன். பால் உள்ள விழுந்துருச்சு, அதான்.
0: வாப்பா, வந்து எடுத்துக்கோ. பேர் என்னப்பா?
1: ரகுவரன்.
0: எங்க வேலை பாக்குற?
1: பொம்மலாட்ட சீரியல் போட்டாங்க, நான் பால் அப்புறம் தேடிக்கிறேன்.
0: நீ பொம்மலாட்ட பாப்பியா?
1: வேலைக்கு
0: உங்க அப்பாக்கு இப்பவே ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொண்ணு தன்னை விட அதிகமா
1: சம்பாதிக்கிறான்.
0: அவங்க அப்பாவே மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இவளுக்கு மந்த்லி 2 லாக்ஸ்.
1: சம்பாதிக்காத பொண்ணுங்களே நான் மதிக்காது. இதுல லட்ச கணக்கில் சம்பாதிக்க பொண்ணுன்னா விலங்குன மாதிரி தான்.
2: இந்த வீட்டுல இருந்து என்னடா வெளியே வர?
1: இல்லப்பா, பால் விழுந்துருச்சு.
2: உன்னை 16 வயசில் இதே வீட்டிலேருந்து வெளியில் வரதை பார்த்தேன். அப்போவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியாக விளையாடிட்டுருக்க. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டில் 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா.
1: மதிக்குதோ மதிக்கலையோ அது அந்த பொண்ணோட சௌரியம். ஆனால் நம்மளால் முடிஞ்ச முயற்சி நம்ம செய்யணும்ல. அந்த சினிமா நடிகை மாதிரி இருக்கிற பொண்ணை எப்படியாவது பார்த்தே ஆகும்.
2: படித்த படிப்புக்கு வீடு வீடு கட்டுவான்னு பார்த்தா பிளாஸ்டிக் வச்சு விளையாடிட்டு
3: இருக்கேன்.
2: பின்னாடியே போகுது பாரு, ஏன்னா எனத்தோட தானே சேரும்.
1: பொதுவாக இவ்வளோ இன்டீசென்ட்டான பையன்லாம் கிடையாது. ரொம்ப டீசெண்டான, சரி இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான பையன்
3: தான். ஹாரி பாட்டர் சாணம் வைக்கலன்னா எங்கே போச்சு அந்த நாய்? டேய், இங்கே என்னடா பண்ணிட்டுருக்க? கீழே அப்பா கேட்குறாரு.
1: ஒன்றும் இல்லையா, சும்மா தான்.
3: கையில் என்னடா?
1: ஒன்றும் இல்லைம்மா.
3: கொடுறாங்க. என்னடா இது?
1: அதான் சொன்னேன்ல, புதுசாக இன்ஜினியரிங்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு. அதான் ஏதோ.
3: இது என்னடா பண்ணோம்?
1: இது டெலஸ்கோப் மாதிரி. இதில் பார்த்தா தூரமாக இருக்கிறலாம் கிட்ட தெரியும். மா, என்ன இல்லைம்மா, மேலே பாருமா, நிலா நட்சத்திரம்லாம் தெரியும்.
3: ஆமாண்டா, பக்கத்தில் தெரியுதுரா.
1: மா, தொடலாம் முடியாதுமா.
3: ஏறகு, இது நீயேவா பண்ண? நீ திறமசாலி தான்டா. பின்ன ஏன்டா உனக்கு வேலை கிடைக்கல?
1: அதெல்லாம் திறம மட்டும் பார்த்தாதுமா.
3: பின்ன என்ன வேணுமா? திறமை மட்டும் இருந்தால் போதும் ரகு.
1: அட போமா. ஏமா, இந்த டைட்டானிக் படம் பார்த்துருக்க?
3: ஆ, அந்த கப்பல் உடஞ்சி தண்ணிக்குள்ளே போய் எல்லாரும் செத்து போயிடுவாங்களே, அதானே?
1: ஆ, அதே தான். அதில் ஹீரோயினோட உட்காந்து எல்லா நட்சத்திரம்லாம் பார்ப்பான். என் தலையெழுத்து உன் கூட உட்காந்து பார்த்துருக்கு.
3: அடப்பாவி, உனக்கு லவ்வெல்லாம் கூட இருக்காடா?
1: என்ன யாருமா லவ் பண்ணுவா?
3: ஏன், உனக்கு என்னடா குறைச்ச? அழகு இல்லையா, அறிவு இல்லையா?
1: வேலை இல்லைம்மா. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் மினிமம் செக்யூரிட்டி இல்லாமல் லவ் பண்ண மாட்டாங்க. அம்மா, நாளைக்கு என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, எல்லாரும் 2,000 ரூபா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுமா.
3: உன் தம்பிகிட்ட கேட்டு வாங்கி தரேன்.
1: அதுக்கு என்ன செருப்பால் அடி. ஒன்று அப்பாட்ட வாங்கித்தா, இல்லை நான் வெறும் கையோடய போகிறேன். அவங்க கையிலேருந்து 10 பைசா வாங்க மாட்டேன்.
3: சரி, பார்க்கலாம்டா.
1: நீங்க வாட் இஸ் யுவர் நேம்? கரெக்ட். குடிகார, முன்ன பின்ன தெரியாதவ, பேர் சொல்லக்கூடாதான். மை நேம் இஸ் ரகுவரன், பிளீஸ் டு மீட் யூ. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் தம்பி என்னோட 3 வயசு சின்னவன். கார் வாங்கிட்டான், எங்கள் அப்பாவுக்கு ஒரே பெருமை. ஆனால் என்னால் தான் முழுசாக சந்தோஷப்பட முடியல. எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டா பொறாம தான். என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. ஆமா, நீங்க என் கூட வரீங்க?
4: அது ஏன் தலையெழுத்து?
1: ஓ காட், வெரி பேட் ஃபேட்.
4: ஹலோ
1: ஹலோ, ஹூ ஸ்பீக்கிங்?
4: ஹலோ, உங்க வீடு வந்துருச்சு, போயிடுவீங்கல்ல?
1: என் வீடு வந்துருச்சா? அப்ப பக்கத்து வீடு? ஓ மை காட், பேலன்ஸ் லூஸ். Can you come here please?
4: என்ன?
1: நம்ம ப்ளூ சுடிதாரிங்க வாயே.
5: நேர்கள் அந்த காட்சியை கேட்டிருப்பீர்கள். அந்த காட்சியிலிருந்து மூன்று வினாக்கள் கொண்டு வந்தோம். வினாக்களுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது வினா என்னவென்றால், இந்த ஹாரி போட்டர் என்ற அந்த ஒரு உருவக கதை, அது எந்த நாட்டில் உருவானது என்பது முதலாவது வினா. இரண்டாவது, இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? மூன்றாவது, ICC கிரிக்கெட் போட்டியில் நேரடியாக 8 அணிகள் முதலில் தகுதி பெறும். அந்த 8 அணிகளில் ஒன்றாக ஒரு 2 தடவைகள் உலக கிண்ணத்தை வென்ற ஒரு மிக பிரபலமான அணி இப்போது தகுதி பெற முடியாமல் போயிருக்கின்றது. அது தகுதி சுற்று ஆட்டத்தில் 10 நாடுகளுடன் இணைந்து மீண்டும் ஆரம்பத்திலிருந்து போட்டியிட்டுத்தான் இந்த உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் 2027 ஆண்டு கலந்து கொள்ள வேண்டுமானால் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். நேரடியாக அவற்றின் தரவரிசை அடிப்படையில் முதல் 8 அணிகள் தெரிவாகும். அந்த 8 அணிகளுக்குள் இந்த 2 தடவைகள் கிண்ணத்தை வென்ற மிக பிரபலமான அணி இப்போது விலகி இருக்கின்றது. அந்த அணி எது என்ற வினாவுடன் இணைந்திருந்தோம். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம். குமார்.
5: குமார் சொல்லுங்கள்.
6: படம் வந்து வேலையில்லா பட்டதாரி. நினைக்க முதலாவதா இருக்கும், ரெண்டாவதா இருக்காது. அடுத்தது கதை வந்து லண்டன்ல எழுதின மாதிரி கிடையாது, ஸ்கோட்லாண்ட்ல நடந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
5: நீங்க வந்து சும்மா அந்த நடுங்கி கொண்டு பரீட்சை எழுதுற மாணவன் மாதிரி எழுதி
6: சொல்றதா
5: நிகழ்ச்சியை நடத்தினர். வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: வணக்கம், நான் செல்லையா பேசுறேன்.
5: செல்லையா,
7: அந்த ஹாரி போட்டர் வந்து நான் அது குத்து மதிப்பா ஒரு 10 சொல்றேன், அமெரிக்கான்னு நினைக்கிறேன். மற்றது வந்து இந்த மேற்கு இந்திய தீவுகள் அணி தகுதி பெறவில்லை. அடுத்ததா அது வந்து வேலை இல்லா பட்டதாரி, தனுஷ், சாமலாபால், சரண்யா, சமுத்திரக்கனியெல்லாம் நடிச்ச படம்.
5: நன்றி, நன்றி செல்லையா, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. அடுத்த நேரம் இணைகின்றார். வணக்கம்.
8: மாலை வணக்கம் வாசன், ரவிசங்கர் பேசுறேன்.
5: ஓ ரவிசங்கர், மாலை வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
8: நல்ல நல்லமா சுகமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலம் நலம், நன்றி.
8: நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்பீங்க பார்த்தா அப்படியே அடிக்கிட்டே போனீங்க. அப்படியே எங்க அப்பா,
5: இத்தனை கேள்வியா?
8: ஹாரி பாட்டர் அது எழுதுன அதுக்கு கதை வந்து UK. அப்புறம் இது
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: ரமேஷ்.
5: ரமேஷ் வாங்க, வணக்கம்.
9: இப்ப வேலையில்லா பட்டதாரி தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இது வந்து பிரிட்டன், இந்த யுனைடெட் கிங்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் நினைக்கிறேன் நானும். அதுதான் இது வந்து மற்றது வந்து வெஸ்ட் இண்டீஸ் சார்.
5: நன்றி ரமேஷ், நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம். தேவகுமார்.
5: வணக்கம் தேவகுமார்.
10: இது வேலையில்லா பட்டதாரி படம், மற்றது வெஸ்ட் இண்டீஸ் நினைக்கிறேன், மற்றது இங்கிலாந்து.
5: சரி, நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: வணக்கம். ஸ்ரீகுமார்.
5: ஸ்ரீகுமார் வாருங்கள்.
11: வேலை இல்லா பட்டதாரி
5: VIP.
11: மற்றது வந்து மேற்கிந்திய தீவாதான் இருக்க வேணும். மற்றது UK.
5: ஹாரி போட்டர் UK. நன்றி
11: நன்றி.
10: வணக்கம்.
5: மாற்றமே இல்லையா?
12: அவ்வளோதான்,
5: வேற கதை கிடம் இல்ல,
12: எல்லாம் வாகனம் லேர்ன் பண்ணது.
5: நன்றி பவான், நன்றி. வன்குவர் போய் சேர்ந்தாச்சா?
12: இல்ல, இன்னும் இன்னைக்கு தான் முடிக்க போறோம்.
5: சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், பேசுங்கள்.
13: வணக்கம்,
5: சொல்லுங்கள், என்ன விடை?
13: அதேதான் அக்க, மச்சாக்க சொல்றேன்.
5: ஓ, என்ன பேர், யார் நீங்க பேசுறவர்?
13: குமார், பிரம்மேஸ்வரன் பேசுறேன்.
5: ஆ, குமார், அதே விடதானே?
13: ஓ, அதே விடதான்.
5: சுகமா போச்சு. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் வணக்கம். சிவலிங்கம்,
5: சொல்லுங்கள். சிவலிங்கம்,
14: வேலை இல்லா பட்டதாரிங்க, மத யூகே, அந்த ரெண்டு கேள்விக்கும் தான் பதில்.
5: நன்றி நன்றி. ஆமாம், அது மிகச்சரியான விடை. அந்த விடைகள் எல்லோரும் கொண்டு வந்தார்கள். முதலாவது கேள்விக்கான விடை, ஹாரி போட்டர் ஜூகேயில் தான் அந்த கதை உருவாகி, பின்னர் ஸ்காட்லாண்டில் அந்த கதை தொடர்பான பல காட்சிகள் உருவகங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. ஹாரி போட்டர் பிரபலம் பெற்று வருகின்றது. மீண்டும் மீண்டும் ஹாரி போட்டர் பற்றிய பல கதைகள், அவை பற்றிய விடயங்கள் சூடுபிடித்திருக்கின்றன. அதனால் தான் அந்த கேள்வி கேட்டேன். ஹாரி போட்டர் கதை ஐக்கிய ராஜ்யத்தில் உருவானது. இம்பீரியல் பிரிட்டிஷ் எழுத்தாளர் ஜே கே ரவுலிங் இதை எழுதியிருந்தார். இந்த ஹாரி போட்டரை பொறுத்தவரையில் ஐக்கிய ராஜ்ய மற்றும்

0: ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
4: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA credit.
7: Watch out, I'm with babies.

0: இது உங்கள் வானொலி CMR
1: 101.3
2: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை
3: ஏற்படுத்துகின்றது.
4: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் சும்மா அதிரதில்ல.
1: Everything okay? No problem and did you?
2: Bar kalam closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
5: கூடிய பெருமதி குறைந்த வட்டி அரசாங்கீகாரம் பெற்ற அடகு சேவை
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்
5: கெனடியன் எக்லிண்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம் உங்கள் பழைய நகைகளை விற்கலாம் நகைகளை வாங்கலாம் 416-757-0034 அல்லது 416-994-3861 அம்மா நகை அடகு மாடம்
7: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
8: நீங்கள் காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்த ஒரு காட்சி இடம்பெறப் போகின்றது. இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தின் பெரும்பகுதி எந்த நாட்டில் படம் பிடிக்கப்பட்டது அதையும் நீங்கள் படத்துடன் இணைத்து சொல்லலாம். அது ஒரு போனஸ் கேள்வி. இந்த திரைப்படத்தின் பெரும்பகுதியான காட்சிகள் எந்த நாட்டில் படம் பிடிக்கப்பட்டன. திரைப்படத்தை இலகுவாக புரிந்து கொள்வீர்கள். எந்த நாட்டில் படம் பிடிக்கப்பட்டது அதுவும் நிச்சயமாக தெரியும். இரண்டையும் சேர்த்து சொல்லுங்கள். இலகுவானவினா அதுதான் ரெண்டு பதில்கள். இரண்டாவது, இந்த காட்சியிலே நடிக்கின்ற பழம்பெரும் ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்கின்றார். அந்த பழம்பெரும் நகைச்சுவை நடிகரின் பெயர் யாது? இந்த காட்சியில் இடம்பெறுகின்ற ஒரு பழம்பெரும் நடிகரை அவரின் குரலை கேட்பீர்கள். அந்த நடிகரின் பெயர் என்ன? இந்த காட்சி இடம்பெறுகின்ற போது ஒரு பாடலின் முன் இசை ஒலிக்கும். அந்த கோரஸ் இசை ஒன்று வரும், ஒரு கம்மிங் இசை. கோரஸ் இசை என்று சொல்வதை விட கம்மிங் இசை வரும். அந்த பாடல் என்ன? இவை தான் மூன்று வினாக்கள். அலையுங்கள், பார்க்கலாம். இப்போது காட்சியை கேட்டுக்கொண்டு நேர்கள் அழைக்கலாம். வலிமையான எங்களது தொலைபேசி இலக்கங்கள். காட்சியை வடிவாக கேளுங்கள்.
9: ஹலோ ரவி, இன்னைக்கு சீன் பிரம்மாதம் அமைஞ்சு போச்சு. ஏன் ராஜு, நீ ரொம்ப பிரமாதமா நடிக்கிற, சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவேன். அதுலயும் பைத்தியமா நடிக்கிறதுக்கு ரொம்ப திறமை வேணும்
10: ரவி.
9: ராஜு, நான் பைத்தியம்ங்கிறத மறைச்சு எனக்கு குணமாகணுங்கிறதுக்காக நீ பைத்தியமா நடிச்சிருக்க. தேங்க்யூ.
10: உனக்கு பைத்தியமா? யார் சொன்னது?
9: நிர்மலா. நான் பைத்தியங்கிறத நினைக்கும் போது
10: அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரவி, எப்பவாத சில சமயங்கள்ல தான் உனக்கு அந்த மாதிரி ஆகுது. உன் கூட நெருங்கி பழகிற எனக்கு காரணம் என்னன்னு புரியல.
9: எனக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்
10: ரவி? அதையே நினைச்சு வருத்தப்படாத, டாக்டர் நிச்சயமா குணப்படுத்திடுவார்.
9: பார்க்கலாம்.
11: Now, Ravi, I want to put you into a state of deep relaxation. And to help you do this, we'll go through a little exercise, right? Now, I want you to focus your gaze onto the tip of my nose and gradually Let your eyes just become unfocused. Don't strain yourself. Come on, think. What happened to you when you were in that village? Who is the girl? Recollect. Remember that song?

ஒரு நாள் விடுமுறைக்காக எங்களுக்கு சொந்தமான கிராமத்துக்கு போயிருந்தேன். எங்க கிராமத்தை எல்லாம் கவனிச்சுக்கிற காரியதர்சி எனக்காக காத்துட்டு இருந்தார், என்னை வரவேற்றார். நான் தங்கறதுக்கு ஒரு அழகான வீட்டை ஏற்பாடு பண்ணியிருந்தார். நல்ல வீடு, அழகான இயற்கையான சூழ்நிலை. ஒரு நாள் அந்த கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்காக புறப்பட்டேன். அப்பதான் அந்த அற்புதம் நடந்துச்சு.

0: நீங்கள் இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன, இந்த திரைப்படத்தின் பெரும்பகுதி எந்த நாட்டில் எடுக்கப்பட்டது என்பது முதலாவது வினா. இரண்டாவது, இந்த காட்சியில் நடித்த பழம்பெரும் நடிகர், நகைச்சுவை நடிகர், அவரின் பெயர் என்ன? மூன்றாவது, இந்த பாடலின் ஒரு ஹம்மிங் ஒலியை கேட்டிருப்பீர்கள், அந்த பாடல் என்ன? இவைகள் தான் இன்றைய காட்சியும் கேள்வியின் நிகழ்ச்சியின் இரண்டாவது காட்சி கேள்விக்கான வினாக்கள்.
1: ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்தொகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, 2 டி-ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபிஞ்ச், 416-298-6116. ஐஷா சில்க் கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078.
2: பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
0: இப்பொழுது இது காட்சியின் கேள்வியின் நிகழ்ச்சியில் அடுத்து வந்த கேள்விகளுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் செல்லையா பேசுறேன். மறுபடியும் உலாசப்பறவைகள் ஜெர்மனியில் எடுத்தது, சுழிராஜன் பழைய நடிகர், மற்றது தெய்வீகராகும் அந்த பாடம்.
0: கடா கடாண்டு எல்லாம் போட்டு தள்ளிட்டியர். நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம்
4: குமார்.
0: குமார் சொல்லுங்கள்.
4: அப்படியே சொல்லி சொல்லுவோம்
0: மேற்பார்த்து. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் பாச. நான் மதன் வைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
5: ஓ, நல்லா இருக்கேன் வாசன்.
0: நல்ல நல்ல மதன், நீங்கள் எப்படி?
5: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். அருமையான பொழுது அழகா போய் கொண்டிருக்கின்றது. சுருளிராஜன் தான் மற்றது உல்லாச பறவை படம்.
0: வணக்கம் மாறன் சொல்லுங்கள்.
6: ஜெர்மனியில சுழிராஜன் தெய்வீக ராகம் அந்த பாடலாம்
0: விட்டாத பாடல் என்ன? நன்றி நன்றி மாறன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா. ரகுமார்.
0: ரகுமார் சொல்லுங்கள்.
7: ஆமா, இது உல்லாச பரவல் படம். ஜெர்மனி நாடு. தெய்வீக ராகம் விட்டாத பாடல் அந்த பாடல்.
0: சரி, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம், நான் பாபு.
0: பாபு சொல்லுங்கள்.
8: எல்லாரும்
0: நல்லா பாடுறீங்கள், அருமை, நன்றி. அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்
0: சொல்லுங்க. சிவலிங்
9: உல்லாச பறவை
0: அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நினைக்கிறேன் கழித்துக் கொண்டிருக்கிறேன்.
10: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
10: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200. 9056677222.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
3: காற்றின் வழியே தமிழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
4: நீங்கள் காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். அடுத்த காட்சியாக நாங்கள் கொண்டு வருகின்ற திரைப்படத்திலிருந்து 3 கேள்விகள் கேட்க இருக்கின்றோம். இது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படத்திலிருந்து இந்த காட்சி இடம்பெறுகின்றது. முதலாவது வினா, அன்னக்காவடி என்பதன் பொருள் என்ன? இதில் ஒரு அன்னக்காவடி என்ற ஒரு சொல்லு வரும், அந்த அன்னக்காவடி என்பதன் பொருள் என்ன? இரண்டாவது, சென்னை சென்ட்ரல் மத்திய புயர்த நிலையம், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு அந்த தமிழக தலைவர், அரசியல் தலைவர் ஒருவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அந்த பெயர் யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? சென்னை மத்திய புயர்த நிலையத்திற்கு, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு அரசியல் தலைவரின் பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பெயர் என்ன? மூன்றாவது, டயானா எந்த நாட்டை சேர்ந்தவர்? இளவரசி டயானா எந்த நாட்டை சேர்ந்தவர்? இவைகள் தான் வினாக்கள். காட்சியை கவனமாக கேளுங்கள்.
5: புட்ரண்டா ஒரு ஊளை.
6: டயானா நகை எல்லாத்தையும் மியூசியத்தில் வச்சுக்கிறான்.
7: டேய், டயானா புருஷவன மாதிரி குடிகாரனா இருந்தானா? நகையை மியூசியத்தில் வச்சிருக்க மாட்டாங்க, சேட்டுகள்லாம் அடகு வச்சிருப்பாங்க. வேலை வெட்டி இல்லாத நீ எல்லாம் எதுக்கு வேர்ல்டு நியூஸை பத்தி பேசுற? போ போ, எவ்வளவு பெரிய பிசினஸ் விஷயமா வந்திருக்கிற. வணக்கம் சேடு. என்ன சைடு, இந்த ரயில்வே கேண்டீன்லாம் டம்ளர் தொலைஞ்சு போகாமருக்கு சங்கிலி கட்டி வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி கண்ணாடி தொலைஞ்சு போகாமருக்கு செயின் கட்டி வச்சிருக்கியா? ஆமா, எங்க பையனை காணோம்?
8: இல்லப்பா, கொளத்தூர்ல படா கடை வச்சு குத்துருக்கிறேன்.
7: பரோட்டா கடையா?
8: பெரிய கடைப்பா.
7: ஓ, பெரிய கடையா? இல்ல, தெரியாமதான் கேக்குறேன். எந்த சேட்டாவது? ஒரு மிலிட்டரி ஆபீசர், ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு கராத்தே மாஸ்டர், அட்லீஸ்ட் ஒரு பிடி மாஸ்டர் தான் ஆயிருக்கீங்களா? சப்ளாங்கால் போட்டு வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க.
8: அதுல எல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா.
7: அதானே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் விட்டு சம்பாதிக்கலாம் இன்ட்ரெஸ்ட்.
8: ஏய், வந்த உன் மொபைல் வாங்கதானே? இதா 100 ரூபா கொடுத்து எடுத்துட்டு போ.
7: அதெல்லாம் நான் மூட்ட வரல சேடு. சேடு, நீ இந்த ஆட்டோகெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுறல்ல, எனக்கு ஒரே ஒரு குட்டியை நான் வாங்கி கூட, எப்படியாவது மாதம் மாதம் டியூ கட்டி கடன் அடைச்சிடறேன்.
8: இன்ஷியல் அமௌண்ட் கட்ட 50,000 வச்சிருக்கியா?
7: முன் பண்ணணும்னு மூஞ்சி எப்படி முன்னாடி வந்து பார்த்தியா? இனிஷியல் அமௌண்ட் தான் நான் ஏன் தேடி வரேன், அதையும் நீயே கட்டி எடுத்து கொடுத்துரு, மொத்தமாக நான் கடன் அடைச்சிடறேன்.
8: சுபார் சக்தி, காசு இல்லாமல் எதுவும் வாங்க முடியாது.
7: ஏன் கடன் வாங்கலாமே, அதுதான் உங்ககிட்ட வந்துருக்கிறேன்.
8: இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்கோ.
7: எந்திரிச்சு வெளியே வா சொல்கிறேன், சிரிச்சிட்டு உள்ள உட்காந்துக்கோ. கோச்சிக்காத சேடு, உனக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே தெரியும், உன்னை விட்டால் வேறு எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. இந்த ஒரே ஒரு தடவை எப்படியாவது வாங்கி கொடு சேடு.
8: துபார் சக்தி, வளவலன்னு பேசாத, உனக்குன்னு யார் கிடையாது, நீ ஒரு அண்ணாத, உன்னை நம்பி இன்சிலும் கொடுக்க முடியாது, லோனும் கொடுக்க முடியாது. தயவு செய்து கிளம்புப்பா.
7: சரி,
8: டைம் வேஸ்ட் பண்ணாதுப்பா, கிளம்புப்பா.
5: டேய் சக்தி, லேடி சைக்கிளே இருக்க கூடாதரா என்ன சுத்தி?
7: ஹவ் மச்?
9: ஒரு நாளைக்கு 50 ரூபா.
7: 50 ரூபாயா?
9: நைட் நிக்குமா?
7: இல்லை, நைட்டி போட்டு படுத்துக்கும். ஒரு நாளைக்கு 50 ரூபா? பா, படித்தவனை விட பார்க்கிங் வச்சதும் நிறைய சம்பாதிக்கிறானுங்க போல. இதை இடைக்கு போட்டாலும் 80 ரூபா தான் தேரும். 3 நாள் நிற்க வச்சு 150 ரூபா தரணுமா?
5: 150 ரூபாய்க்கே யோசிக்கிறேன். ஏன்டா என் தலையில் வாசிக்கிறேன்.
9: சார், நீங்கள் அந்த பக்கம் போய் யோசிங்க, டான் நைட் வரைக்கும் இருக்கும்.
10: லட்சுமி, இத்தனை கூட ஒன்று.
2: சார்
10: சொல்லுங்க,
2: உங்க ட்ரஸ்டுக்கு நானும் ஏதாவது கொடுக்கலன்னு ஆசைப்படுறேன்.
10: சரி, என்ன கொடுக்க போறீங்க?
5: பார்க்கிங் கே காசு இல்ல, இவன் கிட்ட போய் கேக்குறிய, நீ லூஸ் இல்ல.
2: இந்த சைக்கிள் தாங்க.
5: ஓ மை காட்,
2: 10-15 வருஷமா என் கூடயே இருந்துச்சு, விட்டு பிரிய மனசே இல்ல. இருந்தாலும் உங்ககிட்ட கொடுத்தா மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும்ல.
10: தம்பி சார், இந்த சைக்கிள் வண்டியில எடுத்துப்பா.
5: சரி, நாலு தெரு தூக்கி சுமந்தண்டா உன்ன, நன்றி இல்லாம தூக்கி போட்டுட்டியடா என்ன. ஏன் டயர் எரிஞ்சு சொல்றேன்டா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நீ என்ன தேடி வருவடா. இது என் தங்கச்சி லேடி சைக்கிள் மேல தட்டியண்டா, சொல்லாம தானே என்ன தூக்கி போட்டுட்டான்.

0: போறீங்க.
1: நோ பேபி, பட் கன்ஃபார்மா? சூப்பர் மச்சான். பா பா பா பா, ரியலி சூப்பர் மச்சான்.
2: சார் எக்ஸ்கியூஸ் மீ.
1: என்ன?
2: இல்ல, இது என்னோட சீட்.
1: அதுக்கு
2: இல்ல, ஏன் சீட்? நான் தானே சார் உட்காரணும்.
1: மச்சான் கொஞ்சம் எந்திரி. எங்க ஊ சீட்டுன்னா உன் பேரே காணோம்.
2: நல்ல கலரா டீசென்டா இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க?
1: என்ன கலாய்கிறியா?
2: இவ்வளவு சீரம் கண்டுபிடிச்சியா? போ.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ காலி.
2: கொஞ்ச நேரத்துல காலி ஆகுறதுக்கு சூடா போட்ட பகோடாவா? யார் மாதிரி ராஜி?
1: அவன் வெறுப்பேத்தர்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன்.
3: அவன் கிண்டல் பண்றதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன்.
2: ஓஹோ,
3: அவன் சாதாரணமா கிண்டல் பண்ண மாட்டான், ஆனா கிண்டல் பண்ண காண்டாக்கம் விட மாட்டான்.
2: ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரி இருக்கிறான். இவர்
4: தானே?
3: நாட் ஃபைன் மச்சான்.
1: ஏண்டா மச்சான்? எங்களை அவன் கலாச்சா மச்சான்.
4: கலா இச்சி தானா? ஹேய், காரம் சாப்பிட்டு கண்ணில் தண்ணி வந்து நீ பார்த்துருப்பேன். கலாய்ச்சி கலாய்ச்சி கண்ணில் தண்ணி வந்து பார்த்துருக்கியா? இன்னைக்கு பாப்படா. இப்பவே ஸ்டார்ட் பண்ணா இவன் இறங்கி ஓடிடுவா. ட்ரெயின் மூவ் ஆகட்டும், ஒரு 10 மணி நேரம் வச்சு செய்வோம். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்க்கு நான் கேரண்டி.

0: நேர்களின் காட்சியை கேட்டிருப்பீர்கள். காட்சியிலிருந்து மூன்று வினாக்கள் தந்தோம். மூன்று வினாக்களுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த காட்சியில் அன்னக்காவடி என்ற ஒரு பதம், இந்த அன்னக்காவடி என்பதன் பொருள் என்ன? இரண்டாவது, சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இந்த காட்சி பெரும்பாலும் இடம்பெறும். அந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு தமிழக அரசியல் தலைவர் ஒருவரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அந்த பெயர் என்ன? டயானா பெட்டி ஆரம்பத்தில் உரையாடி இருந்தார்கள். டயானா இந்த நாட்டு இளவரசி என்று சொல்லப்படுவார். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள், வணக்கம்.
1: குமார்
0: சொல்லுங்கள்.
1: அன்னக்காவடி என்ன நினைக்கிறேன், ஒன்றும் இல்லாதவன் நல்லது அனாதையா இருக்கு. மற்றது சென்னை சென்ற வந்து எம்ஜி ராமச்சந்திரன் சென்றா இருக்கணும். அது டானா பிறந்தது இளவரசி வேல் நடனா பிறந்திருக்க நினைக்கிறேன்.
0: எங்கேயோ போயிட்டீங்க குமார். நன்றி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். நான் மதன் கிடைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
2: படம் வல்லவனுக்கு புல்லுமாயுதம். மற்றது ஸ்கொட்லாண்டா இருக்கும் நினைக்கிறேன் டயானா பிறந்தது. மற்றது இது கட்டிங்க என்ன, எம் ஜி ராமச்சந்திரன் தான் ரயில்வே நிலையமா இருக்கும். நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: அதுமார் சொல்லுங்கள்.
3: இது எம் ஜி ராமச்சந்திரன் பேர் இல்ல. மற்றது அடுத்த கேள்வி, அவ இங்கிலாந்து அந்த நோர்பே கண்ட இடத்துல பிறந்தவ. ஒரு ரெண்டு இதை என்ன அடுத்த கேள்வி,
0: அன்னக்காவடி என்ற பொருள் என்ன?
3: அன்னக்காவடி என்று சொன்னால் அந்த ஒரு தருமை இல்லாத மாதிரியான ஒரு அனாதத்தன்மை என்று சொல்லலாம். அது அன்னக்காவடி என்று சொன்னா அந்த முருகன் காவடிக்கும் ஒரு பேர் ஒன்று இருக்கிறது அன்னக்காவடி.
0: நன்றி தேவகுமார், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்கள். அவர் ஓடிவிட்டார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். ஆமாம், அந்த வினாவுக்கான விடைகளுடன் நாங்கள் இணைந்திருப்போம். இப்பொழுது நேரம் நெருங்கிவிட்டது. விடை இதுதான், அன்னக்காவடி என்பது பொதுவாக ஒரு ஏழை அல்லது வறியவர் அப்படியானவர்களை அன்னக்காவடி என்று சொல்வார்கள். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எம் ஜி ராமச்சந்திரனின் பெயரில் உள்ளது. டயானா இந்த நாட்டில் பிறந்தார். வேல்ஸ் இளவரசி தான் டயானா, வேல்ஸில் தான் பிறந்தார். அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சியில் காட்சியும் கேள்வி நிகழ்ச்சியில் இணைந்து பதிலிருந்த குமார், செல்லையா, ரவிசங்கர், ரமேஷ், தேவகுமார், எஸ் டி குமார், பவான் குமார் மற்றும் சிவலிங்கம், மதன், மாறன், பாபு ஆகிய நேர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222 வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757

நீங்கள் முடிவிலோர் ஆரம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். முடிவிலோர் ஆரம்ப நிகழ்ச்சியில் ஒரு நாள் இந்த சொல்லில் தொடங்குகின்ற பாடலுடன் இணைந்திருங்கள். ஒரு நாள் என்ற சொல்லில் தொடங்குகின்ற பாடலுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம்.

0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: சேமார் தமிழ் எஃப்எம் 101.3. நேர்கள் முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் ஒரு என்ற சொல்லில் பாடல் கொண்டு வருமாறு நாங்கள் நேர்களை கேட்டிருந்தோம். இப்பொழுது நேர்கள் பாடலுடன் வணக்கம்.
1: வணக்கம்
0: வாங்க. வணக்கம்,
1: கமல் பேசுறேன்.
0: கமல் சொல்லுங்கள்.
1: ஒரு எத்தனை பாடல் சொல்லுங்க? ஒரு பாட்டோ?
0: ஒரு பாடல்ல.
1: ஒரு வானவில் போலே, அது வரும்.
0: ஒரு வானவில் போலே வரும். நன்றி கமல்.
1: ஓ நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: என்ன
0: பாடல்?
2: ஒரு நாளும்.
0: நீங்கள் முதல் கேட்டதுக்கே உணர்ந்துட்டீங்களா என்ன? ஒரு நாளும் உன்னை மறவாத. நன்றி நன்றி மதி, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். குமார்.
0: குமார் சொல்லுங்கள். நீங்கள் ஒட்டே நாள் மதி, ஒரு நாள் என்றா நீங்கள் ஒட்டே நாள்.
3: ரெண்டு பாடு தான், அது ஒரே நாள்ல வருது.
0: உன்னை நான் நிராவில் பார்த்தது.
3: ஒரு ஒரு ரெண்டு சொன்னா நிறைய பாட்டு இருக்கு.
0: சரி நன்றி நன்றி குமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன். பவான்.
0: பவான் சொல்லுங்கள்.
4: எனக்கு வந்து ஒரு மாலை இளவேளையில் நேரம் அழகான காலை இளையுதிர் காலம்.
0: ஒரு மாலை இளவெயில் நேரம் என்ன?
4: சூரியன படம். அது
0: அழகான இளையுதிர் காலம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
4: நன்றி வாசன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
5: ஒரு குரல் கேட்குது பெண்ணே உயிர் விடும் முன்னே, அந்த பாடல் அது வழக்கு கண் அப்படியே வருது.
0: ஒரு குரல் கேட்குது பெண்ணே.
5: ஆமா.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். நான் பிரேம் பேசுறேன்.
0: பிரேம் சொல்லுங்கள்.
6: ஒருவன் ஒருவன் முதலாளி.
0: ஒருவன் ஒருவன் முதலாளி. பிரேம் ஒரு இலக்கம் சொல்லுங்கள்.
6: அஞ்சு.
0: இலக்கம் ஐந்து. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் பத்மநாதன்.
0: சொல்லுங்கள் பத்மநாதன்.
7: படம் நிறுத்தாம முடிப்பன். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போகலாமா?
0: அதுதான் என்ன, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே.
7: மக்கள் திலகத்தின் படம்.
0: ஓடம் போகலாம் இல்ல, ஓடம் போலே ஆடலாம் பாடலாம்.
7: ஆடலாம் ஆடலாம் பாடலாம். நல்ல வரையில படிப்பார்.
0: நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் காசிநாதன்.
0: காசிநாதன் சொல்லுங்கள்.
8: ஒருவன் மனசு ஒன்பதடா உறங்கி கிடப்பது என்பதடா.
0: இந்த தத்துவ பாடலாம் காசிநாதனுக்கு அத்துப்படி என்ன? ஒருவன் மனது ஒன்பதடா.
8: பழைய பாட்டுகள்.
0: நன்றி
8: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
9: ஆனந்த பூங்காத்து படத்துல ஒரு கிளி உருகியதுங்கிற பாடல்.
0: ஒரு கிளி
9: உருகியது.
0: ஒரு கிளி உருகுது உருகுதா இல்ல உருகியதா?
9: உருகியது
0: உருகியது. என்ன? நன்றி ரமேஷ் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
10: சுந்தரேஸ்வரன்.
0: சுந்தரேஸ்வரன் சொல்லுங்கள்.
10: ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா?
0: பேரு கேட்ட மாதிரி பாட்டு கொண்டு வந்திருக்கீங்களே.
10: இன்றொரு நாள் போதுமா ராகமா? ஓகே நான் தான் சுந்தரேசன்.
0: சுந்தரேசன் கேட்ட பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க, பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க. நன்றி சுந்தரேசன்.
10: நான் கல்லா வார இல்லை. இப்போ ரெடி வார
0: வர வேணும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் சுகநலங்கேற்க
0: ஆனந்த. பாட்டு பாடுனா சரியா?
10: நன்றி. என்ன
0: கதை இது?
10: ஒரு நாள் வந்தாலும் சிவனெல்லாம் கேட்டு சந்தோஷம் இருக்கேன். கேட்கறதண்ணா
0: கேட்கறதண்ணா.
10: ஆனந்த் நன்றி. என்ன
0: நன்றி நன்றி ஆனந்த். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். இவர் ஒருவர் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம் பேசுங்கள். அவரும் பேசுவதாக இல்லை. நேர்கள் இணைப்பை எடுத்து வச்சுக்கொண்டு தங்கட வேலை.
11: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
12: இல்லடா.
11: ஹலோ, காசு வந்ததாடா?
12: இன்னும் வரல காசு.
11: காசு வந்துச்சா?
12: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
13: What's happening? So sad.
14: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
15: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
16: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
0: நிகழ்ச்சியில் ஒலிக்கின்றது பிரேம் தெரிவில் பவான் விருப்பத்தில்.

நீங்களை கண்டேனே என்று அங்கு ஒரு வரிய வந்தது சொல் வந்தது நீங்கள் கண்டேன் அல்லது காண்பது அப்படி பொருள்படக்கூடிய பாடல்கள். கண்டேன் கண்டேன் என்றால் பார்த்தேன் என்று வரும். நீங்கள் கண்டேன் காண்பது அப்படியான பாடல்களை கொண்டு வரலாம்.

0: அவன் அந்த பாடல் பவான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்த பாடல், அது விருப்பத்தில் ஒளித்தோய்ந்து நேரம் 7:21 நேர்கள் முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
0: நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைப்போம். வணக்கம். மனம் சொல்லுங்கள்.
5: கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன் காதல் நெஞ்சை கண்ட பாட்.
0: நன்றி, நன்றி மதன் நிகழ்ச்சியின் நினைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
6: கண்டேன், கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் அந்த பாட.
0: கண்டேன், கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம். நான் மதி.
0: மதி சொல்லுங்கள்.
7: படம் கண்ட நாள் முதல், கண்ட நாள் முதல் காதல் பெருகுதடி கையில்.
0: நன்றி, நன்றி மதி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: கண்டேன் கல்யாணம் தின்னு மோகம்,
0: கல்யாண பெண் கொண்ட மோகம்.
8: ஆனந்த், நன்றி. என்ன
0: நன்றி ஆனந்த். இப்படி இடைக்கால பாடலோட தான் ஆனந்த் இணைவார். கண்டேன் கல்யாண பெண் கொண்ட
8: மோகம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
9: ஹலோ. வணக்கம் வாசனே. நான் சொல்ல இருந்த பாடலை சொல்லிவிடுற ஆனந்த் சார் வந்து.
0: அப்ப அந்த பாடலோட இணைச்சு விடுவோம் உங்களை.
9: இணைச்சு விடுங்க. கண்டேன் கல்யாண பெண் கொண்ட மையம்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: மேயர் மீனாட்சி. கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம்.
0: நீங்களும் அதுதான்.

0: அது அணை இல்லை. எத்தனை இருக்கு கண்டா வர சொல்லுங்க.
1: இன்னொன்னு எடுத்து வச்சிருக்கேன், பட் மத்தவங்களை விட்டுருவோம்.
0: நன்றி நன்றி. இது நேர பாடல். நன்றி ரமேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
2: கண்டேனெங்கும் பூமகள் நாட்டியம்.
0: கண்டேனெங்கும் பூமகள் நாட்டியம். ஒரு இலக்கம் சொல்லுங்கள் வெண்பா. என்ன புது கேள்வி? அஞ்சு தானே?
2: ஐந்து ஐந்து.
0: நீங்கள் எங்க சொல்லுங்க. பரவாயில்ல இல்ல, வளமையில அஞ்சு தான் பாட்டு. அஞ்சுக்குள்ள சொல்லுங்க ஒரு இலக்கம். ஐந்து. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
2: நன்றி.
0: இப்பொழுது நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம் வணக்கம் பேசுங்கள்.
3: வணக்கம் பத்மநாதன்.
0: பத்மநாதன் என்ன பிரச்சனை தொலைபேசியில?
3: வந்த வாட்டையே மறந்தாச்சு.
0: அதுதான் நீங்க வந்து வந்து போன
3: திருப்பி வரணும்.
0: யோசிச்சுட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன், இது பத்மன்.
0: பத்மன் சொல்லுங்கள்.
4: பாட்டு வந்து ஜானகியம்மா பாட்டா. கண்டேன் உன்னை பூமல பூமகம் பூமல அப்படி ஒரு
0: கண்டேன் உன்னை. நேர்மையான பாட்டு. நன்றி நன்றி. நல்ல கொண்டிருக்கோம் நீங்க. நன்றி. நிகழ்ச்சியில் இப்போது 7:26. யாரின் பாடல் தெரிவாகிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.
5: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயினன் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9:03:02:94.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
0: நிகழ்ச்சியில் மதியின் தெரிவில் மதி தேர்ந்தெடுத்து கொண்டு வந்த பாடல் வெண்பா விருப்பத்தில் ஒலிக்கின்றது.

நேர்களை, முதலாய் என்று அந்த சொல்லிடம் பெற்றிருந்தது. நீங்கள் முதல் அல்லது முதலாய் எப்படியாவது அந்த முதல் வரக்கூடிய விதத்தில் பாடல்களை கொண்டு வரலாம். அலையுங்கள். இந்த இன்றைய பல சுவாரஸ்யமான ஒரு நாளில் நேர்கள் பலரும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அத்தனை நேர்களுக்கு நன்றிகள். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் பல உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன.

0: அது மதியின் தெரிவில் வெண்பா விருப்பத்தில் ஒளித்தோ. இந்த நேரம் 7:31.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: இனிமை இளமை புதுமை என்றும் உங்களுடன் உங்கள் CMR தமிழ் FM.

0: 101.3 FM. நிகழ்ச்சியில் முதலாவது நீர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. அது
0: சொல்லுங்கள் தேவகுமார்.
1: முதன் முதலாக காதலுயர் பாட வந்தேனே.
0: நிறமான பூக்கள். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நிறைவேற்றிக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் வரதாஜினி.
0: வரதாஜினி சொல்லுங்கள்.
2: முதல் முதலாய் ஒரு மெல்லிய சந்தோஷம் என் மனதில்.
0: முதன் முதலாய் ஒரு மெல்லிய சந்தோஷம் என்ன. நன்றி
2: நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நிஷா கதேசன்.
0: நிஷா சொல்லுங்கள்.
3: முதல் முதலாக ஜன்னலோரத்தின் நிலாவை நான் கண்டேன்.
0: முதல் முதலாக ஜன்னலோரத்தில் நிலாவை நான் கண்டேன். நன்றி நிஷா நிகழ்ச்சியில் இருந்து.
3: நன்றி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
4: முதல் முறை கிள்ளி பார்த்தேன் சத்ரியன் படத்திலிருந்து.
0: முதல் முறை கிள்ளி பார்த்தேன்.
4: ஆமா ஆமா.
0: சத்ரியனா சங்கமமா?
4: சத்ரியன். ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் பாடினது.
0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் வாசன். எஸ் டி குமார்.
0: எஸ் டி குமார் சொல்லுங்கள்.
5: முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன் ஒன்று கேட்கிறேன் என்னை தெரிகிறதா அந்த பாடம்
0: தெரியும் தானே என்ன உன்னை பார்க்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் எடுத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம்,
0: பத்மன் சொல்லுங்கள்.
6: ஹரிஹரன் பாடின முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது.
0: சூப்பர் பாட். முதல் முதலில் பார்த்தேன். ஒரு இலக்கம் சொல்லுங்கள்.
6: இலக்கம் 4 சொல்லுவோம். என்னுடைய நம்பர் இலக்கம் 4.
0: உங்களோட நம்பர். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம். யார்
7: பேசுறீங்க?
0: முதல் முதலா உன்னை பார்த்து கொஞ்சம் தூரத்துல நின்று கதைக்கிற மாதிரி இருக்கு. கிளியரா காய்ச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் சிவானந்தன்.
0: சிவானந்தன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: பழனி பார்த்தேன் ஒரு பாட்டு போடும்.
0: ஐயோ கடவுளி, ஆள விடுங்க சாமி. வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் மதி.
0: மதிவா மதிக்கும் பழனி படத்துல இருந்தா பாடல் வேணும்.
9: என்ன ப்ரோக்ராம் நடக்கும்?
0: என்ன செய்யறது? யாரிடம் நாம் போய் முறையிடுவது சொல்வது?
9: மஜ்னு படத்துல இருந்து முதல் கனவே முதல் கனவே
0: முதல் கனவே முதல் கனவே எத்தனை பாட்டு இருக்கு என்ன. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் வாசுதாஜ். பவான்.
0: பவான் சொல்லுங்கள்.
10: இது படம் பாட்டு வந்து முதலும் நீ முடிவு நீ.
0: முதலும் நீ முடிவு நீ. இன்றைக்கு ஒரு முடிவு காண்றன்னு தான் நேர்கள் நீக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வாசன். கமல். முதல் முதலாக முதல் முதலாக அந்த பாடல் என்ன படம் தெரியல அப்படி இருக்கு.
0: முதல் இருக்கு. முதல் முதலாக நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் கமல் உணர்ந்தா. முதல் முதல்ல. நன்றி கமல். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
12: நான் வச்சிருந்த கன பாட்டு வந்துட்டு முதல் முதலில் பார்த்தேன் வந்தது. நீ
0: முதல் முதலில் பார்த்தேன் வந்தது. பத்மன் குழந்தைவர்.
12: முதல் மலை நம்மை நினைத்தது.
0: அது வேற இல்ல. முதல் மலை நம்மை பாடல. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அவர் அவர் பிஸி தண்ட பிஸி. பார்ப்போம் இவரை இணைத்தோமா. வணக்கம்.
13: முதலில் பார்த்தேன் வந்தது.
0: ஆமாம், அவரும் பேசிவிட்டார் போல் தெரிகிறது. இப்பொழுது எந்த பாடல் அடுத்த பாடல் காத்திருங்க.
14: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVIHD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. இனிமை, இளமை, புதுமை என்றும் உங்களுடன். உங்கள் CMR தமிழ் FM.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 4167462.

நேர்களே, வந்து வராதது இப்படி வானா வரிகளில் வந்து என்ற அந்த சொல்லுடன் தொடர்புடைய பாடல்களை நீங்கள் கொண்டு வரலாம். வந்தது, வந்து, வராது, வந்த அப்படியான பாடல்களுடன் இணைந்து

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
2: நேர்களை அடுத்து நாங்கள் வராது வந்த வரும் இப்படியான வரிகளில் பாடல்களை சொற்களில் பாடல்களை கொண்டு வருமாறு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். எல்லோரையும் இணைத்துக் கொள்வோம், காத்திருங்கள். நேர்கள் நிகழ்ச்சிக்கு வழங்குகின்ற உங்களது பூரண ஆதரவுக்கு நன்றிகள். இன்று ஒரு பெரிய நாள். அந்த நாளிலும் நேர்கள் சிஎம்ஆருடன் அப்படியே அரவணைத்து ஒருங்கிணைந்து இருப்பதற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம். நிஷா சொல்லுங்கள்.
3: வராது வந்த நாயகன் அந்த பாடல்.
2: வராது வந்த நாயகன் அப்படியே கைப்பற்றிட்டீங்கள். என்ன,
3: நீங்களே குழு கொடுத்துட்டீங்கள். வராது வந்ததுண்டு, அப்ப எங்களுக்கு பாடல் வந்துச்சு.
2: கேட்டிக்காரு, என்ன அந்த பாடல் நினைவுக்கு வந்திருக்கு உங்களுக்கு?
3: நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் பாசண்ணே. இது வந்ததே குங்குமம், கிழக்கு வாசல் இருந்து கார்த்திக்.
2: வந்ததே குங்குமம். என்ன, நன்றி நன்றி தமிழ்.
4: நன்றி,
2: அப்படி சலிக்காது தொடர்ந்து இணைஞ்சிருக்கோம் நிகழ்ச்சியில. அதான் முக்கியம். நன்றி நன்றி. ஆமாம், நிகழ்ச்சியில் அடுத்த நேரை நாம் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைகின்றார் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம், நான் கலியகோவர்தன் கேட்கிறேன்.
2: சொல்லுங்கள் கலியகோவர்தன்.
5: நான் கேட்கும் பாடல், படம் சுடரும் சூறாவளியும், பாட்டு அன்பு வந்ததே நீ ஆள வந்தது.
2: அன்பு வந்தது
5: பாட்டுக்கு. நன்றி என்ன,
2: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்ளலாம், காத்திருங்கள். வணக்கம்.
6: வணக்கம்,
2: தேவகுமார் சொல்லுங்கள்.
6: வந்தாலே ரோஜாப்பாவை, அந்த அது ஆஷா போஸ்லி பாடின பாடல்.
2: வந்தாலே
6: வந்தாலே ரோஜாப்பாவை, அப்படி ஏதோ ஒரு பாடல் உண்டு. வந்தாலே ரோஜாப்பாவை,
2: சரி பார்ப்போம். நன்றி நன்றி தேவகுமார் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம்,
2: பத்மன் சொல்லுங்கள்.
7: ரெண்டு பாட்டு வச்சிருந்தா ரெண்டு பாட்டும் வந்தது. வராமல் வந்த நாயகன் அருண்மொழியின் பாட்டு, மற்றது வந்ததே குங்குமம் ஜானகிமாட பாட்டு, ரெண்டும் வந்துட்டு.
2: ஓ, நீங்கள் ரெண்டு கொண்டு கூடாது, ஒன்றுதான் கொண்டு. எதுக்கு போடுவோம் உங்களோட பாட்டு?
7: வராமல் வந்த நாயகன் அருண்மொழியின் பாட்டு. நன்றி
2: பாட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரடைகின்றார். வணக்கம்.
8: வணக்கம் வாசனாய். பவான்.
2: பவான் சொல்லுங்கள்.
8: வந்த இந்த பால்காரன்.
2: ஓ,
8: இந்த படம்
2: வந்தேண்டா பால்காரன. நன்றி நன்றி பவான் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரையும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
9: வணக்கம், நான் சுதன்.
2: சுதன் சொல்லுங்கள்.
9: வந்தாள் மகாலட்சுமியே.
2: அதுதானே, என்ன மகாலட்சுமியை கையில் வச்சுக்கொண்டு வந்தாள் மகாலட்சுமியே. சுதனோட இலக்கம் சொல்லுங்கள்.
9: நாலு
2: நான்கு. நன்றி சுதன் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம், பேசுங்கள். பேச்சே இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம் பாசன், எஸ் டி குமார்.
2: எஸ் டி குமார் சொல்லுங்கள்.
10: வந்தால் வந்தால் ராஜகுமாரி.
2: வந்தால் வந்தால் ராஜகுமாரி, பாருங்க இப்பதானே மகாலட்சுமி ராஜகுமாரி எல்லாம் வெளியில வரையினம்.
10: இன்னும் இருக்குது, ஒன்றுதான் சொல்லலாம்.
2: வந்தால் வந்தால் ராஜகுமாரி. நன்றி
10: நன்றி வாசன், நன்றி. வணக்கம்.
2: நிகழ்ச்சியில் அவர் சொல்லிவிட்டார். இப்பொழுது அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
11: வணக்கம், நான் மதி.
2: மதி சொல்லுங்கள்.
11: குழந்தை வந்தது வந்ததெல்லாம் போச்சு, வாவா இருக்குது சொல்லட்டா.
2: சொல்லுங்கள்.
11: வாவா என்பே பூஜை உண்டு.
2: வாவா, ஓ அதுவும் அழைக்கிறாரே. வாவா என்பே பூஜை உண்டு, பூஜைக்கேத்த என்ன
11: பூக்கள் உண்டு.
2: ஓ நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
12: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்கள்?
12: சியாலினி.
2: ஓ சியாலினி, வாருங்கள்.
12: வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன், எனது கனவை எனது கனவை, அந்த பாட்டு.
2: சரி
12: நன்றி.
2: விட்டாப்பியை பாடுவீங்கள் போல கதா முடிச்சுனா.
12: நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
13: வணக்கம், காசிநாதன்.
2: காசிநாதன் என்ன தத்துவ பாடல் குழந்தைங்க?
13: மன்னவன் வந்தான் சேர்க்கலாமோ?
2: அதையும் சேர்ப்போம். இது என்ன சேர்த்துட்டா போகுது?
13: வந்தவன்
2: வந்தானடி. நன்றி
13: நன்றி.
2: நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
14: வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்கள்?
14: வணக்கம், ராதா கலைக்கிறேன். ராதா பேசுறேன்.
2: ராதா?
14: யா
2: ராதா, சொல்லுங்கள்.
14: வருவேன் நான் உனது மாளிகைக்கு.
2: அதுதான் வருவேன் நான் உனது மாளிகைக்கு. அது நல்ல பாடல்,
14: நல்ல பாடல்,
2: பழைய பாடல், அருமை. நன்றி.
14: அருமை.
2: நிகழ்ச்சி அடுத்த நேர் வணக்கம். என்ன திலகவதியம்மா, அங்க போயிட்டீங்க?
15: கொஞ்சம் பிஸி தான் இருந்தாலும் உங்களோட பங்கு ஓடி வந்தேன்.
2: அதுதான் அந்த அன்பன் ஓடி வந்துட்டு
15: ஓடி வந்திருக்கேன். நாளைக்கு என்னுடைய பேத்திக்கு பூப்பிலிதான் நீராட்டவளா.
2: கடும் பிசி. அப்படி
15: கடும் பிசி. அந்த பிசி பாபா என் தேவதி
2: என் பாட்டி பூட்டி தான் எல்லாம் செய்ய வேணும். என்ன பேத்திக்கு நடத்தினர். வணக்கம்.
16: வணக்கம். வணக்கம் சார். சிவலிங்கம்.
2: வாருங்கோ சிவலிங்கம். என்ன
16: என்ன
2: பாடல்?
16: வந்தேந்தா பால்காரன்.
2: வந்தேந்தா பால்காரன் முதலே வந்தவர். பரவாயில்ல, உங்களை இணைப்போம். பவான் குழந்தவர்.
16: நன்றி சார்.
2: நிகழ்ச்சியில் யாரது பாடல்?
17: Can Smile Dentam, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
18: ஆலோசனைகளும் இலவசம்.
17: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661, 416-475-4665, 4661.

0: ஆமாம், முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியில் நேர்கள் அது பாடல்கள் கொண்டு வருகின்ற அந்த அத்தனை பாடல்களும் உண்மையில் ரசனைக்குரியவை. பல நேர்கள் மிக அருமையான பல பாடல்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அந்த பாடல்களை நாங்கள் நேர்களது அந்த ரசனையை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சி. பல நேர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், இவ்வளவு பாடல்கள் இருக்கின்றதா இந்த எழுத்தில், இந்த சொல்லில் என்றெல்லாம் வியக்க வைக்கின்ற. அதே வேளை உங்களுக்கு அந்த பாடல் பற்றிய அந்த அறிவு இருப்பது தான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. அப்படி பல நேர்களும் இணைந்திருந்தார்கள் இன்றைய நிகழ்ச்சியில். பாடல்களை நாங்கள் ஒவ்வொரு சொற்களாக சொல்லுகின்ற போது ஓடி ஓடி வந்து அந்த பாடல்களை தந்த அத்தனை நேருள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் இணைந்திருங்கள். உங்களது அந்த ரசனை நிச்சயமாக ரசிகர் மத்தியில் இடம் பிடித்திருக்கும் என்பது எள்ளளவும் சந்தேகமில்லை. அது நிசா தேர்ந்தெடுத்தார். பத்மனும் அந்த பாடலுக்கு தனது விருப்பத்தை தெரிவித்திருந்தார். பின்னர் அந்த பாடலை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட சுதன் தேர்ந்தெடுத்திருந்தார். நேரம் இப்பொழுது 8 மணி.
1: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 பைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: சேமார் தமிழ் எஃப்எம் 101.3. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் பழம்பெரும் வில்லன் நடிகர் எம்என் நம்பியார். அவருக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் இடையில் போட்டி கடந்த வாரம் இடம்பெற்றது. பல நேர்களும் ஓடோடி வந்து எம்என் நம்பியாருக்கு வாக்களித்திருந்தார்கள். என்ற வகையில் எம்என் நம்பியார் பாடி நடித்த பாடல்கள் மிக மிக குறைவு. அந்த பாடல்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒளிபரப்புவதற்கு ஏற்ற ஜனரஞ்சக பாடல்கள் குறைவு என்பதனால் அவர் நடித்த படங்களிலிருந்து பாடல்கள் இன்று உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. முத்தான நல்ல பாடல்கள், குறிப்பாக பல பிரபல நடிகர்களுடன் நடித்து வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன. அதேபோல இன்றைய தினமும் நாங்கள் இரண்டு நட்சத்திரங்களை போட்டிக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அந்த நட்சத்திரங்கள் யார் என்பதை நாங்கள் இப்பொழுது ஒரு பாடலின் நிறைவிலே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அந்த பாடல் எது என்பதை நேர்கள் கண்டுபிடித்து அந்த நட்சத்திரங்களில் உங்களுக்கு மிக விருப்பமான நட்சத்திரம் யார் எது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து வாக்களிக்கலாம். இரண்டு பிரதான நட்சத்திரங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் போட்டியிட இருக்கின்றன. என்ற வகையில் அந்த நட்சத்திரங்களுக்கான வாக்குகளை எங்களது இந்த பாடலை தொடர்ந்து இப்போது ஒலிக்க இருக்கின்ற பாடலை தொடர்ந்து நேர்கள் வழங்கலாம். நேரம் இப்பொழுது சரியாக 8:04. குரு திரைப்படம் என்ற ஒரு திரைப்படம் வெளிவந்திருந்தது. அதில் எம்என் நம்பியாரும் மிக பிரதான பாத்திரமேற்று நடித்திருந்தார். எப்போதும் வில்லன் பாத்திருந்தார். இதிலும் அப்படி ஒரு பாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார். அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்